ஆட்டங்க பூஷா விசேஷான்விதே சித்த சம்மானிதே திவ்யஹாலாமதோத்வேலஹேலால சச்சக்ஷுராந்தோளன ஸ்ரீ சமாக்ஷிப்த கர்ணைக நீலோத்பலே ஷாமலே

நிஷ்யந்த சந்தோக சந்தேக கிருண்ணாசிகா மௌக்திகே சர்வ மந்திராத்மிகே காளிகே முக்த மந்தஸ்மிதோதார வக்ர ஸ்புரத் பூக கற்பூர தாம்பூல கண்டோத்கரே

0: 8வது நிறுவன தின விழா சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் நடைபெற்றது. இந்தியா சீனா இடையே வர்த்தகத்திற்காக இமாச்சல பிரதேசம் கினோர் மாவட்டத்தில் உள்ள ஷில்ப்கி பாதை 6 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா மேலும் 5 தங்கம், 2 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இப்போட்டியில் பதக்கம் வென்றுள்ள வீர வீராங்கனைகளுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். போன் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை சாம்பியன் பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரிப்பண்பலை 101. நேரம் 6:02. நிகழ்ச்சி நிரல்

நேர்களை, இந்த அறிவிப்பினை தொடர்ந்து இன்று காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் இதய கீதம் ராமானுஜம் அவர்கள். 6:15 குரல் அமுதம், தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 குழுவர்களுக்கான அறிவிப்புகள். 7:00 வட்டார செய்திகள். முற்றத்தில் இன்று அரும்புகளின் குறும்புகள். 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தேனலையில் திரை இசை. தொடர்ந்து பொது அறிவு வினாவினை, அதனைத் தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8:00, 9:00, 10:00, முற்பகல் 11:00, பிற்பகல் 3:00, மாலை 4:00 மற்றும் 5:00. இன்று காலை 8:02 தொடரும் தென்குமரி தேனிலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விவரம் மற்றும் அணைகளின் நீர்மட்ட நிலவரம். அதனைத் தொடர்ந்து திரை இசை கேட்கலாம். 8:30 சரும்புரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பர நிகழ்ச்சி. 8:35 3 in 1 தொடர்ந்து கே எக்ஸ்பிரஸ் பிலிம் ஹிட்ஸ். 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை. 9:45 மத்திய சட்டம் மற்றும் நீதி அமைச்சகம் வழங்கும் டிபார்ட்மெண்ட் ஆப் ஜஸ்டிஸ் விளம்பரதார நிகழ்ச்சி. 10:02 இளைய பாரதம் பேசுவது நான் எஸ் தீபா அவர்களுடன் நேர்முகம். நினைவூட்டுவோம் நிகழ்வுகளை நடப்பு நிகழ்வுகள். 10:30 சிறுவர் குரல் நேரலை. 11:02 ஏக்சூர் குமரி பண்பலையுடன் பொது அறிவு நேரலை. பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல். 12:10 மனம் நனையும் மதுரமழை, இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வு மருத்துவ தொடரில் உலக தாய்ப்பால் வாரம் குறித்த விழிப்புணர்வு தகவல்களை தருகிறார் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் ஏ ஆர் ஜமீலா பொன்மலர் அவர்கள். இன்று பகல் 12:55 திரை இசை, பிற்பகல் 1:00 செய்தி தெரியுமா. நேயர்கள், இதுவரை நமது குமரி பண்பலை 101 இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள், நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். நிகழ்ச்சிகளையும் தவறாது கேளுங்கள் நேயர்களே. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம். டெல்லி அஞ்சல்.

0: Vivekanand Cultural Youth Centre, Vivek Smarak, in Mysuru yesterday. The Prime Minister emphasized that Swami Vivekanand's vision was to mentor our youth and empower them to work for nation building.
1: Swami Vivekanand ji युवाओं की शिक्षा को राष्ट्र निर्माण का मजबूत आधार मानते थे. उन्होंने स्वयं ये देखा था कि कैसे दुनिया के देश अपने युवाओं को शिक्षित बना रहे हैं, लेकिन दुर्भाग्य से तब भारत गुलाम था. भारत के युवा भी गुलामी की जंजीरों में जकड़े हुए थे. उस दौर से लेकर अब तक भारत के युवा ने एक लंबी यात्रा तय की है. भारत का जो युवा कभी जंजीरों में था, आज वो युवा दुनिया के विकास को गति दे रहा है. आज भारत की अर्थव्यवस्था सबसे तेजी से आगे बढ़ रही है. किसकी वजह से? भारत के युवाओं के सामर्थ्य से.
0: The Union Government has released 1,09,019 crore rupees to state governments as an additional installment of tax devolution over and above the regular monthly transfer scheduled for August 10. In a statement, the Finance Ministry said the additional installment is intended to give states more room to speed up capital and development spending. The states include Uttar Pradesh, which received the largest share at 19,208 crore rupees, followed by Bihar, Madhya Pradesh, West Bengal, Maharashtra, Sikkim, Goa and Nagaland. Union Minister for Health and Family Welfare Jagat Prakash Nadda has reviewed the preparedness for the National Eligibility cum Entrance Test for Postgraduate NEET PG 2026 to ensure the smooth, secure, transparent and technology-enabled conduct of the examination. The exam is scheduled to be held on the 30th of this month. During the meeting, the minister assessed the preparedness of the National Board of Examinations in Medical Sciences, NBEMS, technology partners and other stakeholders involved in conducting the exam. The minister stressed that every effort must be made to ensure a fair, transparent and candidate-friendly examination while upholding the highest standards of integrity and security. Mr. Nadda also urged aspirants not to fall prey to rumours and rely only on official communication issued by NBEMS and the Ministry of Health and Family Welfare. US President Donald Trump has threatened to intensify military action against Iran, warning that American strikes will continue until Tehran halts attacks on shipping and returns to negotiations. The US State Department has issued a fresh security advisory urging Americans in the West Asia to consider leaving the region or be prepared to depart if the conflict worsens. The renewed tensions also spilled into Gaza and Lebanon, with Israel carrying out fresh strikes despite Hamas announcing it was prepared to disarm under a US-backed ceasefire framework. Meanwhile, Iran has warned that it is ready to strike key Israeli infrastructure and American energy facilities across West Asia if it comes under attack. And India climbed to fourth place in the Commonwealth Games medal standings in Glasgow with a total of 39 medals, including 13 gold, 17 silver and 9 bronze. The latest came from 5,000-metre race where India's Gulveer Singh bagged the bronze. And that is the end of this news bulletin.
2: நேரம் காலை 6:10.
3: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் இதயகீதம் ராமானுஜம் அவர்கள்.
4: மனம் விட்டு பேசு. கொம்பின்றி கொடிபடர முடியாது. கொள்கை இல்லாத வாழ்க்கை வெற்றி பெற முடியாது. திட்டமிட்டு செயல்பட்டால்தான் தெவிட்டாத இன்பம் கிடைக்கும். அப்படி தெவிட்டாத இன்பம் நமக்கு கிடைக்க வேண்டுமானால் நாம் மனம் விட்டு பேச வேண்டும். அப்போதெல்லாம் குடும்பத்தில் இருப்பவர்கள் உணவு உண்கின்ற நேரத்தில் எல்லோரும் ஒன்றாக அமர்ந்து மனம் விட்டு பேசுவார்கள். அன்றைய நிகழ்ச்சிகளை, அன்றைய சமூக நடப்புகளை, உறவினர்களுடைய பேச்சுக்களை எல்லாம் பேசுவார்கள். இன்று அப்படி இல்லை. ஒரு அலுவலகத்துக்கு போகிறார்கள். அலுவலகத்துக்கு போகிற வேலையிலேயே கவனம் செலுத்துகிறார்கள். இதனுடைய விளைவாக ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒரு ஒரு செல்போன் வந்துடுது. பெரும்பான்மையான மனிதர்கள் செல்போனோடு பேசுகிறார்களே ஒழிய அவருடைய மன கருத்தினை, மனத்திற்பத்தினை வெளிப்படுத்துவதில்லை. அப்படி வெளிப்படுத்தாத காரணத்தால் மன இறுக்கம், மன அழுத்தம், தேவையில்லாத நோய் உடலில் உருவாகிறது இப்படிதான்

0: ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் போய் ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் கேட்டார், தம்பி நீ அடுத்த ஜென்மத்தில் என்னவா பிறக்க ஆசைப்படுறேன்னு. ஒவ்வொரு பையனும் சொன்னால், நான் ஜனாதிபதியாக போடணும், நான் பெரிய போலீஸ் இன்ஸ்பெக்டராக பிறக்கணும், நான் என்ஜினியராக பிறக்கணும்னா. இல்லை, ஒரே ஒரு குழந்தை மாத்திரம் சொன்னிச்சு, நான் அடுத்த ஜென்மத்தில் செல்போனாக பிறக்கணும் அப்படின்னு. ஆசிரியருக்கு தூக்கி வாரி போட்டுது. அந்த குழந்தையை கூப்பிட்டு, தம்பி நீ ஏன்பா இப்படி சொல்கிற அப்படின்னு. ஆமாம் சார், எங்கள் அம்மாவும் வேலைக்கு போகிறாங்க, எங்கள் அப்பாவும் வேலைக்கு போகிறாங்க, ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறதுனால வேலை முடிஞ்சு வந்த உடனே அம்மா ஒரு ஃபோன் எடுத்து அவங்க ஆஃபீஸ் விஷயத்த அவங்க தோழிக்கிட்ட பேசுகிறாங்க, அது முடிஞ்ச உடனே சமையலுக்கு போயிடுறாங்க, முடிஞ்ச உடனே தொலைக்காட்சி பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க, சீரியலுக்கு போயிட்டாங்களா என்னை மறந்துடுறாங்க, நீ ஹோம் ஒர்க் பண்ணுன்னு சொல்லி என்னை விட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி எங்கள் அப்பா மாலையில் வராரு, வந்த உடனே என்ன நல்லா படித்தான்னு ஒரே வார்த்தை பேசிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு, போகிறாரு, அவருடைய நண்பர்கிட்ட பேசுகிறாரு, டிவி பார்க்குறாரு, இரவு படுத்து தூங்கிடுறாரு. ஆனால் என்கிட்ட யாருமே பேசுறதில்ல, அவங்க பேசுறது செல்ஃபோன்கிட்ட மட்டும்தான். அதனால் செல்ஃபோன் மாதிரி நான் பிறந்தனா என்கிட்டயாவது செல்ஃபோன்மா இருந்தால் நான் என்கிட்ட பேசுவாங்க இல்லையா, அதுக்காகத்தான் நான் செல்ஃபோனாக பிறக்க ஆசைப்படுறேன்னு ஒரு குழந்தை சொல்லுது. அப்படின்னா அதனுடைய ஏக்கம் எவ்வளோ இருக்கும். அந்த குழந்தை தன்னுடைய பள்ளிக்கு போய் முடிஞ்சு வந்த பின்னாடி அன்னைக்கு நடந்த நிகழ்ச்சிகளை அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படும். ஆனால் அதற்கான வாய்ப்பு இல்லை. அந்த குழந்தை யார்கிட்ட போய் சொல்லும்? அதனால் தனியாக அது பேசிக்கிற ஒரு சூழ்நிலையை அண்மை காலத்தில் நடந்து வருகிறது. இதனால் பல குழந்தைகள் மனச்சிதைவு அடைகிறார்கள். அதை நாம் சிந்திக்க வேண்டும். குழந்தைகிட்ட மட்டும் இல்லை, பெற்ற தாய் தகப்பன் இப்போலாம் என்ன பண்ணுறாங்க, பெரும்பான்மையான பெற்றோர்கள் வீட்டு வாசலில் இல்லாட்டி ஒரு திண்ணையில் ஒரு ஓரமாக இடம் கொடுத்துட்றாங்க. அவங்கக்கிட்ட மனசுன்ட்டு சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டால் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். மனசு விட்டு இவர்களும் பேசுவதில்லை, அவர்களும் அதற்கான வாய்ப்பு கிடைக்காமல் இயங்குகிறார்கள். அந்த ஏக்கத்தை தவிர்ப்பதற்காக மனம் விட்டு பேசுகிற எண்ணத்தை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். மனம் விட்டு பேசினால்தான் ஒரு நல்ல குழந்தை உருவாகும், ஒரு நல்ல தலைமுறை உருவாகும், நல்ல மாற்றம் கிடைக்கும். அதனால தான் அந்த காலத்தில் பாவேந்தர் பாரதிதாசன் குழந்தைகளை தாளாட்டுகிற போது கூட மிக அழகாக சொல்லுவார்கள், சோலை மலரே சொர்ணத்தின் வார்ப்படமே கால இளம் சூரியனை காட்ட வந்த பளிங்குருவே என தாளாட்டுகிற போது கூட நல்ல செய்திகளை சொல்லி வைத்தார்கள். தாளாட்டுகிற குழந்தைக்கு கூட நல்ல செய்தியை, தன் மனதில் இருக்கிற செய்தியை தாய் தாளாட்டிய வரலாற்று ஆவணங்கள் அண்மை காலத்தில் நடப்பதில்லை. அதை நாம் மாற்ற வேண்டும். மனம் விட்டு பேசுவோம், நல்ல மார்க்கத்தை உருவாக்குவோம், புதுமையை படைப்போம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் இதயகீதம் ராமானுஜம் அவர்கள்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 6:15. குரல் அமுதம் கேட்கலாம்.

0: கள்ளை குடிக்க வேண்டாம். குடித்தால் என்ன? சான்றோர்களால் மதிக்கப்படுவதை வேண்டாதவர்கள் குடிக்கட்டும். குறள் எண் 922 அதிகாரம் கள் உண்ணாமை.
1: உண்ணற்க கள்ளை உணில் உண்க சான்றோரால் எண்ணப்பட வேண்டாதார்.
0: கள்ளை குடிக்க வேண்டாம். குடித்தால் என்ன? சான்றோர்களால் மதிக்கப்படுவதை வேண்டாதவர்கள் குடிக்கட்டும். குறள் எண் 922 அதிகாரம் கள் உண்ணாமை.
2: குறள் அமுதம் கேட்டீர்கள்.
3: நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் தானே? இஎம்ஐ ஆஃபரில் குறைந்த முன்பணத்தில் உங்கள் வீட்டிற்கு தேவையான ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல்ஸ், லேப்டாப்ஸ் மற்றும் அனைத்து விதமான வீட்டு உபயோக பொருட்கள் சுலப மாத தவணை முறையில் குறைந்த விலையில் சிறப்பு பரிசுகளுடன்.
4: இந்த ஆடியை அட்டகாசமாக சுந்தர் ரேடியோஸுடன் கொண்டாடுங்கள்.
5: சுந்தர் ரேடியோஸ், நாகர்கோவில் மற்றும்

0: தாண்டம்
1: திருச்செந்தூர் தூத்துக்குடி சென்னை திருநெல்வேலி
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இசையின் வாயிலாக இறைவனை உணரும் தருணம் இது. இந்நிகழ்ச்சி பக்தி மாலை. முதலில் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடிய பாடல்.

0: நிறைவு பெற்றது பக்தி மாலை. இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் கேட்கலாம். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். சுவாமி விவேகானந்தரின் தொலைநோக்கு பார்வை இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தேர்வுகள் வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் நடைபெறுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். வாழ்வில் முன்னேற்றம் அடைவதற்கு கல்வி அவசியம் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். காவிரி விவகாரம் தொடர்பான கர்நாடக முதலமைச்சரின் செயல்பாடுகளுக்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா மேலும் 5 தங்கம், 2 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். சுவாமி விவேகானந்தரின் தொலைநோக்கு பார்வை இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மைசூருவில் சுவாமி விவேகானந்தரின் நினைவாக அமைக்கப்பட்டுள்ள இளையோர் கலாச்சார மையத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இளைஞர்களின் சிறப்பான செயல்பாடுகள் காரணமாக அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் விளையாட்டுத் துறையில் சாதனைகள் படைக்கப்பட்டு வருவதாக அவர் பெருமிதம் தெரிவித்தார். தன்னம்பிக்கையுடன் சரியான திசையில் பயணித்தால் இலக்கு

0: இலக்குகளை எட்ட முடியும் என்றும், இளைஞர்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் அவர்களை மாபெரும் ஆக்கப்பூர்வ சக்தியாக உருவெடுக்க செய்யும் என்று அவர் கூறினார். தூய்மை இயக்கம், நீர் மற்றும் இயற்கை ஆதாரங்களை பாதுகாப்பதில் இளைஞர்கள் பெருமளவில் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார். தேர்வுகள் வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் நடைபெறுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் முதுநிலை மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வுக்கான தயார் நிலை குறித்து அவர் ஆய்வு செய்தார். இக்கூட்டத்தில் பேசிய அவர், இந்த நுழைவுத் தேர்வுக்கான தொழில்நுட்ப அம்சங்கள், பாதுகாப்பு கட்டமைப்புகள், மாணவர்களுக்கான வசதிகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தயார் நிலையில் இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். மாணவர்கள் மருத்துவ நுழைவுத் தேர்வுக்கான தேசிய வாரியம் வெளியிடும் அதிகாரப்பூர்வ தகவல்களை மட்டுமே நம்ப வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தேர்வு நடைபெறும் மையங்களில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு நடவடிக்கைகளை அமைச்சர் ஆய்வு செய்தார். இந்த நுழைவுத் தேர்வுக்காக 340 நகரங்களில் 13,000 தேர்வு மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. முதுநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வுக்கு மொத்தம் 273,153 மாணவர்கள் பதிவு செய்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. வாழ்வில் முன்னேற்றம் அடைவதற்கு கல்வி அவசியம் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியில் நடைபெற்ற கோடை விழா நிறைவு நாள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் இதனை தெரிவித்தார். கல்வி மனிதனுக்கு அடிப்படை தகுதிகளை வளர்த்துக் கொள்வதற்கான கருவியாக திகழ்கிறது என்று அவர் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் 4,285 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை அவர் வழங்கினார். மலைவாழ் மக்கள் தங்களது குழந்தைகளுக்கு தரமான கல்வி கிடைக்க உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று திரு வன்னியரசு கேட்டுக்கொண்டார். காவிரி விவகாரம் தொடர்பான கர்நாடக முதலமைச்சரின் செயல்பாடுகளுக்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பாக தமிழக முதல்வருடன் பேச்சுவார்த்தை நடத்த அழைப்பு விடுத்துவிட்டு தற்போது வரவேண்டாம் என்று கூறுவது முதலமைச்சர் பதவியின் மாண்பை குறைக்கும் செயலாக உள்ளது என்று கூறியுள்ளார். தமிழக நலனை கருத்தில் கொண்டு பிஜேபி செயல்படும் என்று அவர் கூறினார். தேர்தல் தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த திரு நயினார் நாகேந்திரன், இடைத்தேர்தல் உள்ளிட்ட அனைத்து தேர்தல்களிலும் பிஜேபி போட்டியிடும் என்று தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: திறமையான சட்ட வல்லுநர்களை உருவாக்குவதற்கு தரம் வாய்ந்த சட்டக்கல்வி அவசியம் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி கே இளந்தரையன் வலியுறுத்தியுள்ளார். தருமபுரியில் நடைபெற்ற அரசு சட்டக்கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு சட்டப்படிப்பை முடித்த மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி உரையாற்றினார். வழக்குரைஞர் தொழிலில் நேர்மையாக இருக்க வேண்டும் என்றும், அனுபவங்கள் மூலம் உயர்நிலையை அடைவதற்கு முயற்சிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். செயற்கை நுண்ணறிவு மனிதர்களுக்கு உதவும் கருவியாக இருக்க வேண்டும் என்றும், இதுபோன்ற தொழில்நுட்பங்களை கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டியது அவசியம் என்றும் நீதிபதி தெரிவித்தார். நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட தெப்பக்காடு பகுதியில் வளர்ப்பு யானைகள் முகாம் உள்ளது. இந்த முகாமில் வளர்க்கப்படும் யானைகளுக்கு ஊட்டச்சத்து மிக்க உணவுகள் வழங்கப்படுவதை காண ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் வந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட தெப்பக்காடு பகுதியில் வளர்ப்பு யானைகள் முகாம் உள்ளது. இந்த முகாமில் 2 குட்டிகள் உட்பட 28 யானைகள் பராமரிக்கப்படுகின்றன. இந்த யானைகளுக்கு காலை மற்றும் மாலை வேளைகளில் ராகி, அரிசி, கொள்ளு, கரும்பு, தேங்காய் உள்ளிட்ட ஊட்டச்சத்து உணவு வழங்கப்படுகிறது. இந்த நிகழ்வினை காண சுற்றுலாப் பயணிகள் அனுமதிக்கப்படுகின்றனர். இந்நிலையில் வார விடுமுறை காரணமாக முதுமலை யானைகள் முகாமிற்கு ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் வருகை புரிந்தனர். உணவு மாடத்தில் வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வளர்ப்பு யானைகளை கண்டு ரசித்தும் யானைகளுக்கு உணவு வழங்கப்பட்டதையும் கண்டு மகிழ்ந்தனர். முதுமலை பகுதியில் மாலை நேரத்தில் சாரல் மழையில் நிலவிய இதமான காலநிலையை அனுபவித்தவாறு யானைகள் முகாமில் குவிந்த சுற்றுலாப் பயணிகள் வார விடுமுறையை குடும்பத்துடன் கழித்து மகிழ்ந்தனர். உதகையிலிருந்து சரவணன்.
0: தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தில் ஏனைய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன்

0: கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்றும் நாளையும் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இரண்டு நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை காட்டிலும் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. காஞ்சிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்றிரவு பெய்த மழை காரணமாக குளிர்ச்சியான சூழல் உருவானதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் திருவண்ணாமலை, செங்கம், கலசப்பாக்கம், தன்றாம்பட்டு, கீழ்பெண்ணாத்தூர் போன்ற பகுதிகளில் சாரல் மழை பெய்தது. இருவரிச் செய்திகள். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் பொதுமக்களின் பேரணிக்கு எதிராக அந்நாட்டு அதிகாரிகள் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு பலோச் எக்ஜெய்தி குழு கண்டனம் தெரிவித்துள்ளது. மத்திய தரைக்கடல் பகுதியில் உள்ள வனப்பகுதியில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயை அடுத்து அப்பகுதியில் உள்ள 2500க்கும் அதிகமான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். இந்தியா சீனா இடையே வர்த்தகத்திற்காக இமாச்சல பிரதேசம் கினாவூர் மாவட்டத்தில் உள்ள ஷிபிகாலா பாதை 6 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பான வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ள 2 குடிமைப்பணி அதிகாரிகள் 1.12 கோடி ரூபாய் மதிப்பிலான வைப்பு தொகையை அமலாக்கத்துறை இயக்குநரகம் முடக்கி வைத்துள்ளது. வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கைகளின் போது கடத்தலில் ஈடுபட்டுள்ள 5 வெளிநாட்டினர் உட்பட 20 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் தில்லி இடையே உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் ஷாஜஹான்பூரில் அமைக்கப்பட்டுள்ள பல்தட சுங்கச்சாவடி செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. தென்காசி மாவட்டத்தில் 129 பயனாளிகளுக்கு 12 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாநில அமைச்சர்கள் திரு ஷாஜஹான் மற்றும் திரு ராஜீவ் ஆகியோர் வழங்கினர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளை ஆட்சியர் திரு வந்தனா கர்க் தொடங்கி வைத்தார். மத்திய அரசு ஊழியர்களுக்கான மருத்துவ திட்ட பயனாளிகள் சங்கத்தின் 8வது நிறுவன தின விழா சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் நடைபெறும் வல்வில் ஓரி விழாவை முன்னிட்டு இன்றும் நாளையும் போக்குவரத்து கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாவட்ட காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா மேலும் 5 தங்கம், 2 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் மகளிர் குத்துச்சண்டை போட்டியில் ஆடவர் 80 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் அங்குஷ் பங்கலும் 60 கிலோ இடைப்பிரிவில் சச்சின் சிவாச்சும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் 51 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் சாக்ஷி சௌத்ரியும், 60 கிலோ இடைப்பிரிவில் பிரியா கங்காசும், 70 கிலோ இடைப்பிரிவில் அருந்ததி சௌத்ரியும் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் 10,000 மீட்டர் ஓட்டத்தில் வெள்ளிப்பதக்கத்தையும் 5,000 மீட்டர் ஓட்டத்தில் வெண்கலப்பதக்கத்தையும் வென்று குல்வீர் சிங் சாதனை படைத்துள்ளார். இதுவரை இந்தியா 13 தங்கம், 17 வெள்ளி, 9 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தில் உள்ளது. இப்போட்டியில் பதக்கம் வென்ற வீர வீராங்கனைகளுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தாய்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் இன்று நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் தன்வி சர்மா வியட்நாமின் துய் லிங் லுங்கை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுவாமி விவேகானந்தரின் தொலைநோக்கு பார்வை இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தேர்வுகள் வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் நடைபெறுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். வாழ்வில் முன்னேற்றம் அடைவதற்கு கல்வி அவசியம் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். காவிரி விவகாரம் தொடர்பான கர்நாடக முதலமைச்சரின் செயல்பாடுகளுக்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா மேலும் 5 தங்கம், 2 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளித்தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:55. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம்.
3: வேளாண் சார்ந்த வானிலை அறிக்கை. எதிர்வரும் 5 நாட்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸிலிருந்து 38 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸிலிருந்து 28 டிகிரி செல்சியஸாகவும் வானம் லேசான மேகமூட்டத்துடனும் காணப்படும். கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில்

0: மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக நாஞ்சில் கூட்டரங்கில் வைத்து வருகிற ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று முற்பகல் 10:30 மணிக்கு மீனவர் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற உள்ளது. இக்கூட்டத்தில் கலந்து கொள்ளும் மீனவர்கள் தங்கள் கோரிக்கை மனுக்களை நேரில் வழங்கிட கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். நெல்லுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களில் துத்தநாகம் மிக முக்கியமானது. பயிர் வளர்ச்சிக்கு தேவையான இந்தோல் அசிட்டிக் ஆசிட் போன்ற பயிர் ஊக்கிகளை உற்பத்தி செய்ய துத்தநாகம் உதவுகிறது. இலைகளில் பச்சையும் உற்பத்தி மற்றும் ஒளி சேர்க்கையை ஊக்குவிக்கிறது. தூர் விடுதலையும் கதிர்களின் எண்ணிக்கையையும் அதிகரிக்கிறது. நெல்லில் துத்தநாக குறைபாடு ஏற்பட்டால் பயிரின் அடி இலைகளின் நடு நரம்பு பகுதி வெளுத்து காணப்படும். அடி இலைகளில் பழுப்பு நிற திட்டுக்கள் ஏற்பட்டு இலை அளவு சுருங்கிவிடும். பயிர் வளர்ச்சி குறைந்து புதர் போல் காட்சியளிக்கும். பொது பரிந்துரையாக ஏக்கருக்கு 10 கிலோ துத்தநாக சல்பேட்டை 20 கிலோ மணலுடன் அல்லது மட்கிய தொழு உரத்துடன் கலந்து அடி உரமாக இட வேண்டும். தவறும் பட்சத்தில் நடவு செய்த 30 முதல் 45 நாட்களுக்குள் அதாவது முன்பருவ வளர்ச்சி காலத்தில் 10 கிலோ துத்தநாக சல்பேட்டை 20 கிலோ மணலுடன் கலந்து இட வேண்டும். அல்லது 1 கிலோ துத்தநாக சல்பேட்டை 200 மில்லி லிட்டர் தண்ணீரில் கலந்து நடவு செய்து 30 முதல் 45 நாட்களுக்குள் இலைகளின் மீது தெளிக்கலாம். இலை வழியாக தெளிக்கும் போது காலை அல்லது மாலை நேரத்தில் ஈரப்பதம் இருக்கும் போது தெளிக்க வேண்டும். இலை வழியாக தெளிக்கும் போது காலை அல்லது மாலை நேரத்தில் ஈரப்பதம் இருக்கும் போது தெளிக்க வேண்டும். இலையில் கலவை எளிதாக ஒட்டி கொள்ள கஞ்சியை கலந்து தெளிக்கலாம். வேளாண் விரிவாக்க மையங்களில் விற்பனை செய்யப்படும் நெல் நுண்ணூட்ட கலவையை ஏக்கருக்கு 5 கிலோ என்ற அளவில் 20 கிலோ மணலுடன் கலந்து நெல் வயலில் இடுவதன் மூலம் துத்தநாக குறைபாட்டை நிவர்த்தி செய்யலாம்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். மற்றும்
2: நினைவுபடுத்துகிறோம் நேர்களே, இன்று இரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள். உழவருக்கு ஒரு சிந்தனை, அதிக வருவாய்க்கு செவ்வாழை சாகுபடி. நேர்முகத்தில் பங்கேற்கிறார் வில்லுக்குறி டி தாஸ் அவர்கள். அமுத சுரபி, தேசிய தோட்டக்கலை இயக்கம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், நெல்லில் குருத்து பூச்சி கட்டுப்பாடு தகவல்களை தருகிறார் திருப்பதி சரம் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள். கேட்டு பயன்பெறுங்கள்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101 இன்று காலை 9:45 மத்திய சட்டம் மற்றும் நீதி அமைச்சகம் வழங்கும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளித்தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7:00. வட்டார செய்திகள். வணக்கம். தலைப்புச் செய்திகள். குளச்சல் வெற்றி தூணுக்கு ராணுவ வீரர்கள் வீரவணக்கம் செலுத்தினர். காவல்துறை சார்பில் மக்கள் குறை தீர்க்கும் சிறப்பு முகாமில் பெறப்பட்ட 783 மனுக்களுக்கு விரைவில் தீர்வு காணப்பட்டது. நாகர்கோவில் சரக்கு ரயில் தண்டவாளத்துக்கு இடையே தார்ச்சாலை பணிகள் வேகமாக நடைபெற்று வருகின்றன. இனி விரிவான செய்திகள். டச்சுப்படையை வென்று 285 ஆண்டுகள் நிறைவை ஒட்டி வெற்றித்தூணுக்கு ராணுவ வீரர்கள் வீரவணக்கம் செலுத்தினர். திருவிதாங்கூர் சமஸ்தானம் ஆட்சியில் இருந்தபோது சிறந்த வர்த்தக தலமாக விளங்கிய குளச்சல் துறைமுகத்தின் மீது டச்சு படையினர் போர் தொடுத்தனர். திருவிதாங்கூர் படையினருக்கும் டச்சு படையினருக்கும் இடையே கடுமையான போர் நடைபெற்றது. 2 மாதங்கள் நடைபெற்ற இந்த போர் 1741 ஆண்டு

ஜூலை 31 நாள் நிறைவடைந்தது. திருவிதாங்கூர் படையின் வெற்றியை குறிக்கும் வகையில் மன்னர் மார்த்தாண்டவர்மா குளச்சல் கடற்கரையில் வெற்றி தூண் ஒன்றை நிறுவினார். குளச்சல் நகராட்சி சார்பில் பராமரிக்கப்பட்டு வரும் இந்த போர் வெற்றி தூண் வளாகத்தில் ஆண்டுதோறும் ஜூலை 31 நாள் மெட்ராஸ் ரெஜிமெண்ட் சார்பில் ராணுவ வீரர்கள் வீரவணக்கம் செலுத்தி வருகின்றனர். இந்த ஆண்டு நேற்று முன்தினம் நடைபெற்ற வீரவணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சியில் 2வது பட்டாலியன் கர்னல் பணி நிறைவு பெற்ற மேஜர் ஜெனரல் உட்பட ராணுவ வீரர்கள் அரசு அலுவலர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து காவல் நிலையங்கள் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகங்களில் பொதுமக்கள் குறைகளை உடனுக்குடன் கேட்டறிந்து தீர்வு காணும் வகையில் மக்கள் குறை தீர்க்கும் சிறப்பு முகாம்கள் ஜூன் 20 முதல் நடைபெற்றன.

0: தில் மக்கள் குறை தீர்க்கும் சிறப்பு முகாம்கள் ஜூன் மாதம் 20ஆம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு வாரமும் புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் நடைபெற்று வரும் இச்சிறப்பு முகாம்களில் பொதுமக்கள் தங்களது நிலப்பிரச்சினை, குடும்ப பிரச்சினை, இணையதள மோசடி, பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு, அண்டை வீட்டு தகராறு, பண மோசடி உள்ளிட்ட பல்வேறு புகார்களை அளித்து வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் மாவட்டத்தில் உள்ள 37 காவல் நிலையங்களிலிருந்து இதுவரை பெறப்பட்ட 812 மனுக்களில் 783 மனுக்கள் மீது உரிய முறையில் தீர்வு காணப்பட்டுள்ளதாகவும், மீதமுள்ள மனுக்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் காவல்துறை அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர். பொதுமக்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தங்கள் பிரச்சினைகளுக்கு விரைந்து தீர்வு காணலாம் என காவலர்கள் கேட்டுக் கொண்டனர். நாகர்கோவில் ரயில் நிலையத்தில் மேம்பாட்டுப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. புதிய தண்டவாளம், பிளாட்பார்ம் அமைப்பது தொடர்பாக பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளின் ஒரு பகுதியாக 1வது பிளாட்பாரத்தை நீட்டிப்பது செய்யும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. சரக்கு ரயில்கள் நிறுத்தும் தண்டவாளங்களுக்கு இடையே லாரிகளை நிறுத்தி சரக்குகளை இறக்க வசதியாக சாலை அமைக்கும் பணியும் நடைபெற்று வருகிறது. இந்த சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் வெளியூர்களிலிருந்து நாகர்கோவிலுக்கு சரக்கு ரயில்கள் ஒருவார காலத்திற்கு வராது என்று செய்திக்குறிப்பு தெரிவிக்கின்றது. இத்துடன் வட்டார செய்திகள் நிறைவடைந்தன.
1: ஆடினாலே ஆஃபர் தானே, எப்படியும் நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் போட்டிருப்பாங்க.
2: ஆமா போட்டிருக்காங்க, வெறும் 4000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு நிச்சய பரிசு, காசுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு ஈஸி EMI ஆஃபர், சில சமையலறை சாதனங்களுக்கு 75% வரை தள்ளுபடி.
1: இந்த ஆடிய அட்டகாசமா நம்ம சுந்தர் ரேடியோஸோட கொண்டாடுவோம்.
2: சுந்தர் ரேடியோஸ் நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
3: நாகர்கோவில் ஸ்ரீனிவாச இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், தீரிக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903000805.
4: மாமா என்னாச்சு?
5: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
4: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
6: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7:05. குமரி பண்பலை 101 இப்போது கேட்கலாம்.
7: முற்றத்தில் இன்று

0: ஏ சிவா, என்னப்பா வயல்ல வேலை செய்யறது ஒரு பக்கமா இருந்தாலும் கூட இது என்னது மூட மூடையா வந்து இறங்குத?
1: இளே, அவ்வளவு ரசாயன உரம்னே என்னன்னு நீங்க காலையில இந்த பக்கம் வந்திருக்கீங்க?
0: ஏய் தம்பி, இந்த ரசாயன உரத்தினுடைய தாக்கத்தை குறைக்கணும், மக்கள்கிட்ட ஒரு விழிப்பை ஏற்படுத்தணும் அப்படின்னு மத்திய அரசு சொன்னதனுடைய வெளிப்பாடா இந்த பக்கமா வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில? ஏய், இப்படி ரசாயன உரத்தை போட்டா ஒரு நிலத்துல மண்புழு ஏதாவது இருக்கா?
1: இனே, இதெல்லாம் அப்பா காலத்துல இருந்தேன்னு. எங்க தாத்தா காலத்துல 100 மாடுகள் வச்சிருந்தாங்களாம். எங்க அப்பா வந்து 20 மாடு வச்சிருந்தாங்க. இப்ப பாருங்க, மாடே இல்ல.
0: தாத்தா 100 மாடு வச்சிருந்த இடத்துல அப்பா 20 மாடாக்கி அஞ்சல ஒன்னு ஆக்கக்கூடிய ஒரு நிலையில நீயா அஞ்சல ஒன்னாட்டு ஒரு 4 மாடு வைக்க கூடாது?
1: ஏனே, என்னட புரியாம பேசிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் இப்ப நடைமுறையில சாத்தியப்படுமானே? புல்லு பறிக்க ஆளு பாக்கணும், மேய்ச்சலுக்கு இடம் இல்ல, எப்படினே மாடு மேய்க்கிறது? ஏனே, இப்ப எவ்வளவு இயந்திரங்கள் வந்திருக்கு. சொன்னா வந்து சீர்படுத்தி தந்துட்டு போக போறான், உழணும்னா உழுது தந்துட்டு போக போறான். அதுவும் முன்னாடி மாதிரி 1 நாள், 10 நாள், 20 நாளா, 2 நாள் அடிச்சு போட்டு அவன் பாட்டு போயிராமனே.
0: தம்பி, இதெல்லாம் சொல்றது கேக்குறதுக்கு நல்லா இருக்கு. உங்களை மாதிரி விவசாயிகள் இந்த மாதிரி ரசாயன உரத்தை போட்டு போட்டு மண்ண மலடாக்குனதுனால உங்கள்ட்ட திரும்பியும் அந்த பாரம்பரிய இயற்கை வேளாண்மை அப்படிங்கறத நிறைய விழிப்புணர்வு கருத்துக்களை எடுத்து சொல்லி உங்களை திரும்பியும் அந்த பக்கமா திருப்பணும் அப்படிங்கறதுக்காக தான் என்னமாய் இருக்கக்கூடிய நல தொண்டர்கள் அப்படிங்கிற அடிப்படையில அனுப்பி விட்டுருக்காங்கப்பா. தம்பி, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்துல ஏதாவது கடன் வாங்கியிருக்கியா?
1: விவசாயினா கடன் இல்லாம செய்ய முடியுமானே? அதுல ஒரு பகுதி தான் உரம வந்து இறங்கிட்டு இருக்குன்னு.
0: நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இவ்வளவு உரத்தை போட்டு போட்டு போட்டு பயிர எத்தினாலதான் இப்ப மண்புழுக்களை பார்க்க முடியல, பறவை இனங்களை பார்க்க முடியல, நண்டை பார்க்க முடியல, நத்தைய பார்க்க முடியல, பாம்பை பார்க்க முடியல, எலி வளைகள் அப்படிங்கறது எலி எதிரியா இருந்தாலும் கூட அந்த உயிரினம் கூட இல்லாத ஒரு நிலை ஆயிடுச்சே.
1: ஏனே, இதுக்கு இப்ப நான் என்னென்ன பண்ணணும்? நீங்க தான் சொன்னீங்க.

0: ரசாயன உரத்தை போட்டு உற்பத்தியை பெருக்குங்க அப்படின்னு சொன்னீங்க, இப்போ என்னென்ன மாத்தி பேசிட்டு இருக்கீங்க?
1: மாத்தி எல்லாம் பேசலப்பா, ரசாயன உரம் அப்படிங்கறத முழு அளவுல போடுகிறத தவிர்த்து குறிப்பிட்ட அடி உரம் மட்டும் இயற்கை உரத்தை கொடுக்கணும்பா. அதனாலதான் உங்களை ஊக்கப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக தான் விவசாயிகளை பார்த்து பேசுங்க, பாரம்பரிய இயற்கை விவசாயத்தை பத்தி சொல்லுங்க அப்படின்னு மத்திய அரசு அனுப்பி விட்டு இருக்குப்பா.
0: சரிண்ணே, இந்த பாரம்பரிய இயற்கை விவசாயம் என்னண்ணே, அதை சொல்லுங்கண்ணே.
1: பாரம்பரிய இயற்கை விவசாயம் அங்க பாரு, ஒரு மூட உரத்தை தொளியோடி போட்டா பாரு, தண்ணீர உழுந்துட்டு பாரு.
0: முத மூடைய தூக்குடே, காசுடே, தூக்கி வைடே, ரெண்டாவுக்கு பாத்துக்கலாம்.
1: 2015 இருந்தே இந்த இயற்கை விவசாய நடைமுறைகளை மத்திய அரசு வந்து கொண்டு வந்துச்சு. அதுவும் மண்ணுல வந்து இயற்கையா கிடைக்கக்கூடிய இலை தழைகளை பயன்படுத்தி அந்த மண்ணை வந்து வளமாக்கும் போது மண்புழுக்கள் அப்படிங்கறது ஆதிக்கம் கூடும். மண்புழுக்கள் அப்படிங்கறது விவசாயிகளுக்கு யாருப்பா
0: நண்பண்ணே, அது தெரியாமல இருக்கு.
1: தெரிஞ்சதுக்கு பிறகுமாப்பா அந்த மாதிரி
0: என்ன இதுல ரசாயன உரம் மட்டுமா போடுறேன்னு நினைக்கிறீங்க? மருந்து கூட அப்பப்ப அடிக்கிறோம்னே.
1: ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்தாப்பா?
0: ஆமாண்ணே, அதுதான், அதை அடிச்சாதான் பூச்சிகள் எல்லாம் சாகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.
1: ஏ தம்பி, இந்திய அளவுல இந்த இயற்கை விவசாய நடைமுறையை திரும்பியும் பின்பற்றணும் அப்படிங்கறதுக்காக மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள், வடகிழக்கு மாநிலங்கள் எல்லாருக்கும் மத்திய அரசு வந்து உதவிகரம் நீட்டுதுப்பா.
0: என்னென்ன நீட்டுது வைக்குதுன்னு சொல்றீங்க, அப்படி என்னென்ன உதவி பண்றாங்க?
1: மத்திய அரசு பொறுத்த அளவுல இந்த பாரம்பரிய இயற்கை விவசாய நடைமுறைகளை பின்பற்றணும் அப்படிங்கறதுக்காக 100%-60% பணத்தை அவங்க தான் கொடுக்கறாங்க.
0: அப்படியானே
1: எந்தவித ரசாயன கலப்பு, பூச்சி மருந்து கலப்பு இல்லாத விளைபொருட்களை நம்ம நாட்டு பிரஜைகள் பயன்படுத்தணும் அப்படிங்கறதுல மத்திய அரசு ஒரு உறுதிமொழி எடுத்ததன் பயனாதான் இயற்கை விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க.
0: எனக்கு ஒரு சந்தேகம்னு, இந்த இயற்கை விவசாயத்தை யார் யாருகிட்ட எடுத்து சொன்னா வெற்றி பெறணும்னு மத்திய அரசாங்கம் நினைக்குதுன்னு?
1: கிராமப்புற இளைஞர்களை ஊக்கப்படுத்த போறாங்க, மகளிரை ஊக்கப்படுத்த போறாங்க, உங்களமா இருக்கக்கூடிய விவசாயிகள், அதை வாங்கி பயன்படுத்தக்கூடிய நுகர்வோர்கள், வியாபாரிகள் எல்லாருக்கும் தற்போதைய தொழில்நுட்பங்கள் மூலம் விவசாய நடைமுறைகளை புரிய வைக்கணும் அப்படின்னு மத்திய அரசாங்கம் சொல்லி இருக்கு.
2: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
3: ஏஎம்பி ஜெய்ஹரன்கோ திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
4: ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
5: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை 101 இப்போது கேட்கலாம்.
6: உங்கள் காலை பொழுதை இனிமையாக்க வருகிறது அரும்புகளின் குரும்புகள். இது மழலைகளின் அமுத மொழிகள் கேட்கும் நேரம்.
7: டம் டம் சிடம் டம் டம் டம் நெஞ்சம் பாடும் சங்கீதம் காதில் கேட்கின்றதா.
8: இது சூப்பரான மார்னிங், சூப்பரா கொண்டு போகிறதுக்காக ஸ்பைடர்மேன் மாதிரி ஒரு குட்டி மாஸ்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
9: வணக்கம்.
8: சரி, இன்னைக்கு ப்ரோக்ராம்ல வந்திருக்கீங்க, உங்களோட பேர் சொல்லுங்க.
9: மை நேம் இஸ் கேனிலி.
8: எந்த ஊர்ல இருந்து வரீங்கம்மா?
9: கீழபுத்தளம்.
8: கீழபுத்தளத்துல இருந்து வரீங்களா? சரி, இன்னைக்கு ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கீங்க, உங்களை பத்தி இன்ட்ரோ பண்ணிக்கலாமா?
9: எங்க வீட்டுல தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா, சித்தப்பா எல்லாரும் இருக்காங்க.
8: சரி, அவங்க பேர் சொல்லுங்க.
9: எங்க தாத்தா பேரு ராஜகுமார், எங்க பாட்டி பேரு மேரி லீடா, இன்னொரு பாட்டி குசலகுமாரி, இன்னொரு தாத்தா ரத்னசாமி, எங்க அப்பா பேரு கார்த்திக், எங்க அம்மா பேரு ஆர் ஜாஃப்னி.
8: சரி, உங்க ஃபேமிலிய பத்தி சூப்பரா சொல்லிட்டீங்க. என்ன படிக்கிறீங்க?
9: ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
8: அப்படியா? சரி, ஓகே. அங்க வந்து கிளாஸ் எடுக்கிற மிஸ்ஸோட பேர் என்ன?
9: ஜெயஸ்ரீ மிஸ். ஜெயஸ்ரீதாங்க.
8: ப்ரோக்ராம்ல சொல்றதுக்காக நீங்க என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கீங்க?
9: ட்ரீய பத்தி சொல்ல போறேன்.
8: சொல்லுங்க, கேக்கலாம்.
9: ஐ ஹேவ் த்ரீ. ஐ ஹேவ் கிரீன் கலர், ஐ ஹேவ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள், ஐ ஹேவ் உள்ளனூட், ஐ ஹேவ் ஆக்சிஜன், ஐ ஹேவ் ஷேட் அண்ட் ஷெல்டர், ஐ ஹேவ் மெடிசின், பேஸ் அண்ட் அனிமல்ஸ் லிவ் இன் த்ரீஸ், ஐ பிரிங் great. Don't cut trees. I reduce noise pollution. We must grow more.
8: ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன்.

0: ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் அண்ட் டிசம்பர்.
1: சூப்பர், அழகா அன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துகிட்டு பேசிருக்கீங்க. நிதிஷ் வந்து பெரிய பையனா வளர்ந்த அப்புறமா என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
0: போலீஸ்.
1: போலீஸ் ஆக போறீங்களா? எதனால உங்களுக்கு இந்த ஆசை?
0: எல்லா தலையும் பிடிக்க.
1: ஓ, இதனால போலீஸ் ஆகணும்னு ஆசைப்படுறீங்களா? சரி, நீங்க வந்து ரேடியோ எல்லாம் கேட்டிருக்கீங்களா?
0: ஆமா,
1: ரேடியோ கேட்டிருக்கீங்களா? ரேடியோல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா எது சொல்லுவீங்க?
0: ரேடியோல பாட்டு கேட்டிருக்கேன்.
1: பாட்டு கேட்டிருக்கீங்களா? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுனா என்ன பாட்டு சொல்லுவீங்க? உங்களுக்கு இந்த சாங் ரொம்ப பிடிக்குமா?
0: ஆமா.
1: சரி, நீங்க நினைச்ச மாதிரியே ஃபியூச்சர்ல போலீஸ் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள்.
0: தேங்க்யூ.
2: நாளைக்கு இன்னும் ஒரு மழலையோட உங்களை மீட் பண்ணும் வரைக்கும் டாடா, பை பை.

0: நான் தான்.
1: என்ன வேணும்?
0: செய்தி வேணும்.
1: என்ன செய்தி?
0: கூறும் செய்தி எப்ப வரும்?
2: தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101 இன்றைய குறுஞ்செய்தி வருதுங்க, மறக்காம கேளுங்க.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:45 மத்திய சட்டம் மற்றும் நீதி அமைச்சகம் வழங்கும் டிபார்ட்மெண்ட் ஆப் ஜஸ்டிஸ் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

வணக்கம். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். தென்மேற்கு பருவமழையால் பாதிக்கப்படும் மாநில அரசுகளுக்கு உதவிடும் வகையில் மாநில பேரிடர் மீட்பு நிதி வழங்குவதற்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஒப்புதல் வழங்கியுள்ளார். தரமான சுகாதார சேவைகள் வழங்குவதை மருத்துவமனைகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். தென் அமெரிக்க நாடான பெருவில் சிறிய ரக பயணியர் விமானம் விபத்துக்குள்ளானதில் 13 பேர் உயிரிழந்துள்ளனர். கேரளா, கர்நாடகா, மணிப்பூர், நாகாலாந்து உள்ளிட்ட மாநிலங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமுதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பான் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை சாம்பியன் பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். தென்மேற்கு பருவமழையால் பாதிக்கப்படும் மாநில அரசுகளுக்கு உதவிடும் வகையில் மாநில பேரிடர் மீட்பு நிதி வழங்குவதற்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஒப்புதல் வழங்கியுள்ளார். நடப்பாண்டுக்கான முதல் தவணை தொகையாக 7 மாநிலங்களுக்கு மொத்தம் 2,117 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. அருணாச்சல பிரதேசத்திற்கு 45 கோடி ரூபாயும், அசாமிற்கு 379 கோடி ரூபாயும், குஜராத் மற்றும் மகாராஷ்டிர மாநிலங்களுக்கு தலா 500 கோடி ரூபாயும் நிதியுதவி வழங்க ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. பருவமழை காரணமாக ஏற்படும் வெள்ளப்பெருக்கு குறித்து மாநில அரசுகளுடன் இணைந்து மத்திய அரசு உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும், பாதிக்கப்படும் மாநிலங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்றும் மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள 7 மாநிலங்களில் இமாச்சல பிரதேசம், ஒடிசா, நாகாலாந்து ஆகிய மாநிலங்களுக்கு ஏற்கனவே நடப்பாண்டிற்கான முதல் தவணைத் தொகை விடுவிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தரமான சுகாதார சேவைகள் வழங்குவதை மருத்துவமனைகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் உள்ள மருத்துவமனைகளில் சாரத்

0: திட்டத்தை விரிவுபடுத்துவதற்கான நடைமுறைகள் குறித்து அவரது தலைமையில் புதுதில்லியில் நடைபெற்ற உயர்நிலைக் கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. மருத்துவர்கள் சுகாதார சேவைகளில் கவனம் செலுத்துவதற்கு ஏதுவாக அவர்களுக்கு உதவிடும் வகையில் இந்த சாரதி திட்டம் செயல்படுத்தப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் கூறினார். நோயாளிகளுக்கு வழங்கப்படும் சிகிச்சை முறைகள் உள்ளிட்ட பல்வேறு மருத்துவ சேவைகளுக்கு பயிற்சி பெற்ற இளம் தன்னார்வலர்களை மேம்படுத்தும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாக திரு நட்டா கூறினார். உஸ்பெகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் திரு சைதோ பக்தியோர் 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அவரது இந்த பயணத்தின்போது குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் ஆகியோரை சந்தித்து பேசுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தில்லியில் நடைபெறும் இந்தியா உஸ்பெகிஸ்தான் வர்த்தக மன்ற கூட்டத்திலும் திரு சைதோ பக்தியோர் பங்கேற்க உள்ளதாக அந்த அறிக்கை மேலும் தெரிவிக்கிறது. தில்லியில் வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்தப் பணிகளின் ஒரு பகுதியாக இதுவரை 85,81,920 படிவங்கள் பெறப்பட்டுள்ளதாக தில்லி தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்காளர் பட்டியலில் இடம்பெறும் வாக்காளர்களை உறுதி செய்யும் வகையில் வீடு வீடாக சென்று வாக்காளர் பட்டியலுக்கான விண்ணப்ப படிவங்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இப்பணியில் 13,000 அதிகமான வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும், இந்த படிவங்கள் வழங்கும் பணி அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தென் அமெரிக்க நாடான பெருவில் நாஸ்கா நகர் அருகே நேற்று சிறிய ரக பயணியர் விமானம் விபத்துக்குள்ளானதில் 13 பேர் உயிரிழந்துள்ளனர். சுற்றுலா செல்வதற்காக பயன்படுத்தப்படும் இந்த விமானத்தில் 11 பயணிகள் மற்றும் 2 விமானிகள் பயணம் செய்ததாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பிஸ்கோ விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்ட சில நிமிடங்களுக்குள் அந்த விமானத்துடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டதாகவும், விபத்திற்கான காரணம் கண்டறியப்படவில்லை என்றும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஹோர்முஸ் பகுதியில் கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல்களை நிறுத்தி பேச்சுவார்த்தைக்கு திரும்பும் வரை அமெரிக்கா தொடர்ந்து தாக்குதல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் மேற்கு ஆசியாவில் உள்ள இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு சொந்தமான எரிசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. குவைத்தில் உள்ள எரிசக்தி நிலையங்களை குறிவைத்து நடத்தப்படும் ட்ரோன் தாக்குதலை வானிலேயே இடைமறித்து அழித்ததாக குவைத் தெரிவித்துள்ளது. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் உள்ள உணவகத்தில் நடந்த குண்டுவெடிப்பில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். 21 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த சம்பவத்தில் உயிரிழந்த அடையாளம் தெரியாத பெண் ஒருவர் வெடிப்பொருட்களை கொண்டு வந்ததாக அந்நாட்டு செய்தி முகமைகள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். கேரளா, கர்நாடகா, மணிப்பூர், நாகாலாந்து உள்ளிட்ட மாநிலங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமுதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தில்லி, ஹரியானா, பஞ்சாப், சண்டிகர், உத்தராகண்ட், இமாச்சல பிரதேசம், மேகாலயா, அருணாச்சல பிரதேசம், குஜராத், ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர், லடாக், தெலங்கானா, மத்திய பிரதேசம், தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. அரபிக்கடல் பகுதியில் இம்மாதம் 3ஆம் தேதி வரை மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதனிடையே கேரளாவில் பெய்து வரும் கனமழை காரணமாக கோட்டயம், இடுக்கி, மலப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களின் பல்வேறு பகுதிகளில் வெள்ளநீர் சூழ்ந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அம்மாநிலத்தில் உள்ள 5 மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதை அடுத்து பாதிக்கப்பட்ட பகுதிகளில் 65 நிவாரண முகாம்கள் ஏற்படுத்தப்பட்டு 1,400 அதிகமான மக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவிக்கிறார். கனமழை காரணமாக பம்பை நதியில் வெள்ளப்பெருக்கு அதிகரித்துள்ளதால் சபரிமலைக்கு செல்லும் யாத்ரீகர்கள் இம்மாதம் 3

0: ஆம் தேதி வரை பயணத்தை ஒத்திவைக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். பான் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை சாம்பியன் பட்டம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 6-3 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் ஸ்காட் டன்கன் ஸ்வேடனின் ஆடம் ஹைனோன் இணையை வென்று இப்பட்டத்தை கைப்பற்றியது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா மேலும் 5 தங்கம், 2 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் மகளிர் குத்துச்சண்டை போட்டியில் ஆடவர் 80 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் அங்குஷ் பங்கலும் 60 கிலோ எடைப்பிரிவில் சச்சின் சிவாச்சும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் 51 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் சாக்ஷி சௌத்ரியும் 60 கிலோ எடைப்பிரிவில் பிரியா கங்காசும் 70 கிலோ எடைப்பிரிவில் அருந்ததி சௌத்ரியும் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் 10,000 மீட்டர் ஓட்டத்தில் வெள்ளிப்பதக்கத்தையும் 5,000 மீட்டர் ஓட்டத்தில் வெண்கலப் பதக்கத்தையும் வென்று குல்வீர் சிங் சாதனை படைத்துள்ளார். பாரா ஆடவர் குண்டு எறிதலில் இந்தியாவின் சோமன் ராணா வெள்ளிப்பதக்கமும் சுபம் ஜியால் வெண்கலப் பதக்கமும் வென்றனர். இதுவரை இந்தியா 13 தங்கம், 17 வெள்ளி, 9 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தில் உள்ளது. இப்போட்டியில் பதக்கம் வென்றுள்ள வீரர் வீராங்கனைகளுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தாய்பேய் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இன்று நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் தன்வி சர்மா வியட்நாமின் தோய் லிங்கை எதிர்கொள்கிறார். துரந்த் கோப்பை கால்பந்து போட்டி அசாம் மாநிலம் குவஹாத்தியில் நேற்று தொடங்கியது. அசாம் மாநிலத்தின் கலாச்சார மரபுகளை எடுத்துக்காட்டும் வகையில் கண்கவர் நிகழ்ச்சிகளுடன் இப்போட்டி தொடங்கியது. இந்த போட்டியை ராணுவமும் அசாம் மாநில அரசும் இணைந்து நடத்துகின்றன. முதலாவது போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி 6-0 என்ற கோல் கணக்கில் போடோலாந்து அணியை வென்றது. தெற்காசிய கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டி டாக்காவில் நவம்பர் 4ஆம் தேதி தொடங்கி 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. நவம்பர் 5ஆம் தேதி வரை நடைபெறும் இப்போட்டியில் இந்திய அணி மாலத்தீவு அணியையும், 11ஆம் தேதி நடைபெறும் போட்டியில் பாகிஸ்தான் அணியையும் எதிர்கொள்கிறது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 9 முறை சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தென்மேற்கு பருவமழையால் பாதிக்கப்படும் மாநில அரசுகளுக்கு உதவிடும் வகையில் மாநில பேரிடர் மீட்பு நிதி வழங்குவதற்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஒப்புதல் வழங்கியுள்ளார். தரமான சுகாதார சேவைகள் வழங்குவதை மருத்துவமனைகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா வலியுறுத்தியுள்ளார். தென்அமெரிக்க நாடான பெருவில் சிறிய ரக பயணியர் விமானம் விபத்துக்குள்ளானதில் 13 பேர் உயிரிழந்துள்ளனர். கேரளா, கர்நாடகா, மணிப்பூர், நாகாலாந்து உள்ளிட்ட மாநிலங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமுதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பான் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை சாம்பியன் பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளித் தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7:25. சேவை செய்திகள் கேட்பதற்கு முன்,
3: முட்டி வலி இடுப்பு வலியால உங்க அன்றாட வாழ்க்கையே பாதிக்கப்படுதா?
4: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
5: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
6: ஆடினாலே நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் தானே. இஎம்ஐ ஆஃபரில் குறைந்த முன்பணத்தில் உங்கள் வீட்டிற்கு தேவையான ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், லேப்டாப் மற்றும் அனைத்து விதமான வீட்டு உபயோகப் பொருட்கள் சுலப மாத தவணை முறையில் குறைந்த விலையில் சிறப்பு பரிசுகளுடன்.
7: இந்த ஆடியை அட்டகாசமாக சுந்தர் ரேடியோஸுடன் கொண்டாடுங்கள்.
8: சுந்தர் ரேடியோஸ், நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
9: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
10: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை இப்போது நாகர்கோவிலில்.
9: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
10: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
9: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிட்டல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
10: போன் 7358737358.
11: திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி. உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903

0: 800-900-909.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: ஆடினாலே ஆஃபர் தான், அதுவும் நம்ம டிஜிமார்ட்னா சொல்லவே வேணும். டிஜிமார்ட்டில் பிரம்மாண்டமான ஆடி ஆஃபர், எல்இடி ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, கிச்சன் அப்ளைன்சஸ் அப் டு 70% வரை தள்ளுபடி. மொபைல் லேப்டாப்களுக்கு சிறப்பு தள்ளுபடி. இசிஎம்ஐ மற்றும் அட்டகாசமான பரிசுகள். உங்கள் மனம் கவர்ந்த வீட்டு உபயோக பொருட்கள் குறைந்த விலையில் நிறைந்த தரத்தில் வாங்க நம்ம டிஜிமார்ட்டுக்கு வாங்க. இடம் ஆப்போசிட் ஸ்டேடியம், நாகர்கோவில் மற்றும் பேலஸ் ரோட்டக்கலை.
3: முருகன் குன்றம் அருள்மிகு வேல்முருகன் திருக்கோயில் ஆடி ஆவணி புரட்டாசி மாத சிறப்பு வழிபாடுகளில் இன்று சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு மாலை 5:30 ஸ்ரீ செல்வ விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம், 6:30 சிறப்பு வழிபாடு, நாளை காலை 7:00 அபிஷேகம். புலவர் விளை அருள் தரும் தேவி ஸ்ரீ முத்தாரம்மன் திருக்கோவில் ஆடி மாத சிறப்பு பூஜையை முன்னிட்டு மகா சங்கடகர சதுர்த்தியில் மாலை 6:30 அருள்மிகு கன்னிமூல கணபதிக்கு அபிஷேகம், இரவு 7:30 தீபாராதனை. அதங்கோடு காட்டு விளை ஐயா வைகுண்டர் தர்மபதி அகிலத்திரட்டு அம்மானை திருயேடு வாசிப்பு திருவிழாவில் இன்று காலை 8:00 அலங்கார பணிவிடை, 8:30 பட்டாபிஷேக திருயேடு வாசிப்பு, 11:00 ஐயாவுக்கு பட்டாபிஷேகம், பகல் 12:00 உச்சிப்படிப்பு, பிற்பகல் 2:15 ஐயா இந்திர வாகனத்தில் எழுந்தருளல். நாகர்கோவில் புனித அல்போன்சா திருத்தல ஆலய திருவிழாவில் இன்று காலை 9:00 புனித அல்போன்சா சிறப்பு நவநாள், 9:30 ஆடம்பர கூட்டு திருப்பலி, பகல் 12:30 திருத்தேர் பவனி, மாலை 4:00 ஆடம்பர கூட்டு திருப்பலி. முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தின் கீழ் 70 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள், 65 வயது முதல் 70 வயதிற்குட்பட்ட மூத்த குடிமக்கள், 18 வயதிற்குட்பட்ட குடும்ப உறுப்பினர்களை மட்டும் கொண்டவராயிருப்பின் அவர்களது குடும்ப அட்டைக்கு அவர்களின் இல்லத்திற்கே நேரில் வந்து இம்மாதம் வரும் 4 மற்றும் 5 தேதிகளில் நியாய விலைக்கடை விற்பனையாளர்கள் அத்தியாவசிய பொருட்களை வழங்குவர். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் லிமிடெட் நாகர்கோவில் மண்டலத்தில் பட்டம், பட்டயம் மற்றும் கலை மற்றும் அறிவியல் பிஏ, பிஎஸ்சி, பிகாம் பட்டம் பெற்றவர்கள் 2026-27 தொழில் பழகுனர் பயிற்சி பெற தகுதியான இயந்திரவியல், ஆட்டோமொபைல் பிரிவுகளில் பொறியியல் பட்டம், பட்டயம் மற்றும் கலை மற்றும் அறிவியல் 2022-23-24-25 மே 2026 தேர்ச்சி பெற்ற தமிழக மாணவரிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஆன்லைனில் https://nats.education.gov.in என்ற இணையதளத்தில் இம்மாதம் 28 தேதிக்குள் தகுதியுடையவர்கள் விண்ணப்பிக்கலாம் என திருநெல்வேலி கோட்ட நாகர்கோவில் மண்டல பொது மேலாளர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை 101 இப்போது கேட்கலாம்.
1: இன்றைய குறுஞ்செய்தி. வணக்கம் மன்னர் வேந்தே.
2: காலை வணக்கம் வாரும் மந்திரியாரே. அது என்ன, கையில் பூச்செண்டு கொண்டு வந்திருக்கிறேன்.
1: அண்ணா, இதை பார்த்துமா தங்களுக்கு நினைவுக்கு வரவில்லை?
2: மஞ்சள் நிற ரோஜா பூச்செண்டு. ஏதோ ஒரு விசேஷத்துக்கு யாருக்கோ பரிசளிக்க செல்கிறீர்கள் என்று மட்டும் புரிகிறது.
1: ஆஹா மன்னா, தாங்கள் என்னை மறந்தே விட்டீர்கள்.
2: என் கண் முன்னே தானே தெரிகிறீர். மறந்து விட்டேன் என்று உளறிக் கொண்டிருக்கிறீர்.
1: மன்னா, மஞ்சள் நிற ரோஜாதான் நட்பின் குறியீடாக பார்க்கப்படுகிறது. இது நட்பு கொண்டாட்டம் மற்றும் அதன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் குறியீடாக இருக்கிறது. இதை பார்த்துமா மன்னா தங்களுக்கு இன்னும் நினைவுக்கு வரவில்லை? இன்று ஒரு முக்கியமான நாள் மன்னா.
2: ஓஹோ, புரிந்து விட்டது. இன்று நாம் குருகுலத்தில் ஒன்றாக சேர்ந்து கமர்கட் வாங்கி சாப்பிட்டோமே, அதை தானே நினைவுபடுத்துகிறீர்?
1: நானே கூறுகிறேன், சர்வதேச நட்பு தினம் கொண்டாடப்படுகிறது மன்னா.
2: அடடே.

0: தினமா? அதற்குதான் மஞ்சள் நிற ரோஜா செண்டை கையில் கொண்டு வந்திருக்கிறீரா?
1: ஆமாண்ணா, இது தங்களுக்கு தான். தங்களுக்கு எனது நண்பர்கள் தின வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி நன்றி. மந்திரியாரி, உமக்கும் எனது நண்பர்கள் தின நல்வாழ்த்துக்கள். ஆமாம், நண்பர்கள் என்றால் ஆங்கிலத்தில் ஃப்ரெண்ட்ஸ் என்று பொருள்.
1: குருகுலத்தில் மன்னர் ஏதோ ஒரு நாள் ஆங்கில வகுப்பை அட்டென்ட் செய்திருக்கிறார் போல.
0: அவர்கள் நம் வாழ்வில் மகிழ்ச்சியையும் ஆதரவையும் தருவார்கள். நண்பர்கள் இல்லாமல் வாழ்க்கை முழுமையடையாது. அவர்களை சிறப்பிக்கத்தானே இத்தினம்.
1: ஆமாண்ணா. மன்னா, இந்தியா, பங்களாதேஷ், மலேசியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகளில் நட்பு தினத்திற்கான தேதி ஆகஸ்ட் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்றுதான் இங்கெல்லாம் நட்பு தினம் கொண்டாடப்படுகிறது.
0: நல்ல நண்பர்கள் நமக்கு கிடைக்கும் ஒரு பரிசு. அவர்கள் நம்மை உற்சாகப்படுத்துவார்கள், நம்மை ஆதரிப்பார்கள், மேலும் நம்முடைய வெற்றிகளில் மகிழ்ச்சி அடைவார்கள். நண்பர்கள் நமக்கு ஒரு பாதுகாப்பான சூழலை தருவார்கள். அங்கு நாம் நம்மை பற்றி நன்றாக உணரலாம். நல்ல நண்பர்கள் நமக்கு எப்போதும் கிடைப்பார்களா என்று தெரியாது. ஆனால் கிடைத்த நண்பர்களை நாம் எப்போதும் மதிக்க வேண்டும்.
2: என் ஃப்ரெண்ட் போல யாரு மச்சான், அவன் ஃப்ரெண்ட் எல்லாம் மாத்தி வச்சான்.
1: நண்பர்கள் என்பது ஒருவருக்கொருவர் புரிந்துணர்வுடன் அனுசரிப்புடன் இருக்கும் உறவை குறிக்கும். வயது, மொழி, இனம், நாடு ஆகியவற்றை கடந்த ஒரு உறவு அண்ணா.
0: ஆம் மந்திரியாரே, நண்பர்கள் ஒருவருக்கொருவர் உண்மையாக இருப்பார்கள். இன்பத்திலும் சரி துன்பத்திலும் சரி நமக்கு துணையாக இருப்பார்கள். நண்பர்கள் நம் வாழ்க்கையின் ஒரு முக்கிய அங்கமாக இருப்பார்கள். குறிப்பாக சொல்ல போனால் குழந்தை பருவத்தில் அவர்களின் வளர்ச்சிக்கும் சமூக திறன்களை வளர்ப்பதற்கும் இது மிகவும் முக்கியமானது. ஆமா மந்திரியாரே, நமது நாட்டில் இந்த கொண்டாட்டம் எப்படி தொடங்கியது?
1: திரைப்படங்களின் மூலம்தான் இந்த நட்பு தின கொண்டாட்டம் பற்றிய விழிப்புணர்வு நாடு முழுவதும் ஏற்படுத்தப்பட்டது. 1990களின் தொடக்கத்தில் பாலிவுட் திரைப்படங்களின் தாக்கத்தால் இளைஞர்களிடையே இந்த கொண்டாட்டம் மிகப்பெரிய அளவில் பரவியது. மன்னா, நண்பர்கள் தங்கள் நட்பை கொண்டாடும் வகையில் வாழ்த்து அட்டைகள் பரிமாறிக்கொள்வது, ரக்ஷாபந்தனை போல ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட் கட்டிக் கொள்வது, பரிசு பொருட்களை பகிர்ந்து கொள்வது போன்றவற்றை செய்கிறார்கள்.
0: ஆமாம், நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். நண்பர்கள் அனைவரும் ஒரே மாதிரியான ஆடைகள் அணிவது, ஒன்றாக சேர்ந்து சுற்றுலா செல்வது என விமர்சையாக நட்பை கொண்டாடுகிறார்கள்.
1: அப்படியெனில் மன்னா, நாமும் ஒரு டீ பார்ட்டியை தேநீர் விருந்தை ஏற்பாடு செய்து
0: நம் நண்பர்கள் அனைவரையும் அழைத்து நட்பை புதுப்பிப்போம்.
1: அப்படியே அந்த அண்ணை நாட்டு மன்னர்களை அழைப்போம். மன்னா
0: மந்திரியாரி, முக்கியமாக நமது எதிரி வீரபாகுவை அழைக்கும் போது முதலில் வெள்ளை கொடியை காட்டிவிட்டு பிறகுதான் உள்ளே அழைக்க வேண்டும். பிறகு நாம் போருக்கு தான் அழைக்கிறோம் என்று நினைத்து வந்துவிடக்கூடாது.
1: நாம் கை குலுக்கத்தான் அழைக்கிறோம், கை கலப்பிற்கு அல்ல என்பதை தெளிவாக தெரிவித்து விடுவோம்.
0: முக்கியமாக விருந்தில் இந்த பாட்டை போட்டு

0: எல்லோருக்கும் நண்பர்கள் தின வாழ்த்துக்கள்.
1: இன்றைய குறுஞ்செய்தி,
2: அதிக ருசி கொண்டது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு.
3: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
4: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
5: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேர்களை ஆரம்பமாவது தென்குமரி தேனலை. தென்குமரி தேனலையில் இன்றைய பொது அறிவு கேள்விக்கான நேரம் இது. இன்றைய பொது அறிவு கேள்வி: இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவுடன் இயங்கும் சூரிய மின் உற்பத்தி எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது? இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவுடன் இயங்கும் சூரிய மின் உற்பத்தி எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது? இதுதான் நேர்களே இன்றைய பொது அறிவு கேள்வி. விடையை சரிபார்க்கலாம் விஸ்வரூபம் திரைப்பட பாடலுக்கு பிறகு.

கூடிய வாடல் கூடிய வாக்களவாடிய சிந்தைக்கு ரொம்பத்தா பூதனியாக பணித்திடுவாயா பாவை விரகம் பருகிடுவாயா ஆயர் தம்மாயா நீவா ஆயர் தம்மாயா நீவா.

0: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
1: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
2: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
3: நேர்களை, தென்குமரி தென்னிலையில் இன்று கேட்கப்பட்ட பொது அறிவு கேள்வி: இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவுடன் இயங்கும் சூரிய மின் உற்பத்தி எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது? இதற்கான பதில் என்ன அப்படின்னா, குஜராத் என்பதுதான். குஜராத்தினுடைய சூரத்தில் உள்ள கோசம்பா அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய இடத்துலதான் கோல்டி சோலாரின் புதிய ஆலையில் இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவுடன் இயங்கக்கூடிய சூரிய மின் உற்பத்தி நிலையத்தை தொடக்கி வச்சிருக்காங்க. இந்த செயற்கை நுண்ணறிவுடன் இயங்கும் வசதி துல்லியம், அளவிடுதல் மற்றும் செயல்திறனை மேம்படுத்தும் விதத்தில் அமைஞ்சிருக்கு. இது இந்தியாவின் நிகர பூஜ்ய மாற்றத்தை ஆதரிக்கிறது. இந்த ஆலை 14 ஜிகாவாட் திட்டமிடப்பட்ட உற்பத்தி திறனை கொண்டுள்ளது மற்றும் தொழில்துறையின் முதல் செயற்கை நுண்ணறிவு கண்டுபிடிப்புகளை ஒருங்கிணைக்கும் விதத்தில் இந்த முதல் செயற்கை நுண்ணறிவுடன் இயங்கக்கூடிய சூரிய மின் உற்பத்தி நிலையம் அமைந்துள்ளது. அதிவேக ஸ்ட்ரிங்கர்கள் AI ஆட்டோமேஷனை பயன்படுத்தி ஒரு மணி நேரத்திற்கு 10,000 சூரிய மின்கலங்களை குறைந்தபட்ச பிழைகள் மற்றும் கழிவுகளுடன் உற்பத்தி செய்கின்றன. தென்குமரி தேனலில் இன்று கேட்கப்பட்ட பொதறிவு கேள்வியும் பதிலும் மீண்டும் ஒருமுறை: இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவுடன் இயங்கும் சூரிய மின் உற்பத்தி எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது? இதற்கான பதில் குஜராத்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:45 மணிக்கு மத்திய சட்டம் மற்றும் நீதி அமைச்சகம் வழங்கும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் 7:45 குமரி பண்பலை 101 இப்போது கேட்கலாம்.
1: தேதியும் செய்தியும்
2: இன்று ஆகஸ்ட் மாதம் 2
3: தமிழிசை கலைஞர் ஆப்ரஹாம் பண்டிதர் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
2: ஆண்டு இதே நாளில் பிறந்த பண்டிதர் ஆப்ரஹாம் அவர்கள் ஓர் புகழ்பெற்ற தமிழிசை கலைஞரும் சித்த மருத்துவரும் ஆவார்.
3: தமிழ் இலக்கியத்திலும் தமிழ் மருத்துவத்திலும் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்த இவர் அவ்விரு துறைகளுக்கும் ஆற்றிய பணி மிகவும் சிறப்பானதாகும்.
2: இவரது ஆராய்ச்சி நூலான கருணாமிரத சாகர திரட்டு தமிழிசை வரலாறு, தமிழ் மருத்துவம், இசையாளர்கள் பற்றி விரிவாகவும் நுட்பமாகவும் விவரிப்பதால் அது கலைக்களஞ்சியமாக போற்றப்படுகிறது.
3: பல வகையான மரம், செடி, கொடிகள், மூலிகைகள் போன்றவற்றை பயிரிட்டு அவற்றை பற்றிய பல புதிய ஆய்வுகளையும் இவர் நிகழ்த்தியுள்ளார்.
2: இவர் உருவாக்கிய கோரோசனை மாத்திரைகள் நம் நாட்டில் மட்டுமின்றி அந்நாளைய சிலோன், பர்மா, கிழக்காசிய நாடுகள் போன்றவற்றிலும் அமோக வரவேற்பை பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.
3: ஐக்கிய அமெரிக்காவின் புகழ்பெற்ற சுதந்திர தேவி சிலையை வடிவமைத்தவரான ஃபிரெட்ரிக் அகஸ்டஸ் பார்த்தோல்டி அவர்கள் 1834 இதே நாளில் பிறந்தார். நம் நாட்டின் தேசிய கொடியை வடிவமைத்த பிங்கிலி வெங்கையா அவர்கள் பிறந்த தினம் இன்று.
2: ஆண்டு இதே நாளில் பிறந்த பிங்கிலி வெங்கையா அவர்கள் சுதந்திர போராட்டத்தில் மகாத்மா காந்தியின் தீவிர ஆதரவாளர்.

0: ஆவார்.
1: 1947 மகாத்மா காந்தியடிகள் இவரிடம் தனி கொடியை உருவாக்குமாறு அறிவுறுத்த, அவரது விருப்பத்திற்கு இணங்க இவர் உருவாக்கிய கொடியே நம் தேசிய கொடியானது.
0: முதலில் கொடியின் நடுவில் ஓர் ராட்டை இருந்தது. பின்னர் அவ்விடத்தில் அசோக சக்கரம் சேர்க்கப்பட்டது.
1: தென்னிந்திய திரைப்பட இசையமைப்பாளர் தேவிஸ்ரீ பிரசாத் அவர்கள் 1979 இதே நாளில் பிறந்தவராவார்.
0: தொலைபேசியை கண்டுபிடித்த கண்டுபிடிப்பாளர் அலெக்சாண்டர் கிரஹாம்பெல் அவர்கள் நினைவு தினம் இன்று.
1: தனது இளம் வயதில் பியானோ வாசிப்பதிலும் ஒலி அலைகளை பற்றி ஆராய்ச்சி செய்வதிலும் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்த அலெக்சாண்டர் கிரஹாம்பெல் அவர்கள் முதலில் பியானோவில் ஒலி எழுப்பி மின்சாரம் மூலமாக அந்த இசையை ஒரு குறிப்பிட்ட தொலைவுக்கு அனுப்பினார்.
0: வெறும் ஒலிகள் மட்டுமல்லாமல் பேச்சுகளையும் அந்த முறையில் அனுப்பலாமே என்று யோசித்து ஆராய்ந்து பின் அதில் வெற்றியும் கண்டார்.
1: அவரது வெற்றியின் விளைவால் 1876 உலகின் முதல் தொலைபேசி பேசியது.
0: அத்தோடு நின்றுவிடாத கிரஹாம்பெல் அவர்கள் ஆடியோ மீட்டர், மெட்டல் டிடெக்டர், இண்டக்ஷன் பேலன்ஸ், வாக்ஸ் ரெக்கார்டிங் சிலிண்டர், கிராமபோன் போன்ற பல கருவிகளை கண்டுபிடித்தார்.
1: ஓல்ட்ரா அவார்டு, ஆல்பர்ட் மெடல், எடிசன் மெடல் போன்ற பல்வேறு சிறப்புகளையும் பதக்கங்களையும் பெற்ற இவர் 1922 இதே நாளில் காலமானார்.
2: தேதியும் செய்தியும்
3: நாகர்கோவில் ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10th மற்றும் 12th தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், தேரிக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903000805.
4: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
5: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவம் மிக்க நியூரோ சர்ஜன்ஸ் சிறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
6: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
7: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
8: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
7: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
9: ஆடினாலே ஆஃபர் தானே, எப்படியும் நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் போட்டிருப்பாங்க.
10: ஆமா போட்டிருக்காங்க. வெறும் 4000 மேல பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு நிச்சய பரிசு. காசுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு ஈஸி இஎம்ஐ ஆஃபர். சில சமையலறை சாதனங்களுக்கு 75% வரை தள்ளுபடி.
9: இந்த ஆடிய அட்டகாசமா நம்ம சுந்தர் ரேடியோஸோட கொண்டாடுவோம்.
10: சுந்தர் ரேடியோஸ், நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
11: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
12: சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
13: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்,
12: ஒவ்வொரு துளியிலும் நலமும் ஆரோக்கியமும்.
13: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்,
14: தென்னை மதிப்பு கூட்டு மையம், செண்பகராமன் புது,
12: செல்
14: 7305-36-5016.
15: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
16: தென்குமரி தேனிலையில் திரை இசை கேட்கலாம் நேர்களே. திரை இசையில் எடுத்ததாக பில்லா திரைப்பட பாடல். பாடலை பாடியவர் விஜய் யேசுதாஸ், இசை யுவன் சங்கர் ராஜா, வரிகள் பா விஜய்.

0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
1: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.

0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
1: என்னடி எங்க வரணும்
2: அக்கா? திங்கள் நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல வெங்கடேஸ்வரா ஹோட்டல் பக்கத்துல இருக்கிற கமலா ஜுவல்லர்ஸ்ல ஒரு பவுன் நகை எடுத்தேன். ஒரு பட்டுச்சேல

0: ஒண்ணும் கிடையாது, எல்லா கடையும் விட விலை குறைவு. தங்க நகை சேமிப்பு திட்டம் இருக்கு. பழைய 916 நகைக்கு அன்னைக்கு விலையே தராங்க. கல்யாண நகைக்கு சிறப்பு தள்ளுபடியும் உண்டாங்கா. ஞாயிற்றுக்கிழமை கடை லீவு.
1: வா வா, சீக்கிரம் போகலாம்.
2: கமலா ஜுவல்லர்ஸ், திங்கள் சந்தை.
3: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
4: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
6: தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
7: இப்ப நம்ம சிபா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
8: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
7: சிபா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிபா ஹாஸ்பிடல், திருநெல்வேலி. கால் 7520-12356.
5: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, அதிக வருவாய்க்கு செவ்வாழை சாகுபடி, வெள்ளுக்குறி டி தாஸ் அவர்களுடன் நேர்முகம், அமுது சுரபி தேசிய தோட்டக்கலை இயக்கம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், நெல்லில் குருத்துப்பூச்சி கட்டுப்பாடு, திருப்பைசோரம் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. சுவாமி விவேகானந்தரின் தொலைநோக்கு பார்வை இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழையால் பாதிக்கப்படும் மாநில அரசுகளுக்கு உதவிடும் வகையில் மாநில பேரிடர் மீட்பு நிதி வழங்குவதற்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஒப்புதல் வழங்கியுள்ளார். தேர்வுகள் வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் நடைபெறுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டுமென்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். வாழ்வில் முன்னேற்றம் அடைவதற்கு கல்வி அவசியம் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். காவிரி விவகாரம் தொடர்பான கர்நாடக முதலமைச்சரின் செயல்பாடுகளுக்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டும் வகையில் மேகதாதுவில் காவிரி ஆற்றின் குறுக்கே அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தருமபுரி மாவட்டத்தில் தேமுதிக சார்பில் நேற்று ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. தென்காசி மாவட்டத்தில் 129 பயனாளிகளுக்கு 12 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாநில அமைச்சர்கள் திரு ஷாஜஹான் மற்றும் திரு ராஜீவ் ஆகியோர் வழங்கினர். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் நடைபெறும் வல்வில் ஓரி விழாவை முன்னிட்டு அங்குள்ள மலைப்பாதையில் இன்றும் நாளையும் போக்குவரத்து கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாவட்ட காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மத்திய அரசு ஊழியர்களுக்கான மருத்துவ திட்ட பயனாளிகள் சங்கத்தின் 8வது நிறுவன தின விழா சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் நடைபெற்றது. இந்தியா சீனா இடையே வர்த்தகத்திற்காக இமாச்சல பிரதேசம் கினாவூர் மாவட்டத்தில் உள்ள ஷிப்கி லா பாதை 6 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா மேலும் 5 தங்கம் 2 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இப்போட்டியில் பதக்கம் வென்றுள்ள வீரர் வீராங்கனைகளுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பான் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை சாம்பியன் பட்டம் வென்றது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: அலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை, அதுதான் குமரி பண்பலை 101.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:02. வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விவரம் மற்றும் அணைகளின் நீர்மட்ட நிலவரம் தெரிந்து கொள்வோம். இன்றைய நிலவரப்படி நாட்டு கத்தரிக்காய் கிலோ ஒன்றுக்கு 60 ரூபாய், கத்தரிக்காய் சாதாரகம் 50 ரூபாய், நாட்டு வெண்டைக்காய் 55 ரூபாய், வெண்டைக்காய் பச்சை கிலோ ஒன்றுக்கு 48 ரூபாய், நாட்டு தக்காளி 28 ரூபாய், ஆப்பிள் தக்காளி 40 ரூபாய், நாட்டு மிளகாய் 60 ரூபாய், நாடன் மிளகாய் கிலோ ஒன்றுக்கு 90 ரூபாய், சீனி அவரக்காய் 45 ரூபாய், வெள்ளரிக்காய் 25 ரூபாய், பாகற்காய் கிலோ ஒன்றுக்கு 70 ரூபாய், இஞ்சி 220 ரூபாய், உருளைக்கிழங்கு 35 ரூபாய், சேனைக்கிழங்கு 55 ரூபாய், பல்லாரி கிலோ ஒன்றுக்கு 45 ரூபாய், கேரட் 100 ரூபாய், முட்டைக்கோஸ் 55 ரூபாய், வாழைக்காய் 10 எண்ணம் 60 ரூபாய், முருங்கைக்காய் 10 எண்ணம் 40 ரூபாய், சின்ன வெங்காயம் கிலோ ஒன்றுக்கு 80 ரூபாய், பூசணி 18 ரூபாய், தடியங்காய் 25 ரூபாய், மரவள்ளி 40 ரூபாய், புளி 140 ரூபாய், புடலை கிலோ ஒன்றுக்கு 45 ரூபாய், பீன்ஸ் 120 ரூபாய், சவுச்சவ் 50 ரூபாய், தட்டைப்பயிறு 45 ரூபாய், நாடன் மாங்காய் 50 ரூபாய், பீட்ரூட் கிலோ ஒன்றுக்கு 50 ரூபாய், முள்ளங்கி 50 ரூபாய், எலுமிச்சை 90 ரூபாய், நார்த்தங்காய் 50 ரூபாய், காலிஃபிளவர் 58 ரூபாய், தேங்காய் குடுமியுடன் 53 ரூபாய், குடுமி இல்லாத தேங்காய் 55 ரூபாய், வாழை இலை ஒரு பூட்டு 15 ரூபாய், மல்லிக்கீரை 85 ரூபாய், புதினா 100 ரூபாய், பால் சேம்பு 85 ரூபாய், வழுதலங்காய் கிலோ ஒன்றுக்கு 65 ரூபாய், கோவைக்காய் 58 ரூபாய், சுரைக்காய் 28 ரூபாய், காராமணி 48 ரூபாய், ஒட்டு மாங்காய் 40 ரூபாய், நூல்கோல் 75 ரூபாய், பஜ்ஜி மிளகாய் 150 ரூபாய், நேந்திரன் வாழைப்பழம் கிலோ ஒன்றுக்கு 56 ரூபாய், பப்பாளி 30 ரூபாய், அன்னாசி 50 ரூபாய், நெல்லிக்கனி 70 ரூபாய். அரசு கொள்முதல் நிலையங்களில் திருப்பதி சாரம் 3 நெல் ரகத்தின் குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டாலுக்கு 2500 ரூபாயாகவும் உள்ளூர் சந்தையில் 1700 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இன்றைய நிலவரப்படி பேச்சிப்பாறை அணை 30.61 அடி, பெருஞ்சாணி அணை 63.25 அடி, சிற்றாறு 1 அணை 11.87 அடி, சிற்றாறு 2 அணை 11.97 அடி, பொய்கை அணை 15.50 அடி, மாம்பழத்துறையாறு அணை 34.78 அடி. நேயர்கள், இதுவரை வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விவரம் மற்றும் அணைகளின் நீர்மட்ட நிலவரம் கேட்டீர்கள்.
1: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது. நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி நாகர்கோவில்.
2: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
3: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
2: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
4: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
5: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
4: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
5: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.

0: தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
3: ஆடினாலே நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் தானே. இஎம்ஐ ஆஃபரில் குறைந்த முன்பணத்தில் உங்கள் வீட்டிற்கு தேவையான ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல்ஸ், லேப்டாப்ஸ் மற்றும் அனைத்து விதமான வீட்டு உபயோக பொருட்கள் சுலப மாத தவணை முறையில் குறைந்த விலையில் சிறப்பு பரிசுகளுடன்.
4: இந்த ஆடியை அட்டகாசமாக சுந்தர் ரேடியோஸுடன் கொண்டாடுங்கள்.
5: சுந்தர் ரேடியோஸ், நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
6: கல்லீரல், கணையம், குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
7: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை இப்போது நாகர்கோவிலில்.
6: கல்லீரல், கணையம், வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
7: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
6: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிட்டல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
7: போன் 7358737358.
8: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.

0: பட்டியில் இசிஇஎம்ஐயுடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர்லேண்ட் ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
3: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: சூப்பர் கே சின்னதுரை என்கோ, ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
5: முகம் ஒரு பக்கமா சாய்தா, கை கால் திடீரென பலவீனமாகுதா, பேச்சு தெளிவா வரலையா, இது ஸ்ட்ரோக்குக்கான அறிகுறியா இருக்கலாம்.
6: அறிகுறிகள் தொடங்கிய 4 மணி நேரத்திற்குள்ள முத்து நியூரோ மருத்துவமனைக்கு வந்தா ஸ்கேன் மூலம் அடைப்பை கண்டுபிடிச்சு நவீன தொழில்நுட்பம் மூலமா சிறப்பு சிகிச்சை கொடுக்கறாங்க.
7: உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. முத்து நியூரோ சென்டர், சுங்கான் கடை, நாகர்கோவில்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101 இன்று காலை 9:45 மத்திய சட்டம் மற்றும் நீதி அமைச்சகம் வழங்கும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: त्रिकेजी इवेंट रुपेश राठौर फॉर आकाशवाणी न्यूज।
1: Ahmedabad will officially receive the Commonwealth Games flag and the host button during the closing ceremony at the 2026 Commonwealth Games in Glasgow. President Draupadi Murmu and Prime Minister Narendra Modi have congratulated all the athletes for their outstanding performance in the Commonwealth Games. And now for a look at today's newspapers, it's over to Saira Mujtaba.
2: Thank you, Shagun. Modi credits youth with driving India's all-round progress, headlines Hindustan Times. The Pioneer quotes the Prime Minister saying, "Youth must power India's rise." Also called on to support nation building to service, education and discipline. The Times of India reports, "Monsoon hope as World Meteorological Organization sees an El Nino counter," adding the risk of overall monsoon rainfall being below normal continues to loom over India due to a strengthening El Nino. Manhunt in Valley as terror attack claims two. TRP link being probed leads the Indian Express. Railway line through Key Tiger Corridor gets in-principle approval with a rider informs the Indian Express. And finally, the Financial Express writes, Indian holidays taking the trail less travelled, trekking. Hiking fast turning into mainstream travel, what was once a niche pursuit for seasoned mountaineers is fast becoming a mainstream travel segment. And with that, it's back to you, Shagun.
1: Thank you, Saira. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi to launch nationwide campaign Nasha Mukt Yuva for Viksit Bharat Sankalp Abhiyan today. Union Minister Jagat Prakash Nadda reviews preparedness for NEET PG 2026 examination, urges aspirants not to fall prey to rumours. Telangana police rescues over 6,000 children in a month-long drive aimed at ending child labour and trafficking. Flood situation continues to be grim in Gujarat, Odisha and Keralam. Weather Department issues red alert for heavy to very heavy rainfall across six districts in Gujarat today. US President Donald Trump threatens to intensify military action against Iran. Tehran warns of retaliation on key American and Israeli energy infrastructures. India climbs to fourth position in Commonwealth Games in Glasgow. Boxers shined with record 7 gold in single day, taking medals tally to 39. And with that, we end the morning news. Have a nice day.
3: நித்தம் நித்தம் புத்தம் புது செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒலிப்பது குமரி பண்பலை. குமரி பண்பலை, அது இம்மண்ணின் தேனலை.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:30. குமரி பண்பலை 101 இப்போது கேட்கலாம்.
5: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்,
6: சைபால்
5: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
6: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
7: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இதயில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
6: சைபால்
8: அறிவில் சிறந்தவர்கள் ஆண்களா பெண்களா? என்னுடைய நண்பர் ஒருத்தரை பார்த்து நான் கேட்ட கேள்வி இது. அவர் மெதுவாக தன்னுடைய தலையை சொரிஞ்சிக்கிட்டே சொன்ன பதில், அதில் என்ன சார் சந்தேகம், அவங்க தான் அப்படின்னார். அனுபவ அடிப்படையில் அவர் இப்படி சொல்கிறார். அறிவியல் அடிப்படையில் பார்க்குறவங்களும் இப்படி தான் சொல்கிறாங்க. இயற்கையின் நோக்கம் இனப்பெருக்கம், இதில் பெண்களின் பங்கு அதிகம். அதனால் இயற்கையே பெண்களுக்கு பல சலுகைகளை கொடுத்துருக்குது, சக்தியை கொடுத்துருக்குது. இப்போ வெளிநாடுகளில் இதை பற்றியெல்லாம் நிறைய ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்குறாங்க, புள்ளி விவரங்கள்லாம் வெளியிட்டிருக்கிறாங்க. ஆண் குழந்தைகளை விட பெண் குழந்தைகள் முன்னாடியே பேச ஆரம்பிச்சுடுறாங்களாம். அது மட்டும் இல்லை, அதிக எண்ணிக்கையில் வார்த்தைகளை கற்றுக்கிறாங்களாம். அப்புறம் பலவிதமான வாக்கிய அமைப்புகளை அமைச்சு பேசுகிறதுலேயும் பெண் குழந்தைகள் முன்னாடியே ஆரம்பிச்சுடுறாங்களாம். இதெல்லாம் சீக்கிரமாக செய்கிறது பெண் குழந்தைகள் தான். சம வயதுள்ள ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் இவங்கள வச்சு சோதனைகள் பண்ணி பார்த்துருக்குறாங்க. அதாவது ஒரே வயசுள்ள ஆண் குழந்தை பெண் குழந்தை இதெல்லாம் வச்சு அவங்கக்கிட்ட ஒரே கேள்வியை பல விதமாக கேட்குறது, ஒரே செய்தியை வேறு வேறு கோணங்கள்லேருந்து விளக்கிறது, தவறு இல்லாமல் பேசுறது, வேகமாக படிக்கிறது, எழுதுறது, புரிஞ்சுக்கிறது, இப்படி இதை பற்றிலாம் எத்தனையோ சோதனைகள்லாம் செஞ்சு பார்த்துருக்குறாங்க. அப்படி பார்த்ததில் என்ன தெரிஞ்சதுன்னா, அதில் எல்லாம் ஆண் குழந்தைகளை விட பெண் குழந்தைகள் 1.5 மடங்கு அதிக திறமை உள்ளவங்களாக இருக்கிறாங்களாம். இன்னொரு மொழியை கற்றுக்கிறது, பேசுறது, எழுதுறது, இது கூட பெண்களுக்கு சுலபமாக வருதான். இரண்டு மொழிகளை மாற்றி மாற்றி பேசுறது, மொழி பெயர்க்கிறது.

0: இப்படிலாம் கூட சோதனை பண்ணி பார்த்துருக்குறாங்க. இதுலேயும் பெண்களுக்கு தான் அதிக திறன். சரி, இதை விடுங்க, புள்ளி வச்சு கோலம் போடுறது, அதிலிருந்து இந்த கை கடிகாரங்களில் கம்ப்யூட்டர்களில் நுண்ணிய பாகங்களை பொருத்துறது, இது வரைக்கும் பெண்கள் தான் திறமையாக செயல்படுறாங்க அப்படிங்கிறது அந்த சோதனை முடிவு. இந்த நுட்பம், துல்லியம், விரைவு, சிறு கை இயக்கங்களோடு செய்ய வேண்டிய மென்மையான பணிகள், இதுக்கெல்லாம் தேவை கவனக்குவியம், பொறுமை, இதெல்லாம் பெண்கள்கிட்ட தான் இருக்குதான். அமெரிக்காவில் இன்னொரு சோதனை கூட செஞ்சு பார்த்துருக்குறாங்க. பெண்களின் மூக்கு மோப்ப உணர்வு இதெல்லாம் எப்படின்னு பார்த்துருக்குறாங்க. பெண்கள் வந்து அதிக எண்ணிக்கையில் வாசனைகளை வந்து பிரித்து கண்டுபிடிச்சி விடுறாங்களாம், ஆண்களால் அந்த அளவுக்கு முடியலையாம். சரி, காது எப்படின்னா செவிப்புலன் உணர்வும் பெண்களுக்கு தான் அதிகமாக. ஒரு கும்பல், அதில் பலவிதமான சத்தம், அதுக்கிடையில் இந்த குரலோட துணி, ஏற்ற இறக்கம், இதை வச்சே பேசுகிற ஆளை கண்டுபிடிச்சிட்றாங்களாம். ஒரு கூட்டத்தில் தன்னுடைய வீட்டுக்காரர் எங்கே இருக்கார், பிள்ளைகள் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பெண்கள் சீக்கிரமாக கண்டுபிடிச்சிட்றாங்களாம். இன்னொரு விஷயம், ஒரு பொருளை பார்த்த உடனே அது என்னென்னு அடையாளம் கண்டுக்கிறது, அதை மனசில் பதிய வச்சுக்கிறது, அப்புறமா இன்னொரு சந்தர்ப்பத்தில் அது எங்கே இருந்தது அப்படின்னு சரியாக ஞாபகப்படுத்திக்கிறது, இது மாதிரி சோதனைகள்லாம் கூட பெண்கள் தான் முன்னணியில் இருக்கிறாங்க. ஒரு சராசரி சூழ்நிலையில் ஆண்களை விட அதிகமான எண்ணிக்கையில் புன்னகை புரியறது, சிரிக்கிறது பெண்கள் தானா. அதிகமாக தோழமை உணர்வோடு பேசுகிறது அவங்க தானா. ரெண்டு பெண்கள் பேசிகிட்டு இருக்கிறதையும் பாருங்கள், அதே மாதிரி ரெண்டு ஆண்கள் பேசிகிட்டு இருக்கிறதையும் பாருங்கள். ஆண்கள் வந்து ஒரு அடி தள்ளியே நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. மருத்துவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள், அதாவது சிரித்த முகத்தோட நோயாளிகள்கிட்ட பரிவோடு பேசுகிறதுல பெண் டாக்டர்கள் தான் அதிகம். இதுவரை சொல்லப்பட்டது எல்லாமே அறிவியல் பூர்வமான செய்திகள். அதனால் வந்து இளம் பெண்கள் வாழ்க்கையில் சோர்வடைய தேவையில்லை, இயற்கையே நமக்கு சாதகமாக இருக்குது, எல்லாம் முடியும் நம்மளால அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும். ஒரு பையன் தன்னுடைய அப்பா அம்மா திருமண ஆல்பத்தை புரட்டிக்கிட்டே இருந்தான். அப்புறம் அம்மாகிட்ட கேட்டான், அம்மா இது யார் சின்ன வயசில் எடுத்ததா, இது என்னென்னு தெரியலையே, இந்த படத்தில் அழகாக மீசை வச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டான். அதுதாண்டா அவங்க அப்பான்னாங்க அந்த அம்மா. அப்படின்னா இப்போ நம்ம வீட்டில் நரைச்ச தலையோடு அழுது வடிஞ்சிக்கிட்டு இருக்காரு ஒருத்தர், அவர் யாருன்னு கேட்டானா. இது வந்து பையனுடைய புத்திசாலித்தனம். பெண் பிள்ளைகள் அப்படி கேட்குறதில்ல. அதனால் வந்து இந்த கதையெல்லாம் எதுக்காக அப்படின்னா, இளம் பெண்கள் வாழ்க்கையில் சோர்வு அடைஞ்சு போயிடக்கூடாது. அதனால் பெண்கள் வந்து எல்லாம் முடியும் நம்மாலும் அப்படிங்கிறத நினச்சி செயல்பட்டாங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
4: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
5: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
6: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
7: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
6: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
7: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
8: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இப்போது கேட்கலாம்.
9: மொழியின் அழகும் அறிவியல் ஆச்சரியமும் தினமும் 5 நிமிடத்தில்.
10: குட் மார்னிங் நேயர்களே,
9: நிகழ்ச்சியோட முதல் செக்மெண்ட் தமிழ். இன்னைக்கு தமிழ்ல நாம தெரிஞ்சுக்க போற வார்த்தை கம்பளை. கம்பளை அப்படின்னா பெரும் கூச்சல், ஆரவாரம், நடுக்கம், இதெல்லாம் பொருள் சொல்லலாம். இதற்கான உதாரணம் இப்ப பாக்கலாம்.
11: வம்பமாக்கல் கம்பளை மூதூர், இது சங்க இலக்கியமான புறநானூற்றுல ஆரவாரம் மிகுந்த ஊரை குறிக்க பயன்படுத்தப்பட்டுள்ள ஒரு வரி.
9: அதே மாதிரி அவள் கண்ணீரும் கம்பளையுமாக இருக்கிறாள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இந்த தொடர்ல பாத்தீங்கன்னா கம்பளை அப்படிங்கிறது துன்பத்தினால் ஏற்படும் அரற்றலையும் ஓசையையும் குறிக்கிறது.
10: நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் இங்கிலீஷ்.
12: This is the first time, honey, we're getting together. Oh, Betty Apple's so good.
11: இன்னைக்கு நாம கத்துக்க கூடிய இங்கிலீஷ் வேர்ட் பிரஸ்க்.

0: சுருக்கமாகவும் கடுகடுப்பாகவும் பேசுகிற ஒரு பர்சனை பிரஸ்க் அப்படின்னு நாம சொல்லலாம்.
1: அதாவது அந்த அதிகாரி என்னிடம் கடுகடுக்கும் தொனியில் பேசினார் அப்படின்னு நீங்க சொல்லணும் யார்கிட்டயாவது அப்படின்னா, தட் ஆபீசர் ஸ்போக் இன் அ பிரஸ்க் டோன் அப்படின்னு நீங்க சொல்லலாம். நாம நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவான செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். சயின்ஸ். இன்னைக்கு சயின்ஸ் செக்மெண்ட்ல நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அதாவது நாம ரோட்ல நின்னுட்டு இருக்கும் போது ரெட், எல்லோ, கிரீன் அப்படின்னு இந்த டிராபிக் சிக்னல்ல இருந்து லைட் மாறிட்டே இருக்கும் இல்லையா? இதை யார் மாத்துறாங்க? இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க? டிராபிக் போலீஸ் எங்கேயாவது இருந்து மாத்துறாங்களா? அல்லது இதுக்கு பின்னாடி ஏதாவது டெக்னாலஜி இருக்குதா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வந்துட்டே இருக்கும். அதுக்கான பதில இன்னைக்கு இந்த சயின்ஸ் செக்மெண்ட்ல நம்ம டீடைலா தெரிஞ்சுக்கலாம்.
0: சின்ன சின்ன ஊர்கள்ல இருக்கக்கூடிய சாதாரண ஜங்ஷன்ல டிராபிக் சிக்னலுக்கு உள்ள டைமர் செட் பண்ணி இருப்பாங்க. உதாரணமா கிரீன் சிக்னல் அப்படின்னா அதுக்கு 40 seconds வச்சிருப்பாங்க, yellow signal அப்படினா 3 seconds வச்சிருப்பாங்க, red signal அப்படினா 40 seconds வச்சிருப்பாங்க. சோ அந்த கரெக்ட்டான டைம் இடைவெளியில அந்த சிக்னல்ஸ் வந்து மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். அதுவே பிஸியான ரொம்ப பெரிய சிட்டில இருக்கக்கூடிய சிக்னல்ல டைமர் மட்டும் பத்தாது. ஏன்னா ஒரு பக்கம் 100 vehicle காத்துக்கிட்டே இருக்கும், இன்னொரு பக்கம் ரொம்ப குறைவான வாகனங்கள் மட்டுமே காத்துட்டு இருக்கலாம். அதனால அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல எல்லாம் சென்சார்ஸ் பயன்படுத்துவாங்க. இப்போ இந்த சென்சார்லாம் எப்படி வண்டிகளை கணக்கிடுது, எப்படி வண்டிகளை கண்டுபிடிச்சு கரெக்டா சிக்னல்ஸ் மாத்திட்டே இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும் இல்லையா? அதுக்கான பதில் என்ன தெரிஞ்சுக்கலாம்.
1: ரோடுக்கு கீழே அல்லது சிக்னலுக்கு பக்கத்துல சென்சார்ஸ் வச்சிருப்பாங்க. அதுதான் அங்க இருக்கிற வாகனங்கள் எத்தனை, டிராபிக் எப்படி இருக்குது, அதிகமா இருக்குதா, இதெல்லாம் அதுதான் கண்டுபிடிக்கும். இன்னும் சில டெவலப்டு சிட்டிஸ்ல பாத்தீங்கன்னா AI கேமரா கூட இருக்கும். அது என்ன பண்ணுனா வெஹிக்கிளோட கவுண்டிங் எடுக்கும், டிராபிக்கோட டென்சிட்டி, அதாவது எப்படி இருக்கு, டிராபிக் அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா, பஸ் எவ்வளவு இருக்கு, லாரி எவ்வளவு இருக்கு, இந்த மாதிரியான பெரிய எல்லாத்தையும் கூட அது வந்து அனலைஸ் பண்ணி சொல்லிடும். இந்த தகவல்கள் எல்லாம் கம்ப்யூட்டருக்கு போகும். அங்க என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த சைடு டிராபிக் அதிகமா இருக்கு, சோ இங்க நம்ம கிரீன் சிக்னல் இன்னும் கொஞ்ச நேரம் கொடுத்துருவோம், அப்பதான் இது கிளியர் ஆகும் அப்படின்னு முடிவு பண்ணி அதுவே அந்த சிக்னல மாத்துது. இன்னும் சில ஸ்மார்ட் டிராபிக் சிஸ்டம்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஆம்புலன்ஸ்க்கு ப்ரையாரிட்டி கொடுத்து, அதாவது ஆம்புலன்ஸ் வர்றதெல்லாம் டிடெக்ட் பண்ணி கிரீன் சிக்னல சீக்கிரமே கொடுத்துடும். ஆம்புலன்ஸ் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாம அது பாட்டுக்கு மூவ் ஆயிட்டே இருக்கலாம்.
0: சோ டிராபிக் சிக்னல்ஸ்ல கலர்ஸ் மாறது மட்டும் கிடையாது, அதுக்கு பின்னாடி நேரத்தை கணக்கிடக்கூடிய டைமர்ஸ், வெஹிக்கிள்ஸ் எண்ணக்கூடிய சென்சார்ஸ், புத்திசாலித்தனமா முடிவெடுக்கக்கூடிய கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு எல்லாமே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனாலதான் சாலை போக்குவரத்து ரொம்ப பாதுகாப்பாகவும் ஒழுங்காகவும் இயங்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நாம மூணு விஷயங்கள் புதுசா கத்துக்கிட்டோம்.
1: மீண்டும் நாளை சந்திக்கலாம்.
2: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
3: இப்ப நம்ம சிபா நர்சிங் காலேஜ்ல BSc நர்சிங் அண்ட் GNM கான அட்மிஷன் நடக்குது.
4: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
3: சிபா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிபா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
5: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்கநகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
6: Ponchesley Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
7: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesley Super Speciality Hospital.
1: நேர்களை ஆரம்பமாவது KK எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில் முதலாவதாக சிலம்பாட்டம் திரைப்படத்திற்காக சிலம்பரசன், டிஜே ஏல், சுவி சுரேஷ் பாடிய பாடலுக்கு இசை யுவன் சங்கர் ராஜா, வரிகள் சுசி கியூ, கங்கை அமரன்.

கே எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் அஞ்சாதே திரைப்படத்திற்காக நவீன் மாதவ் பாடியது. பாடலுக்கு இசை சுந்தர் சி பாபு, வரிகள் கபிலன்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101 இன்று காலை 9:45 மத்திய சட்டம் மற்றும் நீதி அமைச்சகம் வழங்கும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். கே எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வேட்டையாடு விளையாடு திரைப்பட பாடல் பிராங்கோம் சோலார் சாய் சௌமியா ராவ் குரல்களில், இசை ஹாரிஸ் ஜெயராஜ்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. சுவாமி விவேகானந்தரின் தொலைநோக்கு பார்வை இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழையால் பாதிக்கப்படும் மாநில அரசுகளுக்கு உதவிடும் வகையில் மாநில பேரிடர் மீட்பு நிதி வழங்குவதற்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஒப்புதல் வழங்கியுள்ளார். தேர்வுகள் வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் நடைபெறுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். வாழ்வில் முன்னேற்றம் அடைவதற்கு கல்வி அவசியம் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். காவிரி விவகாரம் தொடர்பான கர்நாடக முதலமைச்சரின் செயல்பாடுகளுக்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டும் வகையில் மேகதாதுவில் காவிரி ஆற்றின் குறுக்கே அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தருமபுரி மாவட்டத்தில் தேமுதிக சார்பில் நேற்று ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. தென்காசி மாவட்டத்தில் 129 பயனாளிகளுக்கு 12 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாநில அமைச்சர்கள் திரு ஷாஜஹான் மற்றும் திரு ராஜீவ் ஆகியோர் வழங்கினர். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் நடைபெற்ற வல்வில் ஓரி விழாவை முன்னிட்டு அங்குள்ள மலைப்பாதையில் இன்றும் நாளையும் போக்குவரத்து கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாவட்ட காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மத்திய அரசு ஊழியர்களுக்கான மருத்துவ திட்ட பயனாளிகள் சங்கத்தின் 8வது நிறுவன தின விழா சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் நடைபெற்றது. இந்தியா சீனா இடையே வர்த்தகத்திற்காக இமாச்சல பிரதேசம் கினாவோர் மாவட்டத்தில் உள்ள ஷிப்கி லா பாதை 6 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா மேலும் 5 தங்கம், 2 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இப்போட்டியில் பதக்கம் வென்றுள்ள வீரர் வீராங்கனைகளுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: நித்தம் நித்தம் புத்தம் புது செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒலிப்பது குமரி பண்பலை. குமரி பண்பலை, அது இம்மண்ணின் தேனலை.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101.

0: 9:02. இனிமையான காலை பொழுதில் குமரி பண்பலை 101 ஆரம்பமாயாச்சு வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. குமரி பண்பலை 101 வசந்த அழைப்பு நேரலை நிகழ்ச்சியில நீங்க விரும்பக்கூடிய பாடலை கேட்டு ரசிக்க தொடர்பு கொள்ள வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602402 இணைப்பு எண் 04652. வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் முதல் நேயர அமைப்போ சந்திக்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம், நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நலமாக இருக்கிறேன். பாரசாலை கிருஷ்ணமூர்த்தி.
0: வணக்கம் சார், உங்களுக்கு பிடித்த பாடல் சொல்லுங்களேன்.
1: படம் பார்த்திபன் கனவு. அந்த படத்துல மது பாலகிருஷ்ணன் ஐயா பாருங்க. கனா கண்டே.

0: ஐயா பாருங்க, என்கிற பாடல்
1: உங்களுக்கு பிடித்த பாடல் வரப்பகுதி கேட்கலாம். நன்றி,
0: வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.

0: எப்படியும் நம்ம சுந்தர் ரேடியோஸ்லாம் ஆஃபர் போட்டுருப்பாங்க.
1: ஆமா போட்டிருக்காங்க. வெறும் 4000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு நிச்சய பரிசு. காசுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு ஈஸி இஎம்ஐ ஆஃபர். சில சமையலறை சாதனங்களுக்கு 75% வரை தள்ளுபடி.
0: இந்த ஆடிய அட்டகாசமா நம்ம சுந்தர் ரேடியோஸோட கொண்டாடுவோம்.
1: சுந்தர் ரேடியோஸ் நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
2: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
3: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர் வடசேரி நாகர்கோவில். நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர் வடசேரி நாகர்கோவில்.
4: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 9:09. இனிமையான காலை பொழுதில் குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில அடுத்த நேயர் யாருன்னு பாக்கலாமா? வணக்கம்.
5: வணக்கம் இனிய சகோதரிக்கு. உற்சாகமான இனிய காலை வணக்கம். நாகர்கோல் புதுக்குடியிருப்பு கலீல் ரஹ்மான்.
4: வணக்கம் ஐயா. உங்களுக்கு பிடித்த பாடல் சொல்லுங்கய்யா.
5: அம்மா தீம ராஜா. இதுல ஜெய கோசல் அம்மா எல்லாம் தெரிஞ்சு பாடுங்க. உன்னை விட்டா எனக்கு யாரும் இல்லை பாரு அப்படி சொல்லுங்க. இனிமையான பாடல் இந்த காலை நேரத்துல நேரலுக்கா வேண்டி எனக்கா வேண்டி தாங்கம்மா.
4: உங்களுக்கு பிடித்த பாடல் வரப்போகுது கேட்கலாம் ஐயா. நன்றி.
5: வாய்ப்புக்கு நன்றியம்மா. நன்றி.

0: அலங்காரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ் வெள்ளி விளாகம் காஞ்சிரக்கோடு.
1: ஆடினாலே ஆஃபர் தான்.

0: நாகர்கோவில்
1: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
2: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
3: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
4: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 9:16. இனிமையான காலைப்பொழுதில் குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. வசந்த அழைப்பு நேரலை நிகழ்ச்சியில நம்ம அடுத்த நேயர் யாருன்னு பாக்கலாமா? வணக்கம். வணக்கமா, யார் எங்க இருந்து பேசுறீங்க? உங்களுக்கு எந்த பாடல்மா வேணும்? உங்களுக்கு பிடித்த பாடல் வர பகுதி கேட்கலாம். நன்றி.
5: நன்றி மேடம். நன்றி.

0: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம்க்கான அட்மிஷன் நடக்குது.
1: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
0: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
2: ஹலோ
3: ராஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
2: மறுபடியுமா?
3: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. தம்பி என்னணும்
4: 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
2: சார் இவ்வளவு எங்கிருந்து?
4: ஒரு லிங்க் அனுப்பி இருக்கேன், இப்ப ப்ராசஸிங்க்கு
3: 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
2: சார் 2 லட்சம்
5: என்னாச்சப்பா?
2: அம்மா இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்துதான்.
3: அடே
2: கட் பண்ணிட்டான்.
5: பயப்பட வேண்டாம்பா, டிஜிட்டல் அரெஸ்ட் எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட் பா.
2: ஃப்ராட்?
5: போலீஸ், பேங்க், ஆர்பிஐ இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள் தெரிந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
1: பணத்தை காலி பண்ணிடுவாங்க, ஆர்பிஐ சொல்கிறது.
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:45 மத்திய சட்ட மற்றும் நீதி அமைச்சகம் வழங்கும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் விளம்பரதார நிகழ்ச்சி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 9:22. இனிமையான காலைப்பொழுதில் குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில அடுத்த நேயர் யாருன்னு பாக்கலாமா? வணக்கம்.
7: வணக்கம் மேடம், நான் சேலத்துல இருந்து பாலசுப்ரமணியன்.
6: வணக்கம் சார், உங்களுக்கு பிடித்த பாடல் சொல்லுங்க சார்.
7: பாடல் வந்து உங்க இடத்துல என்ன கொடுத்தேன், பாடல் வந்து காத்துக்கு தூரி விட்டு சில பாட்டு. மேடம்
6: உங்களுக்கு பிடித்த பாடல் வர பகுதி கேட்கலாம். நன்றி ஐயா.

0: கான்சியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், பார்வதிபுரம் நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 hours, அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு கான்சியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நாகர்கோவில். ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
2: நேயர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று காலை 10:02 இளைய பாரதம். இதில் பேசுவது நான் எஸ் தீபா அவர்களுடன்.

0: முகம் கேட்கலாம். தொடர்ந்து நினைவூட்டுவோம் நிகழ்வுகளை, நடப்பு நிகழ்வுகள் ஆகியன இடம்பெறும். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள் நேயர்களே.
1: ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 9:29. இனிமையான காலை பொழுதில் குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாமா? வணக்கம். வணக்கம் ஐயா, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: ஜெயகுமார்.
0: உங்களுக்கு பிடித்த பாடல் சொல்லுங்க ஐயா.
2: நான் வந்து மீண்டும் ஒரு காதல்
0: உங்களுக்கு பிடித்த பாடல் வரப்போகுதையா கேட்கலாம். நன்றி.
2: ரொம்ப நன்றி.

0: இது ஒரு போட்டோகிராஃபர் மற்றும் அவளது உள்மனதின் கதை. ஓ லவ்லி, வெல் டன். பிசினஸ் லோன் அப்ரூவ் ஆயிடுச்சு. இப்ப பெரிய ஸ்டுடியோ வரப்போகுது. புது கேமரா, புது லைட்ஸ், அதோட சேர்த்து புது காரியம் வாங்கினேன். அந்த லோன்லயே இல்ல, லோன் எதுக்கு வாங்கினோமோ அதுக்குதான் உபயோகப்படுத்தணும். நேரத்துக்கு இஎம்ஐ கட்டுங்க, கிரெடிட் ஸ்கோர் அதிகமாக்குங்க, அடுத்த லோன் சுலபமா வாங்குங்க. கார் இல்லனா என் போட்டோயாவது எடு. நீ யாரு?
1: ஆர்பிஐ சொல்கிறது,
0: நிதி சார் அறிவு, பெண்களின் உயர்வு.
2: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
3: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் இசிஇஎம்ஐ உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
4: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
5: ஏமா, காலையிலேயே நோய் நோயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணி இருக்கோம், களைஞ்சிரும்ல.
6: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு? வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
5: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
7: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
5: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
6: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம், பைக்ல ஏறு.
7: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
8: நேயர்களே, உங்கள் நினைவிற்கு, இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் உலக தாய்ப்பால் வாரம் குறித்த விழிப்புணர்வு தகவல்களை தருகிறார் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் ஏ.ஆர். ஜமீலா பொன்மலர் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள் நேயர்களே. இனிமையான காலை பொழுதில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. நேரம் 9:36. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில அடுத்த நேயர் யாருன்னு பாக்கலாமா? வணக்கம்.
9: இனிய நற்கலை வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
8: வணக்கம் ஐயா, உங்களுக்கு பிடித்த பாடல் சொல்லுங்களேன்.
9: பிரியமான தோழி, இது திரைப்படத்தின் பெயர். மாதவன் அவர்களுடைய அற்புதமான நடிப்பு, ஜோதிகா அவர்களுடன் இணைந்து மான்குட்டியே புள்ளி மான்குட்டியே. இந்த சாங்கோட மியூசிக் அண்ட் லிரிக்ஸ் ரொம்ப அற்புதமா இருக்கும். அந்த பாடல காற்று அலைகளை தவிர விடுறீங்களா?
8: உங்களுக்கு பிடித்த பாடல் வரப்போகுது கேட்கலாம். நன்றி.
9: கண்டிப்பா, நன்றி மேம்.

0: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
1: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
0: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
2: ஐயோ, இந்த செயின் போச்சே, யாராவது புடிங்க புடிங்க.
3: ஏட்டையா, என்ன கேஸ் ஏட்டையா?
4: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயினை பறிச்சிட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போதை மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
5: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்தியை இழந்துட்டேன், திருடிட்டேன், இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறேன். என் எதிர்காலம், என் லைஃபே போச்சு.
2: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
6: பொது நலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
7: ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101. இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, அதிக வருவாய்க்கு செவ்வாழை சாகுபடி, வெள்ளுக்குறி டி தாஸ் அவர்களுடன் நேர்முகம், அமுது சுரபி, தேசிய தோட்டக்கலை இயக்கம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், நெல்லில் குருத்துப்பூச்சி கட்டுப்பாடு, திருப்பைசோரம் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.

0: To a talk on grievance redressal and institutional mechanism in India's new labor codes by Govind Ram, Deputy Secretary, Ministry of Labor and Employment. This talk was part of a webinar organized by the Department of Justice.
1: நேயர்கள், இதுவரை மத்திய சட்டம் மற்றும் நீதி அமைச்சகம் வழங்கிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்டோம். நேயர்களே, உங்கள் நினைவிற்கு அழகான மழலை செல்வங்களே, துள்ளி திரியும் குழந்தைகளே, உங்கள் பேச்சிலே உள்ளத்தை மகிழ வைத்து கள்ளமில்லாத சிரிப்பில் மனதை நெகிழ வைக்கும் சுட்டி குழந்தைகளே, உங்களுக்காக தான் நம்ம குமரி பண்பலை இன்று காலை 10:30 சிறுவர் குரல் நேரலை நிகழ்ச்சியை வழங்கப் போகுது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மகிழுங்கள் குழந்தைகளே. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்னும் சற்று நேரத்தில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. சுவாமி விவேகானந்தரின் தொலைநோக்கு பார்வை இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழையால் பாதிக்கப்படும் மாநில அரசுகளுக்கு உதவிடும் வகையில் மாநில பேரிடர் மீட்பு நிதி வழங்குவதற்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஒப்புதல் வழங்கியுள்ளார். தேர்வுகள் வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டுமென்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். வாழ்வில் முன்னேற்றம் அடைவதற்கு கல்வி அவசியம் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். காவிரி விவகாரம் தொடர்பான கர்நாடக முதலமைச்சரின் செயல்பாடுகளுக்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டும் வகையில் மேகதாதுவில் காவிரி ஆற்றின் குறுக்கே அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தருமபுரி மாவட்டத்தில் தேமுதிக சார்பில் நேற்று ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. தென்காசி மாவட்டத்தில் 129 பயனாளிகளுக்கு 12 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாநில அமைச்சர்கள் திரு ஷாஜஹான் மற்றும் திரு ராஜீவ் ஆகியோர் வழங்கினர். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் நடைபெறும் வல்வில் ஓரி விழாவை முன்னிட்டு அங்குள்ள மலைப்பாதையில் இன்றும் நாளையும் போக்குவரத்து கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாவட்ட காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மத்திய அரசு ஊழியர்களுக்கான மருத்துவ திட்ட பயனாளிகள் சங்கத்தின் 8வது நிறுவன தின விழா சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் நடைபெற்றது. இந்தியா சீனா இடையே வர்த்தகத்திற்காக இமாச்சல பிரதேசம் கினாவர் மாவட்டத்தில் உள்ள ஷிப்கிலா பாதை 6 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா மேலும் 5 தங்கம் 2 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இப்போட்டியில் பதக்கம் வென்றுள்ள வீரர் வீராங்கனைகளுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பான் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை சாம்பியன் பட்டம் வென்றது. இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 10:02. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்கலாம்.
2: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்கலாம்.
3: இளைய பாரதம்

வணக்கம் நண்பர்களே, இன்றைய இளைய பாரத நிகழ்ச்சி மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் எந்த அளவு வெற்றிகரமாக இருக்கின்றீர்கள் என்பது உங்கள் உடலையும் மனதையும் உங்களால் எந்த அளவு

0: மனதையும் உங்களால் எந்த அளவு சிறப்பாக பயன்படுத்த முடிகிறது என்பதை சார்ந்திருக்கிறது. துணிச்சல் மிக்க இளைஞர்களுக்கான நிகழ்ச்சியில் இன்று இடம்பெற காத்திருப்பவை பேசுவது நான், நினைவூட்டுவோம் நிகழ்வுகளை, நடப்பு நிகழ்வுகள் ஆகியன. உதிரத்தாலும் உயிர் தியாகத்தாலும் பெற்றது எங்கள் சுதந்திரம். காயத்தாலும் கடல் போரினாலும் பெற்றது எங்கள் சுதந்திரம். வீரத்தாலும் பலரின் விவேகத்தாலும் பெற்றது எங்கள் சுதந்திரம். பலரது தியாகம் உணர்ச்சிகளாலும் பெற்றது எங்கள் சுதந்திரம். காந்தியின் அஹிம்சை பாரதியின் கவிதையாலும் பெற்றது எங்கள் சுதந்திரம். பல போராட்ட தியாகிகளின் வலி வேதனைகளால் பெற்றது எங்கள் சுதந்திரம். போராடி பெற்ற சுதந்திரம் இவ்வுலகில் சுதந்திரமாய் மக்கள் வாழ போராட வைக்கிறது. இன்றைக்கு பேசுவது நான் பகுதியில் பனவிளை பகுதியை சேர்ந்த கல்லூரி மாணவியான எஸ் தீபா அவர்கள் வழங்கும் உரையை கேட்கலாம்.
1: அன்பான இந்திய மக்களே, இன்று காலை இத்தருணத்தில் நீங்கள் கேட்கிற இந்த குரல் வெறும் ஒரு நிகழ்ச்சி அல்ல. இது ஒரு நினைவூட்டல், இது ஒரு உணர்வு, இது நம்முடைய தேசத்தின் இதய துடிப்பு. நீங்கள் இப்போது கேட்கிறீர்கள் ஒரு சுதந்திர தேசத்தின் குரலை. ஆனால் இந்த குரலுக்கு பின்னால் ஆயிரக்கணக்கான இளைஞர்களின் மௌன குரல்கள் புதைந்திருக்கின்றன. துப்பாக்கி குண்டுகளால் அடக்கப்பட்ட கனவுகள், தூக்கு கயிற்றால் முடிக்கப்பட்ட இளமை வாழ்க்கைகள், இரத்தத்தில் எழுதப்பட்ட வரலாறு. இன்று நாம் சுதந்திரமாக சுவாசிக்கிறோம். ஆனால் அந்த சுவாசத்திற்காக தங்கள் உயிரையே தியாகம் செய்தவர்கள் யார் தெரியுமா? அவர்கள் வெறும் வீரர்கள் அல்ல, அவர்கள் ஒரு தலைமுறை, அவர்கள் ஒரு புரட்சி. அவர்கள் இல்லை என்றால் இன்று நாம் இங்கு இல்லை. இது சுதந்திர தினம் மட்டுமல்ல, இது தியாகத்தின் தினம். இது இளைஞர்களின் இரத்தத்தில் எழுதப்பட்ட இந்தியாவின் கதை. ஒவ்வொரு சுதந்திர தினத்திலும் நாம் நமது தேசிய கொடியை ஏற்றும் போது நமக்கு வரும் உணர்வு எப்போதுமே மெய்சிலிர்க்க செய்கிறது. ஏனெனில் நமது வரலாறும் சுதந்திர போராட்ட தியாகங்களும் வீரங்களும் ஏராளம். எத்தனை ஆயிரம் லட்சம் பேரின் இரத்தங்கள் தியாகங்கள் சிந்தி உருவான சுதந்திரத்தில் பல பேரும் போராட்டங்களும் அதன் அடையாளமாக இருக்கின்றன. இந்தியா என்ற மிகப்பெரிய தேசத்தில் கொட்டி கிடந்த பொன் பொருள் இயற்கை வளங்களுக்காக வணிகம் செய்ய வந்த ஆங்கிலேயர்கள் ஒரு கட்டத்தில் இந்தியாவையே தனது ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்தனர். பல கட்ட போராட்டத்திற்கு பின் 1947 ஆகஸ்ட் 14 தேதி நள்ளிரவில், அதாவது ஆகஸ்ட் 15 தேதியில் இந்தியாவிற்கு சுதந்திரம் வழங்கப்பட்டது. சுதந்திர போராட்டத்தில் அகிம்சை வழி போராட்டம் மிகப்பெரிய ஆயுதமாகவும் அமைந்தது. அகிம்சையாலும் ஒரு விஷயத்தை வெல்லலாம் என உலகுக்கு இந்தியா பல ஆண்டுகளுக்கு முன்பு உணர்த்திவிட்டது. பண்டைய மன்னர்கள் காலத்தில் ஆயுதங்களால் நாம் பல தேசங்களை ஆட்சி செய்திருந்தோம். அதற்கு பின் ஆயுதம் இன்றி காந்தி என்ற நபருக்கு பின்னால் திரண்ட மக்கள் பேரணியில் சுதந்திரம் என்பது நம் வசமானது. ஆனால் சுதந்திர காலத்தை நாம் நினைத்து பார்த்தால் நம் கண்களில் இரத்த கண்ணீர் ஏற்படும் அளவிலான பல துயரங்கள் மட்டுமே நினைவில் இருக்கும். ஒவ்வொரு ஆண்டின் சுதந்திர தினத்திலும் நமது நாட்டின் விடுதலைக்காக போராடிய வீரர்களை நினைவு கூறுவது வரலாற்றை அறிய வேண்டும் என்பது மட்டுமில்லாமல் எதிர்கால இந்தியாவை உலகமே போற்றும் அளவு வியக்க வைக்கும் சாதனைக்கு கொண்டு செல்வதுதான் ஒவ்வொரு இந்தியரின் முதல் கடமையாக இருக்க வேண்டும். சுதந்திரம் என்ற 6 மந்திரம் ஒட்டுமொத்த இந்தியர்களின் தாரக மந்திரமாக இருக்க வேண்டும். இன்று நாம் 79 சுதந்திரம் எளிதாக கிடைத்தது ஒன்றுமல்ல. இந்த மண்ணில் சுதந்திர காற்று வீசுவதற்கு ஆயிரக்கணக்கானோர் தங்களது உயிரை அர்ப்பணித்துள்ளனர். குறிப்பாக பல இளைஞர்கள் தங்களது குடும்பம், கல்வி, வேலை மற்றும் சொந்த வாழ்க்கையை தியாகம் செய்து நாட்டின் விடுதலைக்காக போராடினர். அவர்களில் பகத்சிங் அவர்கள் வெறும் 23 வயதிலேயே தூக்கிலிடப்பட்டார். நாட்டின் சுதந்திரத்திற்காக தனது இளமையை அர்ப்பணித்தார். அதே போல் திருப்பூர் குமரன் அவர்கள் தேசிய கொடியை கையில் பிடித்தபடி உயிர் நீத்தார். சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் இளைஞர்களை ஒன்றிணைத்து சுதந்திர போராட்டத்தை வலுப்படுத்தினார். இந்த வீரர்களின் வாழ்க்கை

பார்த்தால் அவர்கள் தங்களுக்காக வாழவில்லை, நாட்டிற்காக வாழ்ந்தார்கள். அவர்கள் சிந்திய இரத்தத்தின் பலனாகவே இன்று நாம் சுதந்திரமாக பேசுகிறோம், படிக்கிறோம், வேலை செய்கிறோம். ஆனால் ஒரு கேள்வி எழுகிறது, அந்த கால இளைஞர்கள் நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்தார்கள், இன்று நாம் நாட்டிற்காக என்ன செய்கிறோம்? இன்றைய இளைஞர்கள் பல துறைகளில் இந்தியாவின் பெருமையை உலகிற்கு எடுத்து செல்கிறார்கள். அறிவியல், தொழில்நுட்பம், விளையாட்டு, மருத்துவம், விண்வெளி ஆராய்ச்சி போன்ற துறைகளில் இளைஞர்கள் சாதனை படைத்து வருகிறார்கள். சமீப காலங்களில் இந்திய இளைஞர்கள் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை உருவாக்கி வேலை வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளனர். பல மாணவர்கள் சமூக சேவைகளில் ஈடுபட்டு மரக்கன்றுகள் நடுதல், இரத்தம் தானம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போன்ற பணிகளை செய்து வருகின்றனர். அதே நேரத்தில் சில கவலைக்குரிய சம்பவங்களும் நடக்கின்றன. சமூக வலைத்தளங்களில் தவறான பயன்பாடு, போதைப் பொருட்கள் பழக்கம், சாலை விதிமுறைகளை மீறுதல் போன்ற பிரச்சினைகள் இளைஞர்களிடையே காணப்படுகின்றன. சுதந்திரம் என்பது எதை வேண்டுமானாலும் செய்வது அல்ல, பொறுப்புடன் வாழ்வதே உண்மையான சுதந்திரம். நம் நாட்டின் எதிர்காலம் இளைஞர்களின் கையில் உள்ளது. சுதந்திரம் என்றாலே நமக்கு தோன்றுவது யாருடைய கட்டுப்பாட்டிலும் இல்லாமல் தன்னிச்சையாக செயல்படுவது. சரிதான், நம் நாடும் அப்படிதான். இந்திய நாடு ஒரு சுதந்திர குடியரசு நாடு. இன்று நாம் பெருமையுடன் இந்தியன் என சொல்லிக்கொள்ளும் தருணம் உருவாகுவதற்கு நமக்கு சுமார் 300 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது. இந்த பாடுகளுக்கு பின்னால் மிகப்பெரிய இளைஞர்களின் தியாகம் இந்தியாவின் சுதந்திரத்தின் அடித்தளமாக அமைந்திருக்கிறது. அவர்கள் வேறு யாருமல்ல, தங்களுடைய இளமையை, கனவுகளை, வாழ்க்கையை, குடும்பத்தை எல்லாம் தியாகம் செய்து நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடிய இளைஞர்கள். அவர்களில் முக்கியமானவர்கள் குதிராம் போஸ் அவர்கள், சந்திரசேகர் ஆசாத் அவர்கள், சுப்பிரமணிய சிவா அவர்கள் போன்ற மாவீரர்கள்தான். குதிராம் போஸ் அவர்கள் இளமையின் வீர சின்னம். குதிராம் போஸ் அவர்கள் இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தின் மிகவும் இளம் வீரர்களில் ஒருவர். 1889 பிறந்த அவர் சிறு வயதிலேயே நாட்டுப்பற்றால் ஈர்க்கப்பட்டார். ஆங்கிலேயர்களின் கொடுமைகளை பார்த்த அவர் இந்த நாட்டை விடுவிக்க வேண்டும் என்ற உறுதியை மனதில் கொண்டார். வெறும் 18 வயதிலேயே அவர் சுதந்திர போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்டார். ஆங்கிலேய அதிகாரிகளுக்கு எதிராக போராடினார். 1908 கைது செய்யப்பட்ட குதிராம் போஸ் அவர்கள் நீதிமன்றத்தில் கூட எந்த அச்சமும் இல்லாமல் நின்றார். அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. தூக்கு தண்டனை நிறைவேறப்படும் நாளில் கூட அவர் சிரித்த முகத்துடன் தூக்கு மேடைக்கு சென்றார். 18 வயது இளைஞன் ஒருவர் தனது உயிரை நாட்டிற்காக அர்ப்பணிப்பது எவ்வளவு பெரிய தியாகம்! அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்னவென்றால், வயது சிறியது என்பதல்ல முக்கியம், நாட்டிற்காக செய்யும் செயல் பெரியதாக இருக்க வேண்டும் என்பதே முக்கியம். அடுத்ததாக சந்திரசேகர் ஆசாத் அவர்கள் சுதந்திரத்தின் சிங்கம். 1906 பிறந்த சந்திரசேகர் ஆசாத் அவர்கள் இந்தியாவின் சுதந்திர வரலாற்றத்தில் அழியாத பெயராக திகழ்ந்தார். சிறு வயதிலேயே சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டார். ஒருமுறை ஆங்கிலேயர்கள் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் நிறுத்தினார். அப்பொழுது நீதிபதி கேட்டார், உன் பெயர் என்ன? அதற்கு அவர் பதிலளித்தார், என் பெயர் ஆசாத் என்று. உன் தந்தையின் பெயர் என்னவென்று கேட்டார். சுதந்திரம் என்று. நீதிபதி கேட்டார் அடுத்ததாக, உன் வீடு எங்கே என்று. அதற்கு அவர் கூறிய பதில், சிறைச்சாலை. இந்த பதில்கள் ஆங்கிலேயர்களை அதிர்ச்சியடைய செய்தன. அதன் பிறகு அவர் சந்திரசேகர் ஆசாத் என்ற பெயரால் அழைக்கப்பட்டார். பகத்சிங் உள்ளிட்ட பல இளைஞர்களுக்கு அவர் ஒரு முன் உதாரணமாக இருந்தார். 1931 ஆங்கிலேயர்கள் அவரை சுற்றி வளைத்த போது எதிராளிகளிடம் சரணடையாமல் தனது கடைசி தோட்டாவை தனக்கே பயன்படுத்தி வீர மரணம் அடைந்தார். அவர் எடுத்த முடிவு ஒரு விஷயத்தை நமக்கு உணர்த்துகிறது. அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக இருப்பதே உயர்ந்தது. அடுத்ததாக சுப்பிரமணிய சிவா அவர்கள் தமிழ்நாட்டின் வீர தியாகி. தமிழகத்தின் பெருமை மிக்க சுதந்திர போராட்ட வீரர்களில் ஒருவர் சுப்பிரமணிய சிவா. 1884 பிறந்த அவர் தனது பேச்சின் மூலம் மக்களிடம் சுதந்திர உணர்வை விதைத்தார். அவர் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் மக்களின் இதயத்தில் தீப்பொறியை ஏற்படுத்தியது. ஆங்கிலேயர்கள் அவரை பலமுறை கைது செய்தனர்.
சிறையில் கடுமையாக துன்புறுத்தல்களுக்கு ஆளானார். சிறை வாழ்க்கையின் காரணமாக

தொழுநோயால் பாதிக்கப்பட்டார். உடல் பலவீனம் அடைந்தாலும் அவரது மனம் உறுதி ஒருபோதும் குறையவில்லை. நாடு சுதந்திரம் பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் வாழ்ந்தார். சுப்பிரமணிய சிவா நமக்கு சொல்லும் பாடம், உடலை அடக்கலாம் ஆனால் சுதந்திர எண்ணத்தை அடக்க முடியாது. அந்த கால இளைஞர்கள் மட்டுமல்ல என்பதை உணர்த்தும் வகையில் இக்கால இளைஞர்களும் நமது நாட்டின் வளர்ச்சிக்காக மிகவும் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இக்கால இளைஞர்களின் உதாரணமாக கேப்டன் அனுஜ் நய்யார் அவர்கள் தைரியத்தின் உருவம். இந்திய ராணுவத்தின் பெருமை மிக்க வீரர்களில் ஒருவர் கேப்டன் அனுஜ் நய்யார் அவர்கள். இளம் வயதிலேயே நாட்டிற்காக சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடன் ராணுவத்தில் சேர்ந்தார். 1999 காங்கிரஸ் போர் நடைபெற்றது. இந்த போர் இந்தியாவின் வரலாற்றில் மிகவும் முக்கியமான ஒன்றாகும். எதிரிகள் இந்திய எல்லைக்குள் ஊடுருவி நுழைந்தனர். அவர்களை வெளியேற்ற இந்திய ராணுவ வீரர்கள் கடுமையாக போராடினர். அந்த வீரர்களில் ஒருவர் தான் கேப்டன் அனுஜ் நய்யார் அவர்கள். மிகவும் ஆபத்தான சூழ்நிலைகளில் கூட அவர் தன்னம்பிக்கையை இழக்கவில்லை. தனது படை வீரர்களை ஊக்கப்படுத்தி முன்னேற்றினார். எதிரிகளின் பல பதுங்கு குழிகளை அடைத்தார். கடுமையான போரில் வீர மரணம் அடைந்தார். ஆனால் அவரது தியாகம் வீணாகவில்லை. அவர் காத்த இந்தியா இன்று வலிமையாக நிற்கிறது. நமக்கு அவர் சொல்லும் பாடம் என்னவென்றால், வாழ்க்கையின் நீளம் முக்கியமல்ல, அதன் நோக்கமே முக்கியம் என்பதே. அடுத்ததாக மேஜர் சந்தீப் உன்னிகிருஷ்ணன் அவர்கள் இந்த தேசத்திற்காக உயிரை கொடுத்த உன்னத வீரர். 2008 நவம்பர் 26 மும்பை நகரம் பயங்கரவாத தாக்குதலால் அதிர்ந்தது. நூற்றுக்கணக்கான மக்கள் ஆபத்தில் இருந்தன. அந்த நேரத்தில் நாட்டை காப்பாற்ற முன்வந்த வீரர்களில் முக்கியமானவர் மேஜர் சந்தீப் அவர்கள், தேசிய பாதுகாப்பு படையின் வீரர். பயங்கரவாதிகளை எதிர்கொள்ளும் மிக ஆபத்தான பணியில் ஈடுபட்டார். தனது சக வீரர்களின் உயிரை காப்பாற்றும் முயற்சியில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார். அவரது புகழ்பெற்ற வார்த்தைகள், என் பின்னால் வராதீர்கள், நான் அவர்களை பாதுகாத்துக் கொள்கிறேன். இந்த வார்த்தைகள் வெறும் சொற்கள் அல்ல, அவை ஒரு வீரரின் மன உறுதியின் வெளிப்பாடு. அவர் தனது உயிரை தியாகம் செய்து பலரின் உயிரை காப்பாற்றினார். இன்று அவர் நம்மிடையே இல்லாவிட்டாலும் அவரது தியாகம் இந்தியர்களின் இதயங்களில் என்றும் வாழ்கிறது. அவர் நமக்கு கற்றுத்தருவது, உண்மையான வீரன் தனது பாதுகாப்பை விட நாட்டின் பாதுகாப்பையே முதலில் நினைப்பான் என்பதே. அடுத்ததாக கேப்டன் மகேந்திரநாத் அவர்கள், முல்லா கடற்படையின் பெருமை. இந்திய கடற்படை வரலாற்றில் அழியாத பெயர் கேப்டன் மகேந்திரநாத் முல்லா அவர்கள். 1971 இந்தியா பாகிஸ்தான் போரின் போது அவர் இந்தியா கடற்படையில் முக்கிய பொறுப்பில் இருந்தார். அவர் கட்டுப்பாட்டில் இருந்த கப்பல் கடலில் தாக்குதலுக்குள்ளானது. கப்பல் மூழ்கத் தொடங்கியது. அந்நேரத்தில் அவர் என்ன செய்தார்? முதலில் தனது வீரர்களின் பாதுகாப்பை உறுதி செய்தார். அவர்களை மீட்பு படகுகளில் அனுப்பினார். தனக்கு உயிர் பிழைக்க வாய்ப்பு இருந்தும் அவர் கப்பலை விட்டு வெளியேறவில்லை. தனது கடமையை இறுதி வரை காப்பாற்றினார். கப்பலுடன் சேர்ந்து கடலுக்குள் மூழ்கி வீர மரணம் அடைந்தார். இது சாதாரணமான தியாகம் அல்ல, இது கடமை உணர்ச்சியின் உச்சம். அவர் நமக்கு கற்றுத்தருவது, தலைமை என்பது அதிகாரம் அல்ல, அது பொறுப்பு என்பது. அந்த கால இளைஞர்கள் நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடினர். இன்றைய இளைஞர்கள் நாட்டின் வளர்ச்சிக்காக உழைக்க போராடுகிறார்கள். இன்று நம் கையில் புத்தகங்கள் இருக்கின்றனர், அவர்களின் கையில் ஆயுதங்கள் இருந்தனர். நமக்கு இணையம் இருக்கிறது, அவர்களுக்கு தேசப்பற்று இருந்தது. நமக்கு வாய்ப்புகள் இருக்கின்றனர், அவர்களுக்கு தியாக மனப்பான்மை இருந்தது. எனவே நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், அவர்களின் தியாகம் நமது சுதந்திரத்தின் பாதுகாப்பு கோட்டையாக உள்ளது. நாட்டிற்காக உயிரை தந்த வீரர்களை நினைவில் கொள்ளும் வகையில் அவர்களுக்காக ஒரு சிறிய கவிதை. எம் சுதந்திர தேசத்தின் உதய தினம், உதிரங்களை உரமாக்கி உதித்த சுதந்திர தினம், நம் சுதந்திர தினம். எத்தனை போராட்டங்கள், எத்தனை உயிர் தியாகங்கள், அகிம்சை முன்பு ஆயுதங்கள் தோற்று போக மலர்ந்தது அல்லவோ நம் சுதந்திரம். வேற்றுமை என்னும் மலர்களால் கோர்த்த ஒற்றுமை மாலையை நம் பாரத தாய்க்கு சூட்டி வணங்குவோம், போற்றுவோம். வாழ்க பாரதம், வளர்க பாரதம். நம் சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தை நினைவு கூறுவோம். அவர்களின் கனவான, வலிமையான, வளமான, ஒற்றுமையான இந்தியாவை உருவாக்க உறுதியெடுப்போம். நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த இளைஞர்களை நினைவில் கொள்வோம். நாட்டை முன்னேற்றுவோம். இளைஞர்களாக நாம் மாறுவோம்.

இதுவரைக்கும் பேசுவது நான் பகுதியில் பனவிளை பகுதியை சேர்ந்த கல்லூரி மாணவியான எஸ் தீபா அவர்கள் வழங்கிய உரையை கேட்டீர்கள்.

0: நிகழ்ச்சியில் அடுத்ததாக நினைவூட்டுவோம் நிகழ்வுகளை. உலக இயற்கை பாதுகாப்பு தினம் கடந்த ஜூலை 28 அன்று கொண்டாடப்பட்டது. எதிர்காலத்தில் தலைமுறைகளை வளர்க்க ஒரு நிலையான உலகத்தை நாம் பெறுவதற்காக சுற்றுச்சூழல் அமைப்புகளை பாதுகாப்பதில் கூட்டு பொறுப்புக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. நமது இயற்கை வளங்களை பாதுகாப்பதன் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை அதிகரிப்பதே இந்த தினத்தின் நோக்கமாகும். சர்வதேச புலிகள் தினம் கடந்த ஜூலை 29 அன்று கொண்டாடப்பட்டது. புலிகளின் எண்ணிக்கை குறைந்து வருவது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இன்றைய நமது குறிக்கோளாகும். 100 ஆண்டுகளுக்கு முன்பு ஆசியாவில் கிட்டத்தட்ட 100,000 புலிகள் சுற்றித் திரிந்தன. இன்று மதிப்பிடப்பட்ட எண்ணிக்கையில் புலிகளின் எண்ணிக்கை 4,000-க்கும் குறைவாக இருக்கிறது. சர்வதேச புலிகள் தினத்தின் குறிக்கோள்களில் ஒன்று புலிகளை காப்பாற்றவும் அவற்றின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் பணம் திரட்டுவதாகும். சர்வதேச நட்பு தினம் கடந்த ஜூலை 30 அன்று கொண்டாடப்பட்டது. உலக நட்பு தினத்திற்கான யோசனை முதன் முதலில் ஜூலை 20, 1958 அன்று பராகுவேயின் புவேர்டோ பிரான்சிஸ்கோவில் நண்பர்களுடன் இரவு உணவின் போது டாக்டர் ஆர்டெமியோவால் முன்மொழியப்பட்டது.
1: இதுவரைக்கும் நினைவூட்டுவோம் நிகழ்வுகளை செக்மெண்ட்ல இந்த வாரம் நடந்த நிகழ்வுகள் எல்லாமே ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம்.
0: அடுத்ததா நம்ம கேட்க போறோம் நடப்பு நிகழ்வுகள்.
1: சேலம் மாவட்டம் கொண்டப்ப நாயக்கன் பட்டியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியானது தமிழ்நாட்டில் ISO 9001 2015 சான்றிதழை பெற்ற முதல் அரசு தொடக்க பள்ளி ஆனது. கொண்டப்ப நாயக்கன் பட்டியில் அமைந்துள்ள 71 ஆண்டுகள் பழமையான இந்த ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி இம்மாவட்டத்தில் இத்தகைய அங்கீகாரத்தை பெறும் முதல் அரசு தொடக்க பள்ளியாகும். குளோபல் பைனான்ஸ் அமைப்பின் 2026 உலகளாவிய வங்கி விருதுகளில்

0: டிபிஎஸ் குழுமம் உலகின் சிறந்த பெருநிறுவன வங்கி என்று பெயரிடப்பட்டுள்ளது. லட்சத்தீவுகளில் பாக்கிசலஸ் ரவிச்சந்திரனி எனப்படும் புதிய வகை பீங்கான் நண்டு இனத்தை அறிவியலாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். இந்தியா தனது 2026 ஆண்டிற்கான பிரிக்ஸ் தலைமையின் கீழ் பிரிக்ஸ் வலையமைப்பு பல்கலைக்கழகத்தின் சர்வதேச ஆளும் குழு கூட்டத்தையும் பாரம்பரிய மற்றும் உள்நாட்டு அறிவு அமைப்புகள் குறித்த மாநாட்டையும் நடத்தியது. இந்த கூட்டத்தில் பிரிக்ஸ் வலையமைப்பு பல்கலைக்கழக செயல் திட்டம் மதிப்பாய்வு செய்யப்பட்டு பிரிக்ஸ் வலையமைப்பு பல்கலைக்கழக சர்வதேச ஆளும் குழு பிரகடனம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்திய சினிமா வரலாற்றில் முதன்முறையாக 72வது தேசிய திரைப்பட விருதுகளில் சாந்தலி மொழி குறும்படமான ஆங்கன் தேசிய திரைப்பட விருதை வென்றது. இதன் இயக்குனர் ரவிராஜ் முர்மு அவர்களுக்கு ஒரு இயக்குனரின் சிறந்த அறிமுக படத்திற்கான விருது வழங்கப்பட்டுள்ளது. லிதுவேனியாவின் வில்னியஸ் நகரில் நடைபெற்ற 37வது சர்வதேச உயிரியல் ஒலிம்பியாட் 2026 ஆண்டில் இந்தியா ஒரு தங்கம் மற்றும் 3 வெள்ளி பதக்கங்களை வென்றது. ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த பவ்யா குன்வால் தங்க பதக்கத்தையும், மேற்கு வங்கம் பகுதியைச் சேர்ந்த சௌமில் மைட்டி, ராஜஸ்தானை சேர்ந்த நிஷித் கலானி மற்றும் பஞ்சாபை சேர்ந்த அன்மோல் குமார் ஆகியோர் வெள்ளி பதக்கங்களையும் வென்றுள்ளனர். பீகாரை சேர்ந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான பழுதூக்கல் வீரர் ஜந்துகுமார் அவர்கள் கிளாஸ்கோவில் நடைபெற்ற 2026 ஆண்டிற்கான காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் ஆண்களுக்கான ஹெவி வெயிட் பாரா பவர் லிப்டிங் பிரிவில் வெண்கல பதக்கம் வென்று இந்தியாவுக்கான முதல் பதக்கத்தை பெற்றுத்தந்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற 2026 ஆண்டு உலக ஜூனியர் ஸ்குவாஷ் தனிநபர் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் என்ற பெருமையை இந்திய ஸ்குவாஷ் வீராங்கனை அனாகத் சிங் அவர்கள் பெற்றுள்ளார். 2026 ஆண்டிற்கான காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் மகளிர் 75 கிலோ எடை பிரிவில் குத்துச்சண்டை வீராங்கனை லோவ்லினா போர்கோஹெயின் அவர்கள் வெண்கல பதக்கத்தை வென்றதன் மூலம் இந்தியா தனது முதல் பதக்கத்தை பெற்றுள்ளது.
1: இதுவரைக்கும் நடப்பு நிகழ்வுகள் பகுதியில இந்த வாரத்துல நடந்த பல புதிய விஷயங்களை தெரிஞ்சிருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம்.
0: விழுந்த இடமே உங்கள் முடிவல்ல, நீங்கள் வெல்ல வேண்டிய தூரம் இன்னும் அதிகம். தடைகளை உடைத்து முன்னேறி செல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையின் வழிகாட்டி நீங்களே. கடந்த கால கண்ணீர் துளிகளை எல்லாம் எதிர்கால வெற்றியின் விதைகளாக்குங்கள். விதியை வெல்லும் துணிவோடு நீங்கள் நடந்தால் உங்கள் பாதையின் கிரீடம் உங்களதாகும். மீண்டும் இது போன்ற புதுவிதமான தகவல்களோடு அடுத்த வார இளைய பாரத நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர் டி அனுஷா ஷாஜி. நிகழ்ச்சி அமைப்பு எஸ் நவரத்னா.
2: இத்துடன் இன்றைய இளைய பாரதம் நிறைவு பெறுகிறது.

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
2: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
3: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
2: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
4: ஆடினாலே நம்ம சுந்த ரேடியோஸ்ல ஆஃபர் தானே. இஎம்ஐ ஆஃபரில் குறைந்த முன்பணத்தில் உங்கள் வீட்டிற்கு தேவையான ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல்ஸ், லேப்டாப்ஸ் மற்றும் அனைத்து விதமான வீட்டு உபயோகப் பொருட்கள் சுலப மாத தவணை முறையில் குறைந்த விலையில்.

0: பரிசுகளுடன்.
1: இந்த ஆடியை அட்டகாசமாக சுந்தர் ரேடியோஸ் உடன் கொண்டாடுங்கள்.
0: சுந்தர் ரேடியோஸ் நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
2: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி நாகர்கோவில்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 10:30. அழகான மழலை செல்வங்களே, துள்ளித்திரியும் குழந்தைகளே, உங்கள் பேச்சிலே உள்ளத்தை மகிழ வைத்து கள்ளமில்லாத சிரிப்பில் மனதை நெகிழ வைக்கும் சுட்டி குழந்தைகளே, உங்களுக்காக தான் இந்த நிகழ்ச்சி சிறுவர் குரல் நேரலை நிகழ்ச்சி. குமரி பண்பலை 101 சிறுவர் குரல் நேரலை நிகழ்ச்சியில கலந்து கொள்ள ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602-240-2907-722, இணைப்பு எண் 04652. சிறுவர் குரல் நிகழ்ச்சியில முதல் குழந்தை யாருன்னு பாக்கலாமா? வணக்கம்.
3: வணக்கம்.
2: யார் எங்க இருந்து பேசுறீங்க? எந்த ஊர்ல இருந்துமா பேசுறீங்க? கொல்லங்கோடுல இருந்து பேசுறீங்களா? என்ன சொல்ல போறீங்க? பாட்டு பாட போறீங்களா? பாடுங்க பாக்கலாம், கேக்குறோம்.
3: குள்ள குள்ள வாத்து குவா குவா வா.

0: நல்லா பாடுனீங்க. யார் சொல்லி கொடுத்தாங்க பிள்ளைக்கு?
1: அம்மா.
0: சூப்பரா சொல்லி கொடுத்துருக்காங்க. வாத்து பாத்திருக்கியாமா?
1: Thank you.
0: ஓகே, நன்றி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 10:32. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது சிறுவர் குரல் நேரலை நிகழ்ச்சி. சிறுவர் குரல் நேரலை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில உங்களுக்காகவே வந்துட்டு இருக்குது வித்யாசாகர் இசையில் பா விஜய் பாடல் வரிகள்ல எஸ் பி பாலசுப்ரமணியம், சாதனா சர்க்கம் குரல்கள்ல ஆதி திரைப்பட பாடல் கேட்கலாம்.

0: ஆடினா ஆஃபர், கே சின்னதுரைனா சூப்பர்.
1: கே சின்னதுரை என்கோ, ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
2: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
3: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: குமரி மக்களின் ஃபேவரட் ஸ்டோர் டிஜிமார்ட் ஃபர்னிச்சரின் மிக பிரம்மாண்டமான ஆடி ஆஃபர். மர பீரோ, ஸ்டீல் பீரோ, டைனிங் டேபிள், வார்ட்ரோப்ஸ், ஆஃபீஸ் டேபிள் அண்ட் சேர்ஸ், எல்லா விதமான ஃபர்னிச்சர் கலெக்ஷன்ஸ்களும் அப் டு 50% டிஸ்கவுண்ட்ல கொடுக்கறாங்க. மேட்ரஸ், டெக்கர்ஸ், கிளாக் ஐட்டம்ஸ் அப் டு 30% டிஸ்கவுண்ட் வரை கொடுக்கறாங்க. அட்டகாசமான பரிசுகள், EMI அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ். டிஜிமார்ட் ஃபர்னிச்சர் அண்ட் டெக்கர்ஸ், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோவில், மற்றும் பேலஸ் ரோட், தக்கலை.
5: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 10:38. அழகான மழலை செல்வங்களே, துள்ளி திரியும் குழந்தைகளே, உங்கள் பேச்சில் உள்ளத்தை மகிழ வைத்து கள்ளமில்லாத சிரிப்பில் மனதை நெகிழ வைக்கும் சுட்டி குழந்தைகளே, உங்களுக்காக தான் சிறுவர் குரல் நேரலை நிகழ்ச்சி. குமரி பண்பலை 101 சிறுவர் குரல் நேரலை நிகழ்ச்சியில கலந்து கொள்ள ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602420 2902722, இணைப்பு எண் 0465.

குமரி பண்பலை 101 இருந்து சிறுவர் குரல் நேரலை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். சிறுவர் குரல் நேரலை நிகழ்ச்சியில இனி உங்களுக்காகவே வந்துட்டு இருக்குது ஏ ஆர் ரகுமான் இசையில் ஷாய் ராஜேஷ் பாடல் வரிகள்ல கே ஜே ஏசுதாஸ் குரல்ல இந்தியன் திரைப்பட பாடல்.

0: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
1: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
0: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
2: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
3: ஏஎம்பி ஜெய்கரன்கோ, திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
4: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
5: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
6: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
7: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 10:46. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது சிறுவர் குரல் நேரலை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில அடுத்த சிறுவர் குரல்ல வந்திருக்கக்கூடிய குட்டிஸ் யாருன்னு பாக்கலாமா? வணக்கம்.
8: வணக்கம்.
7: யார் எங்கிருந்து பேசுறீங்க? தூத்துக்குடியிலிருந்து பேசுறீங்களா? என்னமா சொல்ல போறீங்க? பாடுங்க பாக்கலாம். நேரம் 10:47. இனிமையான காலை பொழுதில் குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது சிறுவர் குரல் நேரலை நிகழ்ச்சி. குமரி பண்பலை 101 சிறுவர் குரல் நேரலை நிகழ்ச்சியில கலந்து கொள்ள ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602-940-290-72. இணைப்பு எண் 04652. சிறுவர் குரல்ல வந்திருக்கக்கூடிய அடுத்த குட்டீஸ் யாருன்னு பாக்கலாமா? வணக்கம்.
8: வணக்கம்.
7: யார் எங்க பேசுறீங்க?
8: தூத்துக்குடியில
7: இருந்து. பேர் சொல்லுங்கம்மா.
8: அருண்.
7: அருண் பேசுறீங்களா? என்ன சொல்ல போறீங்க அருண்?
8: திருக்குறள்.
7: திருக்குறள் சொல்றீங்களா? சொல்லுங்க பாக்கலாம். அருண்.
8: ஹலோ.
7: ஆ, சொல்லியாச்சாமா? யார் சொல்லி கொடுத்தாங்க பிள்ளைக்கு?
8: அம்மா.
7: நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னும் நல்லா படிக்கணும், சரியா? நன்றி.
8: நன்றி.
7: நேரம் 10:48. இனிமையான காலை பொழுதில் குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது சிறுவர் குரல் நேரலை நிகழ்ச்சி. சிறுவர் குரல் நேரலை நிகழ்ச்சியில வந்திருக்கக்கூடிய அடுத்த குட்டீஸ் யாரு, என்ன சொல்ல போறாங்கன்னு கேக்கலாமா? வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க? நாகர்கோவில் இருந்து. யாருமா பேசுறீங்க?
8: என்ன
7: சொல்ல போறீங்கம்மா?
8: திருக்குறள்
7: சொல்லுங்க பாக்கலாம்.
8: ஆதி அகரம்

0: அழகா சொன்னீங்க, வாழ்த்துக்கள்மா. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது சிறுவர் குரல் நேரலை நிகழ்ச்சி. வணக்கம். வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம், சிறுவர் குரல் நேரலை நிகழ்ச்சி.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: கட்டிமான்
0: கோட்ல இருந்து யார் பேசுறீங்க? என்ன சொல்ல போறீங்க? கொஞ்சை வேந்தன் சொல்ல போறீங்களா? சொல்லுங்க பாக்கலாம். சூப்பரா சொன்னீங்க, அருமையா சொன்னீங்கம்மா. வாழ்த்துக்கள். சிறுவர் குரல் நேரலை நிகழ்ச்சியில இனி உங்களுக்காகவே வரப்போகுது ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் நா முத்துக்குமார் பாடல் வரிகள்ல கைலாஸ் ஜெஸ்ஸி கிஃப்ட் திப்பு வி வி பிரசன்னா குரல்கள்ல வெயில் திரைப்பட பாடல்.

0: என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
5: Pontiusly Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
6: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontiusly Super Speciality Hospital.
7: அப்பாக்கு
8: முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
9: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவம் மிக்க நியூரோ சர்ஜன் சிறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
8: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
4: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
10: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
11: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
12: இத்துடன் நிறைவு பெறுகிறது குமரி பண்பலை 101 சிறுவர் குரல் நேரலை நிகழ்ச்சி. நேயர்களே, உங்கள் நினைவிற்கு, இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் உலக தாய்ப்பால் வாரம் குறித்த விழிப்புணர்வு தகவல்களை தருகிறார் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் ஏ.ஆர். ஜமீலா பொன்மலர் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள் நேயர்களே.

நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, அதிக வருவாய்க்கு செவ்வாழை சாகுபடி, வெள்ளுக்குறி டி தாஸ் அவர்களுடன் நேர்முகம், அமுது சுரபி தேசிய தோட்டக்கலை இயக்கம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், நெல்லில் குருத்துப்பூச்சி கட்டுப்பாடு, திருப்பைசோரம் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்னும் சற்று நேரத்தில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

0: இதழோர புன்னகையாய்
1: இதழோர புன்னகையாய்
0: தேனூரும் பூந்தோட்டமாய்
1: தேனூரும் பூந்தோட்டமாய்
0: என்றும் உங்களுடன் உறவாடும்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
0: குமரி பண்பலை 101
1: குமரி பண்பலை 101

நினைவுபடுத்துகிறோம் நேயர்களே, இன்று மாலை 4:02 ஒலிபரப்பாக உள்ள SMS உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்க விரும்பும் நேயர்கள் குறுஞ்செய்தியை அனுப்ப வேண்டிய அலைபேசி எண் 9442430243. உங்கள் பெயர், ஊர், பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் போன்ற விவரங்களுடன் 9442430243 என்ற அலைபேசி எண்ணிற்கு அனுப்பி SMS உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடலை குமரி பண்பலை 101 கேட்டு ரசிக்கலாம்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேர்களை ஆரம்பமாகும் இந்த நிகழ்ச்சி குமரி பண்பலையுடன் பொது அறிவு நேரலை. நேர்களை, இந்த நிகழ்ச்சியில் கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளிக்க நீங்கள் தயாராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260 240
1: 290 722
0: முன் இணைப்பு எண் 04652 அலைபேசி எண் 8903257309. பொது அறிவு நேரலை நிகழ்ச்சியில நேயர்களுக்கான முதல் கேள்வியை கேட்கலாமா?
1: கேட்கலாம். கேட்டுருவோமா? நான் சொல்லட்டுமா?
0: சரி
1: சரி. என்ன அப்படின்னா, யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ள சாரநாத் பௌத்த தலம் எந்த மாநிலத்தில் இருக்குது? இதுதான் கேள்வி.
0: சரி,
1: கேள்வி மீண்டும் ஒருமுறை சொல்லலாம். யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ள சாரநாத் பௌத்த தலம் எந்த மாநிலத்தில் இருக்குது? இதுதான் கேள்வி.
0: ஓகே, நேர்கிட்டே கேட்டலாம். வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம். முதல் நேரம் வந்திருக்கீங்க, உங்களுடைய பேர் சொல்லுங்க.
2: நான் வேலூர் மாவட்டம் கட்படி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன். நிலம

0: நலமா இருக்கோம். நீங்க நலமா இருக்கீங்களா?
1: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன் மேம்.
0: சரி, ஓகே. கேள்வி உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை சொல்லணுமா? ஏன்னா உங்களுக்கு டிலேவா கேட்கும்னு சொல்லி சொல்லிடுறோம். யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ள சாரநாத் பௌத்த தலம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? இதுதான் கேள்வி. நம்ம இந்தியால தான் இருக்குது
1: நினைக்கிறேன்.
0: சரியான விதை, சரியான பதில். முதல் நேரா வந்து சரியான பதில் சொல்லிருக்கீங்க. வாழ்த்துக்கள். நன்றி.
2: நன்றி.
1: எனக்கு ரொம்ப ஹாப்பி மேம். நன்றி மேம்.
0: சரி, அருமையா சொல்லிட்டாங்க. நம்ம வந்து கூடுதல் தகவலும் சொல்லிடலாம்.
2: கண்டிப்பா.
0: யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ள சாரநாத் பௌத்த தலம் எந்த மாநிலத்தில் அமைந்திருக்குது? இதுதான் கேள்வி. இதற்கான விடை உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள வாரணாசியில் அமைந்திருக்குது.
2: ஓ, சரி சரி.
0: இங்கதான் புத்தர் முத முதல்ல தன்னுடைய முதல் உபதேசத்தை வழங்கினாங்க. 45வது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமா இந்தியாவிலிருந்து இது சேர்க்கப்பட்டிருக்குது. 48வது யுனெஸ்கோ அமர்வு இப்ப சமீபத்துல தென்கொரியால புசான் அப்படிங்கிற இடத்துலதான் நடந்துச்சு. அந்த அமர்வுலதான் இந்த ஊரை தேர்ந்தெடுத்து இருக்காங்க. கேள்வியும் பதிலும் மீண்டும் ஒரு முறை நம்ம நேர்களுக்கு சொல்லிடலாம். யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ள சாரநாத் பௌத்த தலம் எந்த மாநிலத்தில் அமைந்திருக்குது? இதற்கான விடை உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள வாரணாசி.
2: சூப்பர். கேள்வியும் பதிலும் நேர்களுக்காக சொல்லியாச்சு. இப்ப நேர்களுக்கான அடுத்த கேள்வியை கேட்கலாம். விண்வெளியில டாக்கிங் மற்றும் அன்டாக்கிங் அப்படிங்கிற ஒரு செயல்பாடு, இதை வெற்றிகரமாக நிரூபித்த இஸ்ரோவினுடைய அந்த பணி, அந்த விஷயத்துக்கு பேர் என்ன அப்படிங்கறதுதான் நேயர்களுக்கான கேள்வி. விண்வெளியில் டாக்கிங் மற்றும் அன்டாக்கிங் ஆகியவற்றை வெற்றிகரமாக நிரூபித்த இஸ்ரோவின் பணியின் பெயர் என்ன? இதுதான் நேயர்களே உங்களுக்கான அடுத்த கேள்வி. நேர்களை கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு பதில முயற்சி பண்ண நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 260 240 மற்றும் ஒரு எண்
0: 290 722, முன்னிணைப்பு எண் 04652,
2: அலைபேசி எண் 8903257309. இணைப்பில் வரும் நேயர் வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம். உங்க பேர் சொல்லலாமா? அருணா. எங்கிருந்து பேசுறீங்க அருண்? புத்தளத்துல இருந்து பேசுறீங்களா? சரி, பதில் முயற்சி பண்ணலாமா?
3: ஓகே.
2: சொல்லுங்க, கேள்வி கேட்கணுமா மறுபடியும்? எல்லாமே சிங்கிள் ஆன்சராவே இருக்கு, சிங்கிள் வேர்ட் ஆன்சராவே இருக்கு. விண்வெளியில் டாக்கிங் மற்றும் அன்டாக்கிங் ஆகியவற்றை வெற்றிகரமாக நிரூபித்த இஸ்ரோவின் பணியின் பெயர் என்ன?
0: அருண்,
2: அருண் இருக்கீங்களா? சரி, அடுத்த நேயர்கிட்ட கேள்வி கேட்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் இனிய சகோதரன், இருவருக்கும் உற்சாகமான முற்பகல் வணக்கம். நாகர்கோவில் புதுகுடியிருப்பு கலில் ரஹ்மான்மா.
2: வணக்கம் ஐயா.
4: நன்றி அம்மா.
2: கேள்வி வந்துருச்சா உங்களுக்கு? சரியான பதில், மிகச்சரியான பதில் சொல்லிருக்கீங்க. வாழ்த்துக்கள்.
0: வாழ்த்துக்கள்.
2: சரியான பதில் சொல்லிட்டாங்க. ஸ்பாட்டெக்ஸ் அப்படிங்கிறது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பு ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட், அதாவது அந்த மிஷனுக்கு கீழே இரண்டு செயற்கைக்கோள்களை வெற்றிகரமாக முடிச்சிருக்காங்க. பிஎஸ்எல்வி மூலம் ஏவப்பட்ட இரண்டு சிறிய விண்கலங்களை பயன்படுத்தி விண்வெளியில் டாக்கிங் செய்வதற்கான செலவு குறைந்த தொழில்நுட்ப செயல் விளக்கமாக இந்த ஸ்பாட்டெக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகே. விண்வெளியில் டாக்கிங் மற்றும் அன்டாக்கிங் ஆகியவற்றை வெற்றிகரமாக நிரூபித்த இஸ்ரோவின் பணியின் பெயர் என்ன அப்படின்னா ஸ்பாட்டெக்ஸ்.
0: அருமையா சொல்லியாச்சு. ஒரு பாடல் கேட்கலாமே.
2: கண்டிப்பா. நேயர்கள்கிட்ட இன்னும் பல கேள்விகள் இன்னும் வெயிட் பண்ணிட்டே இருக்கு. நேயர்களும் வெயிட் பண்ணிட்டே இருக்க இந்த பாடலை கேட்டுட்டு வந்துடலாம்.

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி ஃபினான்ஸில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி ஃபினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
2: குமரி பண்பலையுடன் பொதுர்வு நேரலை நிகழ்ச்சியில் நேயர்களுக்காக மீண்டும் ஒருமுறை கேள்வி கேட்டலாம். மத்திய கிழக்கில் கடல்சார் பாதுகாப்பு பெல்ட் 2025 அப்படிங்கிற கூட்டு கடற்படை பயிற்சிகளை சமீபத்தில் மூன்று நாடுகள் நடத்தியிருந்தாங்க. அந்த மூன்று நாடுகள் எது
3: அப்படிங்கிற நாட்டோட பேர்
2: சொல்லணும். ஆமா, ஏதாவது ரெண்டு சொன்னாலும் வேணா ஒன்னு இலவச இணைப்பா சேர்த்துக்கலாம்,
3: ஃப்ரீயா
2: விட்டலாம் அப்படின்ற மாதிரி. சரி, நேர்களுக்காக கேள்வி மீண்டும் ஒருமுறை. மத்திய கிழக்கில் கடல்சார் பாதுகாப்பு பெல்ட் 2025 என்ற கூட்டு கடற்படை பயிற்சிகளை நடத்திய மூன்று நாடுகள் எது? இதுதான் நேர்களை உங்களுக்கான கேள்வி.
3: என்ன மூன்று நாடுகள் அப்படின்னு சொல்லி நம்ம நேயர்கள் யோசிச்சுட்டு இருப்பாங்க. இந்தியாவுக்கு பக்கத்துலயா இல்லன்னா கொஞ்சம் தூரமாவா?
2: அவங்க அப்படி யோசிச்சுட்டே இருக்கிற கேப்ல நம்ம அவங்களுக்காக இன்னொரு கேள்வியை கேட்டலாமா?
3: கேட்டலாமா? இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, ஏவுகணையில போறோமா? ஆமா, ஊர் சுத்தி பாக்க இல்ல,
2: ஏவுகணையில போய் ஊர் சுத்திட்டாலும்.
3: சரி, கேள்வி கேட்கலாம். குஷா ஏவுகணை சோதனை எங்கு நடைபெற்றது? இதுதான் கேள்வி. கேள்வி மீண்டும் ஒருமுறை, எளிமையான கேள்விதான், கேட்டுலாம். குஷா ஏவுகணை சோதனை எங்கு நடைபெற்றது? இது இரண்டாம் கேள்வி.
2: சரி நேர்களே, உங்களுக்காக இரண்டு கேள்வி இருக்கு இணைப்புல. மத்திய கிழக்கில் கடல்சார் பாதுகாப்பு பெல்ட் 2025 என்ற கூட்டு கடற்பயிற்சிகளை நடத்திய மூன்று நாடுகள் எது? மற்றும் ஒரு கேள்வி,
3: குஷா ஏவுகணை சோதனை எங்கு நடைபெற்றது? இதுதான் கேள்வி.
2: பதில முயற்சி பண்ணணும்னா நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்களை மீண்டும் ஒருமுறை ஞாபகப்படுத்துறோம். 260 240 290 722,
3: முன் இணைப்பு எண் 04652.
2: இணைப்பில் வரும் நேர சந்திச்சிடலாம். வணக்கம். வணக்கம், இணைப்புக்கு வந்துட்டீங்க, பேசலாம்.
4: வணக்கம், கிருஷ்ணன் சுரேஷ்.
2: கிருஷ்ணன் கோவில் இருந்து சுரேஷ் பேசுறீங்களா? சரி, எந்த கேள்விக்கான பதில முயற்சி பண்ண போறீங்க? அவங்க உங்ககிட்ட கேக்குறாங்க பொது அறிவு.
3: பதில் வந்து நீங்க பாதி இது சரியா சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள் ஐயா.
2: கிட்டத்தட்ட அந்த பிளேஸ் கரெக்ட். அவங்க இன்னும் அதுக்கு உள்ள ஒரு நேம் எதிர்பார்க்கறாங்க. பரவாயில்ல, சரியான பதில் சொல்லிருக்கீங்க, வாழ்த்துக்கள்.
4: Thank you.
2: நிகழ்ச்சியின் அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம்
3: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
5: மதுரை மாவட்டம் மணிநகரம், சோ சண்முகசுந்தரம்.
2: சரி, பதில் முயற்சி பண்ணலாமா? எந்த கேள்விக்கான பதில முயற்சி பண்றீங்க ஐயா?
5: இரண்டாவது கேள்விக்கு அப்துல் கலாம் தீவில் வந்து ஒடிசா.
3: சூப்பர், வெரி குட்,
2: சூப்பர், சரியான பதில் சொல்லிருக்கீங்க. நிகழ்ச்சியில கலந்துட்டு சரியான பதில் சொல்லிருக்கீங்க, வாழ்த்துக்கள், நன்றி.
3: அருமையா சொன்னாங்க, கூடுதல் தகவலும் சொல்ல முயற்சி பண்ணாங்க. அவங்களுடைய இணைப்பு வந்து துண்டிக்கப்பட்டுச்சு. நம்ம வந்து கேள்வியும் பதிலும் மீண்டும் ஒருமுறை சொல்லிக்கலாம். குஷா ஏவுகணை சோதனை எங்கு நடைபெற்றது? இதற்கான விடை ஒடிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய அப்துல் கலாம் தீவு. கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்கலாம். பொதுவா நிலத்திலிருந்து வானில் உள்ள இலக்கினை நோக்கி தாக்கி அழிக்கக்கூடிய நீண்ட ஏவுகணை தூர ஏவுகணை தான் இந்த குஷா ஏவுகணை. இந்த ஏவுகணை பாத்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க உள்நாட்டிலேயே தான் உருவாக்கப்பட்டிருக்குது. ரேடார், கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையம் உள்ளிட்ட அனைத்து ஆயுத அமைப்புகளும் DRDO தான் இதை உருவாக்கியிருக்காங்க. இந்த குஷா ஏவுகணையோட முக்கியமான பயன் என்ன அப்படின்னா, ஏவுகணைகள், அந்த வானத்துல எல்லாம் வரக்கூடிய ஏவுகணை, ட்ரோன்கள், அப்புறம் போர் விமானங்கள் வருது அப்படின்னா அதை அப்படியே இடமறிச்சு தாக்கி அழிக்கக்கூடிய ஏவுகணை தான் இந்த குஷா ஏவுகணை. அப்ப கேள்வியின் பதில் மீண்டும் ஒரு முறை, குஷா ஏவுகணை சோதனை எங்கு நடைபெற்றது? இதற்கான விடை ஒடி

0: ஒடிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய அப்துல் கலாம் தீவுல.
1: சரி, ஓகே, ஒரு கேள்வியும் பதிலும் நிறைவேறிச்சு. இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: ராதாகிருஷ்ணன்.
1: சொல்லுங்க ஐயா, பதில் முயற்சி பண்ணலாமா? அப்ப உங்களுக்கு ஒரு கேள்விதான் இருக்கு.
2: முதல் கேட்ட கேள்வி, சீனா, ஈரான், ரஷ்யா.
1: சூப்பர், சரியான பதில். நாங்க வந்து ஒரு ஆஃபர் கொடுத்திருந்தோம், ரெண்டு நாடு சொன்னாலே வந்து சக்சஸ் தான் அப்படின்னா, நீங்க மூணுமே சொல்லிருக்கீங்க. கிரேட் சக்சஸ், வாழ்த்துக்கள். நன்றி
2: நன்றி
0: நன்றி நன்றி.
1: நீங்க என்ன ஆஃபர் கொடுக்கிறது? நான் சொல்றேன் மூணு பதிலும்னு கரெக்டா சொல்லியிருக்காங்க. மத்திய கிழக்கில் கடல்சார் பாதுகாப்பு பெல்ட் 2025 என்ற கூட்டு கடற்படை பயிற்சிகளை சமீபத்தில் நடத்திய மூன்று நாடுகள் என்னெல்லாம் அப்படின்னா, சீனா, ஈரான் மற்றும் ரஷ்யா. சீனா, ஈரான் மற்றும் ரஷ்யா ஆகியவை மத்திய கிழக்கில் கூட்டு கடற்படை பயிற்சிகளை நடத்தியது. கடல்சார் பாதுகாப்பு பெல்ட் 2025 என்று அழைக்கப்படக்கூடிய இந்த பயிற்சிகள் ஓமன் வளைகுடாவில் இருக்கக்கூடிய ஹார்முஸ் ஜலசந்தி அருகே நடைபெற்றது. இந்த ஜலசந்திங்கிறது ஒரு முக்கிய உலகளாவிய எண்ணெய் வர்த்தக பாதை. இது வந்து கூட்டு பயிற்சிகளின் இந்த கூட்டு பயிற்சி கடற்படை பயிற்சிங்கிறது இந்த கூட்டு பயிற்சிகளுடைய 5வது ஆண்டுதான் இந்த கூட்டு பயிற்சி நடக்கிறது. சரியா? சரி, நேயர்களுக்காக கேள்வியும் பதிலும் மீண்டும் ஒருமுறை சொல்லிடுறேன். மத்திய கிழக்கில் கடல்சார் பாதுகாப்பு பெல்ட் 2025 என்ற கூட்டு கடற்படை பயிற்சிகளை சமீபத்தில் நடத்திய நாடுகள் சீனா, ஈரான் மற்றும் ரஷ்யா.
0: சூப்பரா சொல்லியாச்சு. ஒரு பாடல் கேட்கலாம்.
1: கண்டிப்பா.

0: ஆடினாலே ஆஃபர் தானே, எப்படியும் நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் போட்டுருப்பாங்க.
1: ஆமா போட்டிருக்காங்க, வெறும் 4000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு நிச்சய பரிசு, காசுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு ஈஸி இஎம்ஐ ஆஃபர், சில சமையலறை சாதனங்களுக்கு 75% வரை தள்ளுபடி.
0: இந்த ஆடிய அட்டகாசமா நம்ம சுந்தர் ரேடியோஸோட கொண்டாடுவோம்.
2: சுந்தர் ரேடியோஸ் நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
3: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
4: நாகர்கோவில் ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபோரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், ஏரிக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903000805.
5: ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.

0: குமரி பந்தலுடன் பொதறிவு நேரலை நிகழ்ச்சியில நேர்களுக்காக கேள்வி கேட்டலாமா?
1: கேட்டலாம். என்ன கேள்வி அப்படின்னா, இந்தியாவில் எத்தனை விமான நிலையங்கள் 100% பசுமை ஆற்றலுக்கு மாறியுள்ளன? இதுதான் கேள்வி. மறுபடி ஒரு வாட்டி சொல்லிடலாம். இந்தியாவில் எத்தனை விமான நிலையங்கள் 100% பசுமை ஆற்றலுக்கு மாறியுள்ளன?
0: சரி, நேர்களுக்காக கேள்வியை கேட்டாச்சு.
1: அடுத்த கேள்வி,
0: அடுத்த கேள்வியும் கேட்டலாம். அதாவது, ஒரு மாநிலம் தனது சொந்த செயற்கைக்கோளை ஏவிய இந்தியாவினுடைய முதல் மாநிலம் அப்படிங்கிற பெயர் பெற்றிருக்காங்க, அது எந்த மாநிலம் அப்படின்றதான் இந்த கேள்வி. தனது சொந்த செயற்கைக்கோளை ஏவிய முதல் இந்திய மாநிலமாக மாறிய மாநிலம் எது? சரி, இணைப்பில் வரக்கூடிய நேர சந்திச்சிடலாம். வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. சரியான பதில் என்பது மிக சரியான பதில். நிகழ்ச்சியில கலந்துட்டு சரியான பதில் சொல்லிருக்கீங்க. வாழ்த்துக்கள், நன்றி.
2: நன்றி.
1: அருமையா சொல்லிட்டாங்க. கூடுதல் தகவல் சொல்லிடலாம். இந்தியாவில் எத்தனை விமான நிலையங்கள் 100% பசுமை ஆற்றலுக்கு மாறியுள்ளன? இதுதான் கேள்வி. இதற்கான விடை 106. பசுமை ஆற்றல் அப்படின்னா என்ன அப்படிங்கிற கேள்வி நம்ம எல்லாருக்குமே வரும். பசுமை ஆற்றல் அப்படின்னா சோலார் பவர் மூலமாகவோ இல்லைன்னா விண்ட் எனர்ஜி மூலமாகவோ மின்சாரம் உற்பத்தி செஞ்சு அந்த விமான நிலையத்தோட மின்சார தேவையை பூர்த்தி பண்ணிக்கிறது தான் பசுமை ஆற்றல். அதாவது 100% பசுமை ஆற்றல் விமான நிலையம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்படி 106 விமான நிலையங்கள் இந்தியால இருக்குது. அதுலயும் தமிழ்நாட்டுல எத்தனை விமான நிலையங்கள் இருக்குது அப்படின்னா 5 விமான நிலையங்கள் நம்ம தமிழ்நாட்டுல இருந்தே இருக்குது. புதுச்சேரியில 1 விமான நிலையம் இருக்கு. டோட்டல் இந்தியால 106 விமான நிலையங்கள் பசுமை ஆற்றலுக்கு மாறியுள்ள விமான நிலையமா இருக்குது.
0: ஓகே, சரி. நேர்களுக்காக இன்னும் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். இணைப்புல வரக்கூடிய நேர சஞ்சலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
0: சொல்லுங்கம்மா, பதில் முயற்சி பண்ணலாமா?
3: பதில், அஸ்ஸாம்.
0: அஸ்ஸாம் என்பது

0: சரியான பதில். வாழ்த்துக்கள், நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
2: எல்லா நேயர்களுமே சரியான பதில் சொல்லிட்டாங்க, சூப்பரா இருக்கு.
0: ஆமா, தனது சொந்த செயற்கைக்கோளை ஏவிய முதல் இந்திய மாநிலமாக மாறிய மாநிலம் எது அப்படின்னா அஸ்ஸாம் தான். சமூக பொருளாதார முன்முயற்சிகள் மற்றும் எல்லை பாதுகாப்பை அதிகரிப்பதற்காக அஸ்ஸாம் தனது சொந்த செயற்கைக்கோளான அஸ்ஸாம் சாட் அப்படிங்கறதை வந்து ஏவுகணைய வந்து ஏவிருக்காங்க. அஸ்ஸாம் தனது சொந்த செயற்கைக்கோளை ஏவிய முதல் இந்திய மாநிலமாக திகழுது. விவசாயம், பேரிடர் மேலாண்மை, உள்கட்டமைப்பு மேம்பாடு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு இந்த அஸ்ஸாம் சாட் உதவும். இந்திய தேசிய விண்வெளி ஊக்குவிப்பு மற்றும் அங்கீகார மையம் மற்றும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பு ஆகியவற்றுடன் இணைந்து இந்த செயற்கைக்கோள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த முன்முயற்சி அஸ்ஸாமினுடைய தொழில்நுட்ப திறன்களை வலுப்படுத்தக்கூடிய வகையிலேயே அமைஞ்சிருக்கு மற்றும் செயற்கைக்கோள் அடிப்படையிலான கண்காணிப்பு மற்றும் கண்காணிப்பு அமைப்புகள் மூலம் நிர்வாகத்தை மேம்படுத்தக்கூடிய வகையிலையும் இது அமைஞ்சிருக்கிறதா இருக்கு. சரி, நேயர்களுக்காக கேள்வியும் பதிலும் மீண்டும் ஒருமுறை. தனது சொந்த செயற்கைக்கோளை ஏவிய இந்தியாவினுடைய முதல் மாநிலம் அஸ்ஸாம். சரி, நேயர்களுக்காக கேள்விகள் கேட்டு முடிச்சாச்சு. நீ ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம்.
2: ஓகே.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
3: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம்க்கான அட்மிஷன் நடக்குது.
4: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
3: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
2: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
5: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
6: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
7: Ponchesley Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
8: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesley Super Speciality Hospital.
9: நினைவுபடுத்துகிறோம் நேர்களே, இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் உலக தாய்ப்பால் வாரம் குறித்த விழிப்புணர்வு தகவல்களை தருகிறார் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் ஏ ஆர் ஜெமிலா பொன்மலர் அவர்கள். கேட்டு பயன்பெறுங்கள்.
3: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம்க்கான அட்மிஷன் நடக்குது.
4: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
3: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
9: குமரி பண்பலையுடன் பொதறிவு நேரலை நிகழ்ச்சியில நேர்களுக்காக அடுத்த கேள்வியை கேட்கலாமா?
10: அடுத்த கேள்வி கேட்கலாம். என்ன கேள்வி அப்படின்னா, எங்கு நடத்தப்பட்ட அகழ்வாராய்ச்சியில் கீழடிக்கு இணையான கிணறு முதுமக்கள் தாளிகள் கண்டெடுக்கப்பட்டன? இதுதான் கேள்வி.
9: அகழ்வாராய்ச்சி அப்படின்னு சொன்ன கீழடி சொல்லுவாங்க. இன்னைக்கு
10: நிகரா ஒரு பிளேஸ், என்ன பிளேஸ் அப்படின்னா, மறுபடி கேள்வி கேட்கலாம். எங்கு நடத்தப்பட்ட அகழ்வாராய்ச்சியில் கீழடிக்கு இணையான கிணறு முதுமக்கள் தாளிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன? இதுதான் கேள்வி.
9: சரி, அடுத்து இன்னும் ஒரு கேள்வி கேட்டுட்டா
10: கேட்கலாம்.
9: ஈரநில அறிவு

0: சார்ந்த பயன்பாட்டிற்காக ராம்சார் விருது பெற்ற முதல் இந்தியர் யார்? இதுதான் நேர்களுக்கான அடுத்த கேள்வி. நேர்களே, உங்களுக்காக இரண்டு கேள்விகள் இருக்கு. முதல் கேள்வி,
1: எங்கு நடத்தப்பட்ட அகழ்வாராய்ச்சியில் கீழடிக்கு இணையான கிணறு முதுமக்கள் தாளிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன? கேள்வி
0: இரண்டாவது கேள்வி, ஈரநில அறிவார்த்த பயன்பாட்டிற்காக ராம்சர் விருது பெற்ற முதல் இந்தியர் யார்? வணக்கம். வணக்கம் வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க ஐயா.
2: மனோகரன்,
0: காரியாக்குளத்துல இருந்து பேசுறீங்க. சரி, எந்த கேள்விக்கான பதில முயற்சி பண்ண போறீங்க? சரி சொல்லுங்க.
2: அரியலூர்.
0: அரியலூர்,
1: நல்ல முயற்சி பண்ணீங்க ஐயா, வாழ்த்துக்கள் ஐயா.
0: நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க, சரியான பதில தெரிஞ்சுக்கலாம். நன்றி.
1: அழகா சொன்னாங்க.
0: ஆமா, அரியலூர்னு சொல்லிருக்காங்க. சரி, கேள்வி மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்திடலாம்.
1: எங்கு நடத்தப்பட்ட அகழ்வாராய்ச்சியில் கீழடிக்கு இணையான கிணறு முதுமக்கள் தாளிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன? இதுதான் கேள்வி.
0: நேர்களை, உங்களுக்கான மற்றொரு கேள்வி, ஈரநில அறிவார்ந்த பயன்பாட்டிற்காக ராம்சர் விருது பெற்ற முதல் இந்தியர் யார்? இணைப்பில் வரக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம் ஐயா, எந்த கேள்விக்கான பதில் சொல்லுங்க?
3: ஜெயஸ்ரீ வெங்கடேசன்.
0: ஜெயஸ்ரீ வெங்கடேசன் என்பது மிக சரியான பதில். வாழ்த்துக்கள், நன்றி. ஆஹா, இரண்டாவது கேள்வி முடிஞ்சது. ஈரநில அறிவார்ந்த பயன்பாட்டிற்காக ராம்சர் விருது பெற்ற முதல் இந்தியர் வந்து ஜெயஸ்ரீ வெங்கடேசன் அவர் தான். ஜெயஸ்ரீ வெங்கடேசன் ஈரநில வாரியான பயன்பாட்டிற்காக ராம்சர் விருதை பெற்ற முதல் இந்தியர். ஜெனீவாவில் இருக்கக்கூடிய ராம்சர் இயக்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஈரநிலங்கள்ல 12 பெண் மாற்றத்தை ஏற்படுத்துபவர்கள்ல இவரும் ஒருவர். இந்தியாவினுடைய ஈரநிலங்களை, குறிப்பாக சென்னையின் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை பாதுகாப்பதற்காக அவர் பல தசாப்தங்களை வந்து அர்ப்பணிச்சிருக்காரு. அவங்க வந்து அனைத்து மகளிர் ஆராய்ச்சி குழுவை வழி நடத்தக்கூடிய ஒரு இடத்துல இருந்திருக்காங்க. பாதுகாப்பு நிபுணர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு இடத்துல இருக்காங்க. தனது விருதை தனது மறைந்த தந்தைக்கும் அர்ப்பணிச்சிருக்காங்க இந்த விருதை வந்துட்டு. சரி, அதிகாரத்துவ சவால்கள் இருந்த போதிலும் பாதுகாப்பு முயற்சிகள்ல விடாமுயற்சியை இந்த பெண்மணி வந்து வலியுறுத்திட்டே இருந்திருக்காங்க. ஈரநிலங்கள் குறித்த ராம்சர் மாநாடு அப்படிங்கிறது ஈரநில பாதுகாப்புக்கான உலகளாவிய ஒரு ஒப்பந்தம் தான். சரி, ஈரநில அறிவார்ந்த பயன்பாட்டிற்காக ராம்சர் விருது பெற்ற முதல் இந்தியர் யார் அப்படின்னா ஜெயஸ்ரீ வெங்கடேசன் என்பதுதான் சரியான பதில்.
1: அருமையா சொல்லியாச்சு.
0: ஆமா, இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: நான் பிரசாந்த் குளத்துல இருந்து பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க, பதில் சொல்லலாமா?
2: அது தென்காசி மாவட்டத்துல நல்லேடிப்பட்டி, அதாவது சங்கரங்கோயில் அருகில் கண்டுபிடிச்சிருக்காங்க.
1: அருமை, சூப்பர், சரியான பதில். வாழ்த்துக்கள்
2: இருவருக்கும்.
0: நன்றி.
1: அருமையா சொன்னாங்க. எங்கு நடத்தப்பட்ட அகழ்வாராய்ச்சியில் கீழடிக்கு இணையான கிணறு முதுமக்கள் தாளிகள் கண்டெடுக்கப்பட்டன? சரியான பதில் பிரசாந்த் அவங்களே சொல்லிட்டாங்க. நம்ம நேயர்களுக்காக கூடுதல் தகவலோட சொல்லிடலாம். மலையடிப்பட்டி, இதுதான் சரியான விடை. கூடுதல் தகவல் என்னன்னா, தென்காசி மாவட்டத்துல சங்கரன் கோவில் பக்கத்துல வைப்பாறு அப்படிங்கிற ஒரு ஆற்றங்கரையின் பக்கத்துலதான் இந்த மலையடிப்பட்டி அப்படிங்கிற ஊர் இருக்குது. இங்கதான் கற்களாலான படிக்கட்டுகள் கொண்ட சதுர வடிவ செங்கல் கட்டுமான கிணறு கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த கிணறு எப்படி இருக்குதான், படிக்கட்டு அப்படி ஸ்டெப் எல்லாம் இருக்குமா, செங்கற்கள் வச்சு கட்டிருக்காங்க. 40 சென்டிமீட்டர் நீளமும் 20 சென்டிமீட்டர் அகலமும் கொண்டதா அந்த செங்கல் இருக்குது. 2500 ஆண்டுகளுக்கு முந்தைய காலத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி அகழ்வாராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அப்போ கேள்வியும் பதிலும் மீண்டும் ஒருமுறை சொல்லலாம். எங்கு நடத்தப்பட்ட அகழ்வாராய்ச்சியில் கீழடிக்கு இணையான கிணறு முதுமக்கள் தாளிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன? மலையடிப்பட்டி.
0: சரி, சூப்பர், கேள்வியும் பதிலும் ரொம்ப அருமையா இருந்தது. கூடுதல் தகவல்களும் கேட்கறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. சரி, அடுத்த ஒரு திரைப்பட பாடல் கேட்டு வந்துடலாம்.

குமரி பண்பலுடன் பொதறிவு நேரலை நிகழ்ச்சியில நேயர்களுக்காக அடுத்த ஒரு கேள்வி. ஆசிய மகளிர் கபடி சாம்பியன்ஷிப் 2025 ஐ

0: மீல்
1: பலே பலே, பாட்டு ரொம்ப அழகா இருக்கே.
0: ஆமா, நமக்கு ஒரு வழி கிடைச்சிருக்குல்ல போதை பொருள் கலாச்சாரத்தை மாத்த, இளையோர போதையின் பாதையில இருந்து மாத்த மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சு.
2: என்ன, மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சா? அது என்ன உதவி?
0: ஒருவேளை தனக்கே தெரியாம ஒருத்தர் போதையில மாட்டிக்கிட்டு மீண்டு வரணும்னு நினைச்சாலும் சரி, அல்லது தங்களுடைய சொந்தக்காரங்களோ குழந்தைகளோ போதையில மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, தேசிய ஆலோசனை குழு எண் குடுத்திருக்காங்க, குறிச்சுக்கோ. 1444
2: குறிச்சுக்கிட்டப்பா.
0: அவசர உதவி வேணும்னா என்ன பண்ணுவோம்?
2: என்ன பண்ணணும்? அதான் இருக்கவே இருக்க, காவல் உதவி எண் 100
0: கூடவே 112 அழைக்கலாம்.
2: ஆனா போதை பொருள் விக்கிறவங்கள பத்தி எப்படி புகார் கொடுக்கிறது?
0: அதுக்குன்னே மத்திய அரசின் போதை பொருள் கட்டுப்பாட்டு வாரியம் NCB கொடுத்திருக்க கூடிய எண் தான் 1933. 24 மணி நேரமும் புகார் தரலாம். அது மட்டும் இல்ல, புகார் கொடுக்கறவங்கள பத்தி வெளியே சொல்லவே மாட்டாங்க.
2: அப்ப நம்ம வேலை ரொம்ப ஈஸியா போச்சுப்பா. பயம் இல்லாம போதை பொருள் கலாச்சாரத்தை எதிர்த்து நம்ம போராடலாம்.
0: 1933 அப்படிங்கிற மனாஸ் தேசிய உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
3: குமரி பண்பலையுடன் பொதறிவு நேரலை நிகழ்ச்சியில வரக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: வணக்கம், இணைப்புல தான் இருக்கீங்க.
3: உங்களோட வானொலியோட ஒலி அளவை குறைச்சு வச்சுக்கலாமா?

0: இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேர சஞ்சரலாம். வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா. கீழப்பெருவிலை இருந்து பேசுறீங்களா? சரி, ஆசிய மகளிர் கபடி சாம்பியன்ஷிப் 2025 வென்ற நாடு எது?
1: இந்தியா மேடம்.
0: இந்தியான்னு சொல்லியிருக்கீங்க, ரொம்ப சரியான பதில். வாழ்த்துக்கள், நன்றி. ஆசிய மகளிர் கபடி சாம்பியன்ஷிப் 2025 வென்ற நாடு வந்து இந்தியா தான். இந்திய மகளிர் கபடி அணி 5வது ஆசிய மகளிர் கபடி சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றது. அதாவது இது வந்து மார்ச் 8, 2025 அன்று தெஹ்ரானில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் ஈரானை 32-25 என்ற கணக்கில் தோற்கடிச்சிருக்காங்க. 6வது ஆசிய மகளிர் கபடி சாம்பியன்ஷிப் 2025 மார்ச் 6-8 தெஹ்ரானில் நடைபெற்றது. இதற்கு முன்பு 2007 மற்றும் 2017 ஈரான் 3வது முறையாக போட்டியை நடத்தியதும் குறிப்பிடத்தக்கது. சரி, கேள்வியும் பதிலும் மீண்டும் ஒரு முறை. ஆசிய மகளிர் கபடி சாம்பியன்ஷிப் 2025 வென்ற நாடு எதுனா இந்தியா. வெற்றிகரமாக நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. சரி, பொது அறிவு நேரலை நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. நேர்களே, இதுவரைக்கும் பொது அறிவு நேரலை நிகழ்ச்சியில கேட்கப்பட்ட பொதறிவு கேள்விகளுக்கு சரியான பதிலளித்த நேர்களுக்கும், நிகழ்ச்சியில் பதிலளிக்க முயற்சி செய்த நேர்களுக்கும், நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு நேர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. நிகழ்ச்சியில் இதுவரை நான் உங்களோடு கண்ணம்மாள் காயத்ரி,
2: ராதிகா சிவகுமார்.
0: நன்றி நேயர்களே.

0: மனதின் குரலாக,
1: சிரிப்பின் மகிழ்வாக,
0: ஆனந்தத்தின் நிறைவாக
1: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
0: குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 12 மணி. நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்,
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ECEMIயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
5: ஆடினாலே நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் தானே. EMI ஆஃபரில் குறைந்த முன்பணத்தில் உங்கள் வீட்டிற்கு தேவையான AC, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல்ஸ், லேப்டாப்ஸ் மற்றும் அனைத்து விதமான வீட்டு உபயோகப் பொருட்கள் சுலப மாத தவணை முறையில் குறைந்த விலையில் சிறப்பு பரிசுகளுடன்.
6: இந்த ஆடியை அட்டகாசமாக சுந்தர் ரேடியோஸுடன் கொண்டாடுங்கள்.
7: சுந்தர் ரேடியோஸ் நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
8: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி நாகர்கோவில்.
9: ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
10: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல BSc நர்சிங் அண்ட் GNM கான அட்மிஷன் நடக்குது.
11: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
10: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
2: நேர்களே, நமது குமரி பண்பலை 101 இன்று ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை இப்போது கேட்கலாம். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து இன்று பகல் 12:10 மனம் நனையும் மதுரமழை, இது தேரில் சுவையில் சாரல் இசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் உலக தாய்ப்பால் வாரம் குறித்த விழிப்புணர்வு தகவல்களை தருகிறார் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் AR ஜமீலா பொன்மலர் அவர்கள். இன்று பிற்பகல் 12:55 திரையிசை, பிற்பகல் 1 மணிக்கு செய்தி தெரியுமா, 1:10 பூவையர் பூங்கா பூச்செண்டாகும் பூவையர் வரிசையில் கன்னியாகுமரி மாவட்ட சமூக நலத்துறை ஒருங்கிணைந்த சேவை மைய வழக்கு பணியாளர் ஆர் ஆலிஸ் ஹனா அவர்களுடன் நேர்முகம், நமக்குள்ளே, சாதனை பெண்மணி ஆகியன கேட்கலாம். 1:55 2:15 திரை இசை, 2:55 வானிலை அறிக்கை, 3:02 தேநீர் நேரம். நீங்கள் ஒரு கலையை கற்றுக்கொள்ள நினைத்தால் எந்த கலையை கற்றுக்கொள்வீர்கள் நேரலை. மாலை 4:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். விவசாயிகளுக்கான சூரிய மின்சக்தி திட்டம் தொடர்ந்து SMS உங்கள் சாய்ஸ். மாலை 5:02 முல்லைச்சரம், அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம். மாலை 6:00 நிகழ்ச்சி நிரல், 6:10 சேவை செய்திகள், 6:15 மேல்லிசை, 6:40 திரை இசை. இன்று 7:00 இன்னிசை நேரம், 7:10 காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் BR சிவகுமார். இன்று 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவருக்கு ஒரு சிந்தனை, அதிக வருவாய்க்கு செவ்வாழை சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் வில்லுக்குறி டி தாஸ் அவர்கள். அமுத சுரபி தேசிய தோட்டக்கலை இயக்கம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், நெல்லில் குருத்து பூச்சி கட்டுப்பாடு தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள். இன்று 8:00 செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை, 8:30 திரை இசை, 9:15 பவனி வரும் குமரி நிலா நேரலை நிகழ்ச்சி, 10:00 ரவி வாசரிய அகில பாரத இசை நிகழ்ச்சியில் சுதாகர் தேவ்லே அவர்களின் பாட்டு, 11:00 மனசு மயங்கும் திரை இசை, நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:00 வரை விடியும் வரை திரை இசை, நாளை அதிகாலை 5:00 முதல் 5:54 வரை மங்களநாதம் கேட்கலாம்.

நேயர்கள், இதுவரை நமது குமரி பண்பலை நூற்று ஒன்றில் இன்று ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். நிகழ்ச்சிகளையும் தவறாது கேளுங்கள் நேயர்களே.

0: இதழோர புன்னகையாய்
1: இதழோர புன்னகையாய்
0: தேனோரும் பூந்தோட்டமாய்
1: தேனோரும் பூந்தோட்டமாய்
0: என்றும் உங்களுடன் உறவாடும்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
0: குமரி பண்பலை 101
1: குமரி பண்பலை 101

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 12:10. நேர்களை ஆரம்பமாகும் இந்த நிகழ்ச்சி மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை.

எண்ணமெல்லாம் நீயாக வண்ண உலகில் நான். தர்மதுரை திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடிய பாடலுக்கு இசை இளையராஜா, வரிகள் பஞ்சு அருணாச்சலம்.

0: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.

விண்ணில் உலாவரும் நிலவாய், என்னில் உலாவருகிறாய், என் உலகமும் முழுமையாகிறது உன்னில். சின்னமாப்பிள்ளை திரைப்படத்திற்காக மனோ எஸ் ஜானகி பாடிய பாடலுக்கு இசை இளையராஜா, வரிகள் வாலி.

0: ஆடினாலே ஆஃபர் தானே, எப்படியும் நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் போட்டிருப்பாங்க.
1: ஆமா போட்டிருக்காங்க, வெறும் 4000 ரூபாய்க்கு மேல பர்சேஸ் பண்றவங்களுக்கு நிச்சய பரிசு, காசுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு ஈஸி இஎம்ஐ ஆஃபர், சில சமையலறை சாதனங்களுக்கு 75% வரை தள்ளுபடி.
0: இந்த ஆடிய அட்டகாசமா நம்ம சுந்தர் ரேடியோஸோட கொண்டாடுவோம்.
1: சுந்தர் ரேடியோஸ், நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.

கரையோடு உறவாடும் அலைபோல் கடல் இருக்கும் வரை தொடரும் இந்த உறவு. திருமதி பழனிசாமி திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடலுக்கு இசை இளையராஜா, வரிகள் வாலி.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.

இன்னிசையாக இதய துடிப்பும் உன்னை காணும் போதெல்லாம். சக்திவேல் திரைப்படத்திற்காக அருண்மொழி ஸ்வர்ணலதா பாடிய பாடலுக்கு இசை இளையராஜா, வரிகள் காமக்குடியன்.

0: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
1: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
0: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
2: கழுவி செல்லும் தென்றலாய் உன் நினைவும் மனதை வருடி செல்கிறது. நாடோடி தென்றல் திரைப்படத்திற்காக மனு எஸ் ஜானகி பாடிய பாடலுக்கு இசை இளையராஜா, வரிகள் இளையராஜா.
3: மணியே மணிக்குயிலே, மாலை இளங்கதிரழகே, கொடியே கொடிமலரே,

நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி.

0: நாகர்கோவில்.
1: நிறைவு பெற்றது மனம் நனையும் மதுரம்.
2: செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பருத்தி விவசாயிகளின் நலனை பாதுகாக்க மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். தெலங்கானா மாநிலத்தில் கடந்த மாதத்தில் ஆபரேஷன் முஸ்கான் திட்டம் மூலம் காணாமல் போன 6,307 சிறுவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். கேரளா, குஜராத், ஒடிசா மாநிலங்களில் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தைபே ஓபன் பேட்மிண்டன் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் தன்வி சர்மா வென்றார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுதில்லியில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கு போதை பழக்கமில்லாத இளைஞர்கள் இயக்கத்தை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், இளைஞர்கள் போதைப் பொருட்களை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என்று தெரிவித்தார். போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு இயக்கம் நாடு முழுவதும் 100 வாரங்கள் நடத்தப்படும் என்று அவர் கூறினார். அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் இது தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். போதைப் பொருள் பழக்கத்தினால் குடும்பம் மற்றும் தனிநபர் வாழ்க்கை பாதிக்கப்படுவதாக பிரதமர் கூறினார். போதைப் பொருள் பழக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களை மீட்பதற்கு அனைவரும் ஆதரவளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். குடும்பத்தினர் மட்டுமின்றி மருத்துவர்களும் இதற்காக முன்வர வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். ஆசிரியர்கள் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் போதைப் பொருள் பழக்கத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். நாடு முழுவதும் 28,000 இடங்களில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் 1,00,000 அதிகமான இளைஞர்கள் கலந்து கொண்டனர். மை பாரத், நாட்டு நலப் பணியினர், பள்ளி கல்லூரி பல்கலைக்கழக மாணவர்கள், இளைஞர் மன்றத்தினர், தன்னார்வ தொண்டு நிறுவனத்தினர் இதில் கலந்து கொண்டனர். போதை பழக்கம் இல்லாத இந்தியாவை உருவாக்க சைக்கிள் பயிற்சி மிகவும் முக்கியமானது என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஞாயிறுதோறும் சைக்கிள் பயிற்சி இயக்கத்தில் கலந்து கொண்ட பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், 84வது வாரமாக இந்த சைக்கிள் பயிற்சி நடைபெறுவதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வேண்டுகோளுக்கு ஏற்ப ஞாயிறுதோறும் சைக்கிள் பயிற்சி நடைபெறுவதாக அவர் தெரிவித்தார். ஒவ்வொரு ஞாயிறும் 1 மணி நேரம் சைக்கிள் பயிற்சிக்காக ஒதுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். இதன் மூலம் உடல் ஆரோக்கியம் மட்டுமின்றி எரிசக்தியும் சேமிக்கப்படுவதாக டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். முதுகலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு ஏற்பாடுகளை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா ஆய்வு செய்தார். வரும் 30ஆம் தேதி நடைபெறவுள்ள இந்த நுழைவுத் தேர்வு நேர்மையாகவும் வெளிப்படைத் தன்மையுடனும் பாதுகாப்பாகவும் நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. பருத்தி விவசாயிகளின் நலனை பாதுகாக்க மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் சத்ரபதி சம்பாஜி நகரில் இந்திய பருத்தி நிறுவனத்தின் விழாவில் உரையாற்றிய அவர், ஊரக பொருளாதாரத்தில் பருத்தி விவசாயம் முக்கிய பங்கு வகிப்பதாக கூறினார். கடந்த நிதியாண்டில் இந்திய பருத்தி நிறுவனம் 522 லட்சம் குவிண்டால் பருத்தியை கொள்முதல் செய்ததாக அமைச்சர் தெரிவித்தார். இதன் மூலம் 24 லட்சம் விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் 41,530 கோடி ரூபாய் செலுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். நடப்பு நிதியாண்டில் பருத்திக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை 7% அதிகரித்துள்ளதாக திரு கிரிராஜ் சிங் தெரிவித்தார். இந்திய தேசிய கொடியை வடிவமைத்த பிங்காலி வெங்கையாவின் 150வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சுதந்திரப் போராட்ட வீரரும் காந்தியவாதியுமான பிங்காலி வெங்கையாவின் நாட்டின் வரலாற்றில் முக்கிய இடம் பிடித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில், பிங்காலி வெங்கையா வடிவமைத்த தேசிய கொடி நாட்டின் பெருமையை பறைசாற்றுவதாக தெரிவித்துள்ளார். ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பிங்காலி வெங்கையா வடிவமைத்த தேசிய கொடி மூலம் மக்களுக்கு தேசப்பற்றை ஊட்டியதாக கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி

0: இணைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தெலங்கானா மாநிலத்தில் கடந்த மாதத்தில் ஆபரேஷன் முஸ்கான் திட்டம் மூலம் காணாமல் போன 6307 சிறுவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில மகளிர் பாதுகாப்பு பிரிவு இயக்குநர் சாரு சின்ஹா, காவல்துறையும் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையும் இணைந்து இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக கூறினார். 620 காவல்துறையினர் இந்த பணியில் ஈடுபட்டதாக அவர் தெரிவித்தார். ரயில் மற்றும் பேருந்து நிலையங்கள், கோவில்கள், தேநீர் கடைகள், கட்டுமான பணி நடைபெறும் இடங்களிலிருந்து இந்த சிறுவர்கள் மீட்கப்பட்டதாக அவர் கூறினார். 5892 சிறுவர்களும் 415 சிறுமியரும் மீட்கப்பட்டுள்ளதாக சாரு சின்ஹா தெரிவித்தார். இது தொடர்பாக மாநிலத்தில் 1705 வழக்குகள் பதிவு செய்து 1710 பேரை கைது செய்துள்ளதாக தெலங்கானா காவல்துறை தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத கட்டமைப்புகளை முற்றிலும் ஒழிக்க அந்நாடு முன்வர வேண்டும் என்று அமெரிக்காவுக்கான இந்திய தூதர் திரு வினய்மோகன் குவாத்ரா வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கட்டுரையில் தீவிரவாதத்தை ஒழித்தால் மட்டுமே இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு மேம்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். சிந்து நதி ஒப்பந்தம் உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு தீர்வுகாண பாகிஸ்தான் தீவிரவாதத்தை ஒழிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திரு வினய்மோகன் குவாத்ரா அந்த கட்டுரையில் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் பயணம் மேற்கொள்ளும் சீனாவை சேர்ந்தவர்களுக்கான விசா நடைமுறைகள் எளிமையாக்கப்படும் என்று வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக பெய்ஜிங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய சீனாவுக்கான இந்திய தூதர் விக்ரம் துரைசாமி, அடுத்த வாரம் முதல் இந்த நடைமுறை செயல்பாட்டிற்கு வரும் என்று தெரிவித்தார். சீனாவில் இந்தியர்களின் கலை நிகழ்ச்சிகளை நடத்த திட்டமிட்டுள்ளதாக அவர் கூறினார். அந்நாட்டில் பணிபுரியும் இந்தியர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் விக்ரம் துரைசாமி தெரிவித்தார். கேரளத்தில் இடுக்கி, கோட்டயம், மலப்புரம் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களிலிருந்து 1500 மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். 65 நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டு 100 தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மாநிலத்தில் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் நீரில் மூழ்கி இதுவரை 8 பேர் உயிரிழந்துள்ளனர். ஏராளமான வீடுகள் சேதமடைந்துள்ளன. கோட்டயம், பாலா, ராணி உள்ளிட்ட இடங்களில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பம்பா, மீனாச்சலார், பெரியாறு உள்ளிட்ட ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளது. கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஒடிசாவில் தொடர் மழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அன்சுபா ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்ததன் காரணமாக அப்பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மகாநதி ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளதை அடுத்து கட்டாக், பூரி உள்ளிட்ட மாவட்டங்களில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி வெள்ள நிவாரணப் பணிகளை கண்காணிக்க 4 அமைச்சர்களுக்கு உத்தரவிட்டுள்ளார். மழை வெள்ளத்தால் 1000 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஏராளமான வீடுகள் சேதமடைந்துள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். குஜராத் மாநிலத்தில் அகமதாபாத், ராஜ்கோட் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பருவமழை குஜராத் பகுதியில் தொடங்கியதை அடுத்து மார்பி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களின் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. நர்மதா அணை 75% அளவிற்கு நிரம்பியுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. சூறாவளி காற்று வீசுவதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஈரான் மீது ராணுவ நடவடிக்கையை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பல்வேறு மேற்காசிய நாடுகளின் வேண்டுகோளை ஏற்று அப்பகுதியில் அமைதியை நிலைநாட்டும் வகையில் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஹோர்முஸ் நீரிணை வழியாக வர்த்தக கப்பல்கள் தடையின்றி செல்வதற்கு ஈரான் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். முன்னதாக ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கையை தீவிரப்படுத்தப் போவதாக அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்திருந்தது. இதனையடுத்து இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் ராணுவ முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தவுள்ளதாக ஈரான் எச்சரித்துள்ளது. தைபே ஓபன் பேட்மிண்டன் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் தன்வி ஷர்மா வென்றார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் 21-16 என்ற செட் கணக்கில் வியட்நாமின் துயிலின் நியூகனை வென்றோற்கடித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பருத்தி விவசாயிகளின் நலனை பாதுகாக்க மத்திய அரசு உறுதிபூண்டிருப்பதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். தெலங்கானா மாநிலத்தில் கடந்த மாதத்தில் ஆபரேஷன் முஸ்கான் திட்டம் மூலம் காணாமல் போன 6307 சிறுவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். கேரளா, குஜராத், ஒடிசா மாநிலங்களில் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தைபே ஓபன் பேட்மிண்டன் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் தன்வி ஷர்மா

0: என்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 12:50. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்கலாம்.
2: நலமாய் வாழ்வோம்.
3: உலக தாய்ப்பால் வாரம் குறித்த விழிப்புணர்வு தகவல்களை தருகிறார் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் A.R. ஜெமீலா பொன்மலர் அவர்கள்.
4: ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் முதல் வாரம் உலகம் முழுவதும் தாய்ப்பால் வாரமாக கொண்டாடுகிறோம். அது ஏன் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் கொண்டாடுகிறோம்னா, அதுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கிறது. அது 1990 ஆகஸ்ட் மாதத்தில் கையெழுத்திடப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க டிக்ளரேஷன், அதாவது இன்சென்டி பிரகடனத்தை பற்றி நினைவுகூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் அதை கொண்டாடுகிறோம். இன்சென்டி பிரகடனம் என்றால் என்ன? அது 1990 July 30 August 1 வரை இத்தாலி ஃப்ளோரன்ஸ் நகரில் உலக சுகாதார மையம் மற்றும் யூனிசெஃப் அமைப்புகளின் கொள்கை வகுப்பாளர்கள் பங்கேற்று ஒரு சர்வதேச கூட்டம் அதில் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில், அதாவது August 1 அன்று, தாய்ப்பால் கொடுப்பதை பாதுகாக்கவும் ஊக்குவிக்கவும் ஆதரிக்கவும் ஒரு பிரகடனம் உருவாக்கப்பட்டது. அதுவே இன்சென்டி பிரகடனம் ஆகும். அது டு ப்ரமோட் சப்போர்ட் அண்ட் ப்ரொடெக்ட் பிரஸ்ட் ஃபீடிங் என்பதே அதன் நோக்கமாகும். டிக்ளரேஷன் கையெழுத்தான ஆகஸ்ட் மாதத்தின் நினைவாக தான் நாம் இப்போ ஃபர்ஸ்ட் வீக்க வேர்ல்ட் பிரஸ்ட் ஃபீடிங் வீக்காக கொண்டாடுகிறோம். அது பிரஸ்ட் ஃபீட் பண்ணுவதன் முக்கியத்துவத்தை எல்லாரும் அறிய வேண்டும் என்பதற்காக தான் உலகம் முழுவதும் அதை அனுசரிக்கிறார்கள். 3 முக்கிய நோக்கங்கள் அதில் அடங்கியிருக்கிறது. முதல் முக்கிய நோக்கம், பிறந்த குழந்தைக்கு முதல் 6 தாய்ப்பால் மட்டுமே கொடுக்க வேண்டும். அந்த விழிப்புணர்வை நாம் எல்லா தாய்மார்களுக்கும் ஊக்குவிக்க வேண்டும். 2 முக்கிய நோக்கம், எல்லா தாய்மார்களுக்கும் ஆதரவு அளிக்க வேண்டும். அதாவது பொது இடங்களில் பெண்கள் தாய்ப்பால் கொடுப்பதற்கான உகந்த சூழலையும் சட்டப்படியான பாதுகாப்பையும் உருவாக்க அரசாங்கங்கள் வலியுறுத்த வேண்டும். 3 முக்கிய நோக்கம், குழந்தையின் ஆரோக்கியம். தாய்ப்பால் மூலம் குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து உலக அளவில் உள்ள மரணத்தை குறைக்க முடியும். சோ, இந்த 2026 கருப்பொருள் என்னவென்றால், வாழ்வின் நிலையான தொடக்கத்திற்கான தாய்ப்பால் ஊட்டுதல், பலனளிக்கும் விஷயங்களை வலுப்படுத்துங்கள். தாய்மார்களை ஊக்குவிக்க ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு கருப்பொருளை மையமாக வைத்துக் கொண்டு அதை கொண்டாடுகிறார்கள்.
3: உலக தாய்ப்பால் வாரம் குறித்த விழிப்புணர்வு தகவல்களை தந்தவர் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் A.R. ஜெமீலா பொன்மலர் அவர்கள்.
5: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
6: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில், ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
7: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
8: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
9: இதழோர புன்னகையாய்
10: தேனோரும் பூந்தோட்டமாய்
9: என்றும் உங்களுடன் உறவாடும் குமரி பண்பலை 101.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 12:55. குமரி பண்பலை 101 இலிருந்து

0: இசை கேட்கலாம். கேட்பதற்கு முன்
1: Pondicherry Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
2: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pondicherry Super Speciality Hospital. நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
0: திரை இசையில் உங்களுக்காகவே வரப்போகுது நிவாஸ் கே பிரசன்னா இசையில் நா முத்துக்குமார் பாடல், வரிகளில் கே எஸ் சித்ரா, ஸ்ரீராம் பார்த்தசாரதி, குரல்களில் சேதுபதி திரைப்பட பாடல்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் ஒரு மணி. செய்தி தெரியுமா நேயர்களே, இன்று நண்பர்கள் தினம். இன்றைய செய்தி தெரியுமால நண்பர்கள் தினம் பத்திய செய்திய தெரிஞ்சுக்கலாமா? மனிதர்களின் வாழ்க்கையில மிகவும் முக்கியமானதா மதிப்புமிக்க ஒரு பந்தம் அப்படின்னா நண்பர்கள் தான். அன்பின் எல்லையில்லாத நீட்சியே நட்பு. அந்த நட்பின் சிறப்பை சிறப்பிக்கும் விதமாதான் நண்பர்கள் தினம் கொண்டாடப்படுது. மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை நாடு முழுவதும் நண்பர்கள் தினமா கொண்டாடிட்டு இருக்கோம். நமக்காக கவலைப்படும் நண்பர்கள் இருக்கும் வர தினந்தோறும் நமக்கு நண்பர்கள் தினம்தான். எங்கோ பிறந்து இதயத்தில் இணைந்து வாழ்வில் பயணிக்கும் உன்னத உறவு நட்பு மட்டும்தான். வாழ்க்கையில தடுமாறும் போதும் தாங்கி பிடிப்பதும், தடம் மாறும் போது தட்டி கேட்பதும் நட்புக்கு மட்டும்தான் உரிமை உண்டு. வாழ்க்கையில சந்திக்கிற வெற்றி, தோல்வி, மகிழ்ச்சி, துக்கம் என அனைத்து தருணங்கள்லயும் நம்ம கூடவே இருந்து வாழ்க்கைய அழகாக்குறவங்க தான் நம்ம நண்பர்கள். ஒரு நிமிடம் கூட யோசிக்காம நம்ம மனதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே சொல்லக்கூடிய ஒரு நட்பு ஒரு உறவுதான். எந்த சூழ்நிலையிலையும் நமக்கு உறுதுணையா இருக்கிறவங்க நம்ம நண்பர்கள் தான். திருவள்ளுவர் கூட திருக்குறள்ல உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு அப்படின்னு சொல்லி அழகா பதிவு பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ் இலக்கியத்திலையும் நட்பு பற்றிய செய்திகள் நிறையவே இருக்குது. ராமபிரானின் நட்பை பாராட்டும் தெய்வீக குணத்தை குகனுடன் ஐவரானோம் என்னும் வார்த்தைகள் நமக்கு தெள்ள தெளிவா எடுத்து கூறுது. துரியோதனனுக்கும் கர்ணனுக்கும் இடையிலான நட்பு இன்றளவும் மிக சிறப்பானதாக போற்றப்படுது. கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையார் ஆகியோருக்கு இடையிலான நட்பு பத்தியும், அதியமான் ஔவையார் ஆகியோர்களிடம் உள்ள நட்பு பத்திய செய்திகள் தமிழ் இலக்கியத்துல நிறைய இடங்கள்ல இடம்பெற்றிருக்குது. அதே மாதிரி குசேலருக்கும் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் இடையிலான நட்பு இன்றளவும் கொண்டாடப்பட்டு இருக்குது. நாம் நன்றாக இருப்பதை பார்த்து மகிழ்ச்சி அடைவது நம்ம நட்பு மட்டும்தான். துன்பத்தில் இருக்கும்போது ஓடி வந்து உதவி செய்வதும் நம்ம நட்புதான். மற்றவர்கள் முன் நம்மை விட்டு கொடுக்காததும் நட்புதான். பணத்தை தேடி ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய இன்றைய சூழ்நிலையில நண்பர்களை ஒருமுறையாவது வாரம் ஒருமுறையாவது சந்தித்து மகிழ வேண்டும். அதுதான் நாம ஒவ்வொருத்தருமே நம்ம நட்புக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை. நேர்களே, இன்றைய செய்தி தெரியுமால நண்பர்கள் தினம் பத்திய செய்திய தெரிஞ்சுக்கிட்டோமா?
1: ஆடினாலே நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் தானே. இஎம்ஐ ஆஃபரில் குறைந்த முன்பணத்தில் உங்கள் வீட்டிற்கு தேவையான ஏசி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல்ஸ், லேப்டாப்ஸ் மற்றும் அனைத்து விதமான வீட்டு உபயோக பொருட்கள் சுலப மாத தவணை முறையில் குறைந்த விலையில் சிறப்பு பரிசுகளுடன்.
2: இந்த ஆடியை அட்டகாசமாக சுந்தர் ரேடியோஸுடன் கொண்டாடுங்கள்.
1: சுந்தர் ரேடியோஸ் நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
3: நாகர்கோவில் ஸ்ரீனிவாச இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், தேரிக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903000805.
4: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
5: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
6: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
5: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
4: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
0: இனி கேட்கலாம் இளையராஜா இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம், கே ஜே யேசுதாஸ் குரல்கள்ல தளபதி திரைப்பட பாடலை.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை 101 இலிருந்து நேயர்கள் கேட்கலாம்.

ஒரு நாள் நம்ம வீட்டுல வந்துட்டு யாருக்காவது கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னா, அந்த குடும்ப தலைவி அவங்க வந்துட்டு அம்மாவாவும் இருக்கலாம் மனைவியாவும் இருக்கலாம், அவங்க வந்துட்டு பாத்து பாத்து கவனிச்சுப்பாங்க எப்போ இவங்களுக்கு உடம்பு சரியாயி எழும்புவாங்க, பழையபடி எப்போ எனக்கு அதை சமைச்சு கொடு இதை சமைச்சு கொடுன்னு கேட்பாங்க அப்படின்னு அந்த ஒரு அன்போடையும் அக்கறையோடையும் அவங்க பார்த்து பார்த்து செய்வாங்க. ஆனா அந்த குடும்ப தலைவிக்கு இப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னா, வீட்டுல இருக்கவங்க வந்துட்டு அவங்கள பாத்துப்பாங்க, சமைக்க முடியலன்னா வெளியில இருந்து சாப்பாடு எல்லாம் வாங்கிட்டு வந்துருவாங்க, சீக்கிரமா அவங்களுக்கு உடம்பு சரியாகணும் அப்படின்னு அவங்களும் நினைப்பாங்க. ஆனா சில நேரத்துல அப்படி நினைக்கும் போது அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம், அவங்க வந்து உடம்பு முடியாம இருக்கும்போது வீட்டுல வந்து தூக்குறது தொடைக்கிறது பெருக்கிறது எல்லா வேலையும் நம்மளே செய்ய வேண்டியது இருக்கும், சமையல் நம்மளே பார்க்க வேண்டியது இருக்கும், துணி நம்மளே துவைக்க வேண்டியது இருக்கும், இந்த மாதிரி நிறைய பொறுப்புகள் இருக்கும். சோ இதெல்லாம் செய்யணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால சீக்கிரமா அவங்க சரியாயிட்டாங்கன்னு அவங்களே பாத்துப்பாங்க, நம்ம இந்த வேலையில இருந்து வந்து வெளியில போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட வந்துட்டு அவங்களுடைய உடல் நல்லாகணும் அப்படின்னு நினைக்காம, நம்மளுடைய அம்மா நம்மளுடைய மனைவி எவ்வளவு ரெஸ்ட் வேணாலும் எடுத்துக்கட்டும், அவங்க ஹெல்தியா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிற மகனாகவோ மகளாகவோ இல்ல கணவனாகவோ இருந்தா அந்த அழகான மனசுக்கு கண்டிப்பா வாழ்த்துக்களை சொல்லணும், சரிதானே?

0: இன்றைய நிகழ்ச்சியில் நாம் கேட்கவிருப்பது பூச்செண்டாகும் பூவேர் வரிசையில் நேர்முகம், நமக்குள்ளே சாதனை பெண்மணி. இன்றைய பூச்செண்டாகும் பூவேர் வரிசையில் மாவட்ட சமூக நலத்துறை ஒருங்கிணைந்த சேவை மைய வழக்கு பணியாளர் ஆர் ஆலிஸ் ஹானா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில பூச்செண்டாகும் பூவேர் வரிசையில நம்ம கூட இருக்கிற பெண்மணி மாவட்ட சமூக நலத்துறை ஒருங்கிணைந்த சேவை மைய வழக்கு பணியாளர் ஆர் ஆலிஸ் ஹானா அவர்கள் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க, நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் மேம்.
1: வணக்கம்.
0: இன்றைய நிகழ்ச்சியில உங்களை சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சி மேம்.
1: எனக்கும் மகிழ்ச்சி தான்.
0: ஃபர்ஸ்ட் நம்மளுடைய நிகழ்ச்சியோட ஆரம்பமா உங்களுடைய இளமை பருவம் கல்வி காலம் எல்லாம் எப்படி இருந்தது, அந்த விஷயங்களை எங்க கூட பகிர்ந்துக்கலாமா?
1: ஓகே. என்னோட சொந்த ஊர் வந்து சாந்தபுரம், ஆசாரி பள்ளத்துல இருந்து ஒரு 4 கிலோமீட்டர்ஸ்குள்ள இருக்குது. ஸ்கூலிங்லாம் நான் ஊர்ல தான் படிச்சேன், பிரைமரி இதெல்லாம். ஹையர் இதெல்லாம் வந்து நான் சென்னையில ஒரு ஸ்கூல்ல படிச்சேன். அதுக்கப்புறம் வந்து இங்க உள்ள ஒரு காலேஜ்ல வந்து நான் பிகாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன கோர்ஸ் எடுக்கலாம் அப்படின்ற நேரம் வந்து எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே இந்த ஆஃபன் பிள்ளைங்க மேல ஒரு கன்சர்ன் இருந்தது. ஸோ அதனால வந்து அதுக்கு ரிலேட்டடா நம்ம ஒரு சப்ஜெக்ட் சர்ச் பண்ணுவோம். நமக்கு என்ன பிடிச்சிருக்குதோ அந்த டீலிங்ல நம்ம வந்து ஒரு சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணலாம்னு நம்ம சர்ச் பண்ணுறோம். MSW அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் இருக்குன்றது எனக்கு அப்போதான் புதுசா தெரியும். மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க். அங்க போய் அந்த கோர்ஸை நான் கம்ப்ளீட் பண்ணேன். கம்ப்ளீட் பண்ணாரமே எங்களுக்கு வந்து ஃபீல்ட் ஒர்க்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போவாங்க செகண்ட் இயர்ல இருந்து. ஸோ அப்போ வந்து அங்க நிறைய ஹோம்ஸ் போறதும் ஆர்ஃபனேஜ் போறது அங்கேயே வந்து நம்ம ப்ராஜெக்ட் பண்ணுவோம் ஃபைனல் இயர். அப்போ வந்து நான் என்னோட இது வந்து சைக்கோ சோசியல் ப்ராப்ளம் ஆஃப் சில்ட்ரன் லிவிங் இன் ஆர்ஃபனேஜ் அப்படின்ற அந்த ஹெடிங்ல தான் நான் வந்து ப்ராஜெக்டே பண்ணேன். ஸோ அந்த பிள்ளைங்களோட மனநிலைமை எப்படி இருக்குது, அவங்க என்ன ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து வராங்க, என்ன மாதிரி அவங்க அட்மாஸ்பியர், எப்படி ஆர்ஃபனேஜ்ல அவங்க எப்படி இருக்கிறாங்கன்றத நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து என்னோட மைண்ட் செட் கொஞ்சம் மாறிச்சுது. ஓகே, நம்ம ஆஃபன் பிள்ளைங்களுக்கு ஒரு ஹோம் ஆரம்பிக்கலான்னு நினைச்சேன்னா வந்து அதுக்கப்புறம் என்னோட மைண்ட் செட்டை கொஞ்சம் மாத்திக்கிட்டேன். நம்ம வந்து ஒரு ஆஃபனேஜ் ஸ்டார்ட் பண்ண வேணா, நம்மளால முடிஞ்ச ஹெல்ப்பை வந்து ஆஃபன் பிள்ளைங்களுக்கு பண்ணலாம்னு சொல்லி நான் வந்து என்னால முடிஞ்ச ஃபண்டை மொபிலைஸ் பண்ணி அதுலதான் என்னோட சோசியல் ஒர்க் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சுது. பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் ஸ்டடீஸ்க்கு சப்போர்ட் பண்றது, ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்றது, அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்.
0: ஓகே மேம், ஒரு சிறப்பான ஒரு முன்னுரை. அதாவது ஒரு பணிங்கறத தாண்டி ஒரு சமூகம் சார்ந்த ஒரு பார்வை, அதுக்காக ஏதாவது பண்ணணும் அப்படின்றது ஒரு எண்ணம் உங்க மனசுல இருந்து இல்லையா? இப்போ MSW அதாவது சொன்னீங்க இல்லையா, சோ அந்த கோர்ஸ் பத்தி இன்னும் கொஞ்சம் ஒரு டீடைலா சொல்லலாமா? அதாவது அதோட டியூரேஷன் எவ்வளவு, சோ அதுக்குள்ள என்டர் ஆகுறதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் எந்த மாதிரி இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லலாம்.
1: ஆக்சுவலி இது வந்து ஒரு 2 இயர்ஸ் கோர்ஸ். இப்ப நிறைய காலேஜஸ்ல வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். அது இப்போ வந்து பேசிக்கா ஒரு டிகிரி இருந்தாலே நம்ம வந்து படிக்கலாம். இது கரஸ்பாண்டன்ட் கோர்ஸ்லயும் இருக்குது, படிச்சுக்கலாம்.
0: ஓகே, இதுல உங்களுடைய ப்ராஜெக்ட் வந்துட்டு அந்த ஆர்ஃபன் குழந்தைகள், அதாவது தாய் தந்தை இல்லாத ஒரு உறவு ஆதரவு இல்லாத ஒரு குழந்தைகள் அப்படின்னு வரும்போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படிங்கறது தானே. சோ அத பத்தி ஒரு சின்ன விழிப்புணர்வு மக்களுக்கு கொடுக்க முடியுமா?
1: ஆக்சுவலி பிள்ளைங்களுக்கு வந்து லவ் அண்ட் கேருக்காக தான் அவங்க ரொம்ப ஏங்கி இருக்கிறாங்க. நம்ம எவ்வளவுதான் அந்த கம்ஃபர்ட் வந்து இன்னொரு பர்சனை நம்ம கொடுத்தாலும் அவங்க வந்து அதுல வந்து ஃபுல்லி சாட்டிஸ்பைடா இல்ல. அவங்களுக்கு வந்து ஒரு பர்சன்ட், ஒரு 100 பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா அதுல வந்து 50% ஆஃப் பிள்ளைங்களுக்கு எதுக்காக வாழ்றோம் அப்படின்ற ஒரு கேள்வி அவங்களுக்குள்ள இருக்கு. சோ அந்த பிள்ளைங்களுக்கு வந்து வாழ்றதுக்குள்ள ஆசை இல்லாத ஒரு இது இருக்கு. எவ்வளவுதான் நம்ம மெட்டீரியல் கம்ஃபர்ட்ஸ் கொடுத்தாலும் அவங்களுக்கு வந்து அதுல ஒரு திருப்தி இல்ல அப்படின்றத நான் வந்து கண்டுபிடிச்சுக்கிட்டேன்.
0: ஓகே, இதுக்காக நம்ம என்ன அவங்களுக்கு மேலான பார்வையை நம்ம எந்த மாதிரி நம்ம மேம்படுத்திக்கலாம், என்ன மாதிரி பண்ணி அவங்களுடைய அந்த மனநிலையை மாத்துறதுக்கான வழிமுறைகள் ஏதாவது இருக்கா?
1: இப்போ வந்து ஆஃபன் சில்ட்ரன் பொறுத்தப்பல வந்து கண்டிப்பா அவங்களுக்கு வந்து அம்மா அப்பா இல்லாம இருக்கலாம், ஆனா சித்தி சித்தப்பா அந்த மாதிரி உறவுகள் இருக்கும். அவங்க முன் வந்து அந்த பிள்ளைங்களை வந்து அவங்க கேர் ஆஃப்ல அவங்க வந்து எடுக்கலாம். கண்டிப்பா
0: கண்டிப்பா.
1: அது மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் கவர்மெண்ட்ல நிறையவே இருக்கு. அந்த பேரண்ட்ஸ் இல்லாத பிள்ளைங்களுக்கு வந்து வளர்க்கறதுக்கு சப்போர்ட்டிவா நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. சோ எடுத்து வளர்க்கறவங்களும் சித்தப்பா சித்தி அந்த மாதிரி மீன் பண்ற அவங்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அது என்னன்னா எங்க எங்க கிடைக்குதுன்றதை அவங்க யூட்டிலைஸ் பண்ணி இன்னும் அந்த பிள்ளைங்களுக்கு நல்ல முறையில சப்போர்ட் பண்ணலாம்.
0: ஓகே, ரொம்ப ஒரு அருமையான விஷயம். இப்போ நம்ம மேல ஒருத்தங்க அன்பு காட்டுறாங்கன்னா அது அன்பா இல்ல இரக்கமான ஒரு இது வரும்போது எல்லாருக்குள்ளயும் மனசுக்குள்ளயும் ஒரு சின்ன ஒரு நெரிடல், ஒரு சின்ன வலி இருக்கதான் செய்யும். அதுவே என்னதான் இருந்தாலும் நம்மளுடைய உறவுகள் நம்மள கவனிச்சுக்கிறாங்கிறப்போ அது இன்னும் கொஞ்சம் கான்பிடன்ஸா தான் இருக்கும். சோ அந்த விஷயத்த அழகா சொன்னீங்க. நிறைய சலுகைகள் இருந்தாலும் நம்மளுடைய உறவுகள், நம்ம கூட இருக்கிறவங்களை ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டு நம்ம போகும்போதுதான் ஒரு சமுதாயம், ஒரு சரியான சமுதாயமா, ஒரு கடமையுள்ள சமுதாயமா இருக்கு. சிறப்பா நிறைய அழகான விஷயங்கள் சொன்னீங்க. இப்போ வந்துட்டு உங்களுடைய பணி வந்துட்டு ஒருங்கிணைந்த சேவை மையத்துல இருக்கு, அதுவும் முக்கியமா விமன் ஹெல்ப் லைன் அந்த இதுக்குள்ள வரும்போது. சோ அதுக்கான அவேர்னஸ், அந்த விமன்

0: ஹெல்த் பெயின்ஸ் என்னெல்லாம் இருக்கு, சோ அது எதென்ன அடிப்படையில நம்ம அதை தொடர்பு கொள்ளலாம், அந்த விஷயங்களை கொஞ்சம் சொல்லலாமா?
1: ஆக்சுவலி வந்து விமன் ஹெல்ப்லைன் நம்பர்னு ஒரு நம்பர் இருக்கு, 181. ஆக்சுவலி விமன் ஹெல்ப்லைன் வந்து நம்ம மாவட்ட சமூக நலத்துறைக்கு கீழே ஒன் ஸ்டாப் சென்டர் அப்படின்ற சென்டருக்கு கீழே தான் இயங்கிட்டு வருது. அது வந்து ஒருங்கிணைந்த சேவை மையம் அப்படின்ற நேம்ல இருக்கு. ஒன் ஸ்டாப் சென்டர் மீன்ஸ் ஒருங்கிணைந்த சேவை மையம் அப்படின்ற நேம்ல இருக்குது. இது வந்து நம்ம மாவட்ட சமூக நலத்துறையின் கீழ் இருக்குது. சோ இதோட சென்டர் வந்து கவுன்சிலிங் சென்டர் மீன்ஸ் வந்து ஹெல்ப் நம்ம ப்ரொவைட் பண்ற சென்டர் வந்து ஆசாரிப்பலம் GH குள்ள இருக்குது. இது 24 மணி நேரமும் இயங்கிட்டு இருக்கு. இதோட ஹெல்ப்லைன் நம்பரும் 181 அப்படின்ற நம்பர் வந்து 24/7. நாங்க ஸ்டாஃப்ஸ் வந்து ஷிஃப்ட் படி நாங்க மாறி மாறி 3 ஷிஃப்டா நாங்க வந்து மாறி மாறி வந்துட்டு இருக்கோம். இது என்னன்னா, ஹெல்ப் ஒரு எமர்ஜென்சி நீட்ல இருக்கிற லேடி வந்து எந்த டைம்னாலும் நம்ம யார் அணுகலான்ற அந்த யோசனை வர நேரம் கண்டிப்பா 181 நம்பரை வந்து அணுகலாம். ஒரு ஆபத்தான சிச்சுவேஷன் இருக்கும், எங்க போகணும்னு தெரியாத அந்த விமன் கூட நம்ம அணுக நேரம் நம்ம ஒன் ஸ்டாப் சென்டர்ல ஷெல்டர் இருக்குது, நம்ம அந்த ஷெல்டர் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். வேற என்ன ஹெல்ப்காக அவங்க தேவைப்படுற ஹெல்ப் என்ன தேவைன்னா, ஃபேமிலி ரிலேட்டடா டொமஸ்டிக் வயலன்ஸ் அந்த ப்ராப்ளத்துல இருக்கிறவங்க வந்து கண்டிப்பா என்ன பண்ணலாம், என்ன பண்ணன்னு தெரியலன்னா நம்ம கண்டிப்பா நம்மள அணுக நேரம் நம்ம வந்து அவங்களுக்கு தேவையான கவுன்சிலிங் நம்ம ப்ரொவைட் பண்றோம்.
0: ஓகே மேம், சிறப்பா சொன்னீங்க. இப்ப வந்துட்டு நீங்க அந்த எண் மூலமா என்னென்ன மாதிரியான வழக்குகள் பதியுதுங்கிறத ஒரு நிகழ்வுகள் மூலமா எங்க கூட பகிர்ந்துக்கலாமா?
1: இப்ப குடும்ப வன்முறையில பாதிக்கப்பட்ட பெண்கள் இப்போ ஒரு ஃபேமிலிக்குள்ள புதுசா வந்திருப்பாங்க. சோ வந்து சின்ன வயசுல அவங்க அம்மா அப்பா கிட்ட இருந்திருப்பாங்க. இப்போ ஒரு ஃபேமிலின்னு வரணும் நிறைய அவங்க வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணாரோ அவங்களுக்கு என்ன பண்ணன்னு தெரியாத சிச்சுவேஷன் இருக்குனாரோ கண்டிப்பா வந்து மாமா மாமியார சமாளிக்க முடியல, ஹஸ்பண்டை சமாளிக்க முடியல, என்ன பண்ணன்னு தெரியாத ஒரு சிச்சுவேஷன் லாக் ஆகியிருப்பாங்க. நம்மளால மூவ் ஆன் பண்ண முடியலையே, என்னால இதை ஃபேஸ் பண்ண முடியல, யார்கிட்ட போய் சொல்ல அப்படின்ற பட்சத்துல கஷ்டத்தோட இருக்கிற பெண்களுக்கு வந்து நம்ம சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணலாம். கவுன்சிலிங் இப்ப ஃபேமிலி கவுன்சிலிங் நம்ம கொடுக்குறோம். இண்டிவிஜுவல் கவுன்சிலிங் தேவைனாலும் இண்டிவிஜுவல் கவுன்சிலிங் கொடுக்குறோம். எனக்கு மட்டும் கவுன்சிலிங் போதும், என் ஹஸ்பண்ட் அதுல நம்ம இன்வால்வ் பண்ண வேண்டாம், அவங்களுக்கு இப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்குதுன்னே தெரிய வேண்டாம், எனக்கு மட்டும் தான் கவுன்சிலிங் தேவைனா கூட நம்ம வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரியாம கூட நம்ம வந்து போன் காண்டாக்டோ வழியாவோ அல்லாட்ட நேரடியா நம்ம சென்டருக்கு வர வச்சு கூட அவங்களுக்கு வந்து நம்ம கவுன்சிலிங் கொடுப்போம். ஃபேமிலி கவுன்சிலிங் தேவைப்பட்டா ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்ம சென்டருக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, மன ரீதியா அவங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, அவங்களுக்கு என்ன செய்யன்னு தெரியாம இருக்கிறாங்க நம்ம பட்சத்துல நம்ம வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூப்பிட்டு கூட நம்ம பேசலாம்.
0: ஓகே, இப்ப வந்துட்டு கவுன்சிலிங் அதை வந்து இப்போ மெயினா நீங்க சொன்னீங்க, இதுல வந்துட்டு கவுன்சிலிங் மட்டும் தானா இல்ல அது மூலமா நம்ம வந்துட்டு ஒரு முடியாத ஒரு சூழல்ல கேஸ் ஃபைல் பண்றதுக்கு கூட சப்போர்ட் பண்றீங்களா?
1: அது வந்து இன்னொரு சேவை தான் நம்ம சென்டர்ல. ஆக்சுவலி வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இண்டிவிஜுவல் கவுன்சிலிங், ஃபேமிலி கவுன்சிலிங், ஷெல்டர் ப்ரொவைட் பண்றோம், நம்ம FIR ஃபைல் பண்றதுக்கு கூட நம்ம வந்து ஹெல்ப் பண்றோம். அது என்ன பட்சத்துலயும் எல்லாருக்குமே இல்ல, ரொம்ப சமாளிக்க முடியாத ஒரு பிரச்சனை இல்ல இருக்கிறவங்களுக்கு நம்ம பண்றோம், போலீஸ் சப்போர்ட் ப்ரொவைட் பண்றோம்.
0: ஓகே மேம், இப்போ இப்படி ஒரு சிஸ்டம் இயங்கிக்கிட்டு இருக்கு, நம்ம ஒரு ஹெல்ப் லைன் அப்படிங்கறது அந்த நம்பர் வந்து கேட்டா வந்துட்டு ஒரு GK மாதிரி அது எல்லாரும் சடனா சொல்லிடுவாங்க. ஆனா அதை யூட்டிலைஸ் பண்றது, அதை பயன்படுத்துறதுங்கிறது எந்த அளவுக்கு அதற்கான விழிப்புணர்வு மக்கள் கிட்ட இருக்கு, பெண்கள் கிட்ட இருக்கு?
1: நாங்க வந்து அவேர்னஸ் போறோம். அவேர்னஸும் எங்களோட ஒரு பார்ட் ஆஃப் ஒர்க் தான். காலேஜஸ், ஸ்கூல்ஸ், பப்ளிக் பிளேசஸ், பஸ் ஸ்டாண்ட் அந்த மாதிரிப்பட்ட ஏரியாஸ்ல வந்து நாங்க போய் வில்லேஜ் லெவல்ல கூட நம்ம போய் வந்து விழிப்புணர்வுகள் வந்து ரெகுலரா நம்ம எங்க சென்டர்ல இருந்தே நாங்க போயிட்டு இருக்கோம். சோ மக்கள் வந்து ரொம்பவே அவேர்டா இருக்கிறாங்க.
0: இப்ப வந்துட்டு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அப்படின்னு வரும்போது குற்றங்கள்ங்கிறத தாண்டி சின்ன சின்ன தொந்தரவுகள் கூட அன்றாட வாழ்க்கையில இருந்துட்டு இருக்கோம். சிலர் கடந்து போவாங்க, சிலர் அதுக்குள்ள மனோ ரீதியா மாட்டிக்குவாங்க. இந்த மாதிரியான சூழல்கள் இருக்கு, இதற்காக ஸ்பெஷல் கன்சர்ன் எடுக்கிறீங்களா?
1: கண்டிப்பா எடுக்கிறோம். அதான் சொன்ன சோசியல் ப்ராப்ளம் விமன் வந்து ஃபேஸ் பண்றது நிறைய இருக்கு. வரதட்சணை கொடுமைகள், பாலியல் ரீதியான விஷயங்கள், ஒர்க் பிளேஸ் வயலன்ஸ், இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஈவன் வந்து ஹஸ்பண்ட் வந்து ஆல்கஹாலிக் அடிக்டா இருந்தா கூட அதை ஃபேஸ் பண்ண முடியாம சில பெண்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சோ அந்த மாதிரிப்பட்ட இதற்கு கூட நாங்க கைடன்ஸ் கொடுக்குறோம்.
0: ஓகே, இப்ப வந்து கொஞ்சம் மெச்சூர்டான விமன் அப்படின்னு வரும்போது, இப்போ ஒரு சின்ன பெண்களா இருப்பாங்க, மாணவிகளா இருப்பாங்க, அவங்களுக்கு 18 ஆயிருக்கும், ஆனாலும் வந்துட்டு அவங்களுடைய கொஞ்சம் குழந்தைத்தனமா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாணவிகள் வந்து எந்த மாதிரியான பிரச்சனைகளை உங்ககிட்ட கொண்டு வர்றாங்களா?
1: மெயின் ப்ராப்ளம் வந்து மொபைல் போன் வந்து ஒரு பெரிய ஒரு இதுவா இருக்குது. அவங்க வந்து அன்னோன் பர்சன் கூட சேட் பண்றது. எங்களோட சென்டர் இதுல வந்து நம்மளுக்கு ஃப்ரீ லீகல் எய்டும் இருக்கு. நீங்க FIR ஃபைல் பண்றத பத்தி கேட்டீங்க, போலீஸ் சப்போர்ட் ப்ரொவைட் பண்றோம், ஃப்ரீ லீகல் எய்டும் இருக்கு. நம்மளுக்கு வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் டுவைஸ் வந்து எங்களுக்கு எங்க சென்டருக்கு வந்து நம்ம அட்வொகேட்ஸ் வராங்க, கவர்மெண்ட்ல இருந்து அப்பாயிண்ட் பண்ற அட்வொகேட்ஸ் வராங்க. அவங்க ரீதியா வந்து நம்மளுக்கு அந்த பெண்களுக்கு வந்து சட்ட உதவிகளும் வழங்கப்படுது. ஆக்சுவலி வந்து எங்களோட இதுல வந்து அபோவ் 18 அவங்க தான் விமன், அவங்களுக்கான சேவைகள் தான் நாங்க செஞ்சிட்டு இருக்கோம். அண்டர் 18 இருந்தா நம்ம வந்து அதை வந்து சைல்ட் லைனுக்கு ரெஃபர் பண்ணுவோம். இப்போ டீனேஜ் பிரெக்னன்சி, லவ் அஃபேர்ல மாற்ற பிள்ளைங்க, லவ் அஃபேர் இன் த சென்ஸ் லவ் பண்ணியிருப்பாங்க, வீட்டுக்கு தெரியாம வெளியே போயிருப்பாங்க.

0: அந்த பையன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த பையன் ஏமாத்திருப்பான், அந்த இதெல்லாம் அபோவ் 18 நாங்க வந்து ஃபேஸ் பண்றோம். காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் நாங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். காலேஜ் போற இடத்துல இல்லட்டா பார்ட் டைம் ஒர்க் போவாங்க, ஆஃப்டர் காலேஜ் அவங்க போவாங்க, அங்கேயும் செக்ஷுவல் அபியூஸ் வந்து நிறைய இடத்துல நடக்குது. ஸோ சில பிள்ளைங்க வந்து வீட்டுக்காகவோ அந்த வேலையை தக்க வச்சுக்கிறதுக்காகவோ அவங்க வந்து அதுக்குள்ள என்ன பண்ணான்னு தெரியாம இருக்கிறாங்க. இந்த மாதிரிப்பட்ட பிள்ளைங்க வந்து வெளியே அவங்களோட பிரச்சனைகளை நம்ம சென்டர்ஸ்க்கு நம்ம கன்வே பண்ணாரோ நம்ம யாருக்குமே தெரியாம அந்த பிள்ளைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். சோ வீட்டுல கூட சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருந்ததுன்னா கண்டிப்பா பெண்கள் வந்து முன்னுக்கு வந்து இந்த சென்டர்ஸ்ல நம்ம இந்த மாதிரி ஹெல்ப் லைன் நம்பர்ஸ்ல வந்து கன்வே பண்ணாரோ அது அவங்க சொல்ற விஷயங்களை வந்து நம்ம கான்பிடண்டா வச்சிருப்போம். நம்ம அவங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணுமோ அதை நம்ம சப்போர்ட் பண்ணுவோம்.
1: ஓகே மேம், இப்போ பெண்களுக்கு எதிராக இந்த மாதிரி சில விஷயங்கள் பொதுவா நடக்குது, சில விஷயங்கள் அவங்களுடைய ஒரு கவனக்குறைவால அதாவது சரியான ஒரு மெச்சூரிட்டி இல்லாததுனால சில சிக்கல்ல போய் சிக்கிறாங்க இல்லையா. சோ இது சார்ந்த விழிப்புணர்வுகள், இப்போ இந்த ஹெல்ப் லைன் பார்த்தா விழிப்புணர்வுகளோட சேர்ந்து இந்த விழிப்புணர்வுகளும் வழங்கப்படுதா எப்படி?
0: கண்டிப்பா வழங்கப்படுது. ஆக்சுவலி இதுக்கு வந்து நாங்க மெயினா வந்து அவங்க பேரண்ட்ஸ்க்கு நம்ம நிறைய கவுன்சிலிங் கொடுக்குறோம். இந்த வில்லேஜ் எல்லாம் போனாரோ எங்க சென்டர்ஸோட இந்த ஹெல்ப் லைன் நம்பர்ஸோட எல்லாமே சொல்லிட்டு சோசியல் சொசைட்டில என்ன மாதிரி பிள்ளைங்க மாட்டிட்டு இருக்காங்க, என்னென்ன பிரச்சனைகள் ஃபேஸ் பண்றாங்கன்றத பேரண்ட்ஸ்க்கு நிறைய கன்வே பண்ணுவோம். நீங்க பேரண்ட்ஸ் வந்து ஒரு ஃப்ரெண்டா இருங்க, பிள்ளைங்க டெய்லி என்னென்ன பிரச்சனைகள் மீட் பண்றாங்க ஃபேஸ் பண்றாங்கன்றத நீங்க வந்து கேளுங்க, நீங்க ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். ஏன்னா ஒரு ஃபேமிலி தான் நம்மளுக்கு வந்து மெயினான ஒரு பங்கு. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல மாட்டிட்டு இருக்கிறதுக்கு வந்து கண்டிப்பா வந்து ஃபேமிலி வந்து பொறுப்பெடுக்கணும். ஏன்னா யங்ஸ்டர்ஸ் அண்ட் சில்ட்ரன் வந்து நம்ம சொசைட்டியோட பேக் போன்ஸ். அப்போ ஒரு ஃபேமிலி வந்து கரெக்டா இருக்குனாரு நம்ம சொசைட்டி கண்டிப்பா கரெக்டா இருக்கும். இங்க வந்து கரெக்ட் பண்றது நம்ம வந்து முதல்ல வந்து ஒரு ஃபேமிலி தான் கரெக்ட் ஆகணும். ஒரு அம்மா அப்பா இருக்கிறாங்கன்னா அந்த பிள்ளைங்க என்ன பண்றாங்கன்றத வந்து பேரண்ட் வந்து கண்டிப்பா கவனிக்கணும். இது பேரண்டோட ரோல் வந்து ரொம்ப முக்கியமா இருக்குது. நெக்ஸ்ட் தான் நாங்க வரோம் இந்த மாதிரிப்பட்ட ஆர்கனைசேஷன்ஸ்.
1: ஓகே மேம், ஓகே. அதாவது ஒரு சில விஷயங்கள் அந்த ஏஜ்ல வந்துட்டு அவங்க தெரியாம பண்ணுவாங்க, ஆனா ஃபேமிலி அதை சரியா வழி நடத்தி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணா கண்டிப்பா எந்த ஒரு சூழ்நிலையிலும் வந்து மீண்டும் அவங்களுக்கு ஒரு நல்ல ஃபியூச்சரை கொடுக்க முடியும். இப்போ ஒரு 20 வயசுல நமக்கு ஒரு விஷயம் சரின்னு தோன்றது, 30 வயசுல அது நமக்கு தப்புன்னு புரியறதுக்கு ஒரு இன்னும் கொஞ்சம் வருஷம் ஆகும். இப்ப நம்மளே யோசிச்சோம்னா 10 வயசுல நம்ம செஞ்ச ஒரு விஷயம் இப்ப நமக்கு அது தப்புன்னு தெரியும். அந்த ஒரு புரிதல், சில விஷயங்கள் பெரியவங்க சொல்றத நம்ம புரிஞ்சுகிட்டு நடந்துக்கிறது நல்லதுன்னு கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் நினைக்கணும். ஓகே, சிறப்பா நிறைய விஷயங்கள் சொன்னீங்க மேம். இப்போ ஒரு பெண்மணியா நீங்க வந்துட்டு ஒரு ஹெல்ப் லைன் கொடுத்துட்டு இருக்கீங்க, நீங்களும் ஒரு பெண்மணி. இப்போ அப்படி பார்க்கும்போது உங்களோட லைஃப்ல வந்துட்டு ஒரு கடினமான சில சூழல்கள் இருக்கும், நம்ம அதை கிராஸ் பண்ணி வந்திருப்போம். சோ அதுல இருந்து நீங்க சொல்லக்கூடிய உங்களுடைய அனுபவத்துல இருந்து இந்த மாணவிகளுக்கு சொல்ல ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா மேம்? மாணவிகளுக்கும் சரி பெண்களுக்கும் சரி நீங்க சொல்ல நினைக்கிற விஷயங்கள் ஏதாவது இருக்கா?
0: கண்டிப்பா வந்து பயம்ன்றது மனசுல இருக்கும். அந்த பயம் தான் நிறைய விஷயங்களை வந்து நம்மள வந்து தடுக்கும். சில விஷயங்கள் செய்யறது அந்த பயம் முதல் நம்ம மனசு விட்டு போகணும். இன்னொன்னு நம்மள வந்து தாழ்வுணர்வா நம்ம நினைக்க கூடாது. ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஹாஸ் தேர் ஓன் என்ன சொல்ல ஒரு டேலண்ட் இருக்கு, இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அவங்களுக்கு ஒரு விஷ் இருக்கும். அந்த விஷஸ் எல்லாம் வந்து நம்ம எப்படி நிறைவேற்றலாம், நான் என்னோட இண்டிவிஜுவலிட்டியை வந்து எப்படி வெளியே கொண்டு வரலாம் அப்படின்றது ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் வந்து கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணணும். இப்ப என்னால இன்னொரு பர்சனுக்கு என்ன நம்ம பண்ண முடியும், இப்ப என்ன பாக்குறவங்க இப்ப என் ஃபேஸ்ல வந்து சேட்னஸ் நான் வந்து கொண்டு போயிட்டு இருந்தேன்னா என்ன பாக்குறவங்க அதே சேட்னஸ் நம்ம ஸ்ப்ரெட் பண்றவங்களா இருக்க கூடாது. என்கிட்ட இருந்து இன்னொருத்தவங்க கவலையா இருக்கிறாங்கன்னா, ஆப்போசிட்ல இருக்கவங்க கவலையா இருக்கிறாங்கன்னா என்கிட்ட வந்து நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி வந்து அடுத்தவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகணும். அது வந்து கண்டிப்பா முக்கியமா ஒரு விமன் வந்து கண்டிப்பா நடக்கணும். இன்னொன்னு கண்டிப்பா வந்து ஒரு தனக்குன்னு ஒரு வேலை வேணும். நம்ம காலையே நம்மளுக்கு நிக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது நம்மளோட ஜாப் தான். ஒரு படிப்பு வேணும், படிப்பு இருந்தாதான் ஒரு நல்ல வேலை வாய்ப்புக்கு போக முடியும். சோ யங்ஸ்டர்ஸ் வந்து கண்டிப்பா வந்து அவங்களோட எஜுகேஷன்ல வந்து கான்சென்ட்ரேஷன் கொடுக்கணும். படிச்சு ஒரு நல்ல ஒரு பொசிஷன் வரனா இருந்தா நம்மளை சார்ந்து இருக்கிறவங்க அது மூலமா வந்து ஹாப்பியா இருப்பாங்க, நம்ம அடுத்தவங்களுக்கும் நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் நம்மளால பண்ண முடியும்.
1: ஓகே மேம், ரொம்பவே அருமையா சொன்னீங்க. இப்ப ஏற்கனவே பெண்களுக்கான ஒரு குற்றங்கள் வரும்போது ஒரு பணிங்கிறது, இப்போ வந்து பெண்கள் அவங்களே ஃபேமிலிய ரன் பண்ணக்கூடிய ஒரு என்ன சொல்றது தேவைகளும் பல இடங்கள்ல ஏற்படுது. அவங்க பணியிடங்களுக்கு போறாங்க, அப்ப அவங்களுக்கு ஏதோ ஒரு குற்றங்கள் ஏற்படுது, அது நிரூபிக்கப்பட்டு அந்த குற்றத்துக்குரியவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டும் ஒரு இடைநீக்கம் மாதிரி கொடுத்துட்டு மறுபடியும் அவங்க அதே ஆபீஸுக்கு வரும்போது இவங்களை ஃபேஸ் பண்றதுக்கான ஒரு அந்த சூழலுக்கு பயந்து அவங்க அந்த பணிக்கு போறது அவங்க ஒரு மனோரீதியா அதுக்கு பாதிக்கப்படுறாங்கன்னு கூட சொல்லலாம். சோ அந்த மாதிரியான சூழல் வரும்போது அந்த பெண்களுக்கு என்ன மாதிரியான கவுன்சிலிங் கொடுக்கப்படுது?
0: ஆக்சுவலி அவங்களோட சிச்சுவேஷன் என்ன அப்படின்றத நம்ம வந்து கேட்போம். ஏன்னா அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட் தான். இப்ப அவங்களோட அந்த பிளேஸ்ல அவங்களுக்கு போறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நம்ம வந்து அதை அவாய்ட் பண்ண தான் சொல்லுவோம். ஏன்னா நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இப்ப ரீசெண்டா எங்களுக்கு ஒரு கேஸ் ரிசீவ் ஆச்சு, அவங்க வந்து பார்ட் டைம் ஜாபுக்கு போறவங்க படிச்சுட்டு. சோ அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து ஒருத்தர் வந்து அவங்கள அபியூஸ் பண்றாங்க, ஆனா வந்து அவங்க வந்து வீட்டுக்கு தெரியாம நம்ம இதை எப்படி கன்வே பண்றதுன்னு சொல்லி சொல்லி அவங்க உள்ளே இருக்கிறாங்க. சோ அந்த மாதிரிப்பட்ட சிச்சுவேஷனை வந்து அவங்க அவாய்ட் பண்ணி இருந்திருக்கணும் அந்த இடத்துல. சோ எல்லா பெண்களும் இப்படி ஒரு சிக்கல்ல மாட்டிட்டு இருக்காங்க. நம்ம

0: ஒரு இடம் கொடுக்கறவங்களா இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த ஒர்க் இல்லைன்னா இன்னொரு ஒர்க் கண்டிப்பா நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து, இதுதான் நம்மளுக்கு உள்ள ஜாபோ, இது விட்டா நம்மளுக்கு வேற ஒர்க் இல்லையா அப்படின்ற அந்த மைண்ட் செட்டை கண்டிப்பா மாத்தணும்.
1: ஆனா வந்துட்டு ஒரு ஜாப், நமக்கு இந்த ஜாப் நமக்கு டேலண்டடா இருக்கு, வருமானமும் ஓரளவுக்கு பரவாயில்லாம இருக்கு, நம்ம குடும்பம் நம்மளை நம்பி இருக்கு அப்படிங்கிறப்போ சட்டுன்னு இன்னொரு ஜாபுக்கு மாறுறது கஷ்டம். எந்த தப்புமே பண்ணாம யாரோ ஒருத்தர் பண்ண தப்புக்காக நம்ம அதனுடைய பாதிப்புகளை சந்திக்கிறதுங்கிறது ஒரு நெகட்டிவான ஒரு விளைவு தானே. அதை கண்டிப்பா மீண்டும் வந்து அவங்க தப்பு செய்யாதவங்க அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா நிக்கிறதுக்கான ஒரு மன வலிமை அப்படிங்கறது அவங்களுக்கு வேணும் இல்லையா.
0: இப்போ ஒர்க் பிளேஸ்ல வந்து நம்ம வந்து ஷீ பாக்ஸ்னு ஒரு பாக்ஸ் வந்து நம்ம சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் கீழே தான் வச்சிருக்காங்க, கம்ப்ளைண்ட் பாக்ஸ். அந்த மாதிரி வந்து நிறைய அவேர்னஸ் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பாக்ஸ் இருந்தா இவங்க கூட அந்த கம்ப்ளைண்ட் இதுல நம்மளுக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் நடக்குன்றதை நமக்கு அவங்க அந்த பாக்ஸ்ல போட்டாங்கன்னா அதுக்கு ஒரு கமிட்டி இருக்கு. அந்த கமிட்டி மூலமா வந்து அவங்களுக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க.
1: ஓகே, எல்லா பெண்களுமே மன வலிமையோட இருக்கணும். ரொம்ப அழகா நிறைய விஷயங்கள் சொன்னீங்க மேம். இன்றைய நிகழ்ச்சியில் உங்களை சந்திச்சு பேசினது ரொம்ப மகிழ்ச்சி. நேயர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் உங்களுக்கு நன்றி மேம்.
0: தேங்க்யூ. ஆகாஷ்வாணி நாகர்கோயில் குமரி FM 101 என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு வாய்ப்பு அளித்ததற்கு. நன்றி, வணக்கம்.
2: பூச்செண்டாகும் பூவேர் வரிசையில் இதுவரை மாவட்ட சமூக நலத்துறை ஒருங்கிணைந்த சேவை மைய வழக்கு பணியாளர் ஆர் ஆலிஸ் ஹானா அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். இந்த நேர்முகத்தின் தொடர்ச்சியை அடுத்த வாரம் கேட்கலாம். இப்போ காலையில வேலைக்கு போயிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு ஈவினிங் வரும்போது யாருக்கா இருந்தாலும் கண்டிப்பா டயர்டா தான் இருக்கும். அது குடும்ப தலைவரா இருந்தாலும், குழந்தைகளா இருந்தாலும், குடும்ப தலைவியா இருந்தாலும், சோர்வுங்கிறது ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா வந்ததுக்கு அப்புறம் செய்யக்கூடிய பணிகள் வீட்டுல கண்டிப்பா இருக்கும். அந்த பணிகளை யாராவது ஒருத்தர் மட்டும் செய்யறாங்களா இல்ல எல்லாரும் பகிர்ந்து செய்யறாங்களா அப்படிங்கறத பொறுத்து அந்த குடும்பத்தோட மகிழ்ச்சிங்கிறது கண்டிப்பா வித்தியாசப்படும்.

0: அடுத்ததா வருது நமக்குள்ளே.
1: சித்தி சித்தி,
2: இந்த சித்தி எங்க போனா?
1: சித்தி, புது சித்தி.
3: யாருது இவ்ளோ வயசான குரலா இருக்கு, என்ன பார்த்து சித்தி சித்திங்கறாங்க?
1: சித்தி
3: நீதானா?
1: நானே தான். சித்தி கதவை தொடர்ந்து போட்டுட்டு எங்க போனீங்க?
3: ஒரு நிமிஷம் நிறுத்து, இப்ப எதுக்கு என்னைய பார்த்து சித்தி சித்தின்னு கூப்பிட்டு இருக்க?
1: அதான் உங்க அக்காவுக்கு குழந்தை பிறந்துருச்சு இல்லையா, அதான் உன்ன சித்தின்னு கூப்பிடுறேன். கரெக்ட் தானே?
3: ஏன் உங்க அக்காவுக்கு குழந்தை பிறக்கலையா, அப்ப நீ சித்தி தானே?
1: சரிமா, நீ என்ன சித்தினே கூப்பிடு, வீட்டுக்கு வந்தவள வீட்டுக்குள்ள வான்னு முதல்ல கூப்பிட்டியா என்ன நீ?
3: சரி சித்தி, உள்ள வாங்க.
1: சரிமா, நான் உன்ன சித்தின்னு கூப்பிடல, இவ்ளோ வயசான ஒருத்தங்க என்ன சித்தின்னு கூப்பிடும் போது கஷ்டமா தான் இருக்கு.
3: இப்ப தெரியுதா நீ கூப்பிடும் போது எனக்கு எப்படி இருந்திருக்கும்?
1: சரி உள்ள வா, அந்த ஃபேனை போடு. இது என்னது, என்ன இது, டேப்லெட்ஸ் எல்லாம் டீபால சும்மா செதற விட்டு போட்டிருக்க?
3: அதுவா, அப்ப காலையில உடம்பு சரியில்லைன்னாங்க, அவங்களுக்கான மாத்திரை எடுத்து குடுத்துட்டு மறந்து அப்படியே டேபிள்ல போட்டுட்டு போயிட்டேன்.
1: என்னமா, நம்ம வீட்டுல எல்லாம் குழந்தைங்க பரிமாற ஆரம்பிச்சுட்டாங்க, அதுக்கப்புறம் இந்த மாதிரி மாத்திரை எல்லாம் இப்படி போட்டு வைக்கலாமா? கொஞ்சம் கவனத்தோட இருக்க வேண்டாமா சித்தி?
3: அது குழந்தைங்க தானே சித்தி, அவங்களுக்கு எங்க அந்த மாத்திரையை ஓபன் பண்ண தெரியும். அதனாலதான் சரி இருக்கட்டும், அப்புறமா எடுத்து வைக்கலாமே நினைச்சிருந்தேன்.
1: பலபலன்னு இருக்கே, சாக்லேட்னு நினைச்சிட போறாங்க, கொஞ்சம் கவனமா இருக்கணும் சித்தி. சரி இது மட்டும் தானா, இல்ல எக்ஸ்பைரி டேட் முடிஞ்ச மாத்திரையும் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கியா?
3: எக்ஸ்பைரி ஆன மருந்து யாராவது வீட்டுல வைப்பாங்களா? இது கூட தெரியாமலே எங்க அப்பா என்னை படிக்க வச்சிருக்காங்க.
1: அதுவும் சரிதான், என் கூட தானே படிச்சு அந்த அளவுக்கு உனக்கு அறிவு இருக்கும்.
3: அது மட்டும் இல்லாம ஒருத்தருக்கு கொடுத்த மருந்து அவங்களுக்கு இருக்க அதே சிம்டம்ஸ் மத்தவங்களுக்கு இருக்கு அப்படிங்கறதுக்காக அந்த மருந்த அவங்க கிட்ட குடுக்க கூடாது. ஒரே சிம்டம்ஸ்ல கூட வேற வேற நோய்கள் இருக்கும், அதனால அடுத்தவங்க தர்றாங்களே அப்படிங்கறதுக்காக அந்த மருந்த வாங்கி நம்ம சாப்பிட கூடாது. அதுவும் இல்லாம நமக்கே தெரியாது நமக்கு என்ன நோய் வந்திருக்கு அப்படின்னு. அப்ப நம்மளா சும்மா கெஸ் பண்ணி நமக்கு இருக்க சிம்டம்ஸ் போய் மெடிக்கல் ஷாப்ல சொல்லி தேவையில்லாத மருந்தையும் வாங்கி சாப்பிட கூடாது. டாக்டர் போய் பாக்கணும், அவங்க நமக்கு நம்ம நோயை கண்டுபிடிச்சு சரியான மருந்த கொடுப்பாங்க. அப்போ நம்மளும் அதை வாங்கி சாப்பிடுறப்போ நம்ம உடம்பு நல்ல ஆரோக்கியமா இருக்கும்.
1: ஆமா, ஏன் கூட காலேஜ் வர நேரம் போக டியூஷனுக்கு ஏதாவது போவியோ, என்னோட கொஞ்சம் அதிகமா சொல்ற மாதிரி இருக்கு.
3: சாச்சா, அப்படிலாம் இல்ல, நீ கிளாஸ்ல தூங்கிட்டு இருந்த நேரம் நான் முழிச்சுக்கிட்டு இருந்தேன், அவ்வளவுதான் வித்தியாசம்.
1: ஆமாமா, பெரிய புத்திசாலித்தனம் தான். இன்ஜினியரிங் கிளாஸ்ல மருந்த பத்தி பேசுறேன், அதுக்கும் ஒரு பதில் சொல்ற பத்தியா? எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம், வீட்டுல ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்கணும், அந்த பாக்ஸை எப்படி

0: பண்றதுன்னு தெரிஞ்சு வச்சிருக்கணும். அத சொன்னியா நீ?
1: ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் பத்தி இவ்வளவுக்கு பேசுறியே, அது எங்க வீட்லயே இருக்குது, நான் வச்சிருக்கிற வண்டியிலேயே இருக்குது. அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத எனக்கு தெரியும்.
0: சரி ஓகே, அப்ப கொஞ்சம் எனக்கும் சொல்லி கொடுக்கறியா?
1: அப்ப என்னன்னே தெரியாம தான் என்கிட்ட பேசுறதுக்கு அட்வைஸ் பண்ணதுக்கு வந்தியா?
0: சரிம்மா, இப்ப தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ரெடியா இருக்கேன்ல, வா போய் சொல்லி கொடு. ஆமா, ஃப்ரிட்ஜ்ல ஜூஸ் ஏதாவது இருக்கா?
1: உனக்கு சொல்லி தரதுல எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, ஆனா இடையில நீ பேசக்கூடாது, பேசினா எனக்கு அந்த ஃப்ளோ வந்து விட்டு போயிரும்.
0: தகவலுக்கு நன்றி, கண்டிப்பா உங்களுக்கு நான் கோஆபரேட் பண்றேன். வாங்க போலாம். ஒரு குடும்பத்துல ஒவ்வொருத்தரும் இன்னொருத்தங்களுடைய கஷ்டங்களையும் புரிஞ்சுகிட்டு சப்போர்ட் பண்ண முயற்சி பண்ணும் போது தானே அந்த குடும்பம் ஒரு மகிழ்ச்சியான குடும்பமா மாறும். அழகான ஒரு விஷயத்த சொல்லணும்னா, நம்ம வந்துட்டு பணிக்கு போயிட்டு எவ்வளவு சோர்வா வந்தாலும் நம்ம இருக்கக்கூடிய பணிகளை பகிர்ந்து செய்யலாம் அப்படிங்கிறப்போ, அது ஒருத்தருக்கொருத்தர் எந்த அளவுக்கு ஆதரவா இருக்குமோ அந்த அளவுக்கு அந்த தருணங்கள் மகிழ்ச்சியானதா இருக்கும்.

0: அடுத்ததா வருது சாதனை பெண்மணி.
1: இன்றைய சாதனை பெண்மணி பகுதியில் தமிழின் பெருமையை உலகறிய செய்த மாணவி உமா மகேஸ்வரி அவர்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள சிப்பிப்பாறை அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவி உமா மகேஸ்வரி தமிழின் தொன்மையான இலக்கண நூலான தொல்காப்பியத்தை முழுவதுமாக மனப்பாடம் செய்து சுமார் 22 மணி நேரத்தில் பார்க்காமல் எழுதி சாதனை படைத்துள்ளார். தொல்காப்பியம் என்பது சாதாரண நூல் அல்ல. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு இயற்றப்பட்ட தமிழ் இலக்கணத்தின் அடித்தளமாக கருதப்படும் அரிய பொக்கிஷம். அந்த நூலை முழுவதுமாக மனதில் பதித்து தவறில்லாமல் எழுதி முடிப்பது மிகுந்த நினைவாற்றல், கடின உழைப்பு, ஒழுக்கம் மற்றும் விடாமுயற்சி ஆகியவற்றின் வெளிப்பாடாகும். இந்த சாதனை ஒரே நாளில் நிகழ்ந்ததல்ல. இதற்கு பின்னால் பல மாதங்களாக தொடர்ந்த பயிற்சி, தினமும் ஒதுக்கிய நேரம், ஆசிரியர்களின் வழிகாட்டுதல் மற்றும் தன்னம்பிக்கை ஆகியவை இருந்தன. குறிப்பாக அவருக்கு பயிற்சி அளித்த தமிழ் ஆசிரியர் ஜான்சி ராணியின் ஊக்கமும் முக்கிய பங்காற்றியது. இந்த சாதனை நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுத்தருகிறது. நாம் எந்த பள்ளியில் படிக்கிறோம் என்பது வெற்றியை நிர்ணயிப்பதில்லை. நமக்குள் இருக்கும் முயற்சி, விடாமுயற்சி மற்றும் கற்றுக்கொள்ளும் ஆர்வம்தான் வெற்றியை உருவாக்குகிறது. அரசு பள்ளியில் படிக்கும் ஒரு மாணவி தமிழின் மகத்துவத்தை உலகம் பேசும் அளவுக்கு சாதனை படைத்திருப்பது அதற்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டாகும். இன்றைய காலத்தில் பல மாணவர்கள் மொபைல் போன், சமூக வலைதளங்கள் போன்றவற்றில் அதிக நேரத்தை செலவிடுகிறார்கள். ஆனால் உமா மகேஸ்வரி போன்ற மாணவர்கள் தங்களது நேரத்தை அறிவை பெருக்குவதற்கு பயன்படுத்தி சாதனையாளர்களாக மாறுகிறார்கள். அதனால் நேரத்தை சரியாக பயன்படுத்தினால் ஒவ்வொருவராலும் வாழ்க்கையில் உயர முடியும். இந்த சாதனை தமிழ் மொழியின் பெருமையையும் நமக்கு நினைவூட்டுகிறது. தொன்மையான மொழியான தமிழை நேசிப்பதும் அதன் இலக்கியங்களையும் இலக்கண நூல்களையும் அறிந்து கொள்வதும் நம் ஒவ்வொருவரின் கடமையாகும். வெற்றி என்பது பிறவியிலேயே கிடைப்பதல்ல. தினமும் சிறிது சிறிதாக முயற்சி செய்பவர்களுக்கே அது சொந்தமாகிறது. உமா மகேஸ்வரியின் சாதனை நமக்கு சொல்லும் செய்தி ஒன்றேதான், முயற்சி இருந்தால் முடியாதது எதுவும் இல்லை. நிச்சயமாக உமா மகேஸ்வரியின் சாதனை இன்னும் பல மாணவர்களுக்கு ஊக்கமாக அமையும்.
0: எந்த ஒரு செயலையுமே யார் வேணும்னாலும் செய்யலாம். ஆனா அத அன்பு கலந்து செய்யும் போதுதான் உறவுகள் வந்துட்டு அழகா இருக்கு, அதனுடைய மகிழ்ச்சியும் வந்துட்டு நிறைவா கிடைக்குது. நமக்கானவங்களை நாம தானே பத்திரமா பாத்துக்கணும், அன்பா பாத்துக்கணும். அந்த விஷயத்துல சோம்பலும் இருக்கக்கூடாது, சலிப்பும் இருக்கக்கூடாது. ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதலோட ஒவ்வொருத்தவங்களுடைய சிரமங்களையும் கஷ்டங்களையும் புரிஞ்சுகிட்டு அதுக்கு ஆதரவா இருக்க முடிஞ்சா அந்த குடும்பம் நல்ல முன்னேற்றம் அடையும். அந்த குடும்பத்துல எப்பவும் மகிழ்ச்சி நிறைஞ்சிருக்கும். சரிதானே?

நிகழ்ச்சி தொகுப்பு பி எஸ் சபரி வெண்ணிலா. நிகழ்ச்சி அமைப்பு எஸ் நவரத்தினா.

0: மாமா, என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணணும் சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
5: ஆடினாலே ஆஃபர் தானே, எப்படியும் நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் போட்டிருப்பாங்க.
6: ஆமா போட்டிருக்காங்க. வெறும் 4000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு நிச்சய பரிசு. காசுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு ஈஸி இஎம்ஐ ஆஃபர். சில சமையலறை சாதனங்களுக்கு 75% வரை தள்ளுபடி.
5: இந்த ஆடிய அட்டகாசமா நம்ம சுந்தர் ரேடியோஸோட கொண்டாடுவோம்.
7: சுந்தர் ரேடியோஸ், நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
8: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
9: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
10: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
11: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
10: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
12: நேயர்களே, உங்கள் நினைவிற்கு, இன்று பிற்பகல் 3:02 தேநீர் நேரம் நிகழ்ச்சியில் நீங்கள் ஒரு கலையை கற்றுக்கொள்ள நினைத்தால் எந்த கலையை கற்றுக்கொள்வீர்கள்? நேரலை நிகழ்ச்சி இடம்பெறுகிறது. நிகழ்ச்சியில் பங்கு பெற்று மகிழுங்கள் நேயர்களே.
13: ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
14: முட்டி வலி, இடுப்பு வலியால உங்க அன்றாட வாழ்க்கையே பாதிக்கப்படுதா?
15: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
16: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
4: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
17: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
18: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
4: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
19: Ponchesley Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
20: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesley Super Speciality Hospital.
21: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
22: சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
23: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்,
22: ஒவ்வொரு தொழிலும் நலமும் ஆரோக்கியமும்.
23: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்,
24: தென்னை மதிப்பு கூட்டு மையம், செண்பகராமன் புது,
22: செல்
24: 7305365016.
25: ஆடினாலே ஆஃபர் தான், அதுவும் நம்ம டிஜிமார்ட்னா சொல்ல வேணும். டிஜிமார்ட்டில் பிரம்மாண்டமான ஆடி ஆஃபர். எல்இடி ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, கிச்சன் அப்ளைன்சஸ் அப் டு 70% வரை தள்ளுபடி. மொபைல், லேப்டாப்களுக்கு சிறப்பு தள்ளுபடி. இசிஎம்ஐ மற்றும் அட்டகாசமான பரிசுகள். உங்கள் மனம் கவர்ந்த வீட்டு உபயோக பொருட்கள் குறைந்த விலையில் நிறைந்த தரத்தில் வாங்க நம்ம டிஜிமார்ட்டுக்கு வாங்க. இடம் ஆப்போசிட் ஸ்டேடியம், நாகர்கோவில் மற்றும் பேலஸ் ரோட்டக்கலை.
12: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. இன்னும் சற்று நேரத்தில் மாநில செய்திகள் கேட்கலாம்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள், வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். இளையோர் தங்களது இலக்குகளை அடைய போதை பழக்கத்திலிருந்து விலகியிருக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் ஆன்லைன் பத்திரப்பதிவு முறை வரும் 17ஆம் தேதி தொடங்கப்பட உள்ளதாக அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்செல்வன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் பாதுகாப்பான குடிநீர் வசதி உள்ளிட்ட மேம்பாட்டு திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருவதாக வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை காரணமாக நீர்நிலைகளுக்கு தண்ணீர்

0: போக்குவரத்து அதிகரித்துள்ளது. கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் இன்றுடன் நிறைவடைகின்றன. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா இலக்கை எட்ட இளையோர் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். போதைப் பொருள் இல்லா இளைஞர் இயக்கம் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சியை புதுதில்லியில் காணொலி மூலம் இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், இளையோர்கள் தங்களது கனவு மற்றும் இலக்குகளை அடைய போதைப் பழக்கத்திலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். போதைப் பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீய விளைவுகள் குறித்து உரிய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். பெற்றோர் தங்கள் குழந்தைகளுடன் மனம் திறந்து உரையாடுவதன் மூலம் அவர்கள் தவறான வழியில் செல்வதை உரிய நேரத்தில் தடுக்க முடியும் என்றார். பள்ளி கல்லூரி ஆசிரியர்களும் மாணவர்களிடம் இதுகுறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி போதையில்லா தேசத்தை உருவாக்க ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை வழங்க வேண்டும் என்றும் பிரதமர் கூறினார். போதைப் பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான 100 வார கால நாடு தழுவிய இந்த இயக்கத்தில் பொதுமக்களின் பங்களிப்பை ஊக்குவிக்க வேண்டும் என்று கூறிய பிரதமர், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் விளையாட்டுப் போட்டிகள், கலை நிகழ்ச்சிகள், வீதி நாடகங்கள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்றார். மை பாரத் தன்னார்வலர்கள், இளைஞர் மன்றங்கள், பள்ளி கல்லூரி, பல்கலைக்கழக மாணாக்கர் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளதாக கூறினார். போதைப் பொருள் இல்லா இந்தியா என்ற முன்னெடுப்பிற்கு ஆதரவாக புதுதில்லியில் இன்று நடைபெற்ற ஞாயிற்றுக்கிழமைகளில் சைக்கிள் பயிற்சி நிகழ்ச்சியில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா பங்கேற்றார். உடற்பயிற்சி ஆர்வலர்கள், தேசிய மாணவர் படையினர் உள்ளிட்ட ஏராளமானோர் இதில் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சி குறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், போதைப் பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்கும் தேசிய இயக்கத்தை இந்நிகழ்வு வலுப்படுத்தும் என்றார். நாட்டு மக்கள் பாதுகாப்பு வீரர்களிடையே பிணைப்பை வலுப்படுத்தும் ராணுவ ஓட்டத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று காலை தொடங்கி வைத்தார். தேச பாதுகாப்பில் முக்கிய பங்காற்றும் இவ்வீரர்களை கொண்டாடும் வகையில் ராணுவத்திற்காக ஓடுங்கள், ராணுவத்தினருடன் ஓடுங்கள் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. தமிழ்நாட்டிற்கு காவிரியில் தண்ணீர் திறப்பது குறித்து கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தலைமையில் பெங்களூருவில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் இன்று நடைபெற்றது. மேகதாது அணை, காவிரி நீர் விவகாரம் குறித்து இதில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. இந்நிலையில் காவிரி நீர் விவகாரத்தில் நிரந்தர தீர்வு காண உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு நாளை மேல்முறையீடு செய்ய உள்ளது. தமிழகத்தில் வரும் 17ஆம் தேதி முதல் ஆன்லைன் பத்திரப்பதிவு முறை தொடங்கப்பட உள்ளதாக மாநில வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்செல்வன் தெரிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆன்லைன் பத்திரப்பதிவு முறையை முதலமைச்சர் திரு விஜய் தொடங்கி வைக்க உள்ளதாகவும், அதற்கான முன்னேற்பாட்டு பணிகளில் துறை சார்ந்த அதிகாரிகள் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் நீட் தேர்வை எதிர்த்து போராடிய மாணாக்கர் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் அனைத்தும் ரத்து செய்யப்படுவதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் பாதுகாப்பான வீடுகள், குடிநீர், சாலை வசதிகள் உள்ளிட்ட மேம்பாட்டுத் திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் ஆடிப்பெருக்கு விழாவை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், தமிழர்களின் வாழ்வியல் தத்துவம், நீர் மேலாண்மை உள்ளிட்டவைகளுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக ஆடிப்பெருக்கு விழா திகழ்கிறது என்றார்.
2: ஆடிப்பெருக்கு நமக்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்கிறது. நீர் ஆதாரத்தை மதிப்போம், இயற்கையை பாதுகாப்போம், விவசாயத்தை வளர்ப்போம், வருங்கால தலைமுறைக்கு வளமான தமிழ்நாட்டை விட்டு செல்வோம். வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி சார்பிலும் பாதுகாப்பான வீடுகள், தரமான அடிப்படை வசதிகள், தூய்மையான மற்றும் நவீன நகரங்கள், குடிநீர், சாலை, கழிவுநீர் வசதிகள் மேம்படுத்த பல்வேறு திட்டங்களை தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றன.
0: மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதையடுத்து சுற்றுலாப் பயணிகள் குளிக்கவும், களக்காடு தலையணைக்கு சுற்றுலாப் பயணிகள் செல்லவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக கோவை மேட்டுப்பாளையத்தையடுத்த பில்லூர் அணை நிரம்பியதையடுத்து பவானி ஆற்றில் வினாடிக்கு 8000 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்படுவதையடுத்து கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை காரணமாக முல்லைப்பெரியார் அணையின் நீர்மட்டம் நேற்று ஒரே நாளில் 3 அடி உயர்ந்து 116.80 அடியாக அதிகரித்துள்ளது. ஈரோடு, திருப்பூர்.

0: கரூர் மாவட்ட பாசனத்திற்கு முக்கிய ஆதாரமாக விளங்கும் ஈரோடு பவானி சாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: பவானி சாகர் அணையின் மூலம் ஈரோடு, திருப்பூர் மற்றும் கரூர் மாவட்டங்களில் உள்ள 247,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றது. கேரளாவில் மழை பெய்து வருவதால் பவானி சாகர் அணைக்கு நீர்வரத்து இன்று 1,851 கனஅடியாக அதிகரித்துள்ளது. பாசனம் மற்றும் குடிநீர் தேவைக்காக அணையிலிருந்து 755 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. ஈரோட்டிலிருந்து பி.சி. மூர்த்தி.
0: மேட்டூர் அணை நீர்மட்டம் இன்று 73 அடியாக உள்ளது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக 1,500 கனஅடி தண்ணீர் திறக்கப்படுகிறது. நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் வல்வில் ஓரி விழா இன்று தொடங்கியது. ஆடிப்பெருக்கு மற்றும் வல்வில் ஓரி விழா நிறைவை ஒட்டி மாவட்டத்திற்கு நாளை உள்ளூர் விடுமுறை அளிக்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கொல்லிமலையில் வல்விலூரி விழா, சுற்றுலா விழா மற்றும் மலர் கண்காட்சி விழா பசுமை திருவிழாவாக தொடங்கியது. செய்தி, மக்கள் தொடர்பு, காவல், வனம், ஊரக வளர்ச்சி முகமை, வேளாண்மை, வேளாண் பொறியியல் உள்ளிட்ட அனைத்து அரசு துறைகளின் சார்பில் அரசின் திட்டங்களை பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கும் வகையில் அமைக்கப்பட்டிருந்த 22 கண்காட்சி அரங்களை பொதுமக்கள் பார்வையிட்டனர். பரதநாட்டியம், கரகாட்டம், ஒயிலாட்டம், தப்பாட்டம், கிராமிய பாடல்கள், மன்னர் வல்விலூரியின் சிறப்புகள் குறித்த பேச்சு, சிலம்பம் போன்ற பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: ஆடிப்பெருக்கையொட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வாரஸ் சந்தையில் ஆடுகள் விற்பனை 1 கோடிக்கும் அதிகமாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஆடி 18 திருவிழா நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் குலதெய்வ வழிபாடு மற்றும் திருவிழாவிற்காக புகழ்பெற்ற போச்சம்பள்ளி வாரச்சந்தையில் இன்று 1 கோடிக்கும் அதிகமான மதிப்பிலான ஆடுகள் விற்பனையாகியுள்ளது. ஒரு சாதாரண ஆடு 15,000 முதல் அதிகபட்சமாக 40,000 ரூபாய் வரையில் விலை போனதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். வெளியூர்களிலிருந்து வந்த வியாபாரிகள், உள்ளூர் விற்பனை செய்யும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
0: தமிழகம் முழுவதும் நியாய விலை கடைகளில் குடும்ப அட்டைதாரர்கள் கைவிரல் ரேகை சரிபார்ப்பு பணிகளுக்கான சிறப்பு முகாம் இன்று நடைபெறுகிறது. பணி நிமித்தம் காரணமாக வெளியூர்களுக்கு சென்றுள்ளவர்கள் அருகில் உள்ள நியாய விலை கடைகளில் இப்பணிகளை மேற்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. MBBS, BDS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான முதற்கட்ட கலந்தாய்வு நாளை மறுநாள் தொடங்கி வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இரண்டாம் கட்ட கலந்தாய்வு வரும் 24ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை நடைபெறும். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் ஜூலை மாத உண்டியல் காணிக்கையாக 5,57,00,000 ரூபாய் ரொக்கம், 1,312 கிராம் தங்கம், 23,245 கிராம் வெள்ளி உள்ளிட்டவை கிடைக்கப்பெற்றுள்ளதாக கோவில் நிர்வாகம் கூறியுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் பாதுகாப்பான குடிநீர் வழங்குவதை உறுதி செய்ய உள்ளாட்சி அமைப்புகள் ஒருங்கிணைந்து நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு மாநில குடிநீர் வடிகால் வாரிய மேலாண்மை இயக்குநர் திரு தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் அறிவுறுத்தியுள்ளார். தாய்பை ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் தன்வி சர்மா கைப்பற்றினார். கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் இன்றுடன் நிறைவடைகிறது. நிறைவு நாளான இன்று சைக்கிளிங், ஜூடோ உள்ளிட்ட போட்டிகளில் இந்திய வீரர்கள் களமிறங்குகின்றனர். 74 நாடுகளைச் சேர்ந்த 2,729 வீர வீராங்கனைகள் பங்கேற்ற இப்போட்டிகளில் இந்தியா இதுவரை 13 தங்கம், 17 வெள்ளி, 9 வெண்கலம் என 39 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. பாரா விளையாட்டுப் போட்டிகளில் 3 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கல பதக்கங்களை வென்று இந்திய வீரர்கள் சாதனை படைத்துள்ளனர். 2030ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள 24வது காமன்வெல்த் போட்டிகள் அகமதாபாத்தில் நடைபெறவுள்ளதை அடுத்து காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிக்கான கொடி முறைப்படி இந்தியாவிடம் ஒப்படைக்கப்படும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இளையோர் தங்களது இலக்குகளை அடைய போதைப் பழக்கத்திலிருந்து விலகியிருக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் ஆன்லைன் பத்திரப்பதிவு முறை வரும் 17ஆம் தேதி தொடங்கப்பட உள்ளதாக மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்செல்வன் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் பாதுகாப்பான குடிநீர் வசதி உள்ளிட்ட மேம்பாட்டு திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருவதாக வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை காரணமாக நீர்நிலைகளுக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் இன்றுடன் நிறைவடைகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 1:55. திரை இசை கேட்பதற்கு முன்
5: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சர்
6: பண்பலையின்
5: பாசமிகு நேயர்கள் உள்ள
6: நாகர்கோவில்
4: Thank you. திரை இசையில் உங்களுக்காகவே வந்துட்டு இருக்குது ஏ ஆர் ரஹ்மான் இசையில் வைரமுத்து பாடல் வரிகளில் ஏ ஆர் ரஹ்மான் குரலில் பம்பாய்.

குமரி பண்பலை 101 திரை இசை கேட்டோம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்னும் சற்று நேரத்தில் ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம்.

0: நாளே நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் தானே. இஎம்ஐ ஆஃபரில் குறைந்த முன்பணத்தில் உங்கள் வீட்டிற்கு தேவையான ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல்ஸ், லேப்டாப்ஸ் மற்றும் அனைத்து விதமான வீட்டு உபயோகப் பொருட்கள் சுலப மாத தவணை முறையில் குறைந்த விலையில் சிறப்பு பரிசுகளுடன்.
1: இந்த ஆடியை அட்டகாசமாக சுந்தர் ரேடியோஸுடன் கொண்டாடுங்கள்.
2: சுந்தர் ரேடியோஸ் நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
3: வீக்கெண்ட்ல ஒரே போரிங்கா இருக்கு, என்ன பண்ணலாம்?
4: ரேடியோவா?

0: ஆன் பண்ணு, குமரி எஃப்எம் 101 டியூன் பண்ணு, சவாலி சமாளி கேம் ஷோ வருது, விளையாடி பாரு.
1: சனிக்கிழமை
0: தோறும் காலை 10:02
1: ரேடியோவை ஆன் பண்ணு, குமரி எஃப்எம் 101 டியூன் பண்ணு, சவாலே சமாளி கேம் ஷோ விளையாடு.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 2:22. குமரி பண்பலை 101 திரை இசை கேட்டுட்டு இருக்கோம். திரை இசையில் இனி உங்களுக்காகவே வரப்போகுது தேவா இசையில் கஸ்தூரி ராஜா பாடல் வரிகள்ல மனோ ஜானகி குரல்களில் தாய் மனசு திரைப்பட பாடல்.
1: தொண்டையில தான் நினைச்சேன்

0: மற்றும்
1: ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: சோலை தென்றலாய் சொல்லால் வருடி காலை பூக்களாய் சுகந்த மனம் பரப்பி மாலையின் வண்ணங்கள் கோர்த்த மொழி பேசி அலைக்கருத்துக்களால் மனம் கவரும் ஒலி அலை கலை குழந்தைகளை காற்றலை வழி சந்திக்கும் குமரி பண்பலை நூற்றொன்றில் பேசுங்க மக்களே பேசுங்க. சிறுவர் நேரலை புதன்கிழமை தோறும் முற்பகல் மணி 11:05 உங்கள் குமரி பண்பலை 101 மறக்காம கேளுங்க.
3: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 2:28. குமரி பண்பலை 101 திரை இசை கேட்டுட்டு இருக்கோம். திரை இசையில் இனி உங்களுக்காகவே வந்துட்டு இருக்குது இளையராஜா இசையில் SB பாலசுப்ரமணியம் SB ஜானகி குரல்களில் மண்வாசனை திரைப்பட பாடல்.

0: ஏரல் திருச்செந்தூர் தூத்துக்குடி சென்னை திருநெல்வேலி
1: வாசல் கதவில் பூட்டை போட்டு வைத்தால் வருமா புதிதாய் காற்று.
2: வீட்டிற்கு வெளிச்சம் சாளரத்தின் ஊடே,
3: அறிவிற்கு வெளிச்சம் வாசிக்கும் நூலே.
2: வாசிப்பை நாளும் நேசிப்போம்,
3: நல்ல நூல்களை சுவாசிப்போம்.
2: கையடக்க நூலே நம்மை பிரபஞ்சத்தையும் ஆள வைக்கும்.
3: புதன்கிழமை தோறும் காலை 10:02 உங்கள் குமரி பண்பலை 101
2: வாசிப்பை சுவாசிப்போம்.

2:33 குமரி பண்பலை 101 திரை இசை கேட்டுருக்கோம். திரை இசையில் இனி உங்களுக்காகவே வரப்போகுது இளையராஜா இசையில் வாலி பாடல் வரிகளில் ஸ்வர்ணலதா மனோ குரல்களில் வீரா திரைப்பட பாடல்.

0: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
1: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
0: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
2: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.

0: பூமியில்
1: பலே பலே பாட்டு ரொம்ப அழகா இருக்கே.
2: ஆமா, நமக்கு ஒரு வழி கிடைச்சிருக்குல்ல போதை பொருள் கலாச்சாரத்தை மாத்த, இளையோர போதையின் பாதையில இருந்து மாத்த மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சு.
0: என்ன, மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சா? அது என்ன உதவி?
2: ஒருவேளை தனக்கே தெரியாம ஒருத்தர் போதையில மாட்டிக்கிட்டு மீண்டு வரணும்னு நினைச்சாலும் சரி, அல்லது தங்களுடைய

0: சொந்தக்காரங்களோ குழந்தைகளோ போதையில மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, தேசிய ஆலோசனை குழு எண் குடுத்திருக்காங்க, குறிச்சுக்கோ. 1444
1: குறிச்சுக்கிட்டப்பா.
0: அவசர உதவி வேணும்னா என்ன பண்ணுவோம்?
1: என்ன பண்ணணும்? அதான் இருக்கவே இருக்க, காவல் உதவி எண் 100
0: கூடவே 112 அழைக்கலாம்.
1: ஆனா போதை பொருள் விக்கிறவங்களை பத்தி எப்படி புகார் கொடுக்கிறது?
0: அதுக்குன்னே மத்திய அரசின் போதை பொருள் கட்டுப்பாட்டு வாரியம் NCB கொடுத்திருக்க கூடிய எண் தான் 1933. 24 மணி நேரமும் புகார் தரலாம். அது மட்டும் இல்ல, புகார் கொடுக்கறவங்கள பத்தி வெளியே சொல்லவே மாட்டாங்க.
1: அப்ப நம்ம வேலை ரொம்ப ஈஸியா போச்சுப்பா. பயம் இல்லாம போதை பொருள் கலாச்சாரத்தை எதிர்த்து நம்ம போராடலாம்.
0: 1933 அப்படிங்கிற மனாஸ் தேசிய உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
2: நேயர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று பிற்பகல் 3:02 தேநீர் நேரம் நிகழ்ச்சியில் நீங்கள் ஒரு கலையை கற்றுக்கொள்ள நினைத்தால் எந்த கலையை கற்றுக்கொள்வீர்கள்? நேரலை நிகழ்ச்சி இடம்பெறுகிறது. நிகழ்ச்சியில் பங்கேற்று மகிழுங்கள் நேயர்களே. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 2:43. குமரி பண்பலை 101 திரை இசை கேட்டுட்டு இருக்கோம். திரை இசையில் இனி உங்களுக்காகவே வந்துட்டு இருக்குது இளையராஜா இசையில் கங்கை அமரன் பாடல் வரிகளில் ஜானகி குரலில் மெல்ல திறந்தது கதவு திரைப்பட பாடல்.

0: சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், பார்வதிபுரம் நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 hours, அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ் மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு ஒன்ஜஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் நாகர்கோவில். ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
2: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
3: நேயர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று இரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை கேட்கலாம். தொடர்ந்து அதிக வருவாய்க்கு செவ்வாழை சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் வில்லுக்குறி டி தாஸ் அவர்கள். தொடர்ந்து அமுது சுரவி, இதில் தேசிய தோட்டக்கலை இயக்கம் உரையாடல் கேட்கலாம். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள். நெல்லில் குருத்து பூச்சி கட்டுப்பாடு தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள் நேயர்களே. நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 2:49. குமரி பண்பலை 101 திரை இசை கேட்டுட்டு இருக்கோம். திரை இசையில் நிறைவாக கேட்கலாம் இளையராஜா இசையில் கங்கை அமரன் பாடல் வரிகளில் ஸ்வர்ணலதா மனோ குரல்களில் சின்னவர் திரைப்பட பாடலை.

நேயர்கள் இதுவரை குமரி பண்பலை 101 திரை இசை கேட்டோம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்னும் சற்று நேரத்தில் வானிலை அறிக்கை கேட்கலாம்.

முன்னறிவிப்பு கேட்கலாம். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவையில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. பதிவான அதிகபட்ச மழை அளவு மேல் பவானியில் 217 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை அநேக இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. அதிகபட்சமான வெப்பநிலை தொண்டியில் 40.5 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்சமாக சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில்

0: 21.6°C மலைப்பகுதிகளில் கொடைக்கானலில் 12.4°C பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. சராசரி கடல் மட்டத்திலிருந்து 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் வட உள் கர்நாடகத்திலிருந்து குமரிக்கடல் பகுதிகள் வரை, தென் உள் கர்நாடகா, கேரளா மற்றும் தமிழகம் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்திலிருந்து கேரளா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இன்று நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்கள், கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில், வட கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். நாளை மற்றும் நாளை மறுநாள் நீலகிரி, தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்கள், கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளிலும் மற்றும் புதுவை பகுதிகளிலும் ஓரிரு இடங்களிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை மறுநாள் அதாவது 4ஆம் தேதி மற்றும் 5ஆம் தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள், வட கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்சமான வெப்பநிலை 36 முதல் 37°C ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 27°C ஒட்டியும் இருக்கக்கூடும். நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37°C ஒட்டியும், குறைந்தபட்சமாக 26 முதல் 27°C ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. இன்று தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். வானிலை முன்னறிவிப்பு கேட்டீர்கள். நேரம் 3 மணியாவதற்கு சில நொடிகள். நேரம் 3 மணி.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து கல்லூரி பேராசிரியர்கள் மாணவர்களிடம் விரிவாக எடுத்துரைக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பசுமை பரப்பை அதிகரிக்க அனைவரும் பங்களிக்க வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். பல்வேறு கட்ட பரிசோதனைகளுக்கு பிறகே 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நிலக்கரி உற்பத்தி கடந்த மாதம் 7.51% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தாய்ப்பால் வாரத்தையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. மேகதாது பிரச்சினை குறித்து விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு தவேக அரசு அழைப்பு விடுக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. கோவை செம்மொழி பூங்காவில் மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் இன்று ஆய்வு செய்தார். கோவை, நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பிலிப்பைன்ஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம்

0: வெள்ளி பதக்கம் வென்றது. அசர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் வெள்ளிப்பதக்கத்தையும் பிரதமேஷ் சூரியகாந்த் பாட்டீல் மற்றும் அருஷ் ராணா வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். பெல்ஜியத்தில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜோதி யராஜி தங்கப்பதக்கம் வென்றார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீஜா அகுலா மகளிர் ஒற்றையர் பிரிவிலும் யசஸ்வினி கோர்படே திவ்யான்ஷி பௌமிக் இணை மகளிர் இரட்டையர் பிரிவிலும் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். இந்தியாவுக்கு எதிராக 21 வயதுக்குட்பட்டோருக்கான 8 ஹாக்கி போட்டிகளில் பங்கேற்பதற்காக மலேசிய அணி பெங்களூரு வந்தடைந்தது. கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் ஜூடோ பிரிவில் இந்தியாவின் இஷ்ரூப் நரங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் இன்று நிறைவடைகின்றன. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: தேமதுர தமிழோடு தென்பாண்டி இசையோடு தேனிசை சாரலில் நனைய வைப்பது குமரி பண்பலை 101. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 3:02. வணக்கம் நேயர்களே, ஆரம்பமாயாச்சு தேநீர் நேரம் நேரலை நிகழ்ச்சி. இன்றைய தேநீர் நேரம் நேரலை நிகழ்ச்சியில நீங்கள் ஒரு கலையை கற்றுக்கொள்ள நினைத்தால் எந்த கலையை கற்றுக்கொள்வீர்கள் என்ற தலைப்பில் நேயர்களே உங்களுக்கு தெரிந்த கருத்துக்களை எங்கு கூட பகிர்ந்து கொள்ளலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602420 2902722. இணைப்பு எண் 04652. நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய முதல் நேயர் யாருன்னு பாக்கலாமா? வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யாருங்க பேசுறீங்க? நல்லா இருக்கோம் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: செய்வாங்க குறிப்பிட்ட உயிர் ஓட்டம் உள்ள ஓவியங்கள் எல்லாமே அவங்க வரையவாங்க. குறிப்பிட்ட ஒரு நகரை பார்த்தா அவங்கள மாதிரியே வரையுவாங்க. அதுக்கப்புறமா வீடுகள், அப்புறமா அந்த பார்க் மாதிரி எத்தனை காட்சியா பாக்குறவங்களும் இயற்கை காட்சிகள் முதற்கொண்டு மனிதர்கள் முதற்கொண்டு அவங்க பாக்குறத வரையுவாங்க. அதனால சின்ன சொல்லுங்க மேம்.
1: சொல்லுங்க சார்.
2: அப்போ சின்ன வயசுல இருந்தே அவங்க சூப்பர வரையறாங்களே, நாம ஏன் வரையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்வமே என்னுடைய நண்பர்கள் மூலியமாகத்தான் எனக்கு வருது மேம். அதனால நான் கண்டிப்பா ஓவிய கலை அப்படிங்கறத முழு வீச்சாக கத்துக்கணும் அப்படின்ட்டு நான் விருப்பப்படுறேன் மேம்.
1: அருமையா சொன்னீங்க, நன்றி ஐயா, நன்றி.
2: நன்றி.
1: கலை அப்படிங்கறது மனித வெளிப்பாட்டோட மிக தொன்மையான மற்றும் ஆழமான வடிவங்கள்ல ஒண்ணுதான். மனிதனுடைய கற்பனை திறன், உணர்வுகள் மற்றும் நுட்பமான திறமை வெளிப்படக்கூடிய அழகிய வடிவம் தான் இந்த கலை. இன்றைய தேநீர் நேரம் நேரலை நிகழ்ச்சியில நீங்கள் ஒரு கலையை கற்றுக்கொள்ள நினைத்தால் எந்த கலையை கற்றுக்கொள்வீர்கள் அப்படிங்கிற தலைப்புல நேயர்களே உங்களுக்கு பிடித்த கலையை பற்றி நம்ம நிகழ்ச்சியில பகிர்ந்துக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில அடுத்த நேயர் யாருன்னு பாக்கலாமா? வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யாருங்க பேசுறீங்க? உங்களுக்கு பிடித்த கலை எந்த கலையை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள்?
3: ஓவிய கலை. அடங்க கலர், டெய்லரிங் எம்ப்ராய்டிங் பண்ணது, கோலங்கள் போட்டு அது கலர் பண்றது, எல்லா கலையும்
1: தெரியும். நல்லா அழகா சொன்னீங்க ஐயா, நன்றி ஐயா.
3: நலமா இருந்தீங்களா?
1: நல்லா இருக்கும், நல்லா இருக்கும் ஐயா. நேர்களே இன்றைய தேநீர் நேரம் நேரலை நிகழ்ச்சியில நீங்கள் ஒரு கலையை கற்றுக்கொள்ள நினைத்தால் எந்த கலையை கற்றுக்கொள்வீர்கள் அப்படிங்கிற தலைப்புல எந்த கலை அப்படிங்கறத நீங்க எங்க கூட பகிர்ந்து கொள்ளலாம். வணக்கம்.
4: வணக்கம் சகோதரிங்க.
1: வணக்கம்.
4: 101. நாகர்

0: கோயில் வானொலி நிலைய உறவுகளுக்கு பணிவான பிற்பகல் வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
0: திருப்பூர் மாநகர் மன்னவே பாறப்பழத்துல சேரங்கசன் பேசுறேன். சொல்றீங்க,
1: உங்களுக்கு சொல்லுங்க ஐயா. நீங்கள் ஒரு கலைனா
0: வந்து திறனால சார்ந்ததுங்க. இந்த கலைகள் வந்து ஆயக்கல் 64 அப்படின்னு சொல்றாங்க. இருக்குங்க எஸ்ஆர்னு அதாவது ஆயக்கலுக்கு 64 அவங்க வந்து ஒரு சட்டப்போது வந்து அவங்களை வந்து நட்பு அந்த மன

0: போது வந்து அவங்க நட்பு அந்த மன கலை கேக்குதுங்களா?
1: கேக்குது ஐயா, நன்றி ஐயா.

0: அலங்காரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை. மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சனக்கோடு.
1: ஆடினாலே ஆஃபர் தானே, எப்படியும் நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் போட்டிருப்பாங்க.
2: ஆமா போட்டிருக்காங்க, வெறும் 4000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு நிச்சய பரிசு, காசுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு ஈஸி EMI ஆஃபர், சில சமையலறை சாதனங்களுக்கு 75% வரை தள்ளுபடி.
1: இந்த ஆடிய அட்டகாசமா நம்ம சுந்தர் ரேடியோஸோட கொண்டாடுவோம்.
2: சுந்தர் ரேடியோஸ் நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
3: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 3:08. இன்றைய தேநீர் நேரம் நேரலை நிகழ்ச்சியில நீங்கள் ஒரு கலையை கற்றுக்கொள்ள நினைத்தால் எந்த கலையை கற்றுக்கொள்வீர்கள் அப்படிங்கிற தலைப்புல நேயர்களே உங்கள் கலையை பற்றி எங்க கூட பகிர்ந்து கொள்ளலாம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் யாருன்னு பாக்கலாமா? வணக்கம்.
4: கோயில போய் சாமி கிட்ட எடுத்து கட்டி பாடுறது பெரிய ஆர்வம். இந்த ஆர்வத்தின் முதல் காரணம் என்னன்னா, நமது பண்பலையில 2015 பாட்டு வரம் பேசி வந்தது. அது அடிக்கடி பங்கு பாட்டுலாம் படிப்போம், இந்த ஆசையோட தான் தெரியும். இப்பவும் கூட சனிக்கிழமை வரைக்கும் கூட பெண்மொழி பள்ளி போய் எழும்பாலும் அதனால எப்ப 22 பாட்டு பற்றி பார்த்த அதனால இந்த ரொம்ப ஆசையோட கோயில் பக்தி பாட்டு படிக்க அது மட்டும் அந்த பக்தி பாட்டு படித்த இசை என்பது இருக்காது. கோவில்ல ஆலயத்துல இசை மட்டும்தான் இருக்கும் சொல்லிக் கொண்டு வாழ் துறைப்படி. நன்றி நன்றி நன்றி வணக்கம் சாப்பா.
3: நன்றி நன்றி. இனி நம்ம நிகழ்ச்சியில இனி உங்களுக்காகவே வரப்போகுது AR ரகுமான் இசையில் வைரமுத்து பாடல் வரிகளில், ஹரிஹரன் MS விஸ்வநாதன் குரல்களில் சங்கமம் திரைப்பட பாடல்.

0: அதிக ருசி கொண்டது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு.
1: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி.

0: மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் உட்பட்டது.
1: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
2: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
3: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
4: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 3:18. குமரி பண்பலை 101 தேநீர் நேரம் நேரலை நிகழ்ச்சியில நீங்கள் ஒரு கலையை கற்றுக்கொள்ள நினைத்தால் எந்த கலையை கற்றுக்கொள்வீர்கள் அப்படிங்கிற தலைப்புல நேயர்களே உங்களுடைய கருத்தை நீங்க இங்க கூட பகிர்ந்து கொள்ளலாம். நம்ம நிகழ்ச்சியில அடுத்த நேயர் யாருன்னு பாக்கலாமா? வணக்கம்.
5: வணக்கம் மேடம், நான் அருமனை கமலாசனன்.
4: வணக்கம் ஐயா. நீங்கள் ஒரு கலையை கற்றுக்கொள்ள நினைத்தால் எந்த கலையை கற்றுக்கொள்வீர்கள்
5: மேடம்? நான் வந்து கற்றுக்கொள்ள நினைக்கக்கூடிய கலை வந்து கல்வி கலை, இலக்கிய கல்வியை கற்கணுங்கிற ஆசை பேராசை இருக்கு. அது ஏன் இலக்கியத்தை படிச்சாச்சுங்க, அதுல வந்து வாழ்க்கைக்கு தேவையான எடுத்துக்காட்டுகள், பொறுமுறைகள், மேற்கோள்கள், தத்துவங்கள், ஓமைகள், பொன்மொழிகள், எல்லாம் வாழ்க்கைக்கு முன்னேறக்கூடிய எல்லா விதமான மேற்கோள்களும் படிப்பணிகளும் இருக்கின்றன. அது போக அது கல்வி கட்டா வேலையும் கிடைக்கும், நம்ம அதை வச்சு நம்ம வாழ்வையும் மேம்படுத்தலாம். அதனால கல்வி கற்றலை நான் விரும்புகிறேன்.
4: அருமையா சொன்னீங்கய்யா, வாழ்த்துக்கள்.
5: நன்றி நன்றி.
4: நேரம் 3:19. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்றைய தேநீர் நேரம் நேரலை நிகழ்ச்சியில நீங்கள் ஒரு கலையை கற்றுக்கொள்ள நினைத்தால் எந்த கலையை கற்றுக்கொள்வீர்கள் அப்படிங்கிற தலைப்புலதான் நேயர்கள் தங்களுடைய கருத்தை இங்க கூட பகிர்ந்துட்டு இருக்காங்க. அடுத்த நேயர் யாருன்னு பாக்கலாமா? வணக்கம். வணக்கம் வணக்கம்.
6: எனக்கு வந்து பிடித்தமான கதை வந்து இந்த டான்ஸ் வந்து நல்ல ஆர்வமா அந்த ஸ்கூல்ல அந்த இந்த பரதநாட்டியம் நம்ம அந்த கதை நல்ல
4: விரும்பிப்பான்.
6: இப்ப ஒரு 3-4 முன்னால எங்க செட்டியார் மடத்துல ஸ்கூல்லயே நல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல நல்ல புரோகிராம்லாம் போட்டிருந்தேன், விரும்பி
4: பார்த்தேன்.
6: ஆமா, அந்த கதைகளுடையது பார்க்கறது மனசுக்கு நல்ல திருப்தி
4: ஆயிருக்கு.
6: நன்றி மேடம். நன்றி
4: நன்றி நன்றி. கலைகள் பாத்தீங்க அப்படின்னா மனிதர்களின் அக உணர்வுகளை அழகா வெளிப்படுத்தும். மொழி மற்றும் கலாச்சார எல்லைகளை கடந்து உலகையே இணைக்கக்கூடிய சக்தி இந்த கலைகளுக்கு உண்டு. அது மட்டும் இல்ல, மனதிற்கு மகிழ்ச்சியையும் சிந்தனையையும் இந்த கலைகள் நமக்கு தருமா. இன்றைய தேநீர் நேரம் நிகழ்ச்சியில நீங்கள் ஒரு கலையை கற்றுக்கொள்ள நினைத்தால் எந்த கலையை கற்றுக்கொள்வீர்கள் அப்படிங்கிற தலைப்புல நேயர்கள் தங்களுடைய கருத்துக்களை நம்ம கூட பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. அடுத்த நேயர் யாருன்னு பாக்கலாமா? வணக்கம்.
7: வணக்கம்
4: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
7: நன்றி.
4: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்றைய தேநீர் நேரம் நேரலை நிகழ்ச்சியில நீங்கள் ஒரு கலையை கற்றுக்கொள்ள நினைத்தால் எந்த கலையை கற்றுக்கொள்வீர்கள் அப்படிங்கிற தலைப்புலதான் நேயர்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டு இருக்காங்க. அடுத்த நேயர் யாருன்னு பாக்கலாமா? வணக்கம்.
8: வணக்கம் மேடம்.
4: வணக்கம். யார் இங்க பேசுறீங்க?
8: சாமி தோப்பு சதீஷ்.
4: சொல்லுங்க சார்.
8: மேடம், எனக்கு வந்து பரதநாட்டியம் படிக்கணும்னு ரொம்ப நாள் பெரிய ஆசை மேடம்.

0: முதலில இருந்து இந்த ஸ்கூல்ல வந்து என்னோட ஃப்ரெண்ட் வந்து ஏடி வேஷம் போட்டு ஒரு பரதநாட்டியத்தை டான்ஸ் ஆடினப்ப அந்த நாட்கள் இருந்து ஒரு ரொம்ப ஆசை பரதநாட்டியத்தை
1: கத்துக்கிட்டு,
0: ஆனா இந்த நாள் வரை கத்துக்க முடியல. அதனால பரதநாட்டிய கலை மேல எனக்கு மிகப்பெரிய ஆர்வம் உண்டு மேடம்.
1: அருமையா சொன்னீங்க, நன்றி
0: நன்றி நன்றி நன்றி.
2: என்னடி எங்க வரணும் அக்கா? திங்கள் நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல வெங்கடேஸ்வரா ஹோட்டல் பக்கத்துல இருக்கிற கமலா ஜுவல்லர்ஸ்ல ஒரு பவுன் நகை எடுத்தேன். ஒரு பட்டுச்சேல ஃப்ரீயா கொடுத்தாங்க அக்கா. ஆமா, செய்கூலி எவ்வளவு? ஒண்ணும் கிடையாது, எல்லா கடையும் விட விலை குறைவு. தங்க நகை சேமிப்பு திட்டம் இருக்கு. பழைய 916 நகைக்கு அன்னைக்கு விலையே தராங்க. கல்யாண நகைக்கு சிறப்பு தள்ளுபடியும் உண்டாங்கக்கா. ஞாயிற்றுக்கிழமை கடை லீவு.
3: வா வா, சீக்கிரம் போகலாம். கமலா ஜுவல்லர்ஸ், திங்கள் சந்தை.
4: மக்களின் ஃபேவரட் ஸ்டோர் டிஜி மார்ட் ஃபர்னிச்சரின் மிக பிரம்மாண்டமான ஆடி ஆஃபர். மர பீரோ, ஸ்டீல் பீரோ, டைனிங் டேபிள், வார்ட்ரோப்ஸ், ஆஃபீஸ் டேபிள் அண்ட் சேர்ஸ் இன் எல்லா விதமான ஃபர்னிச்சர் கலெக்ஷன்ஸ்களும் அப் டு 50% டிஸ்கவுண்ட்ல கொடுக்கறாங்க. மேட்ரஸ், டெக்கர்ஸ், கிளாக் ஐட்டம்ஸ் இன் அப் டு 30% டிஸ்கவுண்ட் வரை கொடுக்கறாங்க. அட்டகாசமான பரிசுகள், இஎம்ஐ அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ். டிஜி மார்ட் ஃபர்னிச்சர் அண்ட் டெக்கர்ஸ், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோவில் மற்றும் பேலஸ் ரோட், தக்கலை.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 3:23. குமரி பண்பலை 101 தேநீர் நேரம் நேரலை நிகழ்ச்சியில நீங்கள் ஒரு கலையை கற்றுக்கொள்ள நினைத்தால் எந்த கலையை கற்றுக்கொள்வீர்கள் அப்படிங்கிற தலைப்புல தான் நேயர்கள் அவங்களுடைய கருத்தை எங்க கூட பகிர்ந்துட்டு இருக்காங்க. அடுத்த நேயர் யாருன்னு பாக்கலாமா? வணக்கம்.
5: ஹலோ, நான் வடசேரிலிருந்து பேசுறேன் மேடம்.
1: பேர் சொல்லுங்கம்மா. வடசேரியிலிருந்து
5: ரிஷி.
1: ஆ சொல்லுங்கம்மா.
5: இந்த ஒரு கலையை படிக்கணும்னா நான் வந்து டைப்ரைட்டிங் எனக்கு இஷ்டம். அப்புறம் மியூசிக் இன்ஸ்ட்ரூமெண்ட். டைப்ரைட்டிங் முன்னாடி படிச்சிருக்கேன், இப்ப அதை ரினியூ பண்ணணும்னு ஒரு ஆசை. அதுக்கு புதிய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஏதாவது உண்டுனாலும் படிப்பேன்.
1: படிக்கிறதுக்கு ஆசை இருக்கு. சீக்கிரம் விரைவில் நடக்குமம்மா. நன்றி. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தேநீர் நேரம் நேரலை. இன்றைய தேநீர் நேரம் நேரலை நிகழ்ச்சியில நீங்கள் ஒரு கலையை கற்றுக்கொள்ள நினைத்தால் எந்த கலையை கற்றுக்கொள்வீர்கள் அப்படிங்கிற தலைப்புல தான் நேயர்கள் அவங்களுடைய கருத்தை இங்க கூட பகிர்ந்துட்டு இருக்காங்க. அடுத்த நேயர் யாருன்னு பாக்கலாமா? வணக்கம். வணக்கம்.
6: ஹலோ,
1: வணக்கம். குமரி பண்பலை 101.
6: வணக்கம்மா, நான் அகிலா நார்வல் இருந்து பேசுறேன்.
1: ஆ சொல்லுங்கம்மா.
6: எனக்கு வந்து இசை தான் நல்லா பிடிக்கும்.
1: ஆஹா.
6: ஆமா, எப்பொழுதும் நமக்கு புத்துணர்ச்சி தரக்கூடியது, கவலையை மறக்கக்கூடியது, சந்தோஷம் கொடுக்கக்கூடியது. ஆனா சரியா படிக்கல, ஆனா வந்து எப்பவுமே பாட்டு பாடிட்டு இருக்கிறது, பாட்டு கேட்கறது எல்லாமே நல்லா பிடிக்கும்.
1: அருமையா சொன்னீங்க. அப்போ ஒரு கலையை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா இசை படிப்பீங்க அப்படிதானே? அழகா சொன்னீங்கம்மா, நன்றி. நேர்களே, நம்ம நிகழ்ச்சியில இனி உங்களுக்காகவே வரப்போகுது வித்யாசாகர் இசையில் பா விஜய் பாடல் வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம், வைசாலி குரல்களில் சந்திரமுகி திரைப்பட பாடல்.

0: மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
1: AMB ஜெய்ஹரன்கோ திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
2: இப்ப நம்ம சிபா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம்க்கான அட்மிஷன் நடக்குது.
3: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
2: சிபா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிபா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
4: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
5: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 3:32. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தேநீர் நேரம் நேரலை நிகழ்ச்சி. இன்றைய தேநீர் நேரம் நேரலை நிகழ்ச்சியில நீங்கள் ஒரு கலையை கற்றுக்கொள்ள நினைத்தால் எந்த கலையை கற்றுக்கொள்வீர்கள்?

0: இப்படிங்கிற தலைப்புல தான் நேயர்கள் அவங்களுடைய கருத்துக்களை எங்க கூட பகிர்ந்துட்டு இருக்காங்க. நம்ம நிகழ்ச்சியில அடுத்த நேயர் யாருன்னு பாக்கலாமா? வணக்கம்,
1: நான் மல்லிகா முளமுற்றிருந்து பேசுறேன்.
0: வணக்கம்மா, நீங்கள் ஒரு கலையை கற்றுக்கொள்ள நினைத்தால் எந்த கலையை கற்றுக்கொள்வீங்க?
1: நான் கலையை கற்றுக்கொள்ள விரும்பினா தோட்டக்கலை. இந்த பூங்காக்கள் எல்லாம் நல்ல டிசைன் டிசைன் புதர் மாதிரி செடியை வளர்த்து அதுல டிசைன் டிசைனா மிருகங்கள் பறவைகள் வெட்டி வெட்டி வச்சிருப்பாங்க
0: இல்லையா,
1: அதெல்லாம் பார்த்தாச்சுன்னா அத மாதிரி எனக்கும் செய்யணும்னு ஆசை. அது மாதிரி இன்னும் நிறைய புதிய புதிய ரகங்கள் செடிகளை உருவாக்கலாம். ஏன்னா ஒட்டு போடுவாங்க இல்ல, ஒட்டு போட்டு நிறைய செடிகளா வித்தியாசம் வித்தியாசமா உருவாக்குவாங்க, அதெல்லாம் செய்யணும்னு ஆசை.
0: அருமையா சொன்னீங்க, வித்தியாசமான ஒரு கலை, வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றிமா. நேரலை நிகழ்ச்சியில நீங்கள் ஒரு கலையை கற்றுக்கொள்ள நினைத்தால் எந்த கலையை கற்றுக்கொள்வீர்கள் அப்படிங்கிற தலைப்புல தான் நேயர்கள் அவங்களுடைய கருத்துக்களை இங்க கூட பகிர்ந்துட்டு இருக்காங்க. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260-2490-790-722, இணைப்பு எண் 04652.
2: ஹலோ
3: ராஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
2: மறுபடியுமா?
3: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம், பக்கத்து ரூமுக்கு போங்க தனியா. உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு, தம்பி என்னணும் 10 லட்சம் கொடுங்க தப்பிக்கலாம்.
2: சார் இவ்வளவு எங்கிருந்து?
3: ஒரு லிங்க் அனுப்பி இருக்கேன், இப்ப ப்ராசஸிங் 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
2: சார் 2 லட்சம்
4: என்ன சப்பா?
2: அம்மா இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்துதான்.
3: அடே
2: கட் பண்ணிட்டான்.
4: பயப்பட வேண்டாம்பா, டிஜிட்டல் அரெஸ்ட் எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட் பா.
2: ஃப்ராட்?
4: போலீஸ், பேங்க், RBI இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
2: பணத்தை காலி பண்ணிடுவாங்க, RBI சொல்கிறது.
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 3:35. இன்றைய தேநீர் நேரம் நேரலை நிகழ்ச்சியில நீங்கள் ஒரு கலையை கற்றுக்கொள்ள நினைத்தால் எந்த கலையை கற்றுக்கொள்வீர்கள் அப்படிங்கிற தலைப்புல தான் நேயர்கள் அவங்களுடைய கருத்துக்களை எங்க கூட பகிர்ந்துட்டு இருக்காங்க. அடுத்த நேயர் யாருன்னு பாக்கலாமா? வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
5: குலசேகரம் பேசுகிற மேடம்.
0: ஆஹா,
5: நீங்கள் ஒரு கலையை கற்றுக்கொள்ள நினைத்தால் எந்த கலையை கற்றுக்கொள்ள விரும்புகிறீங்க கேட்டிருக்கீங்க. இது எல்லா நேர்களும் அவங்க அவங்க விருப்பம் உள்ள கலைய சொல்லியாங்க. நான் சொல்லக்கூடியது வந்து உடலுக்கு நலன் தரக்கூடிய யோக கலை. யோக எல்லாத்தையுமே கற்றாச்சுன்னு சொன்னா போய் நீங்க நலமுடல் வாழலாம் மேடம்.
0: அருமையா சொன்னீங்க, நன்றி ஐயா.
5: நன்றி நன்றி.
0: வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுவீங்க?
6: டென்ஸ்லி கர்ணதாஸ் சூரப்பள்ளம்.
0: நீங்கள் ஒரு கலையை கற்றுக்கொள்ள நினைத்தால் எந்த கலையை கற்றுக்கொள்வீர்கள்?
6: ஆயுக்கலைகள் 64 சொல்லுவாங்க, அதுல எனக்கு ஒரு கலை தெரியும், தையல் கலை. நான் தையல் கலைஞர். நான் கத்துக்க விரும்புறது அப்படின்னா பரதநாட்டியம் கத்துக்க விரும்புறேன், அது ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரசிச்சு பாப்பேன். கர்நாடிக் சங்கீதமும் ரொம்ப பிடிக்கும், இந்த ரெண்டுமே கத்துக்கணும்னு ரொம்ப ஆசை, ஆனா வாய்ப்பே இல்லாம இருக்கு. நன்றி மேம்.
0: விரைவில் வாய்ப்பு வரும். நன்றி
6: நன்றி.
0: எல்லா நேயர்களுமே அவங்க கற்றுக்கொள்ள வேண்டிய கலையை அருமையா சொல்லிட்டே இருக்கிறாங்க. பொதுவா பார்த்தோம் அப்படின்னா கலை அப்படிங்கிறது மனிதர்களின் உணர்வுகளையும் எண்ணங்களையும் கற்பனைகளையும் ஆழமா வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வழிதான். கலையை கல் கூட்டல் ஐ அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். கற்றுக்கொள்ள வேண்டியது அப்படின்னு பொருள். நுணுக்கமாக அழகாக எது செய்தாலும் அது கலைதான். நேர்களே, இன்றைய தேநீர் நேரம் நேரலை நிகழ்ச்சியில நீங்கள் ஒரு கலையை கற்றுக்கொள்ள நினைத்தால் எந்த கலையை கற்றுக்கொள்வீர்கள் அப்படிங்கிற தலைப்புல தான் நேயர்கள் தங்களுடைய கருத்துக்களை இங்க கூட பகிர்ந்துட்டு இருக்காங்க. அடுத்த நேயர் யாருன்னு பாக்கலாமா? வணக்கம்.
7: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?

0: பேர் சொல்லுங்கம்மா.
1: சுப்புலட்சுமி.
0: ஆ சொல்லுங்கம்மா.
1: எனக்கு கலை கற்றுக்கிறதுனா பாடணும். பாட்டு பிடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிமா கற்றுக்கிறதா பாட்டு கற்றுக்கிடுமே.
0: ஓகே, அருமையா சொன்னீங்க, நன்றி. நேரலை நிகழ்ச்சியில நீங்கள் ஒரு கலையை கற்றுக்கொள்ள நினைத்தால் எந்த கலையை கற்றுக்கொள்வீர்கள் அப்படிங்கிற தலைப்புல தான் நேயர்கள் அவங்களுடைய கருத்தை இங்க கூட பகிர்ந்துட்டு இருக்காங்க. அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாமா? வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: ராஜேந்திரன்.
0: ஆ சொல்லுங்க ஐயா.
2: நமக்கு மிகவும் பிடித்தமான கலை இசையோடு சேர்ந்த பாடல் கலை.
0: ஆஹா.
2: ஒவ்வொரு பாட்டுகளும் நம்ம குமிதி பண்புலையில வந்துட்டு தான் இருக்கு. அதனால அதை கேட்டாலும் கூட மன மகிழ்ச்சிக்கும் மன செம்பையும் ஆரோக்கியத்தையும் கவலையை கூட மறக்க செய்யும் கலை பாடல் சேர்ந்த இசைக்கலை. நன்றி. வணக்கம்.
0: நன்றி ஐயா. நேரம் 3:38. குமரி பண்பலை 101.1 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தேநீர் நேரம் நேரலை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் யாருன்னு பாக்கலாமா? வணக்கம்.
3: அம்மா, நான் கோவலன் சுந்தரா பேசுறேன்.
0: வணக்கம்மா, சொல்லுங்க.
3: எனக்கு வந்து பூவே கட்ட தெரியாதுமா. நான் கோவல ஊருக்கு வந்தம்மா. வந்த உடனே என்ன பண்ணாங்க, கோவல ஊர்ல பூ கட்ட பழகிங்கன்னு சொன்னாங்கம்மா.
0: கலை எப்படியும் படிச்சிருவீங்க. நன்றி அம்மா. இனி நம்ம நிகழ்ச்சியில இனி உங்களுக்காகவே வரப்போகுது இளையராஜா இசையில் கங்கை அமரன் பாடல் வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில் கரகாட்டக்காரன் திரைப்பட பாடல்.

0: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேனைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
2: இது ஒரு போட்டோகிராஃபர் மற்றும் அவளதின் உள்மனதின் கதை. ஓ லவ்லி, வெல் டன். பிசினஸ் லோன் அப்ரூவ் ஆயிடுச்சு. இப்ப பெரிய ஸ்டூடியோ வரப்போகுது. புது கேமரா, புது லைட்ஸ், அதோட சேர்த்து புது காரியம் வாங்கினேன். அந்த லோன்லயே இல்ல, லோன் எதுக்கு வாங்கினோமோ அதுக்கு தான் உபயோகப்படுத்தணும். நேரத்துக்கு EMI கட்டுங்க, கிரெடிட் ஸ்கோரை அதிகமாக்குங்க, அடுத்த லோன் சுலபமா வாங்குங்க. கார் இல்லனா என் போட்டோயாவது எடு. நீ யாரு?
3: RBI சொல்கிறது,
4: நிதி சார் அறிவு, பெண்களின் உயர்வு.
5: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. நீங்கள் ஒரு கலையை கற்றுக்கொள்ள நினைத்தால் எந்த கலையை கற்றுக்கொள்வீர்கள் அப்படிங்கிற தலைப்புல தான் நேயர்கள் அவங்களுடைய கருத்தை எங்க கூட பகிர்ந்துட்டு இருக்காங்க. நம்ம தமிழ் இலக்கியங்கள்ல 64 வகையான கலைகளை பத்தி சொல்லுறாங்க. அவற்றை நுண்கலைகள், பயன்பாட்டு கலைகள், இலக்கிய கலைகள், போர்க்கலைகள், அறிவியல் கலைகள் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில அடுத்த நேயர் யாருன்னு பாக்கலாமா? வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
5: வணக்கம். யார் எங்க பேசுறீங்க?
6: தேரைகள் புதில் இருந்து, பாரதி நகர்ல இருந்து
5: பேசுறேன். சொல்லுங்கம்மா.
6: மேடம், இந்த கலை வந்து தோட்டக்கலை வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு.
5: ஓஹோ.
6: மாடித்தோட்டம் வச்சு நம்ம காய்கறி எல்லாம் வளர்த்து நாமே நம்ம சமையலுக்கு வேண்டிய காய்கறி எல்லாம் எடுத்துக்கலாம். நல்ல ஒரு சுத்தமான ஆக்சிஜன் கிடைக்கும்.
5: அழகா சொல்றீங்க, அருமையா சொன்னீங்கம்மா. நன்றி. நன்றிமா. நேரம் 3:47. இன்றைய தேநீர் நேரம் நேரலை நிகழ்ச்சியில நீங்கள் ஒரு கலையை கற்றுக்கொள்ள நினைத்தால் எந்த கலையை கற்றுக்கொள்வீர்கள் அப்படிங்கிற தலைப்புல தான் நேயர்கள் அவங்களுடைய கருத்தை எங்க கூட பகிர்ந்துட்டு இருக்காங்க. அடுத்த நேயர் யாருன்னு பாக்கலாம்.

0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: பன்னெண்டு பிள்ளை பேசுறேன் மேடம்.
0: ஆஹா, சொல்லுங்க.
1: எனக்கு இசை கருவிகள் ரொம்ப பிடிக்கும். இசைக்கு என்ன பியானோ, இல்லாங்கிறால் வாத்தியங்கள், இதுல முறையா கத்துக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு அந்த காலத்துல இருந்து தோணும், ஆனா சந்தோஷம் அமையல. இன்னும் ஒரு நிலை வந்துனா நான் அந்த பியானோ பிள்ளைங்கள கத்துக்கணும்.
0: அருமை, வாழ்த்துக்கள். உங்கள் முயற்சிக்கு பலன் கிடைக்கும். நன்றி ஐயா.
1: நன்றி, வணக்கம்.
2: திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
3: முட்டி வலி, இடுப்பு வலியால உங்க அன்றாட வாழ்க்கையை பாதிக்கப்படுதா?
4: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
5: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
6: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. நேரம் 3:49. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தேநீர் நேரம் நேரலை நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில நீங்கள் ஒரு கலையை கற்றுக்கொள்ள நினைத்தால் எந்த கலையை கற்றுக்கொள்வீர்கள் அப்படிங்கிற தலைப்புல தான் நேயர்கள் அவங்களுடைய கருத்தை எங்க கூட பகிர்ந்துட்டு இருக்காங்க. அடுத்த நேயர் யாருன்னு பாக்கலாமா? வணக்கம்.
7: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
7: வைஷாலி, கோட்டார்ல இருந்து பேசுறேன்.
0: ஆ, சொல்லுங்கம்மா.
7: மேம், எனக்கு பரதநாட்டியம் அப்புறம் கர்நாடிக் மியூசிக் இதெல்லாம் கத்துக்கணும்னு ரொம்ப
0: ஆசையா இருக்குது. ஓகே.
7: அதுல அந்த மகளிர் ஆடும்போது ரொம்ப எலிகண்டா சூப்பரா இருக்கும்.
0: எல்லாம் ரசிச்சு பாக்குறீங்க?
7: ஆமா.
0: பாட்டு பாடுறது எதுக்காக பிடிக்கும் பிள்ளைக்கு?
7: பாட்டு, எல்லா பாட்டுமே நான் ரசிச்சு கேட்பேன், பாடவும் செய்வேன்.
0: ஒரு பாடல் பாடுங்க பாக்கலாம். முயற்சி பண்றீங்கம்மா? நன்றிமா. நேர்களே, இன்றைய தேநீர் நேரம் நேரலை நிகழ்ச்சியில நீங்கள் ஒரு கலையை கற்றுக்கொள்ள நினைத்தால் எந்த கலையை கற்றுக்கொள்வீர்கள் அப்படிங்கிற தலைப்புல தான் நேயர்கள் அவங்களுடைய கருத்தை எங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. கலைகள் பாத்தீங்க அப்படின்னா, இந்த கலைகள் கற்றுறதுனால மனதிற்கு அமைதி கிடைக்கும், புதிதாக யோசிக்க வைக்கும், படைப்பாற்றலை வளர்க்கும், நம்மளுடைய பண்பாட்டை காக்கும், அழகை ரசிக்க வைக்குமா, இந்த மாதிரி சக்தி எல்லாமே இந்த கலைகள் படிக்கிறதுனால நம்ம ஒவ்வொருத்தருக்குமே கிடைக்குது. நிகழ்ச்சியிலேயே உங்களுக்காகவே வந்துட்டு இருக்குது வித்யாசாகர் இசையில் யுகபாரதி பாடல் வரிகளில் புஷ்பவனம் குப்பசுவாமி, பாலசுப்ரமணியம் குரல்களில் தென்றல் திரைப்பட பாடல்.

உங்கள் இதயங்களோடு இசையால் இணையும் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் நிலையத்தின் குமரி பண்பலை 101 உங்களை அன்போடு வரவேற்கிறது. நேரம் 4:30. மனதை வருடும் தருணங்களும் இணையும் இந்த அருமையான நேரத்தில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது SMS உங்கள் சாய். நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சின்ன கவுண்டர். இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க வெள்ளமோடி நடராஜன். கேட்கலாமா?

நிகழ்ச்சியெலாம் அடுத்ததாக வடசேரியிலேருந்து ராம லக்ஷ்மணன், கிருஷ்ணவேணி, முத்து கிருஷ்ணன் இவரோட விருப்ப பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஜில்லா கேட்கலாமா?

0: தமிழ் இலக்கியங்களை மீண்டும் சித்தரிப்போம், தமிழோடு இணைய எத்தணிப்போம், நற்றமிழோடு தொடர்ந்து பயணிப்போம், தமிழை சுவைத்து கழிப்போம், தமிழால் இணைவோம் இலக்கிய சோலையில்.
1: ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை

நேரம் 4:41 நீங்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலை 101 SMS உங்கள் சாய்ஸ். நிகழ்ச்சியில் அடுத்து வருகிறது நாகர்கோவில் இருந்து மூர்த்தி எழுதியிருக்காங்க. சிங்கார வேலன் திரைப்படத்திலிருந்து பாட்டு கேட்டிருக்காங்க, கேட்கலாம்.

இன்றைய நாள் முழுவதும் உங்கள் முகத்தில் புன்னகையும் உங்கள் மனதில் நல்ல இசையும் என்றும் நிறைந்திருக்கட்டும். கேட்டுக்கொண்டிருக்கும் பாடலோடு நிறைவு பெறுகிறது SMS உங்கள் சாய்ஸ். இனி வருவது செய்தி சுருக்கம். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். போதைப் பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து கல்லூரி பேராசிரியர்கள் மாணவர்களிடம் விரிவாக எடுத்துரைக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பசுமை பரப்பை அதிகரிக்க அனைவரும் பங்களிக்க வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு

0: சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். பல்வேறு கட்ட பரிசோதனைகளுக்கு பிறகே 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நிலக்கரி உற்பத்தி கடந்த மாதம் 7.51% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தாய்ப்பால் வாரத்தையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. மேகதாது பிரச்சினை குறித்து விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு தவேக அரசு அழைப்பு விடுக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு தவேக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறியுள்ளார். நம் நாட்டின் தொன்மையையும் கலாச்சாரத்தையும் சித்த மருத்துவம் உலக அளவில் பறைசாற்றியுள்ளதாக உச்சநீதிமன்ற நீதிபதி திரு அரவிந்த்குமார் கூறியுள்ளார். கோவை, நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பிலிப்பைன்ஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. அசர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் வெள்ளிப்பதக்கத்தையும் பிரதமேஷ் சூரியகாந்த் பாட்டீல் மற்றும் ஆருஷ் ராணா வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். பெல்ஜியத்தில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜோதி இராஜி தங்கப்பதக்கம் வென்றார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மானவ் தாக்கர் டனிஷா கொட்டேச்சா இணை தங்கப்பதக்கம் வென்றது. இந்தியாவுக்கு எதிராக 21 வயதுக்குட்பட்டோருக்கான 8 ஹாக்கிப் போட்டிகளில் பங்கேற்பதற்காக மலேசிய அணி பெங்களூரு வந்தடைந்தது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் இன்று நிறைவடைகின்றன. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை நேர புதுமையாய், பகலுக்கு ஏற்ற குழுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 5:02.

காணாமல் போனவர் பற்றிய அறிவிப்பு. மேலச்சூரங்குடி வைகுண்ட தெருவை சேர்ந்த அபின் என்பவரின் மனைவி ஆஸ்லின் ஜோரி கிறிஸ்டி 24 வயது மற்றும் அவரின் மகன் ஆரல் 2.5 வயது இருவரையும் 20/7/2026 முதல் காணவில்லை. இவர்களை பற்றிய தகவல் தெரிந்தவர்கள் தகவலை ஆசாரிப்பள்ளம் காவல் நிலையத்திற்கு 046522205557 என்ற தொலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொண்டு தெரிவிக்கலாம் என ஆசாரிப்பள்ள காவல் நிலையம் காவல் ஆய்வாளர் தெரிவித்துள்ளார்.

காலங்கள் மாறினாலும் இசை மட்டும் என்றும் இளமையாகவே இருக்கும். அந்த இசை பயணத்தில் அன்று முதல் இன்று வரை தமிழ் திரையுலகில் வெளிவந்துள்ள மனம் கவர்ந்த பாடல்களை அழகாக தொகுத்து உங்களிடம் கொண்டு வரும் இனிய நிகழ்ச்சி முல்லைச்சரம். பழைய பாடல்களின் பொற்கால இனிமையும் புதிய பாடல்களின் புத்துணர்வும் இணையும் இந்த இசை பயணத்தில் உங்களுடன் இணைவதில் மிக்க மகிழ்ச்சி. இசைமலர்களால் சேர்க்கோர்க்கப்பட்ட முல்லைச்சரம் நிகழ்ச்சியை இனிதே தொடங்கலாம். மலர்ந்தாலும் மனம் வீசும், மலராவிட்டாலும் நினைவில் வாழும் சில உணர்வுகள் உண்டு. அந்த உணர்வுகளுக்கு இசை வடிவம் தந்த காலத்தால் அழியாத பாடல் பாசமலர் திரைப்படத்திலிருந்து பால் கேட்கலாம். மலர்ந்தும் மலராத பாடல் பாடியிருக்காங்க டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா, விஸ்வநாதன், ராமமூர்த்தி இசையில, கண்ணதாசனோட வரிகள்ல கேட்கலாமா?

0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில். அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
1: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம். ஸ்ரீனிவாசா

0: சமர்த்துமனை தேரிக்கால் புதூர் நாகர்கோவில் 4 contact 8903050505.
1: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.

நேரம் 5:11 நீங்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலை 101 முல்லைச்சரம் நிகழ்ச்சியில். சுதந்திரத்தின் சுவாசத்தையும் தன்னம்பிக்கையும் துடிப்பையும் இசையாக பதிவு செய்த மறக்க முடியாத பாடல் அது அந்த பறவை போல. ஸோ 1001 திரைப்படத்தின் பாடல் கேட்கலாம். பாடலை பாடியிருக்காங்க TM சவுந்தரராஜன், விஸ்வநாதன் ராமமூர்த்தியோட இசையில, கண்ணதாசனோட வரிகளை. ஸ்டேட்டின் குமரி FM 101.

0: என்ன கேஸ் ஏட்டையா?
1: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயின பறிச்சிட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போத மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
2: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்திய இழந்துட்டேன், திருடிட்டேன். இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறேன். என் எதிர்காலம், என் லைஃபே போச்சு.
3: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
4: பொது நலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
5: பழைய பாடல்களின் மெல்லிசை சரம்,
6: புதிய பாடல்களின் சந்தோஷ ரிதம்,
5: தேர்ந்தெடுத்த பூக்களை கோர்த்து மனம் வீசும் மாலையாக
6: மனதை வருடும் ஒவ்வொரு பாடலும்
5: கேட்க இணைவோம் நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
6: தினமும் மாலை 5-2 முல்லைச்சரம்.
5: இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம்.
6: நம் காதுகளில் ரீங்காரம் பாட வருகிறது
5: முல்லைச்சரம்.

ராஜகம்பீரத்தோடும் துள்ளலான இசையோடும் இன்றும் ரசிகர்கள் மனதில் அரசனாகவே இருக்கும் ஒரு சூப்பர் ஹிட் பாடல் அக்னி நட்சத்திரம் திரைப்படத்திலிருந்து ராஜா பாடல் கேட்கலாம். எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்காங்க, இளையராஜாவோட இசையில வாலியோட வரிகள். ஸ்டேஜ் ஒன் குமரி எஃப்எம் 101.

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலேயே நொய் நொயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு? வேகமா பைக்ல போகும்போது முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணனா அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
1: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
3: பொதுநலன்
0: கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
4: சில சந்திப்புகள் வாழ்க்கையை மாற்றிவிடும், சில நாட்கள் ஆள் முழுவதும் நினைவாகவே இருக்கும். அப்படிப்பட்ட அழகான நினைவுகளை மனதில் மீட்டெடுக்கும் பாடல் இது, ராஜா ராணி அப்படிங்கிற பாடல. அந்த சில நாட்கள் படத்திலிருந்து கேட்கலாமா? ஸ்டேடியன் குமரி FM 101.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, அதிக வருவாய்க்கு செவ்வாழை சாகுபடி, வெள்ளுக்குறி டி தாஸ் அவர்களுடன் நேர்முகம், அமுது சுரபி தேசிய தோட்டக்கலை இயக்கம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், நெல்லில் குருத்துப்பூச்சி கட்டுப்பாடு, திருப்பைசோரம் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனிவர் கே கவிதா அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.

மார்கழி காலையில் பனித்துளி போல மனதை மெதுவாக வருடும் ஒரு இனிய மெலடி மே மாதம். மே மாதம் படத்திற்காக சோபா சந்திரசேகரன் பாடிய பாடல் ஏ ஆர் ரஹ்மான் மியூசிக்ல வைரமுத்து வரிகளில் வருகிறது. ஸ்டேட் அண்ட் குமரி FM 101.

0: சின்ன சின்ன சிரிப்புகள்,
1: செல்ல செல்ல குறும்புகள்,
0: புதிய தொடக்கத்திற்கு புத்துணர்ச்சி அளிக்கும்
1: பாடலும் கதையும்,
0: பேச்சும் விளையாட்டும்,
1: அறிவும் ஆற்றலும்,
0: மதியும் மகிழ்ச்சியும்,
1: எல்லாம் ஒரு சேரும் குட்டீஸ்களின் உலகம்.
0: சனிக்கிழமை முதல் வியாழன் வரை தினம்தோறும் நம் குமரிப்பண்பலை 101 காலை 7:10
1: மலரும் மொட்டுகளின் மகிழ்வான மொழி,
0: அரும்புகளின் குறும்புகள்,
1: மழலை மனதோடு கேட்டு மகிழுங்கள்.

0: நேர்களின் நினைவிற்கு இன்றிரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவருக்கு ஒரு சிந்தனை. அதிக வருவாய்க்கு செவ்வாழை சாகுபடி. நேர்முகத்தில் பங்கேற்கிறார் வெள்ளக்குறி டி தாஸ் அவர்கள். அமுதசுரபி தேசிய தோட்டக்கலை இயக்கம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். நெல்லில் குருத்து பூச்சி கட்டுப்பாடு தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்களே.
1: என் அத்தைக்கு ஆபரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா? யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல, ரொம்ப பயமா வேற இருக்கு.
2: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு. நீ வா உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
1: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திருச்சு.
2: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
1: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
3: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
4: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
5: தமிழ் இலக்கியங்களை மீண்டும் சித்தரிப்போம், தமிழோடு இணைய எத்தனிப்போம், நற்றமிழோடு தொடர்ந்து பயணிப்போம், தமிழை சுவைத்து கழிப்போம், தமிழால் இணைவோம் இலக்கிய சோலையில்.
4: ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் 8:30 நமது குமரி பண்பலை 101 வலம் வருகிறது இலக்கிய சோலை.

நேர்களை, இன்று 8:05 பட்டாம்பூச்சி நிகழ்ச்சி சிறுவர் நேரில் இருக்குங்க. சிறுவர்களை, உங்களுக்கான திறமைகளை வெளிப்படுத்தும் நிகழ்ச்சி தான் இது. ஸோ கால் பண்ணுங்க 2602402902722. ஸோ இன்று 8:05 பட்டாம்பூச்சி சிறுவர் நேரலை நிகழ்ச்சி இடம்பெற காத்திருக்கு. ஸோ எல்லாரும் தயாரா இருங்க. நேர்களை, நீங்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலை 101 முல்லைச்சரம் நிகழ்ச்சியில். நேரம் 5:41. காதலின் மென்மையும் பூக்களின் அழகையும் இசையில் கலந்த ஒரு இனிய மெலடிதான் இந்த பாடல். லவ்பேர்ட் திரைப்படத்திற்காக ஹரிஹரன் சித்ரா பாடிய பாடல். ஏ ஆர் ரஹ்மான் மியூசிக்ல வைரமுத்து வரிகள். ஸ்டேடியன் குமரி FM 101.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, அதிக வருவாய்க்கு செவ்வாழை சாகுபடி, வெள்ளுக்குறி டி தாஸ் அவர்களுடன் நேர்முகம், அமுது சுரபி தேசிய தோட்டக்கலை இயக்கம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், நெல்லில் குருத்துப்பூச்சி கட்டுப்பாடு, திருப்பைசோரம் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.

கண்கள் பேசும் காதலின் அழகை இசையாக்கிய பாடல்தான் இந்த பாடல். ஸ்ரீராம் பார்த்தசாரதி, பாமே ஜெயஸ்ரீ பாடிய பாடல். ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்ல தாமரையோட வரிகள். ஸ்ரீடன் குமரி FM 101 கஜினி திரைப்பட பாடல்.

0: பண்பலையின் பாசமிகு நேயர்கள்,
1: கண்ணியமுடன் தருகின்ற நிகழ்ச்சி பிரதிபலிப்பு,
0: நுண்ணிய கருத்துக்களை தாங்கி வரும் கடித மலர்கள்,
1: வண்ணம் கோர்த்து வரும் வானவில்லாக,
0: உங்கள் எண்ணம் கோர்த்து விரியும் கடிதமும் கருத்தும்,
1: நேயர் கடிதங்களின் தொகுப்பு.
0: சனிக்கிழமை தோறும்
1: காலை மணி 10:30
0: உங்கள் குமரி பண்பலை 101
1: கடிதம் வரையலாம்,
0: கருத்துக்களை வடிவம் மாறாது
1: அலைபேசியிலும் அனுப்பலாம்.
0: அலைபேசி எண்
1: 944-243-0243.
0: ஆம் நேயர்களே, நிகழ்ச்சி கேட்டவுடன்
1: நெஞ்சம் சொல்ல விரும்பும் கருத்துக்களை அனுப்புங்கள்.
0: காத்திருக்கிறோம்.
1: காற்றலையில் உங்கள் கடித மலர்கள் தர.

நிகழ்ச்சியில் நிறைவாக வரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எந்திரன். எஸ்பி பாலசுப்ரமணியம், ஏ ஆர் ரஹ்மான் பாடியிருக்காங்க. கதிஜாவும் கூட ஏ ஆர் ரஹ்மான் இசையில வைரமுத்து வரிகள்ல கேட்கலாமா? தமிழ் திரை இசையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்ற பிரம்மாண்ட இசைதான் இந்த படம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம் கேட்டீர்கள்.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:01. நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்
2: ஆடினாலே நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் தானே, இஎம்ஐ ஆஃபரில் குறைந்த முன்பணத்தில்

0: உங்கள் வீட்டிற்கு தேவையான ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல்ஸ், லேப்டாப்ஸ் மற்றும் அனைத்து விதமான வீட்டு உபயோகப் பொருட்கள் சுலப மாத தவணை முறையில் குறைந்த விலையில் சிறப்பு பரிசுகளுடன்
1: இந்த ஆடியை அட்டகாசமாக சுந்தர் ரேடியோஸுடன் கொண்டாடுங்கள்.
2: சுந்தர் ரேடியோஸ் நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
3: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
4: நாகர்கோவில் ஸ்ரீனிவாச இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபோரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாச இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், ஏரிக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903000805.
5: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
6: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
5: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
7: குமரிப்பண்பலை 101 இன்று மற்றும் நாளை இடம்பெறும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். இன்று மாலை நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து மாலை 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரையிசை. இன்றிரவு 7 இன்னிசை நேரம், 7:10 காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் பி ஆர் சிவகுமார் அவர்கள். 7:25 உழவர் உலகம், உழவர்களுக்கான அறிவிப்புகள். இதில் உழவருக்கு ஒரு சிந்தனை, அதிக வருவாய்க்கு செவ்வாழை சாகுபடி. நேர்முகத்தில் பங்கேற்கிறார் வெள்ளுக்குறி டி தாஸ் அவர்கள். அமுது சுரபி தேசிய தோட்டக்கலை இயக்கம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். நெல்லில் குருத்து பூச்சி கட்டுப்பாடு தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள். இன்றிரவு 8 செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை, 8:30 திரையிசை, 9:15 பவனி வரும் குமரி நிலா நேரலை நிகழ்ச்சி. இன்றிரவு 10 ரவி வாசரி அகில பாரத இசை நிகழ்ச்சி, சுதாக தேவ்லே அவர்களின் பாட்டு காயல். இன்றிரவு 11 மனசு மயங்கும் திரையிசை. நள்ளிரவு 12 முதல் நாளை அதிகாலை 5 வரை விடியும் வரை திரையிசை. நாளை அதிகாலை 5 முதல் 5:54 வரை மங்களநாதம்.

0: இனி நாளை இடம்பெறும் நிகழ்ச்சிகள். நாளை காலை 6:02 நிகழ்ச்சி நிரல், 6:10 இணைதானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள், படை புதுச்சேரி வானொலி நிலையம். 6:15 குரளமுதம், தொடர்ந்து பக்தி மாலை, 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். நாளை காலை 7:00 வட்டார செய்திகள், முற்றத்தில் 8 அரும்புகளின் குறும்புகள், 7:25 சேவை செய்திகள், 7:30 இன்றைய குறுஞ்செய்தி, 7:35 தென்குமரி தேனலை, இதில் திரையிசை, பொது அறிவு வினாவிடை, தொடர்ந்து தேதியும் செய்தியும். நாளை ஒலிபரப்பாகும் செய்தி சுருக்கங்களின் நேரங்கள் காலை 8:00, 9:00, 10:00, முற்பகல் 11:00, பிற்பகல் 3:00, மாலை 4:00, 5:00, நாளை மறுநாள் காலை 6:00. இனி வருவது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: Akashwani, the news, read by Subhadra Ramachandran. Prime Minister Narendra Modi today said that as India moves towards becoming a Viksit Bharat, the nation's youth must be physically fit, mentally strong and full of self-confidence. Speaking at the launch of Nasha Mukt Yuva for Viksit Bharat Sankalp Abhiyan virtually in New Delhi today, Mr. Modi said young people should always stay away from drugs and embrace a healthy lifestyle.
2: आज हम सभी जिस अभियान के साक्षी बन रहे हैं, वो अभियान व्यक्ति के लिए है, परिवार के लिए है, समाज के लिए भी है, और सबसे बड़ी बात है ये राष्ट्र के लिए है. आज जब देश ने विकसित भारत का लक्ष्य तय किया है, तो इसके लिए आवश्यक है देश का युवा तन से स्वस्थ

0: हो, मन से स्वस्थ हो, आत्मविश्वास से भरपूर हो और ड्रग्स जैसी घातक आदत से हमेशा हमेशा दूर हो.
1: He added that the launch marks the beginning of a 100-week nationwide Jan Bhagidari campaign against substance abuse. Mr. Modi said that drug addiction diverts people from their goals and distances them from achieving their dreams.
0: Nasha keval sharir ko nuksan nahi pahunchata. Nasha ek maa ki muskaan chhin leta hai. Nasha ek pita ke sapno ko चूर चूर कर देता है और जब परिवार में समाज में ऐसा होता है और कहीं ना कहीं राष्ट्र की शक्ति भी कमजोर पड़ जाती है और इसलिए हमें हर एक युवा को नशे के चुंगल में फंसने से बचाना है.
1: More than 1 crore youths from 28,000 locations across the country participated in the event. The participants included My Bharat and National Service Scheme volunteers, as well as participants from schools, colleges, universities, youth clubs, NGOs and spiritual organizations. India's economy is likely to grow around 7% in the first quarter of current fiscal, higher than earlier expectations, supported by stronger economic indicators, improved industrial activity, and a recovery in exports. According to an SBI Research Pre-Monetary Policy Committee MPC report released yesterday, the growth estimate marks an improvement from the Reserve Bank of India's earlier projections, which were lowered because of geopolitical uncertainties. The report attributed the improved outlook to a broad-based pickup in high-frequency indicators during the April-June quarter. SBI Research also noted that the global environment remains uncertain amid the West Asia crisis, but India's domestic economy has shown resilience. India's coal production has witnessed a growth of 7.51% in July 2026 compared to the same period last year. Overall coal production in the country during July this year has reached 69.75 million tons as per provisional data. Coal dispatch during the last month showed a growth of 17.34% year-on-year in July. In the United States, Washington Governor Bob Ferguson has declared a statewide emergency, imposed a burn ban as fast-spreading wildfires driven by strong winds scorched nearly 3,000 acres and forced thousands of people to evacuate. The National Weather Service issued Washington's first ever particularly dangerous situation red flag warning for parts of central and eastern Washington, citing extreme winds and low humidity. The rapidly spreading Old Trails fire in Spokane County has threatened around 4,000 buildings. Premier pacer Jasprit Bumrah is set to miss India's two-test tour of Sri Lanka after failing to recover fully from a knee injury. The Sri Lanka series begins from 15th of this month in Galle. The swelling in cricketer's knee seems to be more serious than it initially looked, and the sports science team at Bengaluru's Centre for Excellence doesn't want to rush the seasoned pacer to the grind of international cricket, keeping in mind a packed calendar ahead. And that is the end of this news bulletin.
2: ஒளியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:10. சேவை செய்திகள். கன்னியாகுமரி மாவட்டம் கல்குளம் வட்டம் வெள்ளிச்சந்தை வருவாய் கிராமத்திற்குட்பட்ட பகுதிகளுக்கு மாவட்ட ஆட்சியரின் மக்கள் தொடர்பு முகாம் ஆகஸ்ட் 13 வியாழக்கிழமை திருமண மண்டபத்தில் வைத்து நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் கன்னியாகுமரி மாவட்ட சமூக பாதுகாப்பு திட்ட தனி துணை ஆட்சியர், மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலர், மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலர், நாகர்கோவில் வருவாய் கோட்டாட்சியர் ஆகியோரால் காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை முன்னோடி மனுக்கள் பெறப்பட உள்ளது. எனவே வெள்ளிச்சந்தை வருவாய் கிராமத்திற்குட்பட்ட பொதுமக்கள் அனைவரும் இந்த

0: வாய்ப்பினை பயன்படுத்தி பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொள்கிறார். கன்னியாகுமரி மாவட்டத்தின் முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டத்தின் கீழ் 70 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள், 65 வயது முதல் 70 வயதிற்குட்பட்ட மூத்த குடிமக்கள், 18 வயதிற்குட்பட்ட குடும்ப உறுப்பினர்களை மட்டும் கொண்டவராயிருப்பின் அவர்களது குடும்ப அட்டைக்கு அவர்களின் இல்லத்திற்கே நேரில் வந்து வரும் 4 மற்றும் 5 தேதிகளில் நியாய விலைக்கடை விற்பனையாளர்கள் அத்தியாவசிய பொருட்களை வழங்குவர். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் நாகர்கோவில் மண்டலத்தில் பட்டம், பட்டயம் மற்றும் கலை மற்றும் அறிவியல் பட்டம் பெற்றவர்கள் 2026-27 ஆண்டிற்கான தொழில் பழகுனர் பயிற்சி பெற தகுதியான இயந்திரவியல், ஆட்டோமொபைல் பிரிவுகளில் பொறியியல் பட்டம், பட்டயம் மற்றும் கலை மற்றும் அறிவியல் 2022-23-24-25 மற்றும் மே 2026 ஆண்டுகளில் தேர்ச்சி பெற்ற தமிழக மாணவரிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஆன்லைனில் https://nats.education.gov.in என்ற இணையதளத்தில் வரும் 28ஆம் தேதிக்குள் தகுதியுடையவர்கள் விண்ணப்பிக்கலாம் என திருநெல்வேலி கோட்டை நாகர்கோவில் மண்டல பொது மேலாளர் அவர்கள் தெரிவித்துள்ளார். சேவை செய்திகள் கேட்டீர்கள்.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101.

0: மெல்லிசை கேட்பதற்கு முன்
1: பாண்டியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் பார்வதிபுரம் நாகர்கோயில் எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 hours அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
2: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு

0: சிஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்.
1: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்,
2: ஒவ்வொரு தொழிலும் நலமும் ஆரோக்கியமும்.
3: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்,
4: தென்னை மதிப்பு கூட்டு மையம், செண்பகராமன் புது,
2: செல்
4: 7305365016.
5: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
6: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
5: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
6: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
0: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி நாகர்கோவில்.
7: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
8: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
9: கல்லீரல், கணையம், குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
10: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை இப்போது நாகர்கோவிலில்.
9: கல்லீரல், கணையம், வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
10: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
9: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிடல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
10: போன் 7358737358.
11: ஆடினாலே ஆஃபர் தானே, எப்படியும் நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் போட்டிருப்பாங்க.
12: ஆமா போட்டிருக்காங்க. வெறும் 4000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு நிச்சய பரிசு. காசுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு ECEMI ஆஃபர். சில சமையலறை சாதனங்களுக்கு 75% வரை தள்ளுபடி.
11: இந்த ஆடிய அட்டகாசமா நம்ம சுந்தர் ரேடியோஸோட கொண்டாடுவோம்.
12: சுந்தர் ரேடியோஸ், நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
13: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
14: இப்ப நம்ம சிபா நர்சிங் காலேஜ்ல BSc நர்சிங் அண்ட் GNM கான அட்மிஷன் நடக்குது.
15: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
14: சிபா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிபா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
16: என்னடி எங்க வரணும்
17: அக்கா? திங்கள் நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல வெங்கடேஸ்வரா ஹோட்டல் பக்கத்துல இருக்கிற கமலா ஜுவல்லர்ஸ்ல 1 பவுன் நகை எடுத்தேன். ஒரு பட்டுச்சேல ஃப்ரீயா கொடுத்தாங்க அக்கா.
16: ஆமா, செய்கூலி எவ்வளவு?
17: ஒண்ணும் கிடையாது, எல்லா கடையும் விட விலை குறைவு. தங்க நகை சேமிப்பு திட்டம் இருக்கு. பழைய 916 நகைக்கு அன்னைக்கு விலையே தராங்க. கல்யாண நகைக்கு சிறப்பு தள்ளுபடியும் உண்டாங்கா. ஞாயிற்றுக்கிழமை கடை லீவு.
16: வா வா, சீக்கிரம் போகலாம்.
17: கமலா ஜுவல்லர் திங்கள் சந்தை.
18: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
19: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிடலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவம் மிக்க நியூரோ சர்ஜன்ஸ் சிறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
14: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
2: ஆடினாலே ஆஃபர் தான், அதுவும் நம்ம டிஜிமார்ட்னா சொல்ல வேணும். டிஜிமார்ட்டில் பிரம்மாண்டமான ஆடி ஆஃபர். LED ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், AC, கிச்சன் அப்ளைன்சஸ் அப் டு 70% வரை தள்ளுபடி. மொபைல், லேப்டாப்களுக்கு சிறப்பு தள்ளுபடி. ECMI மற்றும் அட்டகாசமான பரிசுகள். உங்கள் மனம் கவர்ந்த வீட்டு உபயோக பொருட்கள் குறைந்த விலையில் நிறைந்த தரத்தில் வாங்க நம்ம டிஜிமார்ட்டுக்கு வாங்க. இடம் ஆப்போசிட் ஸ்டேடியம், நாகர்கோவில் மற்றும் பேலஸ் ரோட்டக்கலை.
3: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
1: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லேப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம். நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
5: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
14: தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
7: மெல்லிசையில் முதலில் வீர வணக்கம்.

0: மெல்லிசை கேட்டீர்கள். இனி வருவது மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். போதைப் பொருள் இல்லா சமூகத்தை உருவாக்க மாணவர்கள் பாடுபட வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். சூரிய சக்தி மின் உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. திமுக மக்கள் விரோத போக்கினை கடைபிடித்து வருவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். பொள்ளாச்சி அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். போதைப் பொருள் இல்லா சமூகத்தை உருவாக்க மாணவர்கள் பாடுபட வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக தொடங்கி வைத்த வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான போதைப் பொருள் இல்லா இளையோர் உறுதிமொழி இயக்கத்தையொட்டி இன்று சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். நாட்டின் வளர்ச்சியில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறினார். போதைப் பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க அனைவரும் உறுதி ஏற்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பான தேசிய இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்ததை சுட்டிக்காட்டி

0: உள்ளார். அடுத்த 100 வாரங்களுக்கு இந்த இயக்கம் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சூரிய சக்தி மின் உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. 2014 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் சூரிய சக்தி மின் உற்பத்தி 50 மடங்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த துறையில் விரைவான வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை விரிவாக்கம் செய்வது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விரைவில் இது தொடர்பாக நல்ல முடிவு எடுக்கப்படும் என்று கூறினார். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு தவேக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறியுள்ளார். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல்லில் ஆடிப்பெருக்கு விழாவை இன்று தொடங்கி வைத்து அவர் பேசினார். ஆடிப்பெருக்கு என்பது தமிழர்களின் வாழ்வியல் தத்துவம் என்று அவர் கூறினார். நீர் மேலாண்மையையும் விவசாயத்தையும் நமது முன்னோர்கள் எவ்வாறு மதித்து போற்றினார்கள் என்பதற்கு இந்த விழாவே எடுத்துக்காட்டாகும் என்றும் அவர் தெரிவித்தார். தருமபுரி மாவட்டத்தின் அடையாளமாகவும் ஒகேனக்கல் திகழ்கிறது என்றும் அமைச்சர் கூறினார். திமுக மக்கள் விரோத போக்கினை கடைபிடித்து வருவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதலமைச்சரை தனிமைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் மேகதாது பிரச்சினை குறித்து அறிக்கை விடுவதாக தெரிவித்தார்.
1: இவர்கள் நடந்து கொள்ளும் விதம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்பதற்காகவே திமுக வந்து செயல்பட்ட மாதிரி இருக்கு. இந்த 5 வருஷமா இவங்க என்ன செஞ்சாங்க? திமுக தரப்புல எந்த வகையில ஏதாவது ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணிருக்காங்களா? இல்ல. கடந்த 30 வருடங்களாக எல்லா வகையிலும் இந்த காவேரி விஷயத்துல நமக்கு பல பின்னடைவுகளை ஏற்படுத்தி திமுகவும் அதன் தலைவர் கருணாநிதியும் வரவில்லைதான். இப்பயும் அதே குழப்பத்தை தான் விளைவிச்சுட்டு இருக்காங்க. சோ இதை ஒவ்வொரு வருஷம் நம்ம இதை ஃபேஸ் பண்ணிட்டே இருக்க முடியாது. அதற்கான வலுவான வழக்காக அது பதிவு செய்யப்படும். அது இல்லாமல் ஒரு நீண்ட நாட்களாக நமக்கு தேவையான உரிமையை நிலைநாட்டுக்கும் தேவையான வழக்குகள் பதிவு செய்யப்படும். முதல்வர் பல வழிகளில் இதற்கு சுமூகமாக தீர்வுக்கான எல்லா முயற்சிகளும் மேற்கொண்டார். நம்ம சுமூகமான உறவையும் சரி செய்யணுன்ற முயற்சிகள் முதல்வர் கண்டிப்பாக ஈடுபட்டார். ஆனால் அந்த எல்லா வகையிலும் இவர்கள் முட்டுக்கட்டி போடுறாங்க.
0: மேகதாது பிரச்சினை குறித்து விவாதிப்பதற்காக தவேக அரசு உடனடியாக அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு ரகுபதி வெளியிட்டுள்ள அறிக்கையில், விவசாயிகளின் வாழ்வாதார பிரச்சினையில் தவேக அரசு மெத்தனத்துடன் செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக முதலமைச்சரோ நீர்வளத்துறை அமைச்சரோ இப்பிரச்சினை குறித்து இதுவரை எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை என்று அவர் கூறினார். இப்பிரச்சினையில் அரசுக்கு ஒத்துழைக்கவும் ஆலோசனைகளை வழங்கவும் அனைத்து கட்சிகளும் தயாராக உள்ளதாகவும் திரு ரகுபதி தெரிவித்தார். மேகதாது அணை கட்ட கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சிகளை தமிழகம் தடுத்து நிறுத்தியே தீர வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த பிரச்சினையில் தவறான நிலைப்பாடுகளை தவேக அரசு எடுக்கக்கூடாது என்று கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அரசியல் கட்சிகள் மற்றும் வேளாண் பிரதிநிதிகளின் கருத்துக்களை கேட்டு தெளிவான செயல் திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
2: பொள்ளாச்சி அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். உடுமலையிலிருந்து பொள்ளாச்சி நோக்கி சென்று கொண்டிருந்த கார் நல்லம்பள்ளி அருகே லாரி மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி உடுமலை தேசிய நெடுஞ்சாலையில் உடுமலையிலிருந்து பொள்ளாச்சி நோக்கி வந்த கார் நல்லம்பள்ளி பகுதி அருகே வந்தபோது தேசிய நெடுஞ்சாலையின் சென்டர் மீடியனில் வைக்கப்பட்டுள்ள மரங்களுக்கு லாரி மூலம் தண்ணீர் ஊற்றி கொண்டிருந்த போது வேகமாக வந்த கார் லாரியின் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் கார் நொறுங்கி சேதமடைந்தது. அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்த நிலையில் இருந்த 3 பெண்கள் உள்ளிட்ட 5 பேரின் உடல்களை மீட்டனர். பின்னர் போலீசாருக்கு தகவல் கொடுத்ததை அடுத்து அங்கு விரைந்த கோமங்கலம் காவல் நிலைய போலீசார் இறந்தவர்களின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக

0: பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இறந்தவர்கள் கோவை மதுக்கரையைச் சேர்ந்த கனகராஜ், நர்மதா, ஆர்த்தி, பூரணி மற்றும் ராமன் என்பது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கோயம்புத்தூரில் இருந்து ஹரிஹரன்.
1: நம் நாட்டின் தொன்மையையும் கலாச்சாரத்தையும் சித்த மருத்துவம் உலக அளவில் பறைசாற்றியுள்ளதாக உச்சநீதிமன்ற நீதிபதி திரு அரவிந்த்குமார் கூறியுள்ளார். வேலூர் மாவட்டம் அரியூர் தங்கக்கோவில் வளாகத்தில் சித்த மருத்துவர்களுக்கான பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி அவர் பேசினார். 128 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் நம் நாட்டிற்கு வந்து கல்வி பயின்று செல்வதாக அவர் கூறினார். பாரம்பரிய மருத்துவம் குறித்து ஆராய்ச்சி மேற்கொண்ட உலக சுகாதார நிறுவனம் அதன் நன்மைகள் கண்டு ஆச்சரியம் அடைந்ததாகவும் நீதிபதி திரு அரவிந்த்குமார் தெரிவித்தார். மாவட்டச் செய்திகள். கோவை செம்மொழி பூங்காவில் மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் 95 லட்சம் ரூபாய் செலவில் முடிவுற்ற திட்டப்பணிகளை மாநில அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி இன்று திறந்து வைத்தார். திருவாரூர் மாவட்டத்தில் செயல்படுத்தப்படும் கூட்டு குடிநீர் திட்டப்பணிகள் குறித்து ஆட்சியர் திரு தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் இன்று ஆய்வு மேற்கொண்டார். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஜூலை மாதத்திற்கான உண்டியல் என்னும் பணி இன்று நடைபெற்றது. காணிக்கையாக 5,57,00,000 ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் ஆபரணங்கள் கிடைத்துள்ளன. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் நாளை தொடங்கி 3 நாட்களுக்கு முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் இல்லங்களுக்கே சென்று பொது விநியோக திட்டப் பொருட்கள் விநியோகம் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட அண்ணாநகர் பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூர்வாரும் பணிகளை ஆணையர் திரு சமீரன் இன்று ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. அசர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 48 கிலோ எடைப்பிரிவில் ஆரியன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். 55 கிலோ எடைப்பிரிவில் பிரதமேஷ் சூரியகாந்த் பாட்டிலும் 110 கிலோ எடைப்பிரிவில் ஆருஷ் ராணாவும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். பிலிப்பைன்ஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2 தங்கம், 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இன்பால் சோனா தங்கப்பதக்கத்தையும் ஆரியமன் டாண்டன் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் இரட்டையர் பிரிவில் ரீசா ஜாலி, காயத்ரி கோபிசந்த் இணையும் தங்கப்பதக்கம் வென்றது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர், தனிஷா கொட்டேச்சா இணை தங்கப்பதக்கம் வென்றது. புதுதில்லியில் நடைபெற்ற இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை மலேசியாவின் ஆக்ஸின் டி ரூசி ரிச்சர்ட் இணையை வென்றது. இந்தியாவுக்கு எதிராக 21 வயதுக்குட்பட்டோருக்கான 8 ஹாக்கி போட்டிகளில் பங்கேற்பதற்காக மலேசிய அணி பெங்களூரு வந்தடைந்தது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் இன்று நிறைவடைகின்றன. இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பும்ரா பங்கேற்க மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. காயத்திலிருந்து முழுமையாக குணமடையாத காரணத்தால் அவர் இந்த தொடரில் பங்கேற்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். போதைப் பொருள் இல்லா சமூகத்தை உருவாக்க மாணவர்கள் பாடுபட வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். சூரிய சக்தி மின் உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. திமுக மக்கள் விரோத போக்கினை கடைபிடித்து வருவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். பொள்ளாச்சி அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:40. திரை இசை கேட்கலாம். திரை இசையில் முதலில் வருகிறது பாறை திரைப்படத்திற்காக ஹாரிஸ் ராகவேந்திரா, சுஜாதா மோகன் பாடிய பாடல். சபாஷ் முரளியோட இசையில வைரமுத்து வரிகள்ல. ஸ்டேடியோ குமரி FM 101.

0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
1: சோலை தென்றலாய் சொல்லால் வருடி, காலை பூக்களாய் சுகந்த மனம் பரப்பி, மாலையின் வண்ணங்கள் கோர்த்து மொழி பேசி, அலைக்கருத்துக்களால் மனம் கவரும் ஒலி அலை, கலை குழந்தைகளை காற்றலை வழி சந்திக்கும் குமரி பண்பலை நூற்றொன்றின் பேசுங்க மக்களே பேசுங்க சிறுவர் நேரலை, புதன்கிழமை தோறும் முற்பகல் மணி 11:05 உங்கள் குமரி பண்பலை 101 மறக்காம கேளுங்க.
0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
2: திரைசியில் அடுத்து வருகிறது பொக்கிஷம் திரைப்பட பாடல். விஜய் எஸ்தாஸ் சின்மையை பாடியிருக்காங்க. சபாஷ் முரளி இசையில, யுகபாரதி வரிகள். ஸ்டேஷன் குமரி FM 101.

0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
1: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
2: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
3: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
4: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
5: 24 மணி நேர விபத்து மற்றும் அவசர சிகிச்சை, மூளைக்கட்டி, பக்கவாதம் சிறப்பு சிகிச்சை,
6: ENT, முதுகெலும்பு, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், பிளாஸ்டிக் சர்ஜரி, சிறுநீரக பிரிவு, நுரையீரல் மருத்துவம், பல் மற்றும் பொது மருத்துவம், எல்லா சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
5: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கரை, நாகர்கோவில்.
6: கால் 8870198870.

0: சேனாதிபதி, நம் வீரர்கள் அனைவரும் தயாரா?
1: ஆமாம் மன்னா.
0: யானைப்படைகள்
1: தயார் மன்னா.
0: குதிரைப்படைகள்
1: கிளம்பிவிட்டது மன்னா.
0: சரி, புறப்படுவோம்.
2: ஆஹா, மன்னர் போருக்கு செல்லும் என்றால் நான் தாமதமாக வருவது சரி, சமாளிப்போம். காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
0: வணக்கம் வணக்கம், அரசவைக்கு வரும் நேரமாயுது.
2: அது வந்து மன்னா.
0: சரி, புறப்படுவோம், வாரும்.
2: சற்று பொறுங்கள் மன்னர் வேந்தே, இதோ எனது வாளை எடுத்துவிட்டு வருகிறேன்.
0: வாள் எதற்கு?
2: போருக்கு.
0: போருக்கு செல்வது யார்?
2: நாம் தானே மன்னா. என்ன மன்னா சிரிக்கிறீர்கள்?
0: அட மங்குனி மந்திரி, நம் பக்கத்து காட்டுப் பகுதியில் சுவை மிகுந்த காய்கனிகள் கனிந்திருப்பதாக கேள்விப்பட்டேன். அதுதான்

0: குதிரைப்படையில் சென்று யானைப்படையில் அவற்றை கொண்டு வரலாம் என புறப்பட்டோம். ஆனால் நீர்
1: அதுதானே பார்த்தேன், இவராவது போருக்கு செல்வதாவது.
0: அங்கே என்ன முணுமுணுப்பு? தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101
1: இன்றைய குறுஞ்செய்தி.
0: சிரிக்கவும் சிந்திக்கவும்.

0: திரையிசை கேட்டீர்கள்.
1: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101.
2: புதுகலம்
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101. குமரி எஃப்எம் 101.
0: இன்னிசை நேரம் கேட்பதற்கு முன்,
3: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி நாகர்கோவில். நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி நாகர்கோவில்.
0: இன்னிசை நேரம் நிகழ்ச்சியில் முதலில் அருள் தரும் என தொடங்கும் பாடல் பாடியிருக்கிறார் வாணி ஜெயராம்.

இனி வருவது மாவட்ட செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

0: நேரம் 7:10 ஆகாஷ்வாணி காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் பி ஆர் சிவகுமார்.
1: காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் வட்டம் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா தலைமையில் அனைத்து துறை அலுவலர்கள் அரசின் திட்ட பணிகளை ஆய்வு மேற்கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்று குறைகளை கேட்டறிந்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் திருமுனிவாக்கம் தொழிற்பட்டியில் உற்பத்தியாளர்கள் சங்கம் சார்பில் திருமுனிவாக்கம் சிற்க தொழிற்பட்டியில் அமைந்துள்ள டெக்ஸ்போ பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ள டெக்ஸ்போ 2026 தொழில்துறை வணிக கண்காட்சியை மாநில வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் எஸ்பி கே தென்னரசு மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா ஆகியோர் பார்வையிட்டார்கள். காஞ்சிபுரம் ஊராட்சி ஒன்றியத்தில் பல்வேறு ஊராட்சிகளில் முடிவுற்ற கட்டட பணிகளை மாநில வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் எஸ்பி கே தென்னரசு மற்றும் மாநில வனத்துறை அமைச்சர் ஆர் வி ரஞ்சித்குமார் ஆகியோர் திறந்து வைத்தார்கள். காஞ்சிபுரம் ஊராட்சி ஒன்றியம் விப்பேடு ஊராட்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை சார்பில் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் ₹31,00,000 மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள ஊராட்சி மன்ற அலுவலகத்தையும் மேலும் முத்துவேடு ஊராட்சியில் ₹29,00,000 மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள ஊராட்சி மன்ற அலுவலகத்தையும் அமைச்சர்கள் திறந்து வைத்து பார்வையிட்டார்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் ஊராட்சி

0: ஒன்றியம், தமனூர் மற்றும் வாலாஜாபாத் ஊராட்சி ஒன்றியம், புத்தகரம் ஊராட்சியில் முடிவுற்ற கட்டடப் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா மற்றும் உத்தரமேறு சட்டமன்ற உறுப்பினர் ஜே முனிரத்னம் ஆகியோர் திறந்து வைத்தார்கள். காஞ்சிபுரம் ஊராட்சி ஒன்றியம் தமனூர் ஊராட்சியில் பள்ளி கல்வித்துறை சார்பில் பொதுப்பணித்துறை மூலம் தமனூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் ரூபாய் 2,11,00,000 மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 8 கூடுதல் வகுப்பறை கட்டிடம், கழிப்பறை குடிநீர் வசதி கட்டிடத்தையும் கட்டிட கல்வெட்டுகளையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா மற்றும் உத்தரமேறு சட்டமன்ற உறுப்பினர் ஜெய் முனிரத்னம் ஆகியோர் திறந்து வைத்து மாணவர்களுடன் வகுப்பறையில் குத்துவிளக்கு ஏற்றினார்கள். பின்பு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார்கள். தொடர்ந்து வாலாஜாபாத் ஊராட்சி ஒன்றிற்கு உட்பட்ட புத்தகரம் ஊராட்சியில் நபார்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் 77,00,000 மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கிராம அறிவுசார் மையத்தை திறந்து வைத்து மையத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா மற்றும் உத்தரமேறு சட்டமன்ற உறுப்பினர் ஜெய் முனிரத்னம் ஆகியோர் பார்வையிட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் வட்டம் காவனூர் KM பேலஸில் உணவுப் பொருட்கள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை சார்பில் குன்றத்தூர் வட்டத்தில் 1,089 பயனாளிகளுக்கு மாநில வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் SVK தென்னரசு புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை வழங்கினார். காஞ்சிபுரம் மாநகராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கான அரசு சேவைகள் மற்றும் சமூக பாதுகாப்பு உரிமைகள் திட்டத்தின் கீழ் சேவைகளை பெறுவதற்கான சிறப்பு முகாமினை காஞ்சிபுரத்தில் மாநில வனத்துறை அமைச்சர் RV ரஞ்சித்குமார் தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாநகராட்சி பல்லவநகர் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் காஞ்சிபுரம் மாநகராட்சியில் பணிபுரியும் 486 தூய்மை பணியாளர்கள் மற்றும் 156 கொசு ஒழிப்பு பணியாளர்கள், மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் பணிபுரியும் 75 தூய்மை பணியாளர்கள் அவர் தம் குடும்பத்தாருக்கு தேவைப்படும் அரசின் திட்டங்கள் மற்றும் தேவைகள் எளிதில் பெறும் வகையில் சிறப்பு முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டதை மாநில வனத்துறை அமைச்சர் தொடங்கி வைத்து முகாமில் வழங்கப்படும் துறையின் சேவைகளை பார்வையிட்டார். தூய்மை பணியாளர்களுக்கு சுகாதாரத்துறை மூலம் உடல் பரிசோதனை, காசநோய் பரிசோதனை, கண் பரிசோதனை, முழு உடல் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. மாநில வெளிநாடு வாழ் தமிழ் நலத்துறை அமைச்சர் SPK தென்னரசு மற்றும் மாநில வனத்துறை அமைச்சர் RV ரஞ்சித்குமார் ஆகியோர் காஞ்சிபுரம் மாநகராட்சி பள்ளியில் முடிவுற்ற கட்டிட பணிகளை திறந்து வைத்து மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு மாநகராட்சி தூய்மை பணிகளுக்கு வழங்கப்பட்ட புதிய வாகனங்களை துவக்கி வைத்தார்கள். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாக மக்கள் நல்லுறவு மைய கூட்டரங்கில் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை சார்பில் 244 பயனாளிகளுக்கு மாநில வெளிநாடு வாழ் தமிழக நலத்துறை அமைச்சர் SPK தென்னரசு மற்றும் மாநில வனத்துறை அமைச்சர் RV ரஞ்சித்குமார் ஆகியோர் புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை வழங்கினார்கள். காஞ்சிபுரம் ஏனாத்தூரில் அமைந்துள்ள ஸ்ரீ சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகத்தின் மை பாரத் அமைப்பும் ஸ்ரீ சங்கரா கல்லூரி நாட்டு நல பணி திட்டமும் இணைந்து ட்ரக் ஃப்ரீ யூத் ஃபார் விக்ஷித் பாரத் என்ற தேசிய இயக்கத்தின் ஒரு பகுதியாக மாவட்ட அளவிலான கலை மற்றும் இலக்கிய போட்டிகள் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றன. இந்நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த பல்வேறு கல்லூரி மாணவ மாணவியர் ஆர்வுடன் பங்கேற்றனர். இந்நிகழ்வில் கல்லூரி முதல்வர் முனைவர் கலை ராம வெங்கடேசன் தலைமையேற்று போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு தொகையும் சான்றிதழும் வழங்கி வாழ்த்தினார்.
1: காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் BR சிவகுமார். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் தொடரும். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். கல்லூரி வளாகங்களில் போதைப் பொருளுக்கு எதிரான இயக்கம் தொடங்கப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். வனப்பரப்பை அதிகரிக்க அனைவரும் பங்களிக்க வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். நிலக்கரி உற்பத்தி கடந்த மாதம் 6,97,00,000 டன்னாக அதிகரித்துள்ளது. இந்தோனேஷியாவில் நேரிட்ட படகு விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். பெல்ஜியத்தில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜோதி எராஜி தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். போதைப் பொருளின் தீமைகள் குறித்து பேராசிரியர்கள் மாணவர்களிடம் எடுத்துரைக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான போதைப் பொருள் இல்லா இளையோர் உறுதிமொழி இயக்கத்தை காணொலி வாயிலாக இன்று தொடங்கி வைத்து அவர் பேசினார். ஒவ்வொரு கல்லூரி வளாகங்களிலும் போதைப் பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான இயக்கம் தொடங்கப்பட வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். வனப்பரப்பை அதிகரிக்க அனைவரும் பங்களிக்க வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், நண்பர்கள் தினமான இன்று மரக்கன்றுகளை நட்டு நட்புணர்வை பேணுவோம் என்று குறிப்பிட்டுள்ளார். எந்தவொரு நல்ல நிகழ்ச்சியிலும் மரக்கன்றுகள்

0: மரங்கள் நடுவதை வாடிக்கையாக கொள்ள வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதன் மூலம் வருங்கால சந்ததியினருக்கு எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். நிலக்கரி உற்பத்தி கடந்த மாதம் 6,97,00,000 டன்னாக அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது கடந்த நிதியாண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 7.51% அதிகமாகும் என்று நிலக்கரித்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஓய்வு பெற்ற அதிகாரிகள் சமூக நலனுக்காக பாடுபட வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் கோட்டாவில் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் சங்கம் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் தொலைநோக்கு திட்டங்களை வகுத்து செயல்படுத்த அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்றும் திரு ஓம் பிர்லா வலியுறுத்தினார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் 7% அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது. முதல் காலாண்டில் பயணியர் வாகனங்களின் விற்பனை 24.1% அதிகரித்துள்ளதாக ரிசர்வ் வங்கியின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஏற்றுமதி 15.5% அதிகரித்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மின் தேவையும் 11.5% உயர்ந்துள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் நலனில் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாக கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் கூறியுள்ளார். காவிரி பிரச்சினை தொடர்பாக இன்று பெங்களூருவில் தமது தலைமையில் நடைபெற்ற அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இந்த கூட்டத்தில் பல்வேறு ஆக்கப்பூர்வமான கருத்துகள் தெரிவிக்கப்பட்டதாக அவர் கூறினார். விவசாயிகள் நலன்களை பாதுகாப்பது தமது அரசின் கடமை என்றும் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பமும் செமிகண்டக்டர் துறையும் வருங்காலத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் என்று மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் கூறியுள்ளார். நாக்பூரில் உள்ள பல்கலைக்கழகத்தில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப பிரிவினை தொடங்கி வைத்து அவர் பேசினார். புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதற்கு ஏதுவாக கல்வி முறை மாற்றியமைக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் திரு தேவேந்திர பட்னவிஸ் வலியுறுத்தினார். பஞ்சாபில் மக்களுக்கு அளித்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற ஆம் ஆத்மி அரசு தவறிவிட்டதாக ஹரியானா முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி கூறியுள்ளார். ஃபரித்கோட்டில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், ஹரியானாவில் தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தமது அரசு நிறைவேற்றியிருப்பதாக தெரிவித்தார். மகளிர் மேம்பாட்டிற்கு 5,000 கோடி ரூபாயை தமது அரசு ஒதுக்கியுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். பஞ்சாப் அரசு மக்கள் நலனில் அக்கறையின்றி செயல்படுவதாகவும் திரு நயாப் சிங் சைனி குறை கூறினார். உத்தரப்பிரதேச சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் ஆக்கப்பூர்வமாக நடைபெறுவதற்கு எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென்று அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று லக்னோவில் இது தொடர்பாக நடைபெற்ற அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். மக்கள் நலன் சார்ந்த எந்தவொரு பிரச்சினை குறித்தும் விவாதிக்க தமது அரசு தயாராக உள்ளதாகவும் திரு யோகி ஆதித்யநாத் கூறினார். இந்த கூட்டத்தொடர் நாளை தொடங்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மாநில அரசுகளுக்கான வரி பகிர்வாக கூடுதலாக 4,597 கோடி ரூபாயை ஆந்திராவிற்கு வழங்கியதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், வழக்கமான வரி பகிர்வை விட கூடுதலாக இந்த தொகை வழங்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்காக ஆந்திர மக்களின் சார்பில் பிரதமருக்கும் நிதியமைச்சருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். அஸ்ஸாமில் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல்கட்டமாக சுய விவரங்களை பதிவேற்றம் செய்யும் பணிகள் இன்று தொடங்கின. குவஹாத்தியில் முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா தமது சுய விவரங்களை பதிவேற்றம் செய்தார். பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் விடுத்துள்ள செய்தியில், அனைவரும் இப்பணிகளுக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார். மணிப்பூரில் சட்டம் ஒழுங்கு தொடர்ந்து சீராக பராமரிக்கப்படுவதை உறுதி செய்ய அதிகாரிகள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று அம்மாநில காவல்துறை தலைவர் திரு

0: முகேஷ் சிங் கேட்டுக் கொண்டுள்ளார். மேற்கு இம்பால் மாவட்டத்துக்கு உட்பட்ட பல்வேறு காவல் நிலையங்களில் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். உளவு தகவல்களின் அடிப்படையில் கண்காணிப்பு பணிகள் வலுப்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தையும் திரு முகேஷ் சிங் வலியுறுத்தினார். இதனிடையே கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட சோதனையின்போது 9 தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. உலக தாய்ப்பால் வாரம் தற்போது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. நேற்று தொடங்கியுள்ள இந்த ஒருவார கால விழிப்புணர்வு நிகழ்ச்சி 7 தேதி வரை நடைபெறும் என்று மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தாய்ப்பாலினால் ஏற்படும் நன்மைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கான நிகழ்ச்சிகள் இந்த காலகட்டத்தில் நடைபெறும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய பல்லுயிர் பெருக்க ஆணையம் 3 ஆராய்ச்சி நிறுவனங்கள் மற்றும் 33 மாநில பல்லுயிர் பெருக்க வாரியங்களுக்கு 8.22 கோடி ரூபாயை விடுவித்துள்ளது. இதில் 2.43 கோடி ரூபாய் ஹைதராபாத்தில் உள்ள இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமத்தின் அரிசி ஆராய்ச்சி மையத்திற்கு வழங்கப்பட்டுள்ளதாக சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்தோனேஷியாவில் நேரிட்ட படகு விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். 41 பேரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. சுரபயா மகாசர் இடையே 271 பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த படகு மதுரா தீவு அருகே தீப்பிடித்து விபத்துக்குள்ளானதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. அப்பகுதியில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. காங்கோவில் எபோலா பாதிப்பினால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1587 அதிகரித்துள்ளதாக உலக சுகாதார அமைப்பு கூறியுள்ளது. 3000 மேற்பட்டோர் எபோலாவினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக உலக சுகாதார அமைப்பின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர கூடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியமாகிறது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பெல்ஜியத்தில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜோதி யராஜி தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் 100 மீட்டர் தடை ஓட்டத்தில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பும்ரா பங்கேற்க மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. காயத்திலிருந்து முழுமையாக குணமடையாத காரணத்தால் அவர் இந்த தொடரில் பங்கேற்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா இலங்கை இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி வரும் 15 தேதி கலேயில் தொடங்குகிறது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. அஜர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 48 கிலோ எடை பிரிவில் ஆரியன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். 55 கிலோ எடைப்பிரிவில் பிரதிமேஷ் சூரியகாந்த் பாட்டிலும் 110 கிலோ எடைப்பிரிவில் ஆருஷ் ராணாவும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். பிலிப்பைன்ஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் தனிஷா கொட்டேச்சா இணை தங்கப்பதக்கம் வென்றது. இந்தியாவிற்கு எதிராக 21 வயதுக்குட்பட்டோருக்கான 8 ஹாக்கிப் போட்டிகளில் பங்கேற்பதற்காக மலேசிய அணி பெங்களூரு வந்தடைந்தது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் இன்று நிறைவடைகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கல்லூரி வளாகங்களில் போதைப் பொருளுக்கு எதிரான இயக்கம் தொடங்கப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். வனப்பரப்பை அதிகரிக்க அனைவரும் பங்களிக்க வேண்டுமென்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். நிலக்கரி உற்பத்தி கடந்த மாதம் 6.97 கோடி டன்னாக அதிகரித்துள்ளது. இந்தோனேஷியாவில் நேரிட்ட படகு விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். பெல்ஜியத்தில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜோதி யராஜி தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: குமரி எஃப்எம் 101 குமரி எஃப்எம் 101 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101 உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 1

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 7:26. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்பதற்கு முன்
1: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
2: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
3: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட்.

0: நாகர்கோவில்
1: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். வேளாண் சார்ந்த வானிலை அறிக்கை. இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி சென்டிகிரேட்டாகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி சென்டிகிரேட்டாகவும் வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். வாழையில் குலைத்தள்ளிய பருவத்தில் காற்றின் வேகம் மணிக்கு 10-14 கிலோமீட்டர் அளவில் இருப்பதால் குலைத்தள்ளிய வாழை மரங்களுக்கு மூங்கில் அல்லது சவுக்கு

கிலோமீட்டர் அளவில் இருப்பதால் குலைத்தள்ளிய வாழை மரங்களுக்கு மூங்கில் அல்லது சவுக்கு குச்சிகள் கொண்டு முட்டு கொடுக்கவும். தோட்டக்கலை பயிர்களான வாழை, மிளகு, கிராம்பு, ஜாதிக்காய், லவங்கப்பட்டை மற்றும் தென்னை மரங்களுக்கு பாத்திகள் அமைத்து மக்கிய தென்னை நார் கழிவுகளை இடுவதன் மூலம் மண்ணின் ஈரப்பதத்தை பாதுகாக்கலாம். நெல் மற்றும் தோட்டப்பயிர்களான காய்கறிகள், தென்னை மற்றும் ரப்பர் பயிரிடுவதற்கான ஆரம்ப வேலைகளை செய்ய ஏற்ற பருவம். மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் பழவகை மரங்கள் மற்றும் மரவாசனை பயிர்கள் வட்டப்பாத்திகள் அமைத்து மழை நீரை சேமிக்கலாம். மிளகு நாற்றங்காலின் வேரழுகல் நோய் தாக்காதவாறு முன்கூட்டியே மெட்லாசிக்கல் பிளஸ் மாங்கோஷெப் மருந்தினை 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 கிராம் வீதம் கலந்து தெளிக்கவும். தென்னை மரங்களுக்கு இடையில் பசுந்தாள் உரம் பயிரிட்டிருந்தால் 50% பூக்கும் தருணத்தில் மண்ணில் மடக்கி உழவு செய்ய வேண்டும். ரப்பர், மிளகு, கிராம்பு, ஜாதிக்காய் மற்றும் வாழை மரங்களுக்கு உரம் இடலாம் என பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக நாஞ்சில் கூட்ட அரங்கில் வைத்து இம்மாதம் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று முற்பகல் 10:30 மீனவர் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற உள்ளது. இக்கூட்டத்தில் கலந்து கொள்ளும் மீனவர்கள் தங்கள் கோரிக்கை மனுக்களை நேரில் வழங்கிட கேட்டுக் கொள்ளப்படுகிறது. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
1: உழவர் உலகம்
0: கண்மணி பொல்லில் மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
2: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். இன்று உழவருக்கு ஒரு சிந்தனை, அதிக வருவாய்க்கு செவ்வாழை சாகுபடி, வெள்ளுக்குறி டி தாஸ் அவர்களுடன் நேர்முகம், அமுது சுரபி தேசிய தோட்டக்கலை இயக்கம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், நெல்லில் குருத்துப்பூச்சி கட்டுப்பாடு, திருப்பைசாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.
3: முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை.
2: நீர் வடிய நீர்க்கட்டு என்பது நெல் சாகுபடியாளர்களுக்கான தாரக மந்திரம். எனவே நெல் சாகுபடி செய்யும் வேளாண் பெருமக்கள் காய்ச்சலும் பாய்ச்சலும் நடைமுறையை நீர் அடைத்தலில் பயன்படுத்துவோம். நிறைவான மகசூல் அடைந்திடுவோம்.
3: உழவருக்கு ஒரு சிந்தனை கேட்டீர்கள்.
2: இப்பொழுது அதிக வருவாய்க்கு செவ்வாழை சாகுபடி, வில்லுக்குறி டி தாஸ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் சார்.
2: கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தளவில் இன்னைக்கு நஞ்சில்லா விவசாயம் அப்படிங்கிற ஒரு பரவலாக்கத்துல ஒரு முக்கிய நபரா நீங்க இருக்கமாய் கேள்விப்பட்டோம். என்ன காரணம் நஞ்சில்லா விவசாயம் அப்படிங்கறத கையில் எடுக்கிறதுக்கு?
4: மக்களுடைய உடல் ஆரோக்கியம் அதான் உள்ளதில் இது. ரெண்டாவது, நம்ம என்னதான் ரசாயன உரம் போட்டு விவசாயம் செய்திருந்தாலுமே இயற்கை முறையில் நம்ம வரக்கூடிய சமயத்தில் தான் அதனுடைய பயன்கள் வந்து நம்ம எல்லாருக்குமே கிடைக்கும்.
2: அன்னைக்கு எப்படி இருந்தது உங்க தாத்தா உங்க அப்பா காலத்தில் ஈடுபாடு எப்படி இருந்து, இடைப்பட்ட நேரத்தில் நீங்களும் கூட ரசாயனம் அப்படிங்கிற தன்மையில் வந்திருந்தீங்களா?
4: முதல்ல வந்து இயற்கை விவசாயம் தான் இருந்தது. நம்முடைய ஆடு மாடுகளுள்ள எரு, நம்ம இன்றைக்கு நம்மளுடைய உழைப்பு குறைவு, நம் சம்பளாளுடைய உழைப்பு தான் கூடுதல்.
2: அதை விட இயந்திரங்கள் வந்ததுனால அந்த உழைப்பும் இல்லாம ஆயிட்டு அப்படின்னு சொல்லலாமா?
4: ஆனா அவங்க அப்படி இல்லை. அவங்க காலத்துல வந்து இயந்திரங்கள் கிடையாது. ரெண்டாவது, எல்லாமே இயற்கை சார்ந்தா இருக்காங்க.
2: ரசாயனம்னா என்னன்னு தெரியாது.
4: ஆமா, ரசாயனம் இல்லை. அப்ப அவங்க வந்து எல்லா ஆட்களும் அதை சாப்பிட்ட ஆட்கள் எல்லாமே விவசாயிகளும் சாப்பிடக்கூடிய ஆட்களும் நல்ல உடல் ஆரோக்கியமா நல்ல தெம்பா இருந்தாங்க. எனக்கு இன்றைக்கு 78 வயசாகுது.
2: சொல்ல முடியாத,
4: ஆனாலும் எனக்கு வந்து பெரிய ஒரு ஆஸ்பத்திரி போகக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரு பெரிய நோய்களோ அப்படி உள்ளது கடவுளுக்கிட்ட ஒரு அனுகிரகத்தினால இல்லை.
2: சரி,
4: அதனால இது வந்து நம்முடைய இயற்கை சார்ந்து வாழ்வதனால தான்.

0: இருக்குன்னு நான் ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறேன்.
1: இல்லை, ஆரம்ப நாட்களில் நீங்கள் வந்து இயற்கை விவசாயம் அப்படிங்கிற ஒரு நிலையை விவசாயிகள்கிட்ட எடுத்து சொல்லக்கூடிய நிலையில் அவங்களுடைய எதிரொலிப்பு எப்படி இருந்தது?
0: பிரச்சனைகளை தான் சந்திச்சோம். எப்படின்னு சொன்னா, அவங்க இவ்வளவு நாள் அவங்க ரசாயன விவசாயம் செய்து பழகானதுனால, இது என்ன நீங்க என்ன சொல்லுதீங்க, இதுல எல்லாம் எங்க வளரப்போகுது, இது எங்க பெருசா நமக்கு வந்து முதல் கிடைக்க போகுது, ஒரு நல்ல ஒரு காய் வந்து எப்படி இதுல நல்ல கொலை கிடைக்கும், இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல நீங்க வந்து இயற்கை விவசாயம்னு சொன்னா அது எங்களால உடனே தானே ஒத்துக்கிட முடியாது
1: அப்படின்னு வந்தது.
0: பிறகு படிப்படியா அவங்க நம்மளுடைய இயற்கை விவசாயம் செய்யக்கூடிய ஆளுகளுடைய தோட்டங்களை எல்லாம் வந்து பார்த்து, அப்போ நிச்சயமா ரசாயன விவசாயத்தை விடையும் நல்ல ஒரு ஈல்டு இயற்கை விவசாயத்திலும் இருக்கு.
1: ஆனா கொஞ்சம் பொறுமை காக்கணும் இல்லையா?
0: பொறுமை கண்டிப்பா பொறுமை பார்க்கணும். அதே போல அவங்களோட வந்து உடல் ஆரோக்கியத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம வந்து இந்த நஞ்சை கலந்து கொடுத்து நம்மளையும் நம்மளுடைய பிள்ளைகள் சந்ததிகளுடைய ஒரு ஆரோக்கியத்துக்கு இது ஒரு மெயினா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க தெரிஞ்சது நல்லதான். இன்றைய எல்லாருமே இயற்கை விவசாயத்துக்கு வரக்கூடிய அளவுக்கு நிறைய மாறிட்டாங்க. வியாபார ரீதியா அது ஒரு பக்கம் இருந்தாலுமே இயற்கை விவசாயத்துக்கு வரக்கூடிய காரணம் அதுதான். ரெண்டாவது, இன்னைக்கு நம்ம இயற்கை விவசாயத்துல செய்து அந்த தாரை வெட்டி இன்னைக்கு சந்தையில் கொண்டு வைக்கக்கூடிய சமயத்துல இந்த பழத்தினுடைய கலரும் நல்ல செக்கச்சவையு இருக்கும். ரசாயன விவசாயத்துல அந்த பச்சை கலந்துதான், டேஸ்ட் இருக்காது, ஏதோ வயர் நிறைய சாப்பிட்டான் அவ்வளவுதான். எந்த பழமா எடுத்துக்கிட்டாலுமே ஒரு அளவுல இருக்கக்கூடிய சமயத்துல தான் நல்லா இருக்கும். இது பெரிய பழமா இருக்கும், கலரும் பச்சையும் சிவப்பும் அல்லது இது எல்லாம் கலந்து அது ஒரு இதாக இருக்கும். அதனால மக்கள் இன்னைக்கு வந்து அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. இயற்கை விவசாயத்துல விளைவிக்கக்கூடிய காயினுடைய டேஸ்ட் என்ன.
1: அப்ப ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்களே, நீங்க இயற்கை விவசாயம் அப்படின்னு சொல்றீங்க, நான் ஈடுபாடு காட்சித்தேன், ரசாயன மருந்துகள் ரசாயன பூச்சிக்கொல்லிகள் அந்த மாதிரி இருக்கும்போது திடீர்னு ஒரு நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதல் வந்தா அதை வந்து நான் சமாளிச்சிருவேன், இயற்கை விவசாயத்துல அப்படி என்ன இருக்கு அப்படின்னு கூட உங்கள்ட்ட கேள்வி கேட்டிருக்கலாமா?
0: கண்டிப்பா, எந்த நோய் வந்தாலுமே விவசாயத்துல சமாளிச்சிடலாம். காரணம், இவன் முதல்ல வந்து வாழையில மெயினா வரக்கூடிய நோய் வந்து கரிச்சை, உள்ள தோரம் எடுத்து சின்ன சின்ன பூச்சியா இருக்கும்,
1: அந்த வாழையினுடைய தண்டு பகுதியில ஓட்ட ஓட்டையா கிடக்கும்,
0: ஓட்ட ஓட்டையா இருந்து அது உள்ள போய் அந்த ஸ்டெம் சாப்பிட்டுரும். அப்ப அங்க இருந்து மண்ணில இருந்து மேல சத்துக்கு மேல போறத இது வந்து அந்த தண்டுல இருந்து உள்ளதை அந்த டியூப்ல இருந்து உள்ளத இது எடுத்து வாழை அப்படியே சரிஞ்சு கீழே விழுந்துடும்.
1: அதுக்கு என்ன ஒரு மருந்து வழிகாட்டுனீங்க இயற்கை ரீதியா?
0: ஃபர்ஸ்டா சொல்ல போனு சொன்னா அந்த மீன் அமினோ அமிலம் தான்.
1: ஓஹோ,
0: என்னன்னா இது வந்து அந்த நம்ம ஸ்ப்ரேல கொடுக்கக்கூடிய சமயத்திலேயே அது உடனே வெளியே சாடிடும். ஒன்னு
1: சரி.
0: ரெண்டாவது, கொஞ்ச நேரத்திலேயே அது மற்ற பறவைகள் எல்லாம் வந்து அதை பிடிச்சி அழிச்சிடும். ரெண்டாவது, அதையும் மிஞ்சி நமக்கு வரக்கூடிய சமயத்துலதான் நமக்கு வேற இதை நம்ம நாடுதோம்.
1: ஆனா இயற்கை விவசாயத்துக்கு மாடு வளர்ப்பு அப்படிங்கறது கட்டாயம்ங்கிறாங்களே, நீங்க அதை ஊக்கப்படுத்த மாதிரி உங்களுடைய செய்கைகள், உங்க நஞ்சில்லா வேளாண்மை ஈடுபாடுடைய உங்களுடைய செய்கைகள் எப்படி இருக்கு?
0: எப்படி வந்து இடுபொருள் இல்லாம விளைவிக்கவே முடியாது. அந்த இடுபொருள்ல அந்த கால்நடைகளுடைய அந்த எரு இலைதலைகள் இதெல்லாமே நமக்கு அங்க முக்கிய பங்கா இருக்கு.
1: சரி.
0: அப்ப நமக்கு வந்து என்ன செய்ய முடியும்னா, இன்னைக்கு பெருசா விலை கொடுத்து வாங்க வேண்டியது இல்லை, இலைதலைகள்லாம் நம்ம தோப்புலயும் நிறைய இருக்கு. அப்ப இதெல்லாம் நம்ம வெட்டி அதுக்கு கூட அந்த மீன் அமிலம் அமிலம் இதெல்லாம் நம்ம கலந்து கொடுக்கக்கூடிய சமயத்துல நல்ல செழிப்பா வளருது. மீன் அமில அமிலத்தை ஸ்ப்ரே பண்ணி கொடுக்கக்கூடிய சமயத்துல அங்க வந்து இந்த கரிச்சைகளுக்கு கூன்மண்டு உள்ளது இதெல்லாமே
1: வாழையும் வாழிப்பா வருது.
0: வாழை நல்ல வாழிப்பா வருது.
1: பஞ்சகவ்யாங்கிறாங்களே அப்படின்னா என்ன?
0: பசுமாட்டில இருந்து கிடைக்கக்கூடிய ஐந்து.
1: சரி.
0: அதுதான் இன்னை பஞ்சகவ்யம். பால், தயிர், மோர், மாட்டுடைய மூத்திரம், மாட்டுடைய எரு, இந்த அஞ்சுதான் அஞ்சுதான் அவங்க பஞ்சகவ்யம் சொல்லுதாங்க.
1: சரி. இயற்கை விவசாயத்துக்கு நான் வாரேன், ஆனா எனக்கு முறையான பயிற்சி கிடைக்குமா அப்படின்னு ஒரு விவசாயி கேட்கிறாருன்னா, அல்ல கேட்டிருக்காங்கன்னா, அவங்களுக்கு என்ன ஒரு பயிற்சி கொடுத்திருக்கீங்க?
0: கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே நஞ்சில்லா வேளாண்மை சங்கம் ஒரு அமைப்பு இருக்கு. அது வந்து அஞ்சு சென்டர்ல நடந்துட்டு இருக்கு இன்றைக்கு. மார்த்தாண்டம், குலசேகரம், திட்டுவள, மூலச்சல், பாம்பன் உலை.
1: சரி.
0: குருந்தங்கோட்டில நடந்தது, இப்ப அது பாம்பன் உலை. இப்படி இந்த அஞ்சு சென்டர்லயும் பயிற்சி நடக்கும்.
1: மாதாந்திரம்
0: மாதாந்திரம் பயிற்சி நடக்கும். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கிளாஸ் வச்சு நடக்கும்.
1: நீங்க என்ன பொறுப்புல இருக்கீங்க அதுல?
0: நஞ்சில்லா வேளாண்மை சங்க குமரி மாவட்ட தலைவர்.
1: ஏ அப்பா, தலைமை பொறுப்பே நீங்க தான்.
0: ஆமா.
1: இன்னைக்கு வந்து என்னென்ன விவசாயத்துல ஆர்வம் காட்டுறீங்க?
0: எனக்கு வந்து தென்னை தான் மெயின் விவசாயம். தென்னையில ஊடு பயிரா வாழை போட்டிருக்கேன்.
1: சரி.
0: அப்ப இந்த வாழையிலையும் எல்லாம் இருக்கு, ஆனா செவ்வாழை தான் கூடுதல் போட்டிருக்கு.
1: செவ்வாழை சாகுபடி அப்படிங்கும் போது அதுக்கேற்ற மண்வாகு எப்படி இருக்கணும்ங்கிறீங்க?
0: செவ்வாழைக்கு ஃபர்ஸ்ட் வந்து செம்மண்ணு தான். ஆனா எந்த மண்ணா இருந்தாலுமே செவ்வாழை வந்துடும். காரணம் வந்து அது நம்மளுடைய உழைப்புல தான் இருக்கு.
1: சரி சரி.
0: நம்மளுடைய கிளையில் அது நடக்கூடிய கன்று தேர்வு, நம்முடைய பராமரிப்பு, அந்தந்த சமயத்துக்கு நம்ம வந்து பொதுவே வாழையை பொறுத்த அளவில் நடக்கூடிய சமயத்தில் பெருசாக உரம் கொடுக்க மாட்டோம். அப்புறம் மூணாவது மாதம், அஞ்சாவது மாதம், ஏழாவது மாதம் செவ்வாழைக்கு மட்டும் இன்னொன்று கூடுதல் வரும்,
1: கொடுக்கணும்.
0: அந்த லாஸ்ட்ல

0: கொல்லை வரக்கூடிய சமயத்தில் நம்ம ஒன்று கூட கொடுக்கணும்,
1: ஒன்று கூட உரமா?
0: உரம் ஒன்று கூட கொடுக்கணும், இயற்கை உரமாக இருந்தாலும் சரி இல்லை செயற்கை உரமாக இருந்தாலும் சரி, ஒன்று லேசா ஒன்று காணிக்கக்கூடிய சமயத்தில் அந்த காய் வந்து நல்ல திரட்சியாக நல்லா இருக்கும்.
1: நடவு முறை எப்படி? ஒரு கன்றுக்கும் இன்னொரு கன்றுக்கும் இடைவெளி என்ன கொடுக்கணும்? அடியுரமா ஆரம்பத்திலே ஏதாவது கொடுக்கணுமா?
0: கன்று இடைவெளி சார் சொன்னது போல நமக்கு தெரியும், பொதுவே வாழைகளுக்கு 6-7 அடி இடைவெளி விடுவாங்க. அப்ப எனக்கு என்னன்னா, தென்னைக்கு இடையில ஊடு பயிர் பண்ணதுனால நான் வந்து 2 தென்னைக்கு நடுகில தான் நேருக்கு வாழை வச்சிருப்பேன்.
1: ஓஹோ,
0: அப்படிதான் முடியும். என்னன்னா ஒரு ஒரு பொருளாதார சேதத்தை சந்திக்க வேண்டியது வரும். நெருக்கி நடக்கூடிய சமயத்துல ஓலை தேங்காய் விட்டும்ப தேங்காய் கொலையோட வந்து விடும், அப்பதான் சேதமாயி போகும். அதனால 4 தென்னைக்கு நடுகில ஒரு வாழைக்கண்ணு மட்டும்தான் நான் நடுவேன்.
1: எத்தனை ஏக்கர் வச்சிருக்கீங்க?
0: 2 ஏக்கர் வச்சிருக்கேன். 400-500 வச்சிடலாம். காரணம் என்னன்னா, வெயில் கிடைக்கிறத பார்த்துதான் கண்ணு நட முடியும்.
1: கண்ணு நடணும், அதுல கவனமா இருக்கணும்.
0: ஆமா, அதுலதான் பொதுவே கண்டை பொறுத்த அளவில் ஒரு 3 வருஷத்துக்கு ஒருக்க, அதாவது 3 தடவை குலை போட்ட பிறகு நம்ம அந்த கண்ணை அழிச்சிட்டு.
1: அப்ப ஒரே இடத்திலேயே 3 கச்சம் எடுக்கலாமா?
0: இல்ல, ஒரே இடத்துல நம்ம வந்து நடலாம். ஆனா அந்த 3 வருஷம்
1: அந்த கண்டை எடுத்து எடுத்து மாற்றி போடணும்,
0: எடுத்து நம்ம மாற்றி நட்டு விடணும். அதுவும் அந்த நடக்கூடிய அதுலயும் ஒரு தொழில்நுட்பம் இருக்கு, நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க.
1: சொல்லுங்கன்னா,
0: இப்ப ஒரு தாய் வாழை இருக்கு, அந்த வாழை வந்து வடக்கு பக்கம் பார்த்து கொலை போட்டிருக்கு, அல்லது கிழக்கு பக்கம் பார்த்து கொலை போட்டிருக்குன்னு வைங்க. அப்ப அவங்க கூடுதலா தேர்ந்தெடுத்து எடுக்குது, இந்த கொலை எந்த திசையில போட்டிருக்கோ அதுக்கு நேர் எதிர்பக்கம் நிக்கக்கூடிய கண்ணை தான் அவங்க கூடுதல் விரும்பி இலக்கி எடுப்பாங்க.
1: என்ன காரணம்?
0: அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதுதான் நல்ல தரமான கொலை போடுமோன்னு சொல்லுவாங்க.
1: சரிங்க சார, கந்து தேர்வு அப்படிங்கிற இல்ல, கந்து என்ன மாதிரி வாளிப்பா இருக்கணும், கிழங்க பாக்கணுமா, அந்த மண்ணினுடைய தன்மையை பாக்கணுமா?
0: கண்டிப்பா சார், இன்றைக்கு வாழைப்பரத்து உள்ள பெரிய விவசாயிகள் சந்திக்கிறது அந்த நூல்புழு வேர்ப்புழு தாக்கல்
1: கன்று வைக்கல ஏமாற்றனால.
0: ஆமா ஆமா, நம்ம வந்து கவனம் இல்லாம ஏதாவது கண்ணு கிடைச்சிட்டதுன்னு நம்ம வச்சிட்டோம்னு சொன்னா, ஏற்கனவே நூற்புழுவா இருந்தாலும் சரி அல்லது வேர்ப்புழு தாக்குன கண்ணா இருக்குமா இருந்தா அது நமக்கு ஏமாற்றமா தான் இருக்கும். அதான் என்ன சொல்லுவாங்க, வேர் வாடல் நோய், வேர் அழுகல் நோய். நம்ம கண்டை நடக்கூடிய சமயத்திலேயே கண்டை தேர்ந்தெடுத்து அந்த கிழங்கை வந்து சீவி பார்த்து, பொதுவே கிழங்கு வந்து 3 கிலோ இருந்து 2 கிலோ வரை உள்ள நல்ல கண்ணை தான் எடுக்கணும். ஈட்டியில கண்ணை தான் தேர்ந்தெடுக்கணும். ரெண்டாவது, அந்த கிழங்கை சுற்றி வேரழுகள் இந்த நோய் இல்லாத கண்ணை தான் நம்ம தேர்ந்து கவனம், அதுல தான் நம்ம கவனமா இருக்கணும். நம்ம தோட்டத்தில் ஏற்கனவே வேரழுகள் அல்லது முடிக்கொத்து நோய் இதெல்லாம் உள்ள தாய் வாழையிலிருந்து கண்ணு எடுக்கவே கூடாது,
1: எடுக்கவே கூடாது.
0: எடுத்தா நமக்கு நிச்சயமா பெரிய பொருளாதார சேதத்தை நம்ம சந்திக்கணும்.
1: சரி, கண்டு நடுகிறதுக்கு முன்ன அந்த கிழங்க வந்து நேர்த்தி செய்தல் உண்டா?
0: கண்டிப்பா நேர்த்தி செய்ததான் நடணும்.
1: என்ன நடைமுறை?
0: இப்ப நம்ம இயற்கை விவசாயம் பண்ணக்கூடிய ஆட்கள் நம்ம என்ன செய்தோம்னா, நம்ம வந்து கண்ணை தேர்ந்தெடுத்து அந்த கண்ணை நல்லா சீவி அதுல அந்த வேற அழுகல் உள்ள அந்த பங்கஸ் எல்லாம் இருக்கும், அந்த அழுகல் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் அழகா சீவி எடுத்துட்டு, ரெண்டாவது சூடோமோனாஸோ அல்லது விருடியோ இந்த நுண்ணூட்ட கலவையில, அதாவது பங்கசுக்கு உள்ளது மூழ்க வச்சு, அதுக்கு பிறகுதான் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வரை அதை மூழ்க வச்சிடணும். அதே ரசாயன விவசாயமா இருந்துன்னு சொன்னா மோனோக்ரோட்டாபாஸ் கொடுப்பாங்க,
1: கொடுத்தா அந்த நடைமுறை தெரியும்.
0: கண்டிப்பா கொடுத்தாதான் நம்ம காப்பாற்ற முடியும், இல்லைன்னா பிறகு நட்டுக்கிட்டு உள்ள நாள் போடுறதுல கடைசி நேரம் கொலை வைக்க நேரத்துல அங்க வெள்ளை குறித்து அடிச்சுட்டு நிற்கும், அல்லது இலை சுருண்டு சுருண்டு நிற்கும். இதெல்லாம் நம்ம இங்க இருந்து தேர்ந்து எடுத்தாதான் முடியும்.
1: உரம் கொடுத்தல் உண்டா? அடியுரமாட்டு ஏதாவது முதல்ல ஆரம்பத்தில் அல்லது தோண்டக்கூடிய மண்ணையே போடுறது நல்லதுங்கிறீங்களா?
0: நம்ம முதல்ல குண்டு எடுக்கக்கூடிய சமயத்துல நம்ம 2 க்கு 2 குண்டு எடுக்கும், அதுல வந்து அந்த மேல் மண்ணை முதல்ல தனியா தூக்கி வச்சிடும், தனியா ஒதுக்கிறோம் குண்டு எடுக்கக்கூடிய சமயத்துல. சில ஆட்கள் வந்து அவங்களுடைய நிலத்தினுடைய செஞ்சு குண்டு இன்னும் கொஞ்சம் கூட ஆழமா எடுப்பாங்க. பொதுவே 2 க்கு 2 அடி குண்டு எடுத்து அந்த மேல் மண்ணை நம்ம தனியா வச்சிடணும், மேல் மண்ணை தனியா வச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம தேர்ந்தெடுத்த கண்ணை நடக்கூடிய சமயத்துல அதை வந்து நம்ம பவுஸ்டின்லயோ சுடோமோனோஸ்லயோ விருடியிலயோ ஏதாவது முக்கி நம்ம நடிக்கும். ரசாயன உரம் பண்ணக்கூடிய ஆட்கள் வந்து மோனோக்ரோட்டாபாஸ்ல முக்கி நடுவாங்க, ஏன்னா அந்த புழுவுகள் எல்லாம் சாகட்டை நிலிட்டு. அப்ப நம்ம அந்த கண்ணை அந்த குண்டெடுத்து கொஞ்சம் நடவா இருக்குமா இருந்துன்னு சொன்னா, அந்த குண்டல கொஞ்சம் போல ஏதாவது காஞ்ச எரு ஓலைகள் எல்லாம் போட்டு ஒரு தீ வச்சிட்டோம்னு சொன்னா ரொம்ப நிலை, இந்த மண் வந்து ஒரு மாற்றம் அடையுது கொடுக்கக்கூடிய சமயத்துல. அப்ப ஒரு வாரம் அப்படியே ஆரம்பம்
1: செழிப்பா நடைமுறை எவ்வளவு நாட்களுக்கு கடைபிடிக்கணும்?
0: கண்ணு வரக்கூடிய சமயத்துல முதல்லயே நம்ம வந்து எந்த பக்கம் அது கொலை வருதோ அப்ப அந்த நேரத்திலேயே

0: வந்து பக்க கன்றுகளில் வாழைக்கு நேர பின்பக்கம் உள்ள கண்ணை நம்ம விட்டுட்டு சைடில் உள்ள கண்ணெல்லாம் கடப்பாறை வச்சு சின்ன கடப்பாறை வச்சு குத்தி இழக்கி வெளியாடும். என்னன்னா இந்த இதெல்லாம் உணவுக்கு போட்டி போடும் இல்ல, தாய் வாழை கிடைக்கக்கூடிய உணவை
1: பங்கு போடும்,
0: இதுவும் பங்கு போட்டு எடுத்துடும் இல்ல, அதனாலதான் அப்ப நம்ம அதையும் மாற்றிடணும்.
1: உர நடைமுறைகள் எந்தெந்த மாசத்துல உரம் கொடுக்கணும் செவ்வாழையை பொறுத்தளவுல?
0: மூணாவது மாசம், அஞ்சாவது மாசம், ஏழாவது மாசம். இது ஒரு பக்கம் இருந்தாலும் ரசகதிலையும் செவ்வாழை இவங்களுக்கு வந்து இன்னொரு உரம்
1: பிரத்யோகமா இன்னொரு உரம் கொடுக்கணும்,
0: இன்னொரு தடவை இந்த உரம் கொடுக்கணும். கொடுத்தா தான்
1: அது வந்து பெரிய செலவு அப்படின்னு நினைச்சோம்னா அதுல ஒரு தொய்வு மகசூல்ல இருக்கும்.
0: கண்டிப்பா அது கேட்கும் இல்ல, அது ஒரு வருஷத்தை பயிர் இல்ல, அதனால மற்றதுக்கெல்லாம் மூணு அஞ்சு ஏழோட நம்ம முடிச்சிடலாம்.
1: அளவு எப்படி சார்?
0: சார்
1: உரம் கொடுத்தல அளவு எப்படி கொடுப்பீங்க? ஒவ்வொரு தடவையும் ஒரு வாழைக்கு எவ்வளவு தள்ளி கொடுப்பீங்க?
0: முதல் உரம் கொடுக்கக்கூடிய ஒரு சமயத்துல மூட்டை உடையும் ரெண்டு அடி தள்ளி கொடுப்போம். அடுத்த உரம் மூணு மாசம் கழிஞ்சு அடுத்த உரம் கொடுக்கக்கூடிய சமயத்துல அந்த மூணு அடி தள்ளி திரும்ப ஒரு வெட்டு வெட்டுவோம் சுத்தி.
1: சரி,
0: ஏன்னா அப்பதான் அந்த வேர் ஓடி வரும். மண்ணு இருக்க உள்ள மண்ணா இருந்தாலும் சரி, எந்த மண்ணா இருந்தாலுமே புதிய வேர் வந்து அங்க ஓடி வரும். அப்ப அந்த சுத்தி இன்னொரு வெட்டு வெட்டுவோம். அதுக்கு அடுத்த உரம் கொடுக்கக்கூடிய சமயத்துல அதையும் தாண்டி இன்னொரு சுத்தி ஒரு வெட்டு
1: வெட்டுவோம். வேர்கள் போகுமா?
0: கண்டிப்பா வேறு போனால்தான் அந்த வாழை உணவு எடுக்கிறது நிறைய வேர் வரும்.
1: வீட்டுல சொல்றாங்க, நம்ம வீட்டுல ஒரு விசேஷம் வருது இல்ல, வெளியே போய் இலை வாங்குறதுக்கு அப்பயில நம்ம பக்க கண்ணிலேயே ஏதாவது இலை எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா,
0: இலைக்காக வேண்டி கண்ணை விட்டு இன்னொரு லாபம் பாக்குது இல்ல. காரணம் கண்ணை வந்து நமக்கு தேவைப்பட்ட ஒரு கண், கொலை வாரது எந்த திசையில வரும் நம்ம தெரிஞ்சு கணிப்போம், அல்ல கொலை வந்த உறவா இருந்தாலும் அதுல ஒரு கண்ணை தான் விடுவோமே தவிர பக்க கண்ணை மாற்றிடுவோம்.
1: அந்த கண்ணிலேயே இலை எடுத்தல் இல்ல,
0: இல்ல இலைக்காக வேண்டி எங்க கண்ணு விடுதே கிடையாது. சரி, நிறைய பார்க்கும் தார் விட்டுற பிறகு அந்த கண்ணை அடுத்த கண்ணை புடுங்கி மாற்றி நடுவது வரை இலைக்காக வேண்டி விட்டுருவோம்.
1: இந்த மாதிரியான ஒரு நடைமுறை இருந்தாலும் கூட செவ்வாழையை பொறுத்த அளவுல நான் எவ்வளவோ கவனமா பார்த்தேன் சார், அன்றாட போய் பார்த்தேன், அப்படி இருந்து சில நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதல் தவிர்க்க முடியாத அளவுல வந்து, ஆனா நஞ்சில்லா விவசாயம் அப்படிங்கிற ஒரு நிலையை கடைபிடிச்சதுனால அதுல இருந்து தப்பி இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பிற விவசாயிகளுக்கு செவ்வாழை சாகுபடியாளர்களுக்கு வழிகாட்டுதல் எப்படி சொல்றீங்க?
0: நோய் தாக்குதல் பாருங்க கண்டிப்பா வரதான் செய்யும், ஒண்ணு வேண்டாம், முடிக்கொத்து நோய் வரப்போகுது, சின்ன இலையில இருந்தே நமக்கு தெரிஞ்சிடும் இது கண்டிப்பா முடிக்கொத்து நோயில தான் வந்து நிக்கும்.
1: வாழையும் வளர்ச்சி இல்லாம குட்டையா இருமா?
0: வாழையும் வளர்ச்சியே இருக்காது, குட்டையா தான் இருக்கும். அப்பமே இது ஸ்டார்டிங் அதுதான், நம்ம அதை வந்து தனியா கொண்டு போட்டு ஓலை எல்லாம் போட்டு தீ வச்சு கம்ப்ளீட்டா அழிச்சிருது.
1: சரிங்க சார், அப்புறம் பூச்சிகளை பொறுத்த அளவுல
0: பூச்சி வந்து இப்பத்த நம்ம விவசாயிகளுக்கு ஒரு பெரிய ஒரு கஷ்டம் வந்து அந்த கூன் வண்டு தான், சின்ன கூன் வண்டு. தென்னைக்கு எப்படி சிவப்பு கூன் வண்டு,
1: தோட்டம் சுத்தமா இருந்தா தவிர்க்கலாங்கிறாங்களா? அப்படியா
0: சுத்தமா ஒண்ணு வைக்கிறது ஒண்ணு, ரெண்டாவது நம்ம முதல்லயே வளர விட்டுறக்கூடாது. இந்த சின்ன அந்த கூன் வண்டு இருக்குல்ல, வாழைக்குன்னு ஒரு தென்னைக்கு எப்படி சிவப்பு கூன் வண்டு இருக்கும், அதே போல வாழைக்கும் நம்ம இடத்துல கரிச்சேன்னு சொல்லுவாங்க, அது சின்னதா கருப்பா இருக்கு கரிச்சதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து உள்ள இருந்து அதை நம்ம தண்டை குடைஞ்சு உள்ள போய் டியூப் வர போயிரும், வாழை அப்படியே நின்று. ஆனா செம்மில தோரம் தெரியும், நம்ம மீன் அமிலமிலமோ இதே போல உள்ள இயற்கை மருந்துகளோ அல்லது ரசாயன உரத்துல நம்ம போறோம்னு சொன்னா ரீஜென்டன் உள்ள ஒரு கெமிக்கல் மருந்து இருக்கு, நல்ல பயனா இருக்கு. நம்ம அடிச்ச ஒரு நாலு நாள்லயே உள்ள இருந்தே வெளியே சாடிடும், பயத்தால் செத்து விழுந்துடும், செத்துரும்.
1: சரி சரி, பூ அடர்த்தி விடுதல் அப்படிங்கிற தன்மை உண்டா, பொதிந்து விடுதல் தன்மை உண்டா தார?
0: கண்டிப்பா சார் பொதிஞ்சு, இன்னுள்ள காலத்துல கண்டிப்பா பொதிஞ்சு விட்டே தீரணும். காரணம் என்னன்னா இந்த வவ்வால் ஒரு பக்கம், அதுக்கு அடுத்தாக்குல அணில் எலி இதனுடைய ஒரு தாக்கமா இருக்கு, அணிலுடைய தாக்கம் ரொம்ப கூடுதலா இருக்கு. அப்ப நமக்கு அதெல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது.
1: சரி,
0: அதனால பொதிஞ்சு விட்டோம்னா அந்த சூரிய வெளிச்சம் பட்டு அந்த மேல் காய் கறக்கக்கூடிய ஒரு இது இல்லாம நல்ல அந்த இயற்கை கலரோட இருக்கும்.
1: இதுக்கு வந்து அரசு ரீதியா கூட நாங்க உதவி பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களே, நீங்க அனுபவிக்கிறீங்களா அப்படி?
0: ஆமா சார், அவங்க தந்தாங்க, எனக்கும் கிடைச்சது.
1: கிடைச்சது
0: அந்த சாக்குல சின்ன சின்ன சோரம் போட்டு பை போடலாம் தந்தாங்க, அது எங்களுடைய குருந்தங்கோடு அவங்க ஏடி வந்து நல்ல ஹெல்ப் பண்ணாங்க. நான் நட்டிருக்கிறது எல்லாமே தேனியில இருந்து தோட்டக்கலைத்துறை குருந்தங்கோடு தந்த வாழைக்கண்டு தான் நான்
1: நட்டிருக்கேன். நட்டிருக்கீங்க. இப்ப வந்து விலை இருக்கு அப்படிங்கிறதுக்காக முன்கூட்டியே வெட்டுறது உண்டுமா, அல்லது இவ்வளவு நாள் கழிச்சுதான் வெட்டணும் அப்படிங்கிறீங்களா?
0: இப்படியுமே ஒரு நிறைய ஆட்கள் வந்து முக்கால் பருவத்துல வெட்டுதாங்க,
1: அது நல்ல பழக்கம் இல்ல.
0: ஆமா, அது வந்து அவங்க வியாபார நோக்கில வெட்டுதாங்க. இன்னும் சில ஆட்கள் வந்து விலை அனுசரிச்சு வெட்டுதாங்க, விலை இருக்குமா இருந்தா கொஞ்சம் முக்கா பருவத்தையும் சேர்த்து வெட்டிடுதாங்க. நான் வந்து எனக்கு வந்து மெயின் ரோட்ல வீடு இருக்கிறதுனால தோட்டமும் பக்கத்துல இருக்கிறதுனால எனக்கு கொலவாழைக்கு தான் நிறைய போகும்.
1: கொலவாழைக்கு போகும்னாலும்

0: அது பாக்குறதுக்கு கம்பீரமா இருக்கணும், நிறைய சிப்பு அடர்த்தமையான தன்மை பருமனா இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது உத்தேசமா உங்களுடைய தார்ல எண்ணத்துல எவ்வளவு பழங்கள் இருக்கு?
1: இப்படி பார்த்தாலுமே காய பொறுத்த அளவில் சீப்பை பொறுத்த அளவில் எனக்கு 7 சீப்பு 8 சீப்பு 9 சீப்பு வரை வந்துடும்.
0: ஓஹோ,
1: பொதுவாக 5 சீப்பு 6 சீப்புன்னு சொல்லுவாங்க, எனக்கு 9 சீப்பு வரை நான் பார்த்தேன்.
0: கவனிப்பும் பிரமாதமா இல்ல இருக்கு, மத்த வாழையில இருந்து ஒரு தடவை உரமும் கூட கொடுக்கல.
1: ஆமா, ஒரு நாள்ல 9 சீப்பு கிடைக்கும். ரெண்டாவது எனக்கு ஒரு பெரிய ஒரு இன்கம் அதுல என்னன்னா, ரோட்டோரத்தில் தோப்பு இருக்கிறதுனால
0: கொலவாழைக்கு போகுது,
1: கொலவாழைக்கு விரும்பி போகும். திருமணம் வருதுன்னா ஒரு மாசத்துக்கு முன்னே வந்துருவாங்க. வந்து அப்ப நாங்க சொல்லுவோம், நீங்க போய் பார்த்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுல ஒரு அடையாளம் போட்டு போயிருங்க.
0: அற்புதமான தகவல்களை செவ்வாழை சாகுபடி பத்தி அடுக்கடுக்கா பல்வேறு விதமான தகவல்களை உதிர்த்திருக்கீங்க. இருந்தாலும் கூட இன்னும் நிகழ்ச்சி கேட்டிருக்கக்கூடியவங்களுக்கு நமக்கு எப்படி ஒரு சந்தேகம் எழுதோ அதே மாதிரி அவங்களுக்கு வித்தியாசமான சந்தேகங்கள் எழலாம். அந்த அடிப்படையில ஏதாவது சந்தேகம் இருந்தா நிகழ்ச்சிக்கு பின்னால இந்த சார ஒண்ணு தொடர்பு கொண்டு கேட்கலாமே அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா உங்க அலைபேசி ஒண்ணு சொல்லாமா?
1: 999-444-0567.
0: நான் கூட ஒருக்க சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். 999-444-0567. இன்னும் ஒரு தடவை கூட சொல்லிக்கலாம், 999-444-0567. இந்த அலைபேசி வாயில தொடர்பு கொண்டு செவ்வாழைதான் இல்ல, எந்த வாழையா இருந்தாலும் அதுவும் குறிப்பா நஞ்சில்லா விவசாய ரீதியா சாகுபடி செய்யக்கூடிய முறைகளை திறந்த புத்தகமா சொல்லி கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்காக நான் வாக்கு கொடுக்கலாமா? இப்படி
1: கண்டிப்பா சார். இப்ப நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறோம்னா நம்ம சொல்லிக் கொடுக்கறது கொஞ்சமா இருக்கும், அவங்கள்ட்ட இருந்து நம்ம தெரிஞ்சிட்டு வர்றது அதிகமா இருக்கும்.
0: இதான் இதான் ஒரு விவசாயிங்கிறது. அனுபவம் என்னதான் இருந்தாலும் கூட புதிய புதிய நுட்பங்கள் அப்படிங்கிற ரீதியில சில இளைய விவசாயிகள் வழி கூட தகவல் கிடைக்கும் சார், அதை கூட நான் உள் வாங்கிக்கிடுவேன், நான் பெரிய ஆளு அப்படின்னு நினைக்கிறது இல்ல அப்படின்னு சொல்றீங்க பாருங்க. அதனாலதான் விவசாயத்துல நீங்க முதன்மையா திகழ்றீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: இதுவரை அதிக வருவாய்க்கு செவ்வாழை சாகுபடி நேர்முகம் கட்டீர்கள். நேர்முகத்தில் பங்கேற்றவர் வில்லுக்குறி டி தாஸ் அவர்கள்.
2: உடன் உரையாடியவர் தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை.
0: தேசிய தோட்டக்கலை இயக்கம் உரையாடல்.
2: உங்களை தானே பாக்க வந்தேன், நீங்க தொட்டதெல்லாம் பொன்னாகுதாமே.
0: என்னப்பா நீ வெளியே நின்னு பேசிட்டு அண்ணன் வீட்டுக்கு தானே வந்திருக்க? வீட்டுக்கு ஒரு ஆள் வந்தா வாங்குவோன்னு சொல்ல மாட்டியா? நடையில என்ன தொழிச்சு விட்டுருக்க? சாணம் தெளிச்சிருக்கியா? ஓ, பாரம்பரிய நடைமுறையா? தம்பி தப்பா நினைக்காதப்பா, சேர் ஒண்ணு ஆகாது. சாணம் தெளிச்சு விட்டுருக்கா, கெட்ட கிருமிகள்லாம் வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக பாரம்பரியமா எங்க பாட்டி காலம் அம்மா காலத்துல இருந்து இப்ப மருமகா அவளும் அதை கடைபிடிச்சிட்டு வராப்பா.
2: எப்படின்னு நீங்க சொல்லுனதா அப்படின்னு பார்த்தா செயல்ல அப்படியே இருக்கீங்களே.
0: எதை சொல்ல வர ஒண்ணும் புரியல.
2: ஏனே அந்த காலத்துல எங்க வீட்டுல சாணம் எல்லாம் தொளிப்பாங்க, சாணம் மொழுகுவாங்க, இப்போ அதெல்லாம் இல்லன்னு அது எதுக்காக என்ன செய்யறாங்க?
0: வீட்டுக்கு முன்னுக்கு சாணம் தெளிச்சோம் அப்படின்னு சொன்னா கெட்ட கிருமிகள் கெட்ட பூச்சிகள் எதுவுமே வீட்டு வாசல வந்து அணுகாது அப்படிங்கறது ஒரு நம்பிக்கை. அந்த பிரகாரம் இன்னைக்கு என் மனைவி அதை கடைபிடிச்சிட்டு வாரா, சாணம் தான் தெளிச்சிருக்கு, தைரியமா உள்ளுக்கு வா வா.
2: ஏனே வந்துட்டேனே வந்துட்டேனே.
0: ஏ தம்பி, வெளியே நின்னு ஏதோ ஒரு வார்த்தைய சொன்னிய, நீங்க தொட்டதெல்லாம் பொன்னாகுத, அது எப்படின்னு கேட்டிய, அது ஏன் அப்படி கேட்ட?
2: ஏனே நேத்துக்கு வாசனை திரவியங்களை எல்லாம் அறுவடை பண்ணி சந்தைக்கு கொண்டு போறதுக்கு பிறகு நோட்டா என்னீங்களாமே, இங்க 100க்கு 10க்கு எல்லாம் கிடந்து கஷ்டப்பட்டு நடக்கம்னே.
0: உனக்கு எவ்வளவோ திட்டங்களை சொல்லி இருக்கிறேன். அந்த மலையடி வாரத்துல பேச்சுப்பாறைக்கு அந்த பக்கம் அந்த 320 ஏக்கர் எஸ்டேட்.
2: ஏனே அந்த குத்தகைக்கு எடுத்திருந்தீங்களே, அதானே?
0: குத்தகைக்கு தான், அதை சொல்லி காட்டுறியா? குத்தகைக்கு எடுத்தாலும் கூட மகிழ்ச்சியா அதுல சாகுபடி செய்ததுனால அண்ணன் நோட்டை என்றேன். தம்பிக்கு ஏதாவது கடன் வேணுமாப்பா, அதுக்காக வந்திருக்கியா?
2: என்னன்னே கடனாளியாக்க பாக்குறீங்களா? அதுக்கெல்லாம் வரமாட்டோம்னே, ஏதாவது வேலை வாய்ப்பு இருக்குமா அத பத்தி சொல்லுங்கண்ணே.
0: தம்பி கொஞ்சம் களத்து மேட்ல வேலை செய்யணும், வேலை செய்ய தயாரா இருந்தா வேலை கொடுக்கற மாதிரி மத்திய அரசினுடைய ஒரு திட்டம் கூட இருக்குது, தேசிய தோட்டக்கலை இயக்கம் அப்படிங்கிற திட்டம். இந்த திட்டத்தை பத்தி சொல்றேன், கொஞ்சம் உள்வாங்கிக்கிடையா இல்ல குறிப்பெடுத்துக்கிடையா?
2: அலைபேசியில பதிவு பண்ணிக்கிறோம்னே.
0: தம்பி தேசிய தோட்டக்கலை இயக்கம் அப்படிங்கறது 2005-2006 ஆண்டு அந்த 10வது 5ஆண்டு திட்டத்தினுடைய ஒரு அங்கமாட்டே வந்துடுச்சுப்பா. அந்த வருஷத்திலிருந்து இந்த திட்டத்தை செயல்படுத்துறாங்க. மத்திய அரசு பொறுத்த அளவுல 85%, மாநில அரசு பொறுத்த அளவுல 15% பங்களிப்பு இருக்கும். கேக்குறியா? அப்படி
2: கேட்டுட்டு தானே இருக்கேன்.
0: அங்க என்ன அலைபேசியில

0: கேட்டுட்டு இருக்க.
1: ஏனே நீங்க சொல்றதெல்லாம் சரியா பதியுதான்னு பாக்குறோம்னே.
0: இதான் இதான் ஒருநிலைப்படுத்தல் இல்லாம ஏதோ ஒரு சிந்தனையில என்னவோ செய்துட்டு இருந்தோம்னா எப்படிப்பா வெற்றி பெற முடியும்?
1: ஏனே என்ன ஒருநிலைப்படுத்திக்கிட்டோம்னே சொல்லுங்கனே.
0: தேசிய தோட்டக்கலை இயக்கம் தமிழ்நாடி.
1: தேசிய தோட்டக்கலை இயக்கம் அடிச்சிட்டோம்னே.
0: படி பாப்போம் படி பாப்போம். அந்த திட்டத்துல என்னென்ன சொல்லி இருக்கு படி பாப்போம். என்கிட்ட வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்ல.
1: நீங்க சொன்னது அப்படியே இருக்கேன்னு
0: சொன்னா சொன்னா
1: எப்படினு? அதனாலதான் நீங்க நோட் பண்றீங்களானே.
0: புரியுதா? அடுத்தால என்ன சொல்லி இருக்கு கடைசியில பாரு.
1: வேலை இல்லாத இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கான வாய்ப்புகளை இந்த திட்டத்தின் மூலமா உருவாக்கி இருக்காங்களா?
0: நிறைய பேருக்கு வேலை கொடுக்கற மாதிரியான நிலைய இந்த திட்டம் உருவாக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்களா?
1: ஆமாண்ணே.
0: நீ ஒரு தொழிலதிபர் ஆகணும்னு ஆசைப்படுற, அந்த ஒரு 100,000 ரூபாய் கெட்டு வச்சிருந்தா பாரு 500 ரூபாய் தாழ்ல.
1: பாரு மனுஷரு பாரு எவ்வளவு வெள்ள மனசா இருக்கு. யாரு இப்படி பாக்க முடியும்? இந்த காலத்துல கேட்ட உடனே மனைவி கிட்ட சொல்லி 100,000 எடுத்துட்டு சொல்றாரு.
0: ஏ யாமா முழிக்கிற, அந்த 100,000 எடுத்துட்டு வர வேண்டியதானே. என்னது காலையில தம்பிட்ட பேங்க்ல போட கொடுத்து விட்டுட்டியா? ஏய் தம்பிட்ட ஆசை வார்த்தை சொல்லிட்டேன்மா. ஏ தம்பி நீ ஒன்னு தப்பா நினைக்காதப்பா, நேத்துக்கு ராத்திரி தான்ப்பா 12,00,000 ரூபாய் அவள்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தேன். எனக்கே தெரியாதுப்பா, காலையில வங்கியில டெபாசிட் பண்ணதுக்கு அனுப்பி விட்டா போலுக்கு. ஒன்னும் சிரமம் இல்லப்பா, தம்பி முதல்ல போய் ஆலோசனை பண்ணு, நான் ஏதாவது ஒரு வங்கியில உனக்கு கடனுக்கு ஏற்பாடு பண்ணி தாரேன்.
1: என்ன சொல்லிரு நீரு, உம்மளை போய் தங்கமான மனுஷன் வெள்ள மனசுக்காரரு இப்படின்லாம் சொன்னேன். உதவி பண்றது மாதிரி பேசிக்கிட்டு உமக்கு பேங்க்ல போட்டது தெரியாத போய் தெரியாத மாதிரி நாடகம் போடுறா?
0: போமாங்க. நீ என்னத்துக்கு இது பண்ணிட்டு வர? விறகு கட்டை எடுத்துட்டு அவசியம் இல்லாம. ஏன் வார்த்தையா இப்படிதான்மா? இப்படிதான் வரும்போது அமைதியா வருவான், அப்புறம் ஆவேசமாவான், 2 நாள் கழிச்சு திரும்பியே வருவான். கம்ப கொண்டு போய் எரிஞ்சிய பாய் எரியாத பாதியா கம்பு எடுத்துட்டு வந்துருக்கு. நான் உள்ளுக்கு போறதுக்கா?
1: நானும் பாத்திருக்கப்பா, இந்த மனுஷி கொல்லிக்கட்டை எடுத்துட்டு அடிக்க வராங்க. இவரு அமைதியா இருந்துட்டு அடிமுறை நிறைய சொல்லி கொடுத்துருப்பாரு போல இருக்கு.
0: ஏய் இட்லி சாப்பிடியா? அப்படி
1: உம இட்லிய வேண்டாம் ஒன்ன வேண்டாம், நான் கிளம்புறேன், கடன் வாங்கி தரான் கடன் பேங்க்ல, எனக்கு வாங்க தெரியாது இல்ல. அவப்படுத்த பாடல தலை தறிக்க இங்க வந்தோம்னா இவரு வேற. சரி சரி திட்டத்தையாவது சொன்னீர.
2: அமது சுரவியில் இதுவரை தேசிய தோட்டக்கலை இயக்கம் உரையாடல் கேட்டீர்கள்.
1: உரையாடலில் பங்கேற்றோர் எஸ் சிவகுமார், தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை,
3: நொடிகளில் சில நுட்பங்கள்.
2: இதில் நெல்லில் குருத்துப்பூச்சி கட்டுப்பாடு தகவல்களை தருகிறார் திருப்பைசாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள்.
4: குருத்து பூச்சி அதாவது தண்டு துளைப்பான்னு சொல்லுவாங்க, இது மிக முக்கியமான பூச்சி கன்னியாகுமரி மாவட்டத்துல. இதோட அறிகுறி எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இளம் பயிர்களில் நடுக்குறித்து காய்ந்து காணப்படும், கதிர் பருவத்துல வெண் கதிர்கள் தோன்றும். இது மாதிரி வரும்போது முக்கியமா பாத்தீங்கன்னா எல்லாமே சாவியாக போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதுக்கு கட்டுப்பாடு அப்படிங்கிறது வந்து ட்ரைகோகிரமா ஜப்பானிக்கம் முட்டை ஒட்டுண்ணியை ஏக்கருக்கு 2 cc என்ற அளவில் வந்து விடுவதன் மூலம், அது வந்து நடவு நட்ட 25வது நாள் கழித்து 7 நாள் இடைவெளியில் இடுவதன் மூலம் நமக்கு இந்த பூச்சியை கட்டுப்படுத்தலாம். அது இல்லாமல் பறவை தாங்கி ஏக்கருக்கு 40-50 மற்றும் இனக்கவர்ச்சி பொறி ஏக்கருக்கு 5 என்ற கணக்கில் வைத்து இந்த பூச்சிகளை கண்காணித்து கவர்ந்து அழிக்கலாம். கெமிக்கல் முறையில் அதாவது ரசாயன முறையில் வந்து பூச்சிக்கொல்லிகளான குளோர் ஆண்ட்ரிப்ரினோல் அதாவது ஏக்கருக்கு 4 கிலோ, அதை வந்து நடவு நட்ட 25-30வது நாளுக்குள்ளாடி இந்த குருணை மருந்து குளோர் ஆண்ட்ரிப்ரினோல வந்து நமக்கு வந்து மணலோட கலந்து ஒரு 10 கிலோ மணலோட இந்த 4 கிலோ குளோர் ஆண்ட்ரிப்ரினோல் அதை கலந்து நம்ம விடுவதன் மூலம் இந்த பூச்சி தாக்குதல் இருந்து பயிரை பாதுகாக்கலாம். சோ இந்த பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்கும் பட்சத்துல இந்த குளோர் ஆண்ட்ரிப்ரினோல்ங்கிற பூச்சிக்கொல்லி மருந்து ஏக்கருக்கு 60 மில்லி அல்லது ஃப்ளூபெண்டமைட் ஏக்கருக்கு 20 மில்லி தெளிக்கிறதன் மூலம் இந்த பூச்சியை வயல்களில் இருந்து கட்டுப்படுத்தி நமக்கு வந்து நல்ல மகசூல் கிடைக்கலாம்.
1: நிகழ்ச்சி அமைப்பில் உதவி தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை,
5: அமைப்பு DL ஜேக்கப்.

நாளை இரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை, பல பயிர் சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் 100 வயல் வி மாயா அவர்கள், தொடர்ந்து அமுத சுரவி அடல் ஓய்வூதிய திட்டம் உரையாடல் நிகழ்ச்சிகள், நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள், மண் பரிசோதனையின் முக்கியத்துவம் தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் நடமாடும் மண் பரிசோதனை நிலைய மூத்த வேளாண்மை அலுவலர் எம் ரக்ஷனா அவர்கள். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

0: படபடக்கும் பட்டாம் பூச்சிகளாய்
1: பண்பலை 101
0: நம் வீட்டு செல்ல சீட்டுகளின் குரல்கள்.
1: தினந்தோறும் இரவு 8:05
0: பட்டாம் பூச்சிகள்,
1: இது குழந்தைகளுக்கான நேரலை நிகழ்ச்சி.

0: வருவது செய்தி அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
1: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
2: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். போதைப்பொருள் இல்லா சமூகத்தை உருவாக்க மாணவர்கள் பாடுபட வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி காணொலி வாயிலாக இன்று தொடங்கி வைத்த வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான போதைப்பொருள் இல்லா இளையோர் உறுதிமொழி இயக்கத்தையொட்டி இன்று சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். நாட்டின் வளர்ச்சியில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறினார். போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பான தேசிய இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று தொடங்கி வைத்ததை குறிப்பிட்டுள்ளார். அடுத்த 100 வாரங்களுக்கு இந்த இயக்கம் மேற்கொள்ளப்பட உள்ளதையும் டாக்டர் எல் முருகன் சுட்டிக்காட்டியுள்ளார். சூரிய சக்தி மின் உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. 2014 ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் சூரிய சக்தி மின் உற்பத்தி 50 மடங்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த துறையில் விரைவான வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை விரிவாக்கம் செய்வது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விரைவில் இது தொடர்பாக நல்ல முடிவு எடுக்கப்படும் என்று கூறினார். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறியுள்ளார். தருமபுரி மாவட்டம் ஹொகேனக்கலில் ஆடிப்பெருக்கு விழாவை இன்று தொடங்கி வைத்து அவர் பேசினார். ஆடிப்பெருக்கு என்பது தமிழர்களின் வாழ்வியல் தத்துவம் என்று அவர் கூறினார். நீர் மேலாண்மையையும் விவசாயத்தையும் நமது முன்னோர்கள் எவ்வாறு மதித்து போற்றினார்கள் என்பதற்கு இந்த விழாவே எடுத்துக்காட்டாகும் என்றும் அவர் தெரிவித்தார். தருமபுரி மாவட்டத்தின் அடையாளமாகவும் ஒகேனக்கல் திகழ்கிறது என்றும் அமைச்சர் கூறினார். மேகதாது பிரச்சினை குறித்து விவாதிப்பதற்காக தாவேக அரசு உடனடியாக அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு ரகுபதி வெளியிட்டுள்ள அறிக்கையில், விவசாயிகளின் வாழ்வாதார பிரச்சினையில் தாவேக அரசு மெத்தனத்துடன் செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார்.

0: முதலமைச்சரோ நீர்வளத்துறை அமைச்சரோ இப்பிரச்சினை குறித்து இதுவரை எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். இப்பிரச்சினையில் அரசுக்கு ஒத்துழைக்கவும் ஆலோசனைகளை வழங்கவும் அனைத்துக் கட்சிகளும் தயாராக உள்ளதாகவும் திரு ரகுபதி தெரிவித்துள்ளார். மேகதாது அணை கட்ட கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சிகளை தமிழகம் தடுத்து நிறுத்தியே தீர வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த பிரச்சினையில் தவறான நிலைப்பாடுகளை தாவேக அரசு எடுக்கக்கூடாது என்று கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அரசியல் கட்சிகள் மற்றும் வேளாண் பிரதிநிதிகளின் கருத்துக்களை கேட்டு தெளிவான செயல் திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். நம் நாட்டின் தொன்மையையும் கலாச்சாரத்தையும் சித்த மருத்துவம் உலக அளவில் பறைசாற்றியுள்ளதாக உச்சநீதிமன்ற நீதிபதி திரு அரவிந்த்குமார் கூறியுள்ளார். வேலூர் மாவட்டம் அரியூர் தங்கக்கோவில் வளாகத்தில் சித்த மருத்துவர்களுக்கான பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி அவர் பேசினார். 128 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் நம் நாட்டிற்கு வந்து கல்வி பயின்று செல்வதாக அவர் கூறினார். பாரம்பரிய மருத்துவம் குறித்து ஆராய்ச்சி மேற்கொண்ட உலக சுகாதார அமைப்பு அதன் நன்மைகள் கண்டு ஆச்சரியமடைந்ததாகவும் நீதிபதி திரு அரவிந்த்குமார் தெரிவித்தார். பெல்ஜியத்தில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜோதி அராஜி தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் 100 மீட்டர் தடை ஓட்டத்தில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. அஜர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 48 கிலோ எடைப்பிரிவில் ஆரியன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். 55 கிலோ எடைப்பிரிவில் பிரதிமேஷ் சூரியகாந்த் பாட்டிலும் 110 கிலோ எடைப்பிரிவில் ஆருஷ் ராணாவும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். பிலிப்பைன்ஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஜின்பால் சோனா தங்கப்பதக்கத்தையும் ஆரியமான் சாண்டன் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் இரட்டையர் பிரிவில் த்ரிஷா ஜோலி காயத்ரி கோபிசந்த் இணையும் தங்கப்பதக்கம் வென்றது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மனோ தாக்கர் தனிஷா கொட்டேச்சா இணை தங்கப்பதக்கம் வென்றது. புதுதில்லியில் நடைபெற்ற இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை மலேசியாவின் ஆக்ஸின் டி ரியோசி ரிச்சர்ட் இணையை வென்றது. இந்தியாவிற்கு எதிராக 21 வயதுக்குட்பட்டோருக்கான 8 ஹாக்கி போட்டிகளில் பங்கேற்பதற்காக மலேசியா அணி பெங்களூரு வந்தடைந்தது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் இன்று நிறைவடைகின்றன. இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பும்ரா பங்கேற்க மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. காயத்திலிருந்து முழுமையாக குணமடையாத காரணத்தால் அவர் இந்த தொடரில் பங்கேற்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா இலங்கை இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி வரும் 15 தேதி கலேயில் தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: குமரி எஃப்எம் 101 குமரி எஃப்எம் 101 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101 உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101 குமரி எஃப்எம் 101
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 8:06.

வணக்கம் குட்டீஸ், அன்பு பெற்றோர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். சிரிப்பும் சிந்தனையும் செல்ல கதைகளும் இனிய பாடல்களும் கலந்து உங்கள் மனதில் வண்ணத்து பூச்சி போல பறந்து வருகிறது நிகழ்ச்சி பட்டாம்பூச்சி. குழந்தைகளின் கற்பனை உலகத்திற்கு சிறகுகள் கொடுக்கும் இந்த அரை மணி நேர பயணத்தில் உங்களுடன் இணைப்பதில் மகிழ்ச்சி. வாங்க குட்டீஸ், பட்டாம்பூச்சியோடு சேர்ந்து ஒரு அழகான பயணத்தை தொடங்கலாமா? நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களோட உங்களோட திறமைகளை வெளிப்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 260-2240 மற்றும் ஒரு 290-7222 இணைப்பு 0465-2 மற்றும் ஒரு கைபேசி 8903257309. நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் முதல் குட்டீஸ் யாருன்னு பார்க்கலாமா? வணக்கம்.

0: வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம். யார் சொல்றீங்க? யாசிகா ஸ்ரீ. எந்த ஊரு? ஆட்ராவளை. சரி, நிகழ்ச்சியில என்ன சொல்ல போறீங்க? பாடுங்க. சீக்கிரம் முடிச்சிட்டீங்களே, வேற பாட்டு அவ்வளோதானா? ஹோம்ஒர்க்லாம் முடிஞ்சா? என்னாச்சு?

0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
1: நிகழ்ச்சியில இணையும் குட்டீஸ், வணக்கம். வணக்கமா, ரேடியோ சவுண்ட கம்மி பண்ணிக்கலாமா? வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் சொல்றீங்க? தனுஸ்ரீ. என்ன சொல்ல போறீங்க?
2: பாட்டு பாட போறேன்.
1: பாடுங்க.
2: சின்ன பாப்பா வா வா, குட்டி பாப்பா வா வா, குட்டி கதை கேட்க வா, முக்கால் மேலே தக்காளி பாட்டு வந்து பாடுதான், பச்சை வண்ணமோ கேட்டு தாழ போடான், சட்டை போட்டா பட்டாணி சேர்ந்து ஆட்டம்
1: ஆடுதான்.
2: ஆமா.
1: ஹோம்வொர்க் எல்லாம் முடிச்சாச்சா? முடிச்சாச்சு. நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும். ஜாலியா இருக்கா, சோகமா இருக்கா?
2: ஜாலியா இருக்கு.
1: ஜாலியா இருக்கு. சரி, எத்தனை ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
2: ஃபர்ஸ்ட்
1: ஸ்டாண்டர்ட். சரிம்மா, நான் ஜாலியா ஸ்கூலுக்கு போங்க, சரிங்களா? நிகழ்ச்சியில் பங்கிட்டது நன்றி.
2: நன்றி.
0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.

0: மகளிருக்கான நுண் துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேனைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: Pondicherry Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
2: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pondicherry Super Speciality Hospital.
3: என் அத்தைக்கு ஆபரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா? யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல, ரொம்ப பயமா வேற இருக்கு.
4: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு. நீ வா, உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
3: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திருச்சு.
4: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
3: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
5: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
6: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
7: குட்டீஸ், நீங்கள் வீட்டில் அம்மா அப்பாவுக்கு சின்ன சின்ன உதவி செஞ்சு பாருங்க, சரிங்களா? தினமும் ஒரு நல்ல செயல் செஞ்சால் நீங்கள் சூப்பர் ஹீரோவை மாறிடுவீங்க, சரிங்களா? நிகழ்ச்சியில் அடுத்து பேச போகும் குட்டீஸ் யாரு, பேசலாமா? வணக்கம்.
8: வணக்கம்.
7: வணக்கம் சொல்றது யாரு?
8: ஆதிக்.
7: ஆதிக், எந்த ஊர்?
8: கட்டிமாங்கோடு.
7: கட்டிமாங்கோடுமா, சரிம்மா. என்ன சொல்ல போறீங்க?
8: பாடுங்க.

அழகாக சொன்னீங்க, நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு நன்றி.

0: கபடினா ஆஃபர், கே சின்னதுரைனா சூப்பர். கே சின்னதுரை என்கோ, ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி,
1: நாகர்கோவில் ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபோரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், ஏரிக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903000805.
2: பட்டாம்பூச்சி நிகழ்ச்சியில பேச காத்திருக்கும் அடுத்த குட்டீஸ், வணக்கம். ஹலோ, வணக்கம். என்னம்மா பேர் சொல்லுங்க? உமாஸ்ரீயா? சரி, எந்த ஊரு? மார்த்தாண்டத்துல இருந்து உமாஸ்ரீ பேசுறீங்க. நிகழ்ச்சியில என்ன சொல்ல போறீங்க? பாட்டு பாருங்களேன்.

0: அழகா பண்ணீங்க, நிகழ்ச்சியில் பங்கிட்டதுக்கு நன்றி.
1: நன்றி.
2: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
3: ஆடி சிறப்பு தள்ளுபடி, இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி,
2: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட் ராஜ தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
0: வணக்கம்.
1: வணக்கம்,
0: பேச சொல்லுங்கம்மா.
1: அஜய்.
0: அஜய், எத்தனை ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: 4th.
0: சரி, நிகழ்ச்சியில் என்ன சொல்ல போறீங்க?
1: மறந்து
0: அவ்வளோதானா? திருக்குறள் படிக்கும்போது அதோட பொருளையும் சேர்த்து படிக்கணும், சரிங்களா?
1: ஓகே.
0: நிகழ்ச்சியில் பங்கேற்றது நன்றி.
1: நன்றி.

0: பண்ணாலே நம்ம சொந்த ரேடியோஸ்ல ஆஃபர் தானே. இஎம்ஐ ஆஃபரில் குறைந்த முன்பணத்தில் உங்கள் வீட்டிற்கு தேவையான ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல்ஸ், லேப்டாப்ஸ் மற்றும் அனைத்து விதமான வீட்டு உபயோகப் பொருட்கள் சுலப மாத தவணை முறையில் குறைந்த விலையில் சிறப்பு பரிசுகளுடன்.
1: இந்த ஆடியை அட்டகாசமாக சுந்தர் ரேடியோஸுடன் கொண்டாடுங்கள்.
2: சுந்தர் ரேடியோஸ் நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
3: அன்பு குட்டீஸ்களே, இன்றைய பட்டாம்பூச்சி நிகழ்ச்சியில் என்னுடன் இணைந்து பயணம் செய்ததற்கு மிக்க நன்றி. எப்போதும் மகிழ்ச்சியா இருங்க, நன்றாக படுங்க, பெற்றோர் ஆசிரியர்களை மதிச்சு அனைவரிடம் அன்பா பழங்க, சரிங்களா? மீண்டும் அடுத்த பட்டாம்பூச்சி நிகழ்ச்சியில் புதிய பாடல்களோடு புதிய மகிழ்ச்சிகளோடு சந்திக்கலாம். அதுவரை உங்கள் திலகவதி.

0: குமரி எஃப்எம் 101 குமரி எஃப்எம் 101
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 திரை இசை கேட்கலாம். திரை இசையில் முதலில் வருகிறது அரசாங்கம் திரைப்பட பாடல். பாடலை பாடியிருக்காங்க ரீட்டா. பாடலுக்கு இசை ஸ்ரீகாந்த் தேவா, வரிகள் கபிலன்.

0: குமரி எஃப்எம் 101 குமரி எஃப்எம் 101
1: புதுகலம்
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101 உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள்

0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
1: திரையில் அடுத்து வருகிறது மண்ணுக்குள் வைரம் திரைப்பட பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம், ஜானகி பாடியிருக்காங்க. தேவேந்திரனோட இசையில வைரமுத்து வரிகள்ல. ஸ்டே டியூன்.

0: ஒவ்வொரு விடியலும் ஓ தெய்வீக தொடக்கம்,
1: உங்கள் நாளை நல்வழிப்படுத்த
0: பக்தி மாலை.
1: தினமும் காலை 6:15
0: நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101
1: பக்தி மாலை.
0: உள்ளம் முறியிடுவோம்,
1: இறை நாமத்தால் மகிழ்ந்திடுவோம்.
2: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி நாகர்கோவில்.
3: நேர்களின் நினைவிற்கு நாளை காலை 10:02 படிப்பும் பணியும், படிப்பு மற்றும் வேலை சார்ந்த தகவல்கள். பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழுள்ள ராவணப்பள்ளியில் ஆசிரியர் பணி. பல்கலைக்கழக ஒருங்கிணைப்பு மையத்தின் பணி. படிப்பு BE ரூரல் சிவில் இன்ஜினியரிங். 10:30 மக்கள் மன்றம், கடித வழி கோரிக்கைகள். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். திரைசியல் அடுத்து வருகிறது புதிய தென்றல் திரைப்பட பாடல். SB பாலசுப்ரமணியம், சொர்ணலதா பாடியிருக்காங்க. தேவேந்திரனோட இசையில வைரமுத்து வரிகள்ல.

0: நிலவொளி போல மென்மையான மெலடிகளும் மனதில் என்றும் நிற்கும் நினைவுகளும் அடுத்த 45 நிமிடங்கள் உங்களோடு பயணிக்கப் போகின்றன. உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க 260-2240 மற்றும் ஒரு 2907722 இணைப்பு எண் 04652. நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் முதல் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, பேர் என்ன?
1: நான் நல்லூர்ல இருந்து மணி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல்?
1: படம் ராஜாதி ராஜா. அதுல இருந்து மீனம்மா மீனம்மான்னு தொடங்க வேண்டிய பாடல் மேடம்.
0: பால் கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு நன்றி.
1: நன்றி மேடம்.

0: போதை பொருள் கலாச்சாரத்தை மாத்த, இளையோர போதையின் பாதையில இருந்து மாத்த மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சு.
1: என்ன, மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சா? அது என்ன உதவி?
0: ஒருவேளை தனக்கே தெரியாம ஒருத்தர் போதையில மாட்டிக்கிட்டு மீண்டு வரணும்னு நினைச்சாலும் சரி, அல்லது தங்களுடைய சொந்தக்காரங்களோ குழந்தைகளோ போதையில மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, தேசிய ஆலோசனை குழு எண் குடுத்திருக்காங்க, குறிச்சுக்கோ. 1444
1: குறிச்சுக்கிட்டப்பா.
0: அவசர உதவி வேணும்னா என்ன பண்ணுவோம்?
1: என்ன பண்ணணும்? அதான் இருக்கவே இருக்க, காவல் உதவி எண் 100
0: கூடவே 112 அழைக்கலாம்.
1: ஆனா போதை பொருள் விக்கிறவங்களை பத்தி எப்படி புகார் கொடுக்கிறது?
0: அதுக்குன்னே மத்திய அரசின் போதை பொருள் கட்டுப்பாட்டு வாரியம் NCB கொடுத்திருக்க கூடிய எண் தான் 1933. 24 மணி நேரமும் புகார் தரலாம். அது மட்டும் இல்ல, புகார் கொடுக்கறவங்களை பத்தி வெளியே சொல்லவே மாட்டாங்க.
1: அப்ப நம்ம வேலை ரொம்ப ஈஸியா போச்சுப்பா. பயம் இல்லாம போதை பொருள் கலாச்சாரத்தை எதிர்த்து நம்ம போராடலாம்.
0: 1933 அப்படிங்கிற மனாஸ் தேசிய உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
2: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி நாகர்கோவில்.
3: நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
4: வணக்கம் இனிய சகோதரிக்கு, உற்சாகமான இனிய இரவு வணக்கம். நாகர்கோவில் குடியிருப்பு கலில் ரஹ்மான்.
3: சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில என்ன பால் கேட்கலாம்?
4: ஆமா, யாருக்கு இந்த திரைப்படத்துல இருந்து பிபி சீனிவாச ஐயா பாடுன எத்தனை இன்பமடா உலகிலே அப்படி சொல்லுங்க. இனிமையான பாடல் இந்த இரவு நேரத்தை நேரிலுக்காக வேண்டி எனக்காக வேண்டி தங்கம்மா.
3: பால் கேட்கலாம், நிகழ்ச்சியில் பங்கிட்டதுக்கு நன்றி.
4: வாய்ப்புக்கு நன்றி அம்மா, நன்றி.

0: ஆடினாலே ஆஃபர் தானே, எப்படியும் நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் போட்டிருப்பாங்க.
1: ஆமா போட்டிருக்காங்க, வெறும் 4000 ரூபாய்க்கு மேல பர்சேஸ் பண்றவங்களுக்கு நிச்சய பரிசு, காசுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு ஈஸி இஎம்ஐ ஆஃபர், சில சமையலறை சாதனங்களுக்கு 75% வரை தள்ளுபடி.
0: இந்த ஆடிய அட்டகாசமா நம்ம சுந்தர் ரேடியோஸோட கொண்டாடுவோம்.
1: சுந்தர் ரேடியோஸ் நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
2: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி நாகர்கோவில்.
3: நேரம் 9:27. நீங்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலை நூற்றில் பவனி வரும் குமரி நிலா. நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
4: அன்பு சகோதரிக்கு வணக்கம். நாகர்கோவில் வடசேரி
3: ராஜாமணி
4: சொல்லுங்க.

0: ஒவ்வொரு விடியலும் ஓ தெய்வீக தொடக்கம்,
1: உங்கள் நாளை நல்வழிப்படுத்த
0: பக்தி மாலை.
1: தினமும் காலை 6:15
0: நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101
1: பக்தி மாலை.
0: உள்ளம் முறியிடுவோம்,
1: இறை நாமத்தால் மகிழ்ந்திடுவோம்.
2: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி நாகர்கோவில்.
3: நேர்களை நீங்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலை 101 பவனி வரும் குமரி நிலா. நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் நீயர் வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
4: நான் கள்ளிக்குட்டில இருந்து ஆர் வருவேன் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கும் சார். நிகழ்ச்சியில என்ன பால் கேட்கலாம்?
4: படம் ஆலயமணி. அதே தூக்க முன்கண்களை தழுவட்டுமே, அந்த பாட்டு மேடம்.
3: சரிங்க சார், பால் கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கிட்டதுக்கு நன்றி.
4: நன்றி.

0: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
1: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
0: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
2: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.

0: நேரம் 9:37 நீங்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலை 101 பவனி வரும் குமரி நிலா. நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் நீயர் வணக்கம்.
1: ஹலோ.
0: ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்க. சொல்லுங்க, என்ன பால் கேட்கலாம்?
1: சேரன் பாண்டியன் படத்துல இருந்து
0: பால் கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு நன்றி.

0: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
1: நேரம் 9:42 நீங்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலை 101 பவனி வரும் குமரி நிலா. நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
2: வணக்கம், நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கும் சார், நீங்க நலமா இருக்கீங்களா?
2: நலமாக இருக்கிறேன். பாரசாலை கிருஷ்ணமூர்த்தி.
1: சொல்லுங்க, என்ன பாடம்
2: பார்த்து? படம் பார்த்து என்ன கோபம் செய்தனோ ஏதோ என்கிற பாடல்கள்
1: பால் கேட்கலாம் நிகழ்ச்சியில்.

0: ஒரே கன்ஃபியூஷனா இருக்கே.
1: எதுக்கு கன்ஃபியூஷன்? ஒரே நேரத்துல சிந்திக்கலாம் சிரிக்கலாங்க.
0: என்னங்க சொல்றீங்க? அதுக்கு நான் இப்போ என்ன செய்யணும்?
1: இன்றைய குறுஞ்செய்தி கேட்கணும்.
0: தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101 இன்றைய குறுஞ்செய்தி.

0: நேயர்களின் நினைவிற்கு நாளை பிற்பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் தாய்ப்பாலை குழந்தை பிறந்தவுடன் எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று விளக்குகிறார் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் ஏ ஆர் ஜமீலா பொன்மலர் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். நேரம் 9:49. நீங்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலை 101 பவனி வரும் குமரி நிலா. நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் நேயர் வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ
0: ஹலோ வணக்கம் சார்.
1: வணக்கம்மா.
0: யாரு, எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் தெக்கந்திரோல இருந்து சுயம்பு.
0: சொல்லுங்க, என்ன பால் கேட்கலாம்?
1: ஆனந்த ஜோதியில இருந்து. நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியா.
0: பால் கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு நன்றி.

0: ஐயோ, என் செயின் போச்சே, யாராவது புடிங்க புடிங்க.
1: ஏட்டையா, என்ன கேஸ் ஏட்டையா?
2: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயினை பறிச்சிட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போதை மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
3: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்தியை இழந்துட்டே திருடிட்டேன். இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறேன். என் எதிர்காலம், என் லைஃபே போச்சு.
4: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
5: பொது நலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
6: நேர்களின் நினைவிற்கு நாளை பிற்பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் ஆசை எப்படி அமைய வேண்டும், உங்களோட ஆசை எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத எங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் நேரலை நிகழ்ச்சியில். ஸோ நாளைக்கு கால் பண்ணி நேரலையில் கலந்துக்கோங்க. நேரம் 9:56, நீங்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலை 101 பவனி வரும் குமரி நிலா. நிகழ்ச்சியின் நிறைவான நேயர் யாருன்னு பேசலாமா? வணக்கம்.
7: வணக்கம் மேடம்.
6: வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
7: பூஜா பாடலே லட்சுமி மேடம்.
6: சொல்லுங்க, என்ன பால் கேட்கலாம்?
7: 1000 பொய் படத்துல இருந்து புலவர் சொன்னதும் பொய்யே பொய்யே அந்த பாட்டு வரும் மேடம்.
6: பால் கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கிட்டதுக்கு நன்றி.
7: நன்றி மேடம், நன்றி.

மகர சொன்னதோ மதனிதோ சனிதே சனிதே காம.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, நிலையத்தில் நேரம் 11:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி FM, 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களே, நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
3: மனசு மயங்கும்.
1: மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் நான் உங்கள் அன்பன் திருக்கழுக்குன்றம் சசிவேல்மணி. நிகழ்ச்சியில் ஒலிக்க வரும் பாடல் அஞ்சலி திரைப்படத்திலிருந்து யுவன் பவதாரணி பாடியது. வாலியின் வரிகளுக்கு இசை இளையராஜா. மழலை, மழலையின் சொல் கேட்டால் மனம் மயங்கும். மழலையின் இன்னிசை சிரிப்பு எப்போதும் இதயத்தை வருடும்.

நிகழ்ச்சி தொடரும் அடுத்த பாடல் கவிதை பாடும் அலைகள் திரைப்படத்திலிருந்து மனோஜ் சித்ரா பாடியது. பாடலை இயற்றியவர் கங்கை அமரன், இசை இளையராஜா. நீ இல்லாத நாளெல்லாம் மனம் ஏனோ தனிமையில் தவிக்கிறது. நீ உடனிருந்தால் போதும் எல்லாம் இன்பமாய் தெரிகிறது. ஏன், நீ என் உயிர் என்பதாலா?

தொடரும் பாடல் ஊரு விட்டு ஊரு வந்து திரைப்படத்திலிருந்து. இளையராஜா இசையமைத்து பாடியது உடன் பாடியுள்ளார் எஸ் ஜானகி. பாடலை இயற்றியவர் கங்கை அமரன். எங்கெங்கு சென்றாலும், எப்படி சென்றாலும், தாயகம் அது இனிமைதான்.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் தெற்கு திருமச்சான் திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி பாடியது. பாடலை இயற்றியவர் காளிதாசன், இசை தேவா. எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் நீயும் நானும் நாம் என்ற பிணைப்பில்

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கேளடி கண்மணி திரைப்படத்திலிருந்து. இளையராஜா இசையில் வாலி ஏற்றி கேஜே யேசுதாஸ், உமா ரமணன் பாடியது. நீ என்றும் இல்லை, நான் என்றும் இல்லை, நாம் என்று ஆனபின் வாழ்வில் துன்பமே இல்லை.

அடுத்த பாடல் சின்னத்தம்பி திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையமைத்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினருடன் பாடியது. உன் சிரிப்பு இதயத்திற்கு மருந்து.

ஒலிக்கு வரும் அடுத்த பாடல் வைகாசி பிறந்தாச்சு திரைப்படத்திலிருந்து. தேவா இசையில் காளிதாசன் ஏற்றி எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியது. ஆசையாய் பாடி எங்கெங்கோ சுற்றித் திரிந்தோம், எப்படி இருந்தோம் நாம், ஏன் ஒன்றானோம்.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உன்னை சொல்லி குற்றமில்லை திரைப்படத்திலிருந்து. கே ஜே யேசுதாஸ், சித்ரா பாடியது. வாலியின் வரிகளுக்கு இசை இளையராஜா. நீ அருகில் இருந்தாலே போதும், எல்லாம் இன்பமயம்தான்.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் தர்மதுரை திரைப்படத்திலிருந்து. எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. பாடலை இயற்றியவர் கங்கை அமரன், இசை இளையராஜா. பார்க்கும் பார்வைகளால் கவிதைகள் பல சொல்லி எண்ணத்தை எல்லாம் இழுத்தாக்கி என்னுள்ளே நீ புகுந்தாய், நான் நீயாக மாறினேன்.

நேரில் நம்முடைய ஃபேஸ்புக் பேஜ் விவித் பாரதி தமிழகம் 102.3 இதில் வந்து நான் போஸ்ட் போட்டிருந்தேன். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம், சாந்தி ரமேஷ், அரசடிக்குப்பம் சரவணன், ஹேமலதா, அயனாவரம் அப்பு, திருப்பூர் மாவட்டம் ராசாமகன் ஹரிச்சந்திரன், ஐயப்பந்தாங்கல் பழனி பாரதி, அன்புராணி, புரசைவாக்கம் சவுந்தரராஜன், ஸ்ரீதேவி முனிராஜ் தருமபுரி, ராஜேஷ் பெரியார் நகர், தியாகராய நகர் ரங்கராஜன், மாதவரம் வீரராகவன், அள்ளிநகரம் எஸ் மகாதேவன்.

நேரில் நிகழ்ச்சி நிறைவாக ஒலிக்க வரும் பாடல் சிகரம் திரைப்படத்திலிருந்து சித்ரா பாடியது. பாடலை இயற்றியவர் வைரமுத்து, இசை எஸ்பி பாலசுப்ரமணியம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே. நேரம் நள்ளிரவு 12:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேர்களே. நேர்களே, இப்போது முதல் 1 மணி வரை காற்றின் மொழி நிகழ்ச்சியிலும், 1 மணி முதல் 2 மணி வரை நீங்காத ரீங்காரம் நிகழ்ச்சியிலும், 2 மணி முதல் 3 மணி வரை தூங்காத விழிகள் நிகழ்ச்சியிலும், 3 மணி முதல் 4 மணி வரை இன்னிசை இரவு நிகழ்ச்சியிலும் இடைவிடாத இனிமையான பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: முத்தம்
1: முத்தம் முத்தம்
0: தொட்டு தரும் பாவை பட்டு கண்ணம்
1: செம்பவளம்
0: கட்டுக்குலையாத மங்கை வண்ணம்
1: கட்டித்தங்கம்
0: விட்டு தெரியாமல் கொஞ்சம் நெஞ்சம்
1: சொர்க்கம் சொர்க்கம்.

பதனிதக கண்களும் கவி பாடுதே, தன்னி மத்த பதனிதக கண்களும் கவி பாடுதே, தாதா தனிதா தாதா தனிதா கதத தனிதா தனிதா கதத கண்களும் கவி பாடுதே, மாத

புலவனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான். எந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பான்,

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

ஓப்படு.

மதுர வீரன் தானே, அவனை உசுப்பி விட்ட வீணே, இனி விசிலு பறக்கும் தானே, என் பேராண்டி மதுர வீரன் தானே.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, நிலையத்தில் நேரம் 4:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேயர்களே. நாம் கேட்கலாம் திரையிசையில் பக்தி பாடல்கள். ஒலிக்க வருவது திசை மாறிய பறவைகள் திரைப்படத்திலிருந்து டாக்டர் எம் பாலமுரளிகிருஷ்ணா அபயம் பாலமுரளிகிருஷ்ணா பாடியது. பாடல் வரிகள் வள்ளலார், இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

அடுத்து தொடரும் பாடல் அகத்தியர் திரைப்படத்திலிருந்து டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், டி ஆர் மகாலிங்கம் பாடியது. பாடலை இயற்றியவர் ஈரா பழனிசாமி, இசை குன்னக்குடி வைத்தியநாதன்.

0: இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேயர்களே, நாம் கேட்கலாம் பொங்கும் மங்கலம்.
1: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இன்று அடையாறு ஜே பாலசுப்பிரமணி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். திருவல்லிக்கேணி எஸ் பிரபு அவர்கள் தவில். முதலில் பேசும் தெய்வம் என்று தொடங்கும் குரு சுரஜானந்தா பாடல். நாகவல்லி ராகம், ரூபகதாளம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் அடையாறு ஜே பாலசுப்ரமணி அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திருவல்லிக்கேணி எஸ் பிரபு அவர்கள் தவில். தொடர்ந்து கௌரி மனோகரி ராகத்தில் அமைந்த பழமோ பழமோ என்று தொடங்கும் ஊத்துக்காடு வெங்கடசுப்பையர் பாடல் ஆதித்தாளம்.

0: இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் அடையாறு ஜே பாலசுப்பிரமணி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். திருவல்லிக்கேணி எஸ் பிரபு அவர்கள் தவில்.
1: ஒலித்தது பொங்கும் மங்கலம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நிலையத்தில் நேரம் 5:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 101 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேரிலே நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி

0: அருள்மணி மாலை.
1: அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம். ஒலிக்க வருவது ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுன சுப்பிரபாதம். பாடியவர்கள் பி பி ஸ்ரீனிவாஸ், எஸ் ஜானகி.